நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 13 நாள், 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 5 தேதி திங்கள் கிழமை. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன.

ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம். நேரம் 5:59. குரலோசை. நடுவு நிலைமை என்ற 12வது அதிகாரத்திலிருந்து 1 குரல். தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப் பெறின். நடுவு நிலைமை என்ற அதிகாரத்தில் அமைந்த இக்குறப்பாவிற்கான விளக்கம் மு வரதராசனார் அவர்கள் உரையிலிருந்து. அந்தந்த பகுதிதோறும் முறையோடு பொருந்தி ஒழுகப்பெற்றால் நடுவு நிலைமை என்று கூறப்படும் அறம் நன்மையாகும். கேட்டது குரலோசை. தொடர்ந்து வருகிறது இன்றைய நிகழ்ச்சிகள் குறித்த ஒரு பார்வை. இன்றைய நிகழ்ச்சிகளில் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருதாச்சலம் சி ஜெயின் ஜுவல்லரி. இன்று காலை 7:30 உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ இரத்த தான சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை இரத்த வங்கி ஆலோசகர் இ வின்சென்ட் அவர்கள். காலை 10:00 வடலூர் ஹோட்டல் கிருஷ்ணா பவன்.

ஸ்ரீ கிருஷ்ணா பேக்கரி ஸ்வீட்ஸ், வடலூர் TRM சாந்தி ஃபர்னிச்சர் ஷோரூமின் ஆலய உலா, வடலூர் திருவருட்பிரகாச வள்ளலார் 204வது வருவிக்க உற்ற நாள் விழாவின் நேர்முக வர்ணனை, வர்ணனையாளர் ஆர். சுந்தரபாண்டியன் அவர்கள். இவை அறிவிப்பினை தொடர்ந்து இன்று காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள், படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தபர்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன் சொல்லமுது, வழங்குபவர் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணி குழி குடிகாடு ஸ்ரீ அபினியா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் தளிர் எஸ் யோகினி. இன்று காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:35 புது பொழுது. 8:05 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் பாட்டு பட்டாசு. 8:30 வைக்கிங் பனியன் பிரிவிஸ் வழங்கும் பாட்டு பட்டாசு. 9:00 உங்கள் பதிவு எங்கள் குரல். முதலில் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர். சண்முக சுந்தரம் அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் உங்கள் பதிவு எங்கள் குரல். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். 9:35 உங்கள் பதிவு எங்கள் குரல். 10:30 இது எங்க ஏரியா. 11:00 வணக்கம் தோழி. 12:10 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர், பங்கேற்கும் தளிர் எஸ் யோகினி. 12:10 பரிமாற்றம். 12:50 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் ரெட்ரோ ரிதம்ஸ். 1:30 வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகள் பிறந்த தின சிறப்புரை வழங்குகிறார் வடலூர் ஆர். சிவகுமார் அவர்கள், படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 1:55 பாட்டு பெட்டி. 2:05 மெலடி மெட்டுகள். 2:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி. 3:00 அது ஒளி உலா வர இருக்கிறது. 1:30 தொடர்ந்து எல்எஸ்சி. 4:00 ஹேஷ்டாக் 100.3. 4:30 பைக்கிங் பணியின் பிரிவ்ஸ் வழங்கும் ஹேஷ்டாக் 100.3. மாலை 5:15 அலையோசை. 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் விளக்கேற்றும் வேலை. 6:00 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் அரசு காரைக்கால் பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர். சண்முகநாதன் அவர்கள். 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லமுது, வழங்குபவர் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள். 6:25 பாட்டு பெட்டி. 6:40 வெற்றிக்கு வழி. 6:45 இசைத்தென்றல். 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கையான் சூப்பர் கோடு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசனின் உழவர் அரங்கம் கடலை சாகுபடி. மயிலாடுதுறை மாவட்டம் அனந்தமங்கலம் கே பன்னீர்செல்வம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரின் காட்டில் வரும் காணம். 9:00 பொன்னியின் செல்வங்கள். 9:15 பாடலோடு பயணம். இன்றிரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் ஒரு கதை சொல்லட்டா. 10:00 இரவு மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். இன்று ஒளிபரப்பாக உள்ள விளம்பரதள நிகழ்ச்சிகள். இன்று காலை 7:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னார்சாமி. 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். 10:00 நாமக்கல் எம்இஎம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும். பிற்பகல் 2:00 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டரின் அன்புடன் ஆரோக்கியம். மாலை 5:00 நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் உலாவரும் நேரம். கேட்டது நிகழ்ச்சி குறிப்புகள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 6:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கையும், அதனைத் தொடர்ந்து 6:10 இணைத்தானும் நல்ல விக்கேக்க நிகழ்ச்சியும் ஒளி உலவரும். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே. காரைக்கால் பண்பலை 100.3.

திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, த நியூஸ் ரேட் பை வி சி பிரமோத். Prime Minister Narendra Modi and Swiss President Guy Parmelin will hold bilateral discussions in New Delhi today. President Parmelin will arrive this morning on a three-day state visit.

0: ஆசிரியர், இதழாசிரியர், இறையன்பர், உரையாசிரியர், சமய சீர்திருத்தவாதி, சமூக சீர்திருத்தவாதி, சித்த மருத்துவர், சிறந்த சொற்பொழிவாளர், ஞானாசிரியர், தீர்க்க தரிசி, நூலாசிரியர், பதிப்பாசிரியர், போதக ஆசிரியர், மொழி ஆய்வாளர், பண்பாளர் என பன்முக திறன்கள் கொண்டவர். எல்லா மதங்களிலும் உள்ள தத்துவ உண்மை ஒன்றே என்பதை குறிக்கும் வண்ணம் இவர் தோற்றுவித்த இயக்கத்திற்கு சர்வசமய சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என்று பெயரிட்டார். வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன், வீடுதோறும் இறந்தும் பசியரா வெற்றரை கண்டு உளம் பதைத்தேன், நீடிய பிணியால் வருந்துகின்றாரை கண்டு உளம் துடித்தேன் என்று பாடிய வள்ளலார் வடலூரில் சத்திய தர்மசாலையை நிறுவினார். அறிவு நெறி விளங்க சத்திய ஞான சபையை உருவாக்கி ஒளி வழிபாடாக இறைவனை வணங்க வேண்டும் என்னும் உயர்ந்த தத்துவத்தை உலகுக்கு உணர்த்தினார். கொல்லாமை, பசிப்பிணி போக்குதல் இரண்டையும் முதன்மை கொள்கைகளாக கொண்டிருந்தார். வள்ளலாறு இயற்றிய மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம், திருவருட்ப ஆகிய நூல்கள் இவர் கொள்கையின் சாராம்சங்கள். பட்டினி உற்றோர் பசித்தனர், கலையால் பரிதவிக்கின்றனர் என்றே ஒட்டிய பிறரால் கேட்ட போதெல்லாம் உளம் பகீர் என்றே நடுக்குற்றேன், இட்டை இவ்வுலகினில் பசி என்றால் எந்தாய் என் உள்ளம் நடுங்குவது இயல்பே என்று பசி கொடுமையை வள்ளலார் கூறுவது போல் வேறு யாராலும் கூற முடியாது. ஜீவகாருண்மே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்பர் வள்ளலார். ஜீவகாருண்யத்தின் முக்கிய லட்சியம் எந்த வகையிலும் ஆதரவில்லாத ஏழைகளுக்கு உண்டாகின்ற பசி என்னும் பெரிய ஆபத்தை நிவர்த்தி செய்வதே ஆகும். ஒருமுறை சென்னையில் சங்கராச்சாரியாருடன் வள்ளலார் உரையாட முற்பட்ட போது தமிழின் பெருமையையும் உண்மைத்தன்மையும் உணர்த்த முற்படும் நோக்கில் ஓர் உரை நிகழ்த்துகின்றார். வள்ளலார் செய்தருளிய அவ்வுரை உண்மை விளக்கம் அல்லது சித்தாந்த தீபிகை என்னும் திங்கள் இதழில் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் சுத்த சித்தாந்த ஆரிஷ ரீதிப்படி கடவுள் அருளாணையால் கற்பிக்கப்பட்டதும் எப்பாஷைகளுக்கும் பிதுர்பாஷை என்று ஆண்டோர்களால் கொண்டாடப்பட்டதும் இனிமை என்று நிறுத்தம் சிந்திக்கப்பட்டதுமான தமிழ் என்னும் இயற்கை உண்மை சிறப்பியல் மொழி என்று அவர் குறிப்பிட்டுள்ளமை சிந்திக்கத்தக்கது. உயிருக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை வாழ்நாள் முழுவதும் இருப்பது பசியே. பிறப்புக்கு முன்னேயும் பசி உண்டு, கரு உற்பத்தி காலத்திலேயே பசியும் தொடங்கி விடுகிறது. எனவே கருவறை தொடங்கி கல்லறை வரை உணவு நம் உடல் உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசிய தேவையாகின்றது. சமூகத்தை ஈதல் என்னும் அறம் கொண்டு நச்சமூகமாக மாற்ற முனைந்த சிற்பி வள்ளலார். ஈதல் அறத்தினை எல்லோரும் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஈதலின் சிறப்பு, ஈதலின் நன்மைகள் என பெரும் பட்டியலை அருட்பாவடியில் அளிக்கின்றார். உலகில் உள்ள எல்லா சமயங்களும் பசிப்பிணி போக்குதலை வெவ்வேறு வடிவங்களில் கூறியுள்ளன. அதனால்தான் வள்ளலாரும் வள்ளுவரை பின்பற்றி பசிப்பிணி போக்கும் அறத்தின் வாயிலாக சன்மார்க்கத்தை வலியுறுத்தினார். ஈத்துவக்கும் இன்பம் என்பது வையத்துள் வாழ்வாங்கு வாழும் நெறிமுறைகளில் முக்கியமானது. ஆசையே எல்லா துன்பங்களுக்கும் காரணம் என்பர் திருமூலர். ஆனால் வள்ளலாரோ சகல துன்பங்களுக்கும் காரணம் வறுமையால் வரும் பசி குடுமையே என்கிறார். ஆசையற்றவர்கள் இருக்கிறார்கள், பசியற்றவர்கள் உலகில் யாரும் இல்லை. அப்பருக்கு ஆசை இல்லை, பசி இருந்தது. ஆண்டவனே கட்டுச்சோறு கொண்டு வந்து கொடுத்தான். அதேபோல் பட்டினத்தாருக்கும் ஆசை இல்லை, பசி இருந்தது. என் பசிக்கு அன்னம் இருந்த இடம் தேடி கொண்டு வந்து கொடுத்தால் புசிப்பேன் என்கிறார். அதே போல் வள்ளலாருக்கும் ஆசை இல்லை, பசி இருந்தது. ஒற்றியூர் வடிவுடை அம்மையே அன்னியார் வடிவில் தோன்றி உணவளித்தார். இதன் பிரதிபலனாகவே வள்ளலார் வடலூரில் சத்திய தர்மசாலையை நிறுவி ஏழைகளின் பசிப்பிணி போக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். வள்ளலாரின் பிறந்த நாளான இன்று அவரை நினைந்திருப்போம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் வள்ளலார் ஆன்மநேய ஒருமைப்பாடு கருத்துக்களை வழங்கினார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நேரம் 6:15. இந்த இதமான காலை பொழுதில் பாமாலையால் இறைவனை ஆராதிக்கும் நேரம் இது பக்தி மாலை. தொடக்கமாக வருகிறது பி. சுஷிலா பாடிய பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
3: நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலின் 100.3 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. தொடர்ந்து வருகிறது மலேசிய வாசுதேவனும் வாணி ஜெயராமும் இணைந்து பாடிய பாடல்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: நௌலெக்ட், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
3: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
2: ஒரு ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
3: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளில் இருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
2: நௌலெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
3: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
2: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்ட்.
4: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
5: நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. பக்தி மாலை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ் அன்வர் அலி பாதுஷா மற்றும் எஸ் சரளா.

0: நிறைவு பெறுகிறது பக்தி மாலை. இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இது என்றும் என்றென்றும் உங்கள் மனதோடு. சிந்தனை துளி. அதிவேகம் ஆபத்தின் ஆரம்பம், நிதானமே என்றும் பிரதானம். முந்துவதில் இல்லை பெருமை, பாதுகாப்பாக சேருவதே முழுமை. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 உழவர்களின் உன்னத வானொலி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்க இருப்பது காரைக்கால் ONGC காவேரி எசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ONGC காவேரி எசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
5: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
6: 1 கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட் காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
7: உழவர்களுக்கு
8: புங்குடி வேலையாவர்க்க
9: பார்த்தா தெரியல, மாட்டு கொட்டகையை சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறது. இன்னும் 5 நிமிஷத்துல எங்க அம்மா வெளியில வந்துருவாங்க, நான் மட்டும் சுத்தம் பண்ணல, என்னை ஓட விட்டு அடிப்பாங்க. முடிஞ்சா நீங்களும் கொஞ்சம் உதவி பண்ணுங்கக்கா.
8: சரி புங்குடி, இந்த வேலையெல்லாம் முடிச்ச பிறகு ஃப்ரீயா தானே இருப்ப?
9: முடிச்ச பிறகு தானே? ஆ இருப்பங்கா.
8: அப்ப என் கூட வா புங்குடி.
9: எங்க, எதுக்கு?
8: புங்குடி, நான் ஒரு அருமையான விஷயம் தெரிஞ்சிட்டு வந்திருக்கேன். அதை தயாரிக்கிறதுக்கு கிடைக்காத அரிய வகை இலைகள் எல்லாம் கொஞ்சம் மரத்துல ஏறி முள்ளுல புகுந்து இந்த மரம்லாம் பறிப்ப, அதுக்காக தான் உன்ன கூப்பிட வந்தேன்.
9: எப்போதும் இதுதானக்கா நடக்குது, நான் மரத்துல ஏறி பறிச்சு தருவேன் உங்களுக்கு, நீங்க ரோட்ல நின்னு காத்து வாங்கிட்டு இருப்பீங்க.
8: உங்கடி, இந்த கரைசல் தயாரிக்கிறதுக்கான தகவல் எல்லாம் நான் தானே சொல்றேன், உன் மூளை ஃப்ரெஷ்ஷா அப்படியே தானே இருக்கு.
9: எது நோகாம நொங்கு திங்கணும்னு ஆசைப்படுறீங்க? சரி சரி, இப்படி உக்காருங்க. நீங்க என்னதான் இந்த பயிற்சிக்கு போயிட்டு

0: கத்துட்டு வந்தீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
1: பூங்கொடி, தசகாவியா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கியா?
0: பஞ்சகாவியா கேள்விப்பட்டிருக்கேன், தசகாவியாவா? புதுசா இருக்கே.
1: புதுசா இருக்குல்ல, அதுல வேம்பு, எருக்கம், கொளிஞ்சி, நொச்சி, ஊமத்த, காட்டாமணக்கு, ஆடத்தொடா, புங்கம், இதெல்லாம் தேவை பூங்கொடி. இதை எல்லாத்தையும் தான் நம்ம தேடி பறிக்க போறோம்.
0: நம்பன்னு சொல்லாதீங்க, நீங்க நானு சொல்லுங்க.
1: நீயே பறிக்கிறதா வச்சுக்கிய.
0: சரிக்கா, இது எதுக்கு தான்க்கா அந்த கரைசலு?
1: இப்ப நான் சொன்ன தாவர இலைகள் எல்லாத்தையுமே சின்ன சின்னதா நறுக்கி எந்த அளவு இலை போடுறோமோ அந்த அளவு மாட்டு கோமியத்துல மூழ்கிற மாதிரி 10 நாளைக்கு வைக்கணும். அதுக்கப்புறம் வடிகட்டி உடனே அடிச்சிட கூடாது. 5 லிட்டர் பஞ்சகாவியா கரைசல்ல 1 லிட்டர் அப்படிங்கிற அளவுல கலந்து இந்த கரைசல 25 நாளைக்கு வச்சிருக்கணும்.
0: ஓ, இதுல பஞ்சகாவியமும் சேர்க்கிறோமா?
1: ஆமா, அந்த 25 நாள் வச்சிருக்கும் போது நல்லா குலுக்கி விடணும்.
0: சரிக்கா, இப்ப தயாரிச்சு வச்சிடறோம் இல்லையா, இதை எப்படி பயன்படுத்துறது?
1: இந்த தசகாவிய கரைசல நல்லா வடிகட்டணும், இல்லைனா ஸ்ப்ரேயர்ல அடைச்சுக்கும்.
0: இந்த கரைசல நம்ம எது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்?
1: செடியை நடவு செய்யறதுக்கு முன்னாடி 3% தசகாவிய கரைசல்ல விதைங்க நாட்டுங்க. இதை 20 நிமிஷம் மூழ்க வச்சு அதுக்கப்புறம் நடலாம். இந்த மாதிரி பண்றதுனால விதையோட வளர்ச்சி, வேர் உருவாக்கம் இதெல்லாம் அதிகமா இருக்குமா பூங்கொடி?
0: சுபாக்கா, எனக்கு ஒரு சந்தேகம், இந்த தசகாவியவை நம்ம காய்கறி சாகுபடிக்கு பயன்படுத்தலாமா?
1: தாராளமா பயன்படுத்தலாம். எல்லா காய்கறி செடிங்க, தோட்ட பயிர்கள் இதெல்லாம் வளரும் போது வாரத்துக்கு 1 முறை அப்படின்னு தெளிக்கலாம் பூங்கொடி. இதோட நன்மைன்னு பாத்தீங்கன்னா செடியோட வளர்ச்சி, மகசூலு, பயிரோட தரம் அதிகமாகும். இந்த அசுவுனி, செடி பேனு, சிலந்தி, சாரூரிஞ்சும் பூச்சிங்க இதை கட்டுப்படுத்தலாம். இலை புள்ளி, இலைக்கருகள், சாம்பல் நோய் இந்த மாதிரி நோய்களை கூட கட்டுப்படுத்த உதவுமா.
0: ஓ, அதுக்குதான் இந்த தசகாவிய செய்யறதுக்கு மும்மரமா இருக்கீங்களோ?
1: ஆமா பூங்கொடி, அதான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன்ல, இப்பயாவது இலை பறிக்க போலாமா?
0: சுபாக்கா, அவசரப்படாதீங்க, மாட்டு கொட்டையில இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. நம்ம 2 பேரும் சேர்ந்து முடிச்சிட்டோம்னா தாராளமா போலாம்.
2: கேட்டது உழவர்களுக்கு. காரைக்கல் ONGC காவேரி அசட், காரைக்கல் சேகர் டெக்ஸ்டைல் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டோம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
2: மேலும் நிகழ்ச்சியை வழங்கியோர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
4: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ், சேகர்ஸ், சேகர்ஸ்.
5: 1 கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட், காரைக்கால். சேகர்ஸ், சேகர்ஸ், சேகர்ஸ்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நேயர்கள் கேட்க இருப்பது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தாபர்மா விடங்களூர் எண்ணெயின் என் சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தபர்மா விடங்களூர் எண்ணெய்.
6: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
7: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்களூர் எண்ணெய்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: விடங்களூர் எண்ணெய்.
2: மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
8: வழங்குகிறார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள்.
9: அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நாம் பழகுகின்ற மனிதர்களில் பலரை நமக்கு மிகவும் பிடிக்கிறது. அவரிடம் மீண்டும் மீண்டும் சென்று பேசுகிறோம். சில நாட்கள் அவருடன் பேசாமல் இருந்தால் எதையோ இழந்ததைப் போல எண்ணுகிறோம். சிலர் நம் அருகில் இருந்தும் அவர்களுடன் பேசுவதை தவிர்க்கிறோம். எல்லோரிடமும் இனிமையாகவும் அன்பாகவும் நம்பிக்கையோடும் பேசும் மனிதர்களை அனைவருமே விரும்புகின்றனர். கோபமாக, ஆணவமாக, கடுமையாக பேசும் சொற்களை மனிதர்கள் விரும்புவதில்லை. ஒரு சீடன் ஒரு குருவிடம் கல்வி கற்பதற்கு சென்றார். குரு, சொல்லே வெல்லும் என்றார். அதற்கு சீடன், அது எப்படி சொல் வெல்லும், தேன் என்று சொன்னால்

0: ஆயில் இனிக்குமா, தேல் என்று சொன்னால் கொட்டுமா, நெருப்பு என்றால் சுடுமா என்றவர். அதற்கு குரு, அடமூடனே, என்ன அதிகமாக பேசுகிறாய்? நான் சொல்லும் பாடத்தை அப்படியே கேட்காவிட்டால் உன்னை கடுமையாக தண்டிப்பேன் என்றார். அவனுக்கு வந்ததே கோபம். என்ன, என் தந்தையிடம் சம்பளம் வாங்கும் குரு, நீ என்னை தண்டிப்பாயா என்று வாளை எடுத்து கழுத்தருகே நீட்டி வெட்டப்போனார். உடனே குரு, என்னப்பா நீ இதற்கு போய் இப்படி கோபப்படுகிறாய்? நான் உன் குரு அல்லவா, என்னை நீ தண்டிக்கலாமா? உனக்கு பாவம் வந்து சேர்ந்து விடாதா என்று அன்பாக பொறுமையாக கூறினார். அதனை கேட்ட சீடன் வாளை வைத்துவிட்டு, மன்னித்து கொள்ளுங்கள் குருவே, பின் ஏன் முன்பு அப்படி கடுமையாக தண்டிப்பேன் என்று கூறினீர் என்று கேட்டான். அதற்கு குரு, நான் சொல் வெல்லும் என்று சொன்னேனே, அதை உணர்த்தத்தான் அப்படி சொன்னேன் என்றார். எப்படி என்றார் சீடன், நான் கடுமையாக பேசிய சொல் உன்னை கோபப்படுத்தி குரு என்றும் பாராமல் என்னை தண்டிக்கும் அளவுக்கு தூண்டியது. அதே நான் அன்பாக பேசிய போது உனக்கு நிதானத்தை ஏற்படுத்தி உன்னை சிந்திக்க வைத்தது. அதனால்தான் சொல் வெல்லும் என்று சொன்னேன். சொற்களை சொல்லும் போது சிந்தித்து சிறப்புமிக்க சொற்களை சொல்ல வேண்டும். இன்சொல்லே அமிர்தமாக நம்மை இனிமையோடு வாழ வைக்கும் என்பதால் தான் வள்ளுவரும், இன்சொல்லால் இனிதீன்றல் காண்பான் எவன்கொளோ வன்சொல் வழங்குவது என்று இனிமையான சொற்களை பேசி இன்பம் பெற அழைக்கிறார். நாமும் இனிமையான வெல்லும் சொற்களை பேசி இன்பம் பெறுவோம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.
1: இன்சொல் அமுது வழங்கினார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள்.
2: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தபர்மா விடங்களூர் எண்ணெயின் இன்சொல் அமுது கேட்டோம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தபர்மா விடங்களூர் எண்ணெய்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
4: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்களூர் எண்ணெய்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: விடங்களூர் எண்ணெய்.
2: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
5: என்றும் நம்பர் 1 பூமேக்ஸ் தரத்தில், என்றும் நம்பர் 1 பூமேக்ஸ் எங்கும், என்றும் நம்பர் 1
6: பூமேக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்
5: பூமேக்ஸ்.
2: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 ஓடு.

சிந்தனை துளி. தண்ணீர் என்பது திரவ தங்கம். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவோம். மழைநீர் சேகரிப்பு மனிதனின் உயிர்காப்பு. வான் அமுதத்தை மண்ணில் சேமிப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுக்களை நடத்தவுள்ளனர். அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து அவமதித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் விநியோகத்தை தடுக்க கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 2ஆம் பருவ பாடப்புத்தகங்கள் இன்று முதல் விநியோகிக்கப்பட உள்ளன. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கவுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுக்களை நடத்தவுள்ளனர். 3 நாள் அரசுமுறை பயணமாக சுவிட்சர்லாந்து அதிபர் புதுதில்லி வந்துள்ளார். அவருடன் அந்நாட்டின் உயரதிகாரிகள், வர்த்தக நிறுவனங்களின் தலைவர்கள் அடங்கிய குழுவும்

0: வந்துள்ளது. வர்த்தகம், முதலீடு, அறிவியல், தொழில்நுட்பம், புதுமையான கண்டுபிடிப்புகள், கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் விவாதிக்க உள்ளனர். சுவிட்சர்லாந்து அதிபர் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவையும் சந்தித்து பேசவுள்ளார். இந்தியாவுடன் நீண்டகாலமாக நட்பு நாடாக உள்ள சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய யூனியன் நாடுகளில் இந்தியாவுடன் வர்த்தகம் புரியும் மிகப்பெரிய நாடுகளில் ஒன்றாகும். சுவிட்சர்லாந்து அதிபரின் வருகை இருதரப்பும் பயனடையும் வகையில் புதிய துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த உதவும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து அவமதித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் மற்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் சட்டவிரோதமானவை என்று காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளதை அடுத்து இவ்வாறு அவர் கூறியுள்ளார். தேர்தல் ஆணையத்தால் தேர்தல் நடத்தப்பட்டு மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு எதிர்க்கட்சித் தலைவராக செயல்பட்டு வரும் திரு ராகுல்காந்தியும் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் தேர்தல் மூலம் சட்டமன்ற உறுப்பினராகி முதலமைச்சர்களாக செயல்படும் அனைவரும் சட்டவிரோதமானவர்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டின் அரசியலமைப்பை தொடர்ந்து அவமதிப்பதை காங்கிரஸ் கட்சி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் நேற்றுடன் முடிவடைந்ததை அடுத்து தங்கும் விடுதிகள், திருமண மண்டபங்களில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். தொகுதியை சாராத வெளிநபர்கள் உடனடியாக அங்கிருந்து செல்ல வேண்டும் என்று காவல்துறையினர் அறிவுறுத்தினர். நேற்று மாலை முதல் இந்த இரு தொகுதிகளிலும் வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் தருவதை தடுக்க கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இந்நிலையில் மதுராந்தகம் தொகுதியில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவிற்கு 285 வாக்குச்சாவடி மையங்களும், தாராபுரம் தொகுதியில் 320 வாக்குச்சாவடி மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த மையங்களில் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. நாளை வாக்குப்பதிவை ஒட்டி இந்த இரண்டு தொகுதிகளிலும் உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் காலாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று திறக்கப்படுகின்றன. கடந்த மாதம் 25ஆம் தேதி காலாண்டு தேர்வு நிறைவடைந்ததை அடுத்து 26ஆம் தேதி முதல் நேற்று வரை பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் மாநிலத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் அனைத்தும் விடுமுறைக்கு பின்னர் இன்று திறக்கப்படுகின்றன. 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 2ஆம் பருவ பாடப்புத்தகங்கள் இன்று முதல் வழங்கப்பட உள்ளன. இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் தொகுதிகளுக்குட்பட்ட அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் நாளை மறுநாள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: நாடு முழுவதும் பயன்பாட்டில் உள்ள டீசலில் இயங்கும் மின்சார ரயில்களை திரவ எரிவாயுவில் இயங்கும் வகையில் படிப்படியாக மாற்ற ரயில்வே திட்டமிட்டுள்ளது. இதற்காக டீசல் மற்றும் மின்சாரம் மூலம் இயங்கும் ரயில்களில் மாற்றங்கள் செய்யப்பட்டு இரட்டை எரிபொருளில் இயங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டு வருகின்றன. நாட்டில் பெரும்பாலான ரயில்கள் மின்சார எஞ்சின்கள் மூலம் இயக்கப்படுகின்றன. மின்மயமாக்கப்படாத வழித்தடங்கள் மற்றும் டீசல் எஞ்சின்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இதனால் ஏற்படும் சுற்றுச்சூழல் மாசை குறைக்கும் வகையில் டீசல் எஞ்சின்களை முற்றிலுமாக குறைத்து திரவ எரிவாயு மற்றும் மின்சாரத்தின் மூலம் எஞ்சின்களை இயக்க ரயில்வே திட்டமிட்டுள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவுவதால் கோவை, நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருவண்ணாமலை, விழுப்புரம் உள்ளிட்ட 27 மாவட்டங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் ஏனைய பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது.

0: கூறியுள்ளது. இருவரி செய்திகள். பாலஸ்தீனத்தின் காசா திட்டுப்பகுதியில் இஸ்ரேல் பாதுகாப்பு படை நேற்று நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் கமாண்டர் உயிரிழந்தார். ரஷ்யாவுடன் முத்தரப்பு பேச்சு நடத்தலாம் என்ற அமெரிக்காவின் யோசனையை வரவேற்பதாக உக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.9 பதிவாகியுள்ளது. மூத்த குடிமக்கள் நலனுக்காக புதிய சட்டவரைவு இம்மாதம் கேரள சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சதீஷன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் ஆயுதங்களுடன் இருசக்கர வாகனங்களில் சுற்றியபடி சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்ட 2 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். பெரம்பலூர் மாவட்டம் நெய்க்குப்பை கிராமத்தில் வரும் 14 தேதி மாவட்ட ஆட்சியர் திரு அப்துல் ரஷீத் தலைமையில் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெறவுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூரில் பண இரட்டிப்பு மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட 2 பேர் குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் வன்னிக்கோணந்தல் பகுதியில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்த கடைக்கு உணவு பாதுகாப்புத்துறையினர் சீல் வைத்து அபராதம் விதித்தனர். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக சென்னை நுங்கம்பாக்கம் கால்வாயில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னை வள்ளுவர் கோட்டம் பகுதியில் ஆபத்தான முறையில் இருசக்கர வாகனங்களை ஓட்டி சாகசத்தில் ஈடுபட்ட 16 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கவுள்ளது. இன்று காலை 9:30 அகமதாபாத்தில் இந்த போட்டி தொடங்கவுள்ளது. ஏற்கனவே நடைபெற்ற முதல் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளது. சீனாவில் நடைபெறவுள்ள 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. மலேசியாவின் ஷெலயாங்கில் இந்த போட்டி நடைபெறவுள்ளது. கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற இந்திய கால்பந்து சங்கத்தின் ஷீல்டு கோப்பைக்கான அரையிறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் மோகன் பகான் அணி 4-3 என்ற கோல் கணக்கில் பஞ்சாப் அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள 2வது அரையிறுதியில் ஈஸ்ட் பெங்கால் அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் சிறப்பான சாதனை படைத்த இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து குடியரசுத் தலைவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், நமது வீரர்களின் கடின உழைப்பு, திறன் மற்றும் விடாமுயற்சி ஆகியவை நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக கூறியுள்ளார். ஜப்பானில் நேற்று நிறைவடைந்த இந்த போட்டியில் 21 தங்கம் உள்ளிட்ட 85 பதக்கங்களை இந்திய அணி வென்றிருப்பது திறமைகளுக்கு சாட்சியாக அமைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்பட்ட இந்திய குழுவினர் அனைவரையும் நினைத்து நாடே பெருமிதம் கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அனைத்து வீரர் மற்றும் வீராங்கனைகள் தொடர்ந்து பல சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெறவும் பல சாதனைகளை படைக்கவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், பதக்கம் வென்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுக்களை நடத்தவுள்ளனர். அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து அவமதித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் விநியோகத்தை தடுக்க கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1வகுப்பு முதல் 8வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 2வது பருவ பாடப்புத்தகங்கள் இன்று முதல் விநியோகிக்கப்பட உள்ளன. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்க உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேர்களே, நேரம் 6:55. நேயர்கள் கேட்க இருப்பது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலினிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸின் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மலிவு விலையில் மளிகைப் பொருட்களை அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
2: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால், கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
1: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் மேலணி குழி குடிக்காடு.
3: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணி குழி குடிக்காடு, அரியலூர் மாவட்டம்.
4: சூப்பர் ஃபென்சிங் எங்க தம்பி வாங்கின?
3: மேலணிக்குழி அபிநயா ட்ரேடிங்ஸ்லனே மைக்கான் கம்பி SAT ஃபென்சிங் உற்பத்தி விலைக்கே தர்றாங்க. ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணி குழி குடிக்காடு, அரியலூர் மாவட்டம்.
5: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளிர்.

0: இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா? வணக்கம் பாப்பா.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: My name is S. யோகினி.
0: யோகினி பாப்பா, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: I am studying 3rd standard.
0: சரி, இன்னைக்கு நேயர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
1: பெண் விடுதலை போராட்டத்தில் வீரரான யுதாதேவி பற்றி நான் பேச வந்துள்ளேன்.
0: எங்க சொல்லுங்களேன்.
1: கண்ணீரை துடைத்துவிட்டு களமிறங்கிய வீரமகள், அந்நியரின் ஆதிக்கத்தை அறுத்தெறிந்த நாட்டு மகள், ஆலமர கிளைகளுக்குள் ஆயுதமாய் மறைந்திருந்தாய், ஆங்கிலேய படையினரை அடுத்தடுத்து வீழ்த்தினாய், நாட்டின் விடுதலைக்காக நாடு நிரம்பு துடித்தவளே, உன் தியாகத்திற்கு தலைவணங்குகிறோம். அடுத்ததான் தேசப்பற்று பாடல் பாட போறேன்.
0: எங்க பாடுங்களேன்.

0: சகோதரர்.
1: சூப்பரா பாடல் பண்ணீங்களே, யார் உங்களுக்கு இந்த பாடல் சொல்லி கொடுத்தது?
0: கிளாஸ் மிஸ்.
1: சரிங்க பாப்பா, நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆள பிறகு என்ன ஆகணும் ஆசைப்படுறீங்க?
0: I want to become a police.
1: சரிங்க பாப்பா, நீங்க வருங்காலத்துல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிறந்த காவல்துறை அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பலை சார்பாக வாழ்த்துக்க.
0: நன்றி.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களில் மழலை மொழியில் நினைந்தோம்.
3: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபினியா ட்ரேடிங்ஸின் பசந்தளிர் கேட்டோம். இந்நிகழ்ச்சியை வழங்கிய ஒரு கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், மலிவு விலையில் மளிகை பொருட்களை அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
3: மேலும் நிகழ்ச்சியை வழங்கி ஒரு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் மேலணி குழி குடிகாடு.
5: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம். ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் மேலணி குழி நீண்டகாலம் துருப்பிடிக்காமல் உழைக்கும் மைக்கான் கம்பிகளால் தயாரிக்கப்பட்ட சூப்பர் ஃபென்சிங் உள் கம்பிகள் உற்பத்தி விலைக்கே வாங்கிட ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ். தொடர்புக்கு 9698328636.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.
6: கனிவான கவனத்திற்கு, உங்கள் வீட்டில் மின் கட்டணம் பற்றி கவலையா?
7: இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்து மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து மானியமாக பெறுங்கள்.
6: மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருட இலவச பராமரிப்பு என பல பயன்களை பெற இன்றைய தொடர்பு கொள்ளுங்க. www.pmsuryagar.gov.in.
3: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 7 மணி. நேயர்கள் கேட்கலாம் புது பொழுது. முதலில்
8: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னாசாமி நகைச்சுவை தொடர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
9: அழகு கைராசி, புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
10: வணக்க நேயர்களே, சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறதுதான். அந்த வகையில இந்த நிகழ்ச்சி வழியா உங்களை சந்தோஷப்படுத்த முயற்சிக்கிறோம்.

0: என்ன மாப்பிள்ள, காலையில காட்டிலும் பக்தி பாட்ட போட்டுட்டு உட்காந்துட்டீங்க, என்ன விசேஷம்?
1: ஒண்ணுல மாமி, ஏதோ கேட்கணும் போல தோணுச்சு, போட்டேன் கேட்டேன். அது போட்டோம், சாப்பாடு ரெடி ஆயிட்டா?
0: அது சரி மாப்பிள்ள, நான் கொடுத்த 10,000 ரூபாய் என்னாச்சு? நான் ஏமாந்து போன அந்த 10,000 ரூபாய கண்டுபிடிச்சிங்களா? அதை பத்தி சொல்லுங்க.
1: அதுவா மாமி, அதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன், விரைவில் உங்களுக்கு 30,000 ரூபாய் வந்து சேரும்.
0: என்னது, 10 க்கு 30? எப்படி மாப்பிள்ள அது?
1: அப்படிதான் மாமி, நீங்க எப்படி 10,000 கொடுத்து 20,000 வாங்குற ஸ்கீம்ல சேர்ந்தீங்களோ, அதே மாதிரி நான் 10,000 கொடுத்து 30,000 ரூபா வாங்குற ஸ்கீம்ல சேர்ந்திருக்கேன் மாமி. நீங்களா பாருங்க, இன்னும் ஒரு வாரத்துல 10,000 ரூபா 30,000 ரூபாயா மாறி வரும்.
2: அக்கா, 10 க்கு 20 சொல்லி ஏமாந்தது பத்தாதுன்னு இவரு 10 க்கு 30 சொல்லி சேர்ந்திருக்காரு. ரொம்ப புத்திசாலின்னு நினப்பு. அமிர்தவல்லி, நீ கொஞ்சம் சும்மா இரு மாப்பிள்ள. அந்த 10 க்கு 30 எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க.
1: அதுவா மாமி, நம்ம பெரிய மாமி எப்படி 10,000 ரூபாய கொடுத்து 20,000 ரூபா வாங்குற ஸ்கீம்ல சேர்ந்தாங்களோ, அதே மாதிரி நான் 10,000 ரூபாய கொடுத்து 30,000 ரூபா வாங்குற ஸ்கீம்ல சேர்ந்திருக்கேன். அதாவது 1,000 ரூபா கொடுத்தா 3,000, 2,000 ரூபா கொடுத்தா 6,000, 3,000 ரூபா கொடுத்தா 9,000 ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. அவர்கிட்ட ஏன் 10,000 ரூபா கொடுத்தா எவ்வளவு கிடைக்கும்னு கேட்டேன். 30,000 ரூபா வரும்னு சொன்னாரு. கூட்டி கழிச்சு பார்த்தேன், இது ஒரு 10,000 ரூபா, மாமி ஏமாந்தா ஒரு 10,000 ரூபா, நான் சம்பாதிக்க வேண்டிய ரூபா ஒரு 10,000 ரூபா, ஆக மொத்தம் 30,000 ரூபா இவர்கிட்ட கிடைக்குது. இதையே செலவு பண்ணி ஏமாத்திட்டு போனவரை தேடணும்னு அவர்கிட்டயே 10,000 ரூபாய் கட்டிட்டேன் மாமி.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாப்பிள்ளை மன்னார்சாமி நகைச்சுவை தொடர்.
4: அழகு கைராசி, புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: ஏமாப்ள, நான் தான் பணத்தை கொடுத்து ஏமாந்தேன்னா நீங்களும் அதே வேலையை செஞ்சுட்டு வந்து நிக்கிறீங்களே
1: மாமி. நீங்க முகம் தெரியாதவர்கிட்ட கொடுத்தீங்க, நான் ரொம்ப அறிமுகமானவர்கிட்ட கொடுத்துருக்கிறேன், இவரு ஏமாத்தவே மாட்டார் மாமி.
5: அப்படி யாரு மாமா அவரு? அவர் எப்படி உங்களுக்கு தெரியும்?
1: அதாவது அம்சவல்லி, நான் ஒரு நாள் மெட்ராஸுக்கு ட்ரெயின்ல போயிருந்தேன். அந்த ட்ரெயின்ல எனக்கு எதுக்கா அவர் உட்கார்ந்தாரு. உடனே என்னை எப்படி தெரியும் என்னான்னு தெரியல, நீங்க மாப்பிள்ள மன்னார் சாமி தானேன்னு கேட்டாரு. எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னை எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டேன். என்னங்க அது, உங்களை தெரியாம இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நெருக்கமா பழகினார் மாமி. அது மட்டும் இல்ல, நான் இங்கிருந்து மெட்ராஸ் போற வரைக்கும் டீ, காபி, சமோசா, டிஃபனு எல்லாம் வாங்கி கொடுத்தாரு மாமி, அவ்வளோ நல்லவரு. அப்புறமா மெட்ராஸ் போய் இறங்கி எனக்கு காலை சாப்பாடு வாங்கி கொடுத்து என் அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டாரு மாமி. அப்படிப்பட்டவரு எப்படி கெட்டவரா இருக்க முடியும்?
2: சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டா நல்லவர் ஆயிடுவாரா? சரி, உங்க அட்ரஸ் அவர் வாங்கிக்கிட்டாரு, அவரோட அட்ரஸ் நீங்க வாங்குனீங்களா?
1: நான் யாரு? மாப்பிள்ள மன்னார் சாமியாக்கும்.

0: இந்த சந்தேகமும் எனக்கு வந்துச்சு மடசாமி. அதனால நானே கேட்டுட்டேன், ஏன்யா இப்படி தெரிஞ்ச ஒரு மாதிரி அறிமுகமானீங்கன்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா, ஐயா நீங்க ட்ரெயின்ல ஏறினோனே உங்க முகத்தை பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, அதனாலதான் அப்படி சொல்லி அறிமுகமானேன். வேணா விடுங்க, ட்ரெயின் நட்பு ட்ரெயினோட போட்டுன்னு சொன்னாரு. ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க, நம்ம நட்பு என்னைக்கு தொடரும்னு நான் தான் சொல்லி அவர் முகவரியை வாங்கிட்டு வந்தேன்.
1: சரி மாப்பிள, என்னைக்கு அந்த 30,000 நம்ம கைக்கு வரும்?
0: சீக்கிரமே வந்துரும் மாமி.
2: இப்ப எனக்கு ஒரு சந்தேகம், உங்களால தீர்த்து வைக்க முடியுமா மாமா?
0: யாராருடைய சந்தேகத்தையோ தீர்த்து வச்சிருக்கேன், உன் சந்தேகத்தையா தீர்த்து வைக்க முடியாது? சொல்லு, தீர்த்து வைக்கிறேன்.
2: நீங்க அவரோட அட்ரஸ் வாங்கிட்டு வந்தீங்க ரைட்டு, பணம் குடுக்கறதுக்கு நீங்க அவரை தேடி போறீங்களா இல்ல அவர் உங்களை தேடி வந்தாரா?
0: ஓ, இதுதான் உன்னுடைய சந்தேகமா? ஒன்னும் இல்ல ஆனந்தவல்லி, என்கிட்ட 10,000 வந்தோடனே இந்த 10,000 செலவு பண்ணி எப்படி அந்த 10,000 கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சுக்கி இருந்தப்ப இந்த ரயில் கூட்டாளி கிட்ட ஆலோசனை கேட்டா என்ன அப்படின்னு அவர் முகவரிக்கு நான் தான் தொடர்பு கொண்டேன். உடனே அவரு ஒரு ஐடியாவை சொன்னாரு.
3: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாப்பிள்ளை மன்னார்சாமி நகைச்சுவை தொடர்.
4: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
5: ஏன் மச்சான், அவரை போன்ல கான்டாக்ட் பண்ணீங்களா இல்ல தபால் போட்டு கான்டாக்ட் பண்ணீங்களா?
0: என்ன மடசாமி, நீ இந்த காலத்துல போய் இப்படி எல்லாம் கேட்டுக்கிட்டு. நான் அவர்கிட்ட போன்ல தான் கான்டாக்ட் பண்ணேன்.
2: போன்ல நீங்க என்ன சொன்னீங்க, அவர் என்ன சொன்னாரு?
0: அவரு ஒன்னும் சொல்ல, ஐயா இத மாதிரி என்கிட்ட 10,000 பணம் இருக்குது, இத 30,000 பெருக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லுங்கன்னு கேட்டேன். உடனே அவரு, உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு நான் செய்ய போறேன், அதுக்கு எவ்வளவோ வழி இருக்கு அப்படின்னாரு. சரி என்ன செய்யணும்னு கேட்டேன். ஒன்னும் இல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களை எல்லாம் கூட்டி வச்சுங்க, அவங்க எல்லாம் யாரார்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குங்கிறத கணக்கெடுத்து வச்சுங்க, நான் ஒரு நாளைக்கு வந்து எல்லாத்தையும் வசூல் பண்ணி மெட்ராஸ்ல கொண்டாந்து 3 மடங்கா பெருக்கி தரேன்னு சொன்னாரு. ஆஹா, நல்ல ஐடியா வச்சு, நாம மட்டும் இல்ல நம்மளை சுத்தி இருக்கிற நண்பர்களும் பயனடைகிறாங்களேன்னு சொல்லிட்டு அவரை ஒரு நாள் வர சொன்ன மாமி.
2: அப்பனா உடனே அவர் வந்திருப்பாரு?
0: ஆமா மாமி, மறு ட்ரெயினை பிடிச்சி அவரு நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டாரு.
1: உடனே ஒரு ரூமை பிடிச்சி நம்ம எல்லாரும் பேசுவோம் சொல்லிருப்பாரு.
0: ஆமா மாமி, உடனே உங்க டவுன்ல ஒரு ரூம் போடுங்க, அதுல எல்லாரும் அமைதியா உட்காந்து பேசி எப்படி ஒன்ன 3 பேருக்குங்கிற ஐடியாவை சொல்றேன்னு சொன்னாரு.
1: மாப்பிள, நீங்க அழைச்சிட்டு போன அத்தனை பேருக்கும் அவர் செலவுலயே டீ காபி சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாரு.
0: ஆமா மாமி, அப்படிதான் செஞ்சாரு. ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்?
1: அது ஒண்ணும் இல்ல மாப்பிள, போன வாரம் தான் 3 வீட்டுக்காரங்க இதே மாதிரி பணத்தை கொடுத்து ஏமாந்து கதைய வந்து சொல்லிட்டு போனாங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் மாப்பிள.
0: என்ன மாமி?
1: அவங்க அழுதுகிட்டே சொன்னாங்க, நீங்க சொல்லிட்டீங்க இனிமேதான் அழுவ போறீங்க.
0: மாமி என்ன எப்படி சொல்லிட்டீங்க, நான் யாரு? மாப்பிள மன்னார்சாமி, நான் போய் அழுவனா?
5: நீங்க ஏன் மச்சான் அழ போறீங்க, பணம் கொடுத்த எங்க அம்மா எல்லாம் அழுகணும்.
0: அதான பார்த்தேன் மாமி, இப்ப எல்லாம் சரியாவே பேசுறது இல்ல பாருங்க, அவங்க அழ வேண்டிய கதைய நான் அழுவேன்னு மாத்தி சொல்றாங்க.
2: ஆமா, அழுவுறது யாரா வேணாலும் இருந்துட்டு போட்டோம், உண்மையிலே நீங்க ஏமாந்தீங்களா இல்லையா?
0: ஐயோ, இந்த ஆனந்தவல்லி நம்மள சுத்தி சுத்தி மோப்ப முடிக்கிற. இருந்தாலும் நம்ம ஏமாறல, இப்போ ஏமாந்தன்னு சொல்றதா ஏமாறலன்னு சொல்றதா? ஏமாந்தோன்னு சொன்னா நமக்கு கொஞ்சம் கௌரவ குறைச்ச, ஏமாறலன்னு சொன்னா பணத்தை மாமிக்கு கொடுக்கணும். இப்போ என்ன பண்ணலாம், பணம் வேற செலவாகி போச்சு, சமாளிப்போம். ஆனந்தவல்லி, நானாவது ஏமாறுறதாவது, அதாவது அந்த நண்பர் எண்ணி 7 எனக்கு 30,000 கொண்டாந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. 30,000 பணம் வந்தோடனே பெரியமாமிட்ட கொண்டாந்து கொடுப்பேன்.

0: அவங்க எனக்கு பாராட்டுவாங்க, அதோட பாயாசமும் வச்சு கொடுப்பாங்க, பொறுத்திருந்து பாரு.
1: ஆமா மாப்பிள, நீங்க 30,000 ரூபாய் பணத்தோட வாங்க, நான் அமுதவள்ளிட்ட சொல்லி உங்களுக்கு பால் பாயாசமே வச்சு தரேன்.
0: அப்படியா மாமி? சரி, அது போட்டோம். ஒரு 100 ரூபாய் பணம் கொடுங்க மாமி, சீக்கிரம்.
1: எதுக்கு மாப்பிள்ள 100 ரூபாய்?
0: நான் ஹோட்டல்ல போய் சூடா 4 இட்லி சாப்பிட்டுக்கிறேன், ஒரு 100 ரூபாய் வெட்டுங்க.
2: என்னது, 4 இட்லி சாப்பிட 100 ரூபாயா? இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல.
0: என்ன மாமி, நீங்க 4 இட்லி சாப்பிட்டா போருமா? டீ குடிக்கணும், அப்புறம் இடையில ஒரு 11 மணியை போல காப்பியும் வடையும் சாப்பிடணும், அப்புறம் மத்தியானத்துக்கு கொஞ்சம் சாப்பாடு சாப்பிடணும், அப்புறம் சாயந்தரத்துக்கு டிஃபன் சாப்பிடணும். இதெல்லாமே 100 ரூபாய் பத்தாது. இருந்தாலும் ஐயா கையில கொஞ்சம் பணம் இருக்குது, இதை கழிச்சுக்கிட்டு தான் மாமிட்ட 100 ரூபாய் கேட்டேன்.
3: மாமா, எனக்கு ஒரு சந்தேகம், நீங்க எப்போதுமே இப்படிதான் பெரிய பெரிய மாட்ட காசு வாங்கிப்பீங்களா, இல்ல வெளியில வேலைக்கு போய் சம்பாதிப்பீங்களா?
0: இந்த பார அனந்தவள்ளி, இந்த குடும்பத்துல தொடர்ந்து இருக்கணும்னா இதே மாதிரி சந்தேகங்கள்லாம் உனக்கு வரவே கூடாது, வந்தா அது உனக்கு தான் ஆபத்து.
2: ஆமா அனந்தவள்ளி, உங்க மாமா கிட்ட சம்பாதிக்கிறத பத்தி பேசவே கூடாது.
0: பேசக்கூடாதுன்னு இல்ல, பேசலாம், ஆனா பேசக்கூடாது.
4: மாப்பிள, நீங்க பேசவும் வேணாம் பேசாம இருக்கவும் வேணாம். அக்கா, 100 ரூபாய் பணத்தை கொடுத்து மாப்பிள்ளைய அனுப்பி விடுங்க, மத்ததெல்லாம் நம்ம அப்புறம் பேசிப்போம்.
0: இதுதான் சரி. நீ ஏன் இப்படி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிய?
3: அது இல்ல மாமா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுல்ல, அதான் நான் அப்படி கேட்டுவிட்டேன். சரி, இப்ப ஒரு பாட்டு போடுறேன், கேக்கிறதுக்கு நேரம் இருக்குமா?
0: இந்த மாப்பிள்ள மன்னார் சாமி இருக்கிற பிஸியில அந்த பாட்டெல்லாம் கேக்கிறதுக்கு நேரம் இல்லதான். இருந்தாலும் போடு, உனக்காக கேக்குறேன்.

0: இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னார்சாமி நகைச்சுவை தொடர். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்றோர்
1: நான் தாங்க மாப்பிள்ள மன்னார் சாமி, ஆந்தகுடி அருணாமணி அண்ணன்.
2: நான் தாங்க மச்சான் மாடசாமி, இல சண்முக சுந்தரம்.
3: நான் தாங்க பெரிய மாமி ஆரவல்லி, ஜெயந்தி ராமமூர்த்தி.
4: நான் தாங்க சின்ன மாமி அமுதவல்லி, இ சுபா.
5: நான் தாங்க உங்க குட்டி மாமி அமிர்தவல்லி, நலாயினி பாலசுப்ரமணியன்.
6: நான் தாங்க அம்சவல்லி, டி ஜெயபாரதி.
7: நான் தாங்க உங்க ஆனந்தவல்லி, ஆர் இளவரசி.
0: நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி ஏஎம் அருள் பிரகாஷ், ஏஎம் அருண் பிரசாந்த். சரி நேயர்களே, மீண்டும் வரும் வாரம் சந்திப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
8: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
9: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
10: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா பங்களாதேஷ் இடையே முதலாவது சர்வதேச சரக்கு கப்பல் சேவை இன்று தொடங்குகிறது. இந்தியாவின் பாதுகாப்பிற்கும் ஒருமைப்பாட்டிற்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்ட தருணங்களில் இந்தியாவுக்கு ஆதரவாக நின்ற நாடு ரஷ்யா என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். மூத்த குடிமக்கள் நலனுக்காக புதிய சட்ட வரைவு இம்மாதம் கேரள சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சதீசன் தெரிவித்துள்ளார். கர்நாடகம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவில் நடைபெறவுள்ள 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதி சுற்று போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா பங்களாதேஷ் இடையே முதலாவது சர்வதேச சரக்கு கப்பல் சேவை இன்று தொடங்குகிறது. அசாம் மாநிலம் திப்ருகரில் இருந்து இந்த சேவையை மத்திய கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த் சோனோவால் தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் அசாம் முதலமைச்சர்

0: அமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா காணொலி வாயிலாக பங்கேற்கிறார். முதலாவது சரக்கு கப்பலில் அசாம் பெட்ரோ கெமிக்கல் நிறுவனத்தால் உற்பத்தி செய்யப்பட்ட மெத்தனால் வங்கதேசத்தின் டாக்காவில் உள்ள பங்காவோன் துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட உள்ளது. இரு நாடுகளுக்கு இடையிலான சரக்கு கப்பல் பிரம்மபுத்திரா நதி வழியாக சென்று பங்களாதேஷை அடைய உள்ளது. சுதந்திரத்திற்கு பிறகு முதன்முறையாக அசாமிலிருந்து வெளிநாடு ஒன்றிற்கு சரக்கு கப்பல் நேரடியாக செல்ல இருப்பது இதுவே முதன்முறையாகும். வடகிழக்கு மாநிலங்களில் குறைந்த செலவில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்துவதில் மத்திய அரசு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இந்தியா பங்களாதேஷ் சரக்கு கப்பல் சேவை அமைந்துள்ளது. இந்தியாவின் பாதுகாப்பிற்கும் ஒருமைப்பாட்டிற்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்ட தருணங்களில் இந்தியாவுக்கு ஆதரவாக நின்ற நாடு ரஷ்யா என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற முனிச் பாதுகாப்பு மாநாட்டில் பேசுகையில் இதனை தெரிவித்த அவர், இந்தியாவுக்கு மிக அருகில் இருந்த ஒரு நாட்டில் நடைபெற்ற ராணுவ ஆட்சியை உலகின் பெரும்பாலான நாடுகள் ஆதரவளித்த போதிலும் ரஷ்யா ஆதரவளிக்கவில்லை என்று கூறினார். அந்த காலகட்டத்திலும் ரஷ்யாவுடனான இந்தியாவின் உறவு மிகவும் வலுவாக இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். தொடர்ச்சியாக பல்வேறு காலகட்டங்களில் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவு வரலாற்று பாரம்பரியத்தை கடந்து விரிவடைந்துள்ளதாகவும் அது தற்போது குறிப்பிடத்தக்க அளவில் பொருளாதார உறவாகவும் மாறியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியா ரஷ்யா உறவில் ராணுவம், அணுசக்தி, விண்வெளி உள்ளிட்ட பல்வேறு துறைகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் மேலும் கூறினார். ஓய்வூதியதாரர்களின் கோரிக்கைகள் குறித்த குறைதீர்க்கும் முகாம் மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் 897 பேருக்கு நீண்டகாலமாக தீர்வு காணப்படாமல் உள்ள கோரிக்கைகள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என பணியாளர் நலன் மற்றும் ஓய்வூதிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 2017 இதுவரை நடத்தப்பட்ட 16 குறைதீர் முகாம்களில் பெறப்பட்ட மனுக்களில் 71% அதிகமான மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருப்பதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் குடும்ப ஓய்வூதியம் பெறுவோரின் பல்வேறு சந்தேகங்களுக்கான பதில்கள் அடங்கிய புத்தகம் ஒன்றும் வெளியிடப்பட உள்ளது. மூத்த குடிமக்கள் நலனுக்காக புதிய சட்ட வரைவு இம்மாதம் கேரள சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சதீஷன் தெரிவித்துள்ளார். கொல்லம் அருகே பரவூரில் நேற்று நடைபெற்ற மூத்த குடிமக்கள் தின விழாவை தொடங்கி வைத்து பேசிய அவர், கேரளாவில் மூத்த குடிமக்களின் மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக கூறினார். அதை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு வலுவான சமூக பாதுகாப்பு வசதிகளை உறுதி செய்ய வேண்டியது மாநில அரசின் கடமை என்று கூறினார். மூத்த குடிமக்களுக்கு சட்ட பாதுகாப்பு உத்தரவாதமும் வழங்கும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ள புதிய சட்ட மசோதாவில் அவர்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். படுக்கையில் இருக்கும் முதியவர்கள், நினைவாற்றல் குறைபாடு உள்ளவர்கள் ஆகியோருக்கு தேவைப்படும் சிறப்பு சிகிச்சைகளை உள்ளடக்கியதாக புதிய சட்டம் இருக்கும் என்றும் கேரள முதலமைச்சர் கூறினார். திரிபுரா மாநில தலைநகர் அகர்தலாவில் செயல்படுத்தப்பட்டு வரும் பொலிவுரு நகர திட்டம் மாநிலத்தில் உள்ள நகராட்சி மற்றும் பேரூராட்சி பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு மாணிக் சாஹா தெரிவித்துள்ளார். நேற்று அகர்தலாவில் நடைபெற்ற மாநகராட்சி விழாவில் பங்கேற்று பேசிய அவர், உள்ளாட்சி அமைப்புகளில் உட்கட்டமைப்பை மேம்படுத்த முன்னோடி திட்டம் தயாரிக்கப்பட்டு வருவதாக கூறினார். சமூகத்தில் ஒவ்வொரு தனிநபரையும் வளர்ச்சி மற்றும் மேம்படுத்தப்பட்ட சேவைகளுடன் இணைப்பதே மாநில அரசின் நோக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த சில ஆண்டுகளாக அகர்தலாவில் நவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும், இதனால் மக்களுக்கு சுத்தமான குடிநீர் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதோடு கழிவுநீர் வடிகால்களும் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு மாணிக் சாஹா கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுகளை நடத்த உள்ளனர். 3 நாள் அரசுமுறை பயணமாக சுவிட்சர்லாந்து அதிபர் புதுதில்லி வந்துள்ளார். அவருடன் அந்நாட்டின் உயரதிகாரிகள், வர்த்தக நிறுவனங்களின் தலைவர்கள்

0: அடங்கிய குழுவும் வந்துள்ளது. வர்த்தகம், முதலீடு, அறிவியல், தொழில்நுட்பம், புதுமையான கண்டுபிடிப்புகள், கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் விவாதிக்க உள்ளனர். சுவிட்சர்லாந்து அதிபர் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவையும் சந்தித்து பேசவுள்ளார். இந்தியாவுடன் நீண்ட காலமாக நட்பு நாடாக உள்ள சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய யூனியன் நாடுகளில் இந்தியாவுடன் வர்த்தகம் புரியும் மிகப்பெரிய நாடுகளில் ஒன்றாகும். சுவிட்சர்லாந்து அதிபரின் வருகை இருதரப்பும் பயனடையும் வகையில் புதிய துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த உதவும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் கட்டுக்குள் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் டாக்டர் தாரேஸ் அகமது கூறியுள்ளார். இன்று சென்னையில் டெங்கு தடுப்பு பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் டெங்கு தடுப்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். டெங்கு மேலாண்மை குறித்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் டாக்டர் தாரேஸ் அகமது கூறியுள்ளார். நாட்டில் நெடுஞ்சாலை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது குறித்து மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஆலோசனை நடத்தவுள்ளது. மத்திய மாநில அரசுகளின் நெடுஞ்சாலைத்துறை உயரதிகாரிகள், கட்டுமான நிறுவனங்கள் உள்ளிட்டவற்றின் பிரதிநிதிகள் இதில் பங்கேற்க உள்ளதாக சாலை போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கூட்டத்தின் தொடக்க அமர்வில் மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி, இணையமைச்சர்கள் திரு அஜய் தம்தா மற்றும் திரு ஹர்ஷ் மல்ஹோத்ரா ஆகியோர் உரையாற்ற உள்ளனர். நாடு முழுவதும் நெடுஞ்சாலை திட்டங்களை நிறைவேற்றுவதில் உள்ள சிக்கல்களுக்கு தீர்வு காண்பது, சாலைப்பணிகளில் புதுமையான அணுகுமுறைகளை அறிமுகப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலை பணிகளை விரைந்து முடிப்பது, தர மேம்பாடு, சாலை பாதுகாப்பு, செலவின சிக்கனம் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக சாலை போக்குவரத்து அமைச்சகம் கூறியுள்ளது. ஈரான், அமெரிக்கா இடையிலான பிரச்சினைகளுக்கு ராணுவ தாக்குதல் அல்லது பொருளாதார தடைகள் மூலம் தீர்வு காண முடியாது என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார். தெஹ்ரானில் வெளிநாட்டு தூதர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர், ராஜதந்திர ரீதியிலான பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண முடியும் என்று கூறியுள்ளார். ஈரான் மீது ராணுவ தாக்குதல் நடத்தப்பட்டால் அதன் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என்றும் திரு சையத் அப்பாஸ் அராக்ஷி எச்சரித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கோமதி ஆற்றின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் மாநில அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நதியின் தாழ்வான பகுதிகளில் அமைந்துள்ள லக்னோ நகரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உத்தரவின்படி மாவட்ட ஆட்சியர் திரு விஷாக் உள்ளிட்ட உயரதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். கர்நாடகம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவின் மராத்வாடா மற்றும் விதர்பா பகுதிகளில் தென்மேற்கு பருவமழைக்கான சூழல் உருவாகியுள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதே நிலை சத்தீஸ்கட் மாநிலத்திலும் நிலவுகிறது. உத்தரகண்ட், தெலங்கானா, மேற்குவங்கம், லட்சத்தீவு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நாகாலாந்து, திரிபுரா, மிசோரம், மணிப்பூர் மாநிலங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் நடைபெறவுள்ள 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. மலேசியாவின் ஷெலயாங்கில் இந்த போட்டி நடைபெறவுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பங்களாதேஷ் இடையே முதலாவது சர்வதேச சரக்கு கப்பல் சேவை இன்று தொடங்குகிறது. இந்தியாவின் பாதுகாப்பிற்கும் ஒருமைப்பாட்டிற்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்ட தருணங்களில் இந்தியாவுக்கு ஆதரவாக நின்ற நாடு ரஷ்யா என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். மூத்த குடிமக்கள் நலனுக்காக புதிய சட்ட வரைவு இம்மாதம் கேரள சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சதீஷன் தெரிவித்துள்ளார். கர்நாடகம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவில் நடைபெறவுள்ள 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேயர்களே, நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நேரம் 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலாத்திற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி, ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம், மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
7: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
8: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
9: காரைக்கால்.

0: சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ் மகிட்டா டிவால்ட் ஆர்கைடைல் கட்டர் வெல்டிங் மிஷின் செயின்ஸ் அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ் ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
1: புதுப்பொழுதில் அடுத்து நாம் கேட்க இருப்பது சைபாலின் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கா சைபால், இடையில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
3: சைபால்
1: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
4: டிசன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
5: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி. திருத்திரைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
4: புத்தம் புதிய டிசன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
5: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
1: மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
6: உங்கள் கடை காரைக்கால்
7: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
8: ஒரு அரசன், அவனுக்கு வயசாயிட்டது, அதனாலேயே கவலை பயம் எல்லாம் அதிகமாயிட்டது, மரண பயம். ராத்திரியில் சரியாக தூங்க முடியல. ஏற்கனவே போர்க்களங்களில் எத்தனையோ பேரை ஓட ஓட விரட்டினவன். அதனால் இப்போ அந்த துணிச்சல்லாம் எங்கேயோ போயிட்டுது. என்ன பண்ணலான்னு யோசித்து எல்லா அமைச்சர்களையும் கூப்பிட்டான். எனக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுங்கப்பா அப்படின்னு ஆனான். என்ன ஆலோசனைன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு ஒரு நெருக்கடியான சந்தர்ப்பம் ஏற்பட்டு போச்சுன்னு வச்சுங்க. அந்த நேரத்தில் நீங்கள் யாருமே என் பக்கத்தில் இல்லை அப்படின்னு வச்சுங்க. ஆலோசனை சொல்கிறதுக்கு நீங்கள் யாருமே இல்லைன்னா அந்த சமயத்தில் எனக்கு உபயோகப்படுற மாதிரி ஒரு வாசகம், பொன்மொழி வேணும். அதை நீங்கள் யாராவது சொல்லுங்கள். அதை நான் என்னுடைய வைர மோதிரத்தில் அடியில் பதிச்சு வச்சுக்குவேன், தேவைப்படுறப்ப அதை பார்த்துக்குவேன் அப்படின்னாராம். அவர் போட்டிருந்த மோதிரமும் அதுக்கு தகுந்த மாதிரி திறந்து மூடுறது மாதிரி அமைஞ்சிருந்தது. அமைச்சர்கள் வந்து யோசனை பண்ணாங்க என்ன வாசகம் சொல்லலாம் அப்படின்னு. ஒருத்தருக்கும் ஒன்றும் சரியாக தோணலை, குழப்பமாக இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு பெரியவர் அங்கே வந்தார். அவர் சொன்னார், நான் அதுக்கு பொருத்தமாக ஒரு வாக்கியம் சொல்கிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை, அதை யாரும் ஆர்வம் காரணமாக அவசரப்பட்டு படிச்சிடக்கூடாது. அதை ரகசியமாக அந்த மோதிரத்துக்குள்ளே எழுதி வச்சுக்கணும். எப்போவாவது இக்கட்டில் மாட்டிக்கும் பொழுது மட்டும், வேறு வழி இல்லை அப்படின்னா மட்டும் அதை திறந்து பார்க்கணும் அப்படின்னாரா அந்த பெரியவர். சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. அவர் சொன்ன வாக்கியத்தை ரகசியமாக மோதிரத்துக்குள்ளே பதிச்சு மூடியாச்சு. ராஜா அதை விரலில் மாட்டிக்கிட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு. அந்த ராஜாவுக்கு ஒரு சோதனை வந்தது. அடுத்த நாட்டு மன்னன் படையெடுத்து வந்தான். அவன் இவர்கிட்ட ஏற்கனவே தோற்று போனவன். ஒரு வெறியில் வந்தான், ஜெயிச்சுட்டான். இவர் நாட்டை இழந்தார், எல்லாத்தையும் இழந்தார். ஒரு அடிபட்ட குதிரையில் ஏறி தப்பிச்சு போயிட்டார். அப்படி போயும் பின்னாடி அவங்க விடலை, துரத்திக்கிட்டு வராங்க. இவர் ஒரு மலை உச்சிக்கு போயிட்டார். அதுக்கும் அப்பால் போக முடியாது, பயங்கர பள்ளம், உல்லாச பயணிகள் வந்து கண்டுகளிக்கிற இடம் அது. ஆனால் இவருக்கு அது சாவு பயணத்தின் வாசல், திரும்பவும் முடியாது, அவ்வளவு குறுகிய பாதை அது, வேறு வழியே இல்லை. இந்த மோதிரம் சூரிய ஒளி மேலே பட்டு மின்னுச்சு, கையில் இருக்கிற மோதிரம் உடனே ஞாபகம் வந்துட்டுது. ரொம்ப இக்கட்டான நேரத்தில் இதை பார்க்க சொல்லியிருக்கிறாங்களேன்னு உடனே அதை பிரித்து பார்த்துருக்கார். பார்த்தா இந்த நிலைமையும் மாறிவிடும், திஸ் டூ வில் பாஸ் அவே அப்படிங்கிற வாசகம் அது. அது அவருக்கு ஒரு தைரியம் வந்து தான். பின்னாடி வந்தவங்களும் திசை மாதிரி வேறு எங்கேயோ போயிட்டாங்க. அவங்க விரட்டிட்டு வரலன்னா இவ்வளவு அழகான ஒரு இடம் இருக்கிறதே எனக்கு தெரியாமல் போயிருக்குமே அப்படின்னு வேறு நினச்சானா அவன். இவ்வளவு அழகை ரசிக்கிறதுக்காக ஒரு நாட்டையே கூட இழக்கலாம் அப்படின்னு தோணிச்சான் அந்த மன்னனுக்கு. அமைதியாக அந்த அழகை ரசித்தான். எதிரிகள்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. நாடு திரும்பினான். மறுபடியும் படைகளை திரட்டினா, கொஞ்ச நாளில் படையெடுத்துக்கிட்டு போனான். யாருக்கிட்ட தோற்று போனான்னா அவனே ஜெயிச்சுட்டு வந்துட்டான். வரவேற்பு விழா பிரமாதப்படுது. இப்போது ஆடல் பாடல் கோலாகலம். இதை பார்த்ததும் அந்த ராஜாவுக்கு தலகால் புரியல. நம்மளை இனிமேல் யாராலையும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற தலகணம் வந்துட்டுது, அகம்பாவம் வந்துட்டுது, லேசாக எட்டி பார்த்தது அகங்காரம். இப்போ மறுபடியும் சூரிய ஒளிப்பட்டு மோதிரம் மின்னுச்சு. அதை மெதுவாக திறந்து பார்த்தானா, இந்த நிலைமையும் மாறிவிடும், திஸ் டூ வில் பாஸ் அவே அப்படிங்கிற வாசகம் கண்ணில் பட்டுது. அவ்வளவு தான், அவன் மனசை அடங்க ஆரம்பிச்சுட்டு தான், ஆணவம் போயிட்டு தான். இதிலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எந்த சூழ்நிலையிலேயும் நாம் வந்து கவலைப்பட வேண்டியதில்லை,

ஏன்னா இங்கே எதுவுமே நிரந்தரம் இல்லை. அந்த ராஜா மாதிரியே நம்மளும் ஒருத்தன் ஒரு மோதிரம் போட்டிருந்தான், அதுக்குன்னே அவன் எழுதி வச்சுருந்த வாசகம் எதுக்கும் கவலைப்படாதே அப்படிங்கிற வாக்கியம்தான், அதை தான் உள்ளே பதிச்சு வச்சுருந்தான். ஒரு நாள் பயங்கரமான கவலையோடு உட்காந்துருக்குறான், பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க இது மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் நீ உன் மோதிரத்தை திறந்து பார்க்கணும் அப்படின்னாங்க. இவனுக்கு கவலையோடு எரிச்சலும் சேர்ந்துக்கிட்டு வந்துட்டு தான். அப்புறம் சொன்னானா, அது எப்படிடா முடியும், இப்போ திருட்டு போனதே என்னோடய அந்த மோதிரம்

0: இவனுக்கு கவலையோட எரிச்சலும் சேர்ந்துக்கிட்டு வந்துட்டுதான். அப்புறம் சொன்னானா, அது எப்படிடா முடியும், இப்போ திருட்டு போனதே என்னோட அந்த மோதிரம் தான், அதை நினச்சி தான் கவலைப்பட்டுக்கிட்டு உட்காந்துருக்குறேன், மோதிரம் கிடைச்சாவில் அதை திறந்து பார்க்கறதுக்கு அப்படின்னு தலையில் கையை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டானா.
1: சைபாலின் தகவல் நேரம் கேட்டோம். நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில் பருவா சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் ஏபிசி கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ஏபிசி கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்,
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி, மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
6: ஏபிசி கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
1: மேலும் நிகழ்ச்சியை வழங்கியோர் உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்ப்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
7: உங்கள் கடை காரைக்கால்,
8: தரமான தார்ப்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம் நேர்களே. நேரம் 7:33.

0: புதுப்பொழுதில் தொடர்ந்து நேயர்கள் கேட்க இருப்பது மயிலாடுதுறை உங்கள் கடை தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் உதிரம் கொடுப்போம் உயிர்காப்போம். தேசிய தன்னார்வ இரத்த தான சிறப்பு தொடர் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை மயிலாடுதுறை. தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை மயிலாடுதுறை.
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ இரத்த தான சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் இரத்த வங்கி ஆலோசகர் இ வின்சென்ட் அவர்கள்.
7: வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, ஒருத்தங்க ரத்த தானம் பண்றாங்கன்னா அந்த ரத்த தானம் செய்வதற்கு முன்பு அவங்களை எப்படி தயார்படுத்திக்கணும், ரத்தம் டொனேட் பண்ண பிறகு அவங்க எப்படிலாம் சேஃப்கார்ட் பண்ணிக்கணும், என்னென்ன வழிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். இப்போது ரத்தம் நம்ம கொடுக்க வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக காலையில் சாப்பிட்ருக்கணும், நைட்டு நல்லா படுத்துவங்கிருக்கணும், அப்புறம் தண்ணீர் ஆகாரம் நிறைய குடிங்க, ட்ராவல் பண்ணிட்டு வராதிங்க, ட்ராவல் பண்ணிட்டு வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க, லூஸான ட்ரெஸ் போட்டுக்குங்க. அப்புறமும் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, நல்லபடியாக ஃபீல் பண்ணுறீங்களா, நல்லா படுத்துங்கினீங்களா, நல்லா சாப்பிட்டீங்களா, என்ன ஒர்க் பண்ணுறீங்க, அவங்கள பற்றின அவங்க ஃபேமிலி டீடைல்ஸ் பற்றி கொஞ்சம் நம்ம எல்லாமே முதல்ல கவுன்சிலிங் பண்ணுவோம். அப்போ அவங்க ஃபிட்டு தானா அப்படிங்கிறத நம்ம முதல்ல நல்லா அனலைஸ் பண்ண பிறகு தான் அதன் பிறகு அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணி பிளட் எடுக்கிறதுக்கு அனுப்புவோம். பிளட் எடுத்து முடித்த பிறகு அவங்களுக்கு நம்ம பிளட் சென்டர்லேயே பால் கொடுப்போம். ஒரு டம்ளர் ஃபுல்லாக 200 ml உள்ள ஒரு பால், பிரெட் 2, ஜாம் தட ஒன்று, அப்புறம் பாயில்டு எக்கு, இதெல்லாம் கொடுப்போம். அந்த வெயினில் பிளட் எடுத்துருக்கிறதுனால அவங்கள அரை மணி நேரம் அவங்க ரெஸ்ட் எடுத்து தான் போகணும் அப்படின்னு சொல்லுவோம். வெயில் அலையாதீங்க, வெயிட்டான பொருளை தூக்காதீங்க, டிராவல் ரொம்ப தூரம் பண்ணாதீங்க, தண்ணி நிறைய குடிங்க, யாராவது ரொம்ப தூரத்துலேயே வந்திருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டை யாராவது வர சொல்லுங்கள், வண்டியில் அவங்க கூட போங்க அப்படிங்கிறத சொல்லுவோம். மொதல் நாள் ட்ரிங்க்ஸ் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது, நல்லா தூங்கியிருக்கணும், நல்ல ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணணும், நல்ல சாப்பாடில் வந்து ஒரு நல்ல பேலன்ஸ்ட் டயட், சாதாரண ஃபுட்டு எல்லாமே காய்கறிகள் சேர்ந்த ஃபுட்டு சேர்ந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நல்லா ஒரு ஹெல்த்தியாக இருப்பீங்க. வெயிட்டு கண்டிப்பாக செக் பண்ணுவோம், 45 kg மேலே தான் இருக்கணும். மோஸ்ட்லி நம்ம ஒருத்தரைக்கும் 45 kg மேலே தான் எல்லாருமே இருக்கிறாங்க, ரொம்ப ஒரு சிலர் மட்டும்தான் அண்டர் வெயிட் அப்படின்னா நம்ம அதை ரிஜெக்ட் பண்ணிடுவோம். அதே போல 18 கண்டிப்பாக கம்பல்சரியாக முடிஞ்சிருக்கணும் அப்படின்றா தான் எடுப்போம். அவங்க அவங்களுடைய டேட்டா பர்த்தை கேட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்தாலும் நான் எடுக்கிறது இல்லை. அதனால 18 முடிஞ்சிருக்கணும். பிளட் நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்போ கொடுத்தீங்க, அது எத்தனை மாதம் அப்படிங்கிறது நாங்கள் கால்குலேட் பண்ணி 90 கண்டிப்பாக முடிஞ்சிருந்தால் மட்டும்தான் எடுப்போம். அதுமாரி லேடிஸாக இருந்தாக்கா 120 முடிஞ்ச பிறகு தான் நம்ம எடுப்போம். அதனால் இதை வந்து பிளட் கொடுக்குறது சாதாரண ஒரு ப்ராசஸ் தான், எல்லாராலையும் கொடுக்க முடியும். நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கணும், அதாவது ரியல் ஹீரோன்னு சொல்கிறத விட ரியல் ஹீரோவாக இருக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் முயற்சி பண்ணணும். நம்ம ஒரு உயிரை காவந்து பண்ணுறோம், நம்ம ஹெல்த்தியாக இருக்கும், நாலு உயிர் நம்மளால் நல்லாயிருக்கு அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக

0: கண்டிப்பாக நம்ம வந்து பிளட் டொனேட் பண்ணலாம். நன்றி.
1: உதிரம் கொடுப்போம், உயிர் காப்போம். தேசிய தன்னார்வ இரத்த தான சிறப்பு தொடர் வழங்கினார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் இரத்த வங்கி ஆலோசகர் இ. வின்சென்ட் அவர்கள்.
2: மயிலாடுதுறை உங்கள் கடை, தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் உதிரம் கொடுப்போம், உயிர் காப்போம், தேசிய தன்னார்வ இரத்த தான சிறப்பு தொடர் கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் உங்கள் கடை மயிலாடுதுறை, தரமான தற்பாய்கள் பொசுக்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை மயிலாடுதுறை.
3: உங்கள் கடை காரைக்கால்,
4: தரமான தற்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்,
5: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. இது என்றும் என்றென்றும் உங்கள் மனதோடு. நேரம் 7:38.
8: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
9: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைக் கட்டுப்படுத்த
11: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
10: கிறிஸ்டலின் சிகோசா
11: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
2: மாற்றம் என்பது முடிவல்ல, அது புதிய பாதை தொடங்கும் திருப்பு முனை. புதியன ஏற்போம், புது மலராய் மலர்வோம் என்ற நற்சிந்தனையோடு நாம் கேட்க இருப்பது புது பொழுது.

0: அம்னியர்களே, இன்றிலிருந்து நமது காரைக்கால் பண்பலை 100.3 சில மாற்றங்கள். உங்கள் உள்ளத்தின் மகிழ்ச்சியை உளமார்ந்த நிலவாக கொண்டு செல்வதற்காக இந்த மாற்றங்கள் நமது காரைக்கால் பண்பலை 100.3. இன்று காலை 8:05 பாட்டு பட்டாசில் உங்கள் விருப்பமான பாடல்கள் உங்கள் குரலில் வாட்ஸ்அப்பில் பதிவு செய்வதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தற்போது நம்மளுக்கு காரைக்கால் பண்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் சேனல் இருக்கு இல்லையா, அந்த சேனலில் போனீங்கன்னா நம்ம பாட்டு பட்டாசு அப்படிங்கிற ஒரு லிங்க், குரூப் லிங்க் ஒன்று இருக்குது. அந்த குரூப் லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா பாட்டு பட்டாசு குரூப்பில் நீங்கள் உறுப்பினராக ஆகிடுவீங்க. அந்த குரூப்பில் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியில் கேட்பதற்கு உங்கள் குரலில் பாடலின் படம் பாடல் அப்படிங்கிறத உங்கள் குரலில் வந்து பதிவு செய்து அனுப்பலாம். உடனே ஜாயின் பண்ணுங்கள், பாடல் கேளுங்க.
1: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கை கோர்ப்போம்.
2: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
1: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்
7: ஃப்ரீ, ஃப்ரீ ஃப்ரீ.
8: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
9: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
10: கோபால் பல் பொடி.
11: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீபேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு.

0: மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: காரைக்கால் மின்துறை அறிவிப்பு. அறிவிக்கப்பட இருக்கின்ற பகுதிகளில் மின்துறை தொடர்பான நுகர்வோர் குறை கேட்கும் நாள் நடைபெற உள்ளது. எனவே பொதுமக்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இன்று காலை 10 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரை திருமலைராயன்பட்டினம் இளநிலை பொறியாளர் அலுவலகம். நாளை 6/10/2026 காலை 10 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரை நெடுங்காடு இளநிலை பொறியாளர் அலுவலகத்திலும், 7/10/2026 காலை 10 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரை அம்பகரத்தூர் இளநிலை பொறியாளர் அலுவலகம் மற்றும் நிரவி இளநிலை பொறியாளர் அலுவலகத்திலும், 8/10/2026 காலை 10 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரை திருநள்ளார் இளநிலை பொறியாளர் அலுவலகம் மற்றும் காரை நகர வடக்கு இளநிலை பொறியாளர் அலுவலகத்திலும், 9/10/2026 காலை 10 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரை கோட்டுச்சேரி இளநிலை பொறியாளர் அலுவலகத்திலும் நடைபெறும் என காரைக்கால் மின்துறை செயற்பொறியாளர் அறிவிக்கின்றார்.

0: என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: அண்ணா, இனிமே டிராக்டர் ஓட்ட நான் வரல.
3: என்னப்பா சொல்ற, ஊர்ல ஆத்துல வேற தண்ணி வந்துச்சு, வேலை நிறைய இருக்க.
2: இந்த டிராக்டர் இனிமே என்னால ஓட்ட முடியாது.
3: 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே புதுசா வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள ஓட்ட முடியாதுன்னு சொல்ற?
2: நான் குபோட்டா டிராக்டர் கேட்டேன், நீங்க என்ன டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்க? குபோட்டானா கை வலிக்காது, முதுகு வலிக்காது, டீசலும் கம்மியா குடிக்கும்.
3: சரிப்பா, வா குபோட்டா டிராக்டர் வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம், 42, 45, 50 HP கிடைக்கும்.
2: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. நாகப்பட்டினம் மாவட்டம் தீபாவளி பண்டிகை எதிர்வரும் 8/11/2026 அன்று கொண்டாட உள்ளதை முன்னிட்டு தற்காலிக பட்டாசு கடைகள் வைக்க விரும்புவோர் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். 2026 தீபாவளி பண்டிகை வருவதை ஒற்றி வெடிபொருள் சட்டம் 1884 மற்றும் வெடிபொருள் விதிகள் 2008 கீழ் தற்காலிக பட்டாசு கடைகள் வைக்க விரும்புவோர் விதி எண் 84 தெரிவிக்கப்பட்டுள்ள நிபந்தனைகளின்படி இணையதளம் வழியாக 18/10/2026 விண்ணப்பிக்குமாறு தெரிவிக்கப்படுகிறது. தற்காலிக பட்டாசு கடைகளுக்கு விண்ணப்பிக்க உரிய ஆவணங்களுடன் www.tnesevai.tn.gov.in இசேவை மையத்தை அணுகி விண்ணப்பிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறது. விண்ணப்பங்களை மாதம் 18/10/2026 இணையதளம் வாயிலாக மட்டுமே விண்ணப்பிக்க இயலும். அதன் பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் எக்காரணத்தை கொண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டது எனில் அதற்கான தற்காலிக உரிமை ஆணையை இணையதளம் வாயிலாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மேலும் அனுமதியின்றி உரிமம் பெறாமல் பட்டாசு விற்பனை செய்வது கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. தற்காலிக பட்டாசு கடை அமைக்க உரிமம் கோரி விண்ணப்பம் அளிப்போர் பொதுமக்களுக்கு சிரமம் இல்லாத, ஆட்சேபனையற்ற மற்றும் பாதுகாப்பான இடத்தை தேர்வு செய்து விண்ணப்பிக்குமாறும் விபத்தில்லாத மகிழ்ச்சியான தீபாவளி பண்டிகையை கொண்டாடிட ஒத்துழைப்பு தர வேண்டும் என நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். நாம் எழுந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 புது பொழுதோடு.

0: சிந்தனை துளி. மின்சார சிக்கனம் பண சேமிப்பு மட்டுமல்ல, புவி வெப்பமாயுதலுக்கான தீர்வும் கூட. அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி, நேரம் 8 மணி.
1: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல் M916 ஹால்மார்க் அங்க நகைகள்
2: அனைத்தையும் வாங்கிட
1: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணா சாலை, திருவாரூர்.

0: நேர்கள் இனி கேட்கலாம் பாட்டு பட்டாசு. முதலில்
1: நேர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். நம்ம லைஃப்ல பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா என்ன இருக்கோ அதை வச்சுட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனா இருக்கிறத நம்ம விட்டுட்டு என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா புதுசா உனக்கு ஆசைப்பட்டு இருக்கிறதையும் லாஸ் பண்ணிடுவோம். அதாவது ஒருத்தர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஊர்ல ரொம்ப சிறப்பா வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த ஊர்லயே த பெஸ்ட் பிசினஸ் மேன்

0: அப்படின்னு அவர் தான் சொல்லலாம். அப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா, அவருக்கு ஒரு செய்தி வருது, நம்ம ஊரில் வந்து பொக்கிஷம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து அவர் எல்லாத்தையும் போய் விசாரிக்கிறாரு, பொக்கிஷம் எங்கே கிடைக்குது அப்படின்னு கேட்கும்பொழுது அது ஒரு வதந்தி, ஆனால் இவர் வந்து உண்மையை நம்பிக்கிட்டு வந்தவங்கள்ட்டலாம் கேட்டுகிட்டே இருக்காரு. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் போனோம் பொக்கிஷம் தேடி எடுத்தோன்னு வந்து அவர் யோசிக்கிறாரு. இந்த பிஸ்னஸில் நம்ம இவ்வளோ சிரத்தை எடுத்து ஒர்க் பண்ணிட்டு நம்ம நம்பர் ஒன்னாக இருக்கிறோம், ஆனால் இந்த பொக்கிஷத்தை போய் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இதை விட நல்ல லாபம் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளே என்ன பண்ணுறாரு, கிளம்பி பாலைவனத்துக்கு போறாரு. பாலைவனத்தில் தான் அந்த பொக்கிஷம் இருக்கிறதா ஒரு வதந்தி இருந்துட்டு இருக்கு. அந்த பாலைவனத்தில் போய் பார்க்குறாரு, ஒரு மலை, அந்த மலையோட தூரத்துலன்னு பார்க்கும்பொழுது இவரோட நிழல் வந்து பார்த்தீங்கன்னா எங்க விழுதோ அந்த இடத்துல குடியே தோணுனா பொக்கிஷம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக போய் நின்று பார்க்குறாரு, மலைக்கு ஆப்போசிட்ல நின்று பார்த்தா இவரோட நிழல் ரொம்ப தூரத்தில் விழுது. கரெக்டாக அந்த இடத்த மார்க் பண்ணுறாரு, மார்க் பண்ணிட்டு அந்த இடத்த போய் நோண்டிகிட்டே இருக்காரு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இவருடைய பிஸ்னஸில் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருந்தாரோ அந்த அளவுக்கு வந்து இவர் கவனம் எல்லாமே இந்த பொக்கிஷத்தை எப்படியாவது எடுக்கணுங்கிறதுலேயே இருந்தார். காலையிலேருந்து அந்த நிழல் விழுந்த இடத்த குழி தோண்டிகிட்டே இருக்காரு. இப்படி தோண்ட தோண்ட தோண்ட தோண்ட பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா ஈவினிங் வந்துருச்சு. அவனுக்கு ரொம்ப ஏமாற்றமாகிடுச்சு, அழுது புலம்பிட்டு மறுநாள் போய் திரும்பி அதேமாதிரி அந்த ஒர்க்கை செஞ்சுட்டே இருக்காரு. இப்படி ரெண்டு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சு. ஒரு நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை செஞ்சுட்டே இருக்காரு, அவருக்கு புதையல் கிடைக்கவே இல்லை, ஒரே அழுக புலம்புறாரு. என்ன பண்றதுன்னு தெரியலன்னு போது அந்த பக்கம் ஒரு துறவி வராரு. அவர் இவரை பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருக்காரு. சிரிச்சோன்னே இவரு கேட்கிறாரு, அவரை பார்த்து, நான் செய்யற வேலை உங்களுக்கு சிரிப்பா இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே, நீ என்ன தேடிட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறாரு. பொக்கிஷம் இருக்குன்னு சொன்னாங்க, பொக்கிஷம் தேடிட்டு இருக்கேன். எப்படி தேடுற அப்படின்னு கேட்டும்போது, என்னுடைய நிழல் எங்க விழுதோ அங்கேயிருந்து நான் தோட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். இப்ப காலையில தோண்ட ஆரம்பிச்சேன், இப்ப என்னன்னா நிழல் என் கால் அடிக்கிட்டே வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்பொழுது அப்ப ரொம்ப அழகா சொன்னாரு, பொக்கிஷம் இருக்கிற இடம் உண்மையிலேயே உன் காலடிதான், நீ தான் பொக்கிஷம், ஒன்றிருக்க திறமை தான் பொக்கிஷம், அதை விட்டுட்டு நீ என்ன பண்ற, இல்லாத உனக்கு போய் தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவருக்கு புத்திமதி சொல்லி கொடுக்குறாரு. திரும்பி போய் பிசினஸ நல்ல விதமா பண்ணு அப்படின்னு சொல்றாரு. இதுல நம்ம கத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ள இருக்கிற திறமைகளும் ஆற்றல்களும் தான் நமக்கு பொக்கிஷம். நம்ம எந்த ஒரு ஃபீல்டுல சக்சஸ் பண்றோமோ, எந்த ஃபீல்டுல அச்சீவ் பண்றோமோ, அந்த ஃபீல்டுல நம்ம மேல மேல மேல மேல நம்ம திறமையில காட்டும் பொழுது நம்ம உள்ளுக்குள்ள வச்சிருக்கிற பொக்கிஷம், ஏன்னா வெளியில போய் தேட வேண்டியது இல்லை, அவ்வளவு ஆற்றல்கள் அவ்வளவு திறமைகள் நம்மள்ட்ட இருக்கு, அதை எத்தனை பேர் உணர்ந்திருக்காங்கிறத வந்து யோசிச்சு பாருங்க. அப்படி நம்ம உணர்ந்து நம்மள்ட்ட இருக்கிற அந்த திறமைகளை பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்களுக்கு நீங்கள் ஒரு பொக்கிஷமாக தெரிய ஆரம்பிப்பீங்க. நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா நமக்கு நிறைய புது புது ஐடியாஸ் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்மளை வந்து பாதையை மாற்றி விடுறதுக்கு சில பேர் வருவாங்க. ஆனால் நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதில் நம்ம சிரத்தையோட முழு கவனத்தோடு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஒர்க்கில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த நாட்டுக்கு இல்லை, வீட்டுக்கு இல்லை, இந்த உலகத்துக்கே பொக்கிஷம் உங்களுக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் தான். ஸோ பொக்கிஷத்தை உணர்ந்து பயன்படுத்துங்க. வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82, 9715167282. சரி நேர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஈஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
3: காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கும் நேயர்களுக்கு உற்சாகமான காலை வணக்கம்.

சும்மா திரிக்க விடுவோமா? உங்கள் சரவெடிகளான பாட்டு பட்டாசு. இது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின்.

0: லரி வழங்கும் பாட்டு பட்டாசு. இந்நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பட்டாசு நிகழ்ச்சியோட நீங்க இணைய வரப்போறீங்க, எப்படி அப்படின்னு கேக்குறீங்களா? நீங்க கண்டிப்பா வாட்ஸ்அப் சேனல்ல இருக்கணுங்க. வாட்ஸ்அப் சேனல்ல உங்களுடைய குரல் பதிவுகளை கொடுக்கணும். நாங்க வாட்ஸ்அப் சேனல் எப்படி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுக்குள்ளே கொண்டு வந்து நாங்க லிங்க் கொடுத்துருக்கிறோம், பாட்டு பட்டாசுக்கான லிங்க். அந்த பாட்டு பட்டாசுக்கான லிங்கை நீங்க அழுத்தினீங்கன்னா அந்த குரூப்புக்குள்ளார நீங்க வந்துடுவீங்க. பாட்டு பட்டாசு குரூப்புக்குள்ள வந்த உடனே உங்களுடைய குரல் பதிவு மூலமா எங்களுக்கு உங்களுடைய விருப்ப பாடலை அனுப்பி வைங்க வாட்ஸ்அப் மூலமா. அந்த வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பக்கூடிய குரல் பதிவுகளை நாங்கள் ஒளிபரப்பு செஞ்சு உங்களுடைய விருப்ப பாடலையும் கொடுப்போம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக வாட்ஸ்அப் ஃபாலோயராக இருக்கணும். வாட்ஸ்அப் சேனல் வழியாக உங்களுடைய பாடல்களை கொடுங்க. நேயர்களும் தங்களுடைய விருப்ப பாடல்களை கொடுத்துட்டே இருக்கிறாங்க, வந்து நல்லா கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க, புரிஞ்சிட்டு தங்களுடைய விருப்ப பாடல் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் யார் இன்றைக்கி முதல் பாடலை கேட்க போகிறாங்க? ஏன்னா இன்றைக்கி புத்தம் புதுசு பாடலோட அந்த பாட்டு பட்டாசு வரப்போகுது. அந்த பாட்டு பட்டாசில் நான் முதல் நேரம் வரப்போகிறேன் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் அந்த தருணம். அதனால் இன்றைக்கி யார் முதல் நேரம் வரப்போகிறாங்க, அவங்களுடைய விருப்ப பாடல் என்ன, பாட்டு பட்டாசு என்ன பாட்டை கொடுக்க போகுது கேட்போமா?
5: இனிய காலை வணக்கம், என் காரை பண்பலைக்கு ஜோதி அன்னப்பன்பேட்டையிலிருந்து. பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியில் எனக்கு பிடித்தமான பாடல் ரெட்ரோ படத்திலிருந்து கன்னிமா.
0: கண்டிப்பா ஜோதி, உங்களுடைய விருப்ப பாடல் காரைக்கால் பண்பலையில பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியில வந்த முதல் நேயர் அன்னப்பன்பேட்டை ஜோதிக்காக ரெட்ரோ திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

0: நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்டின் உழவர்களுக்கு உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சியை வழங்குவோர்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
0: நாளை காலை 6:35 காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
3: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
3: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
0: காரைக்கால் பண்பலையினுடைய பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியில நேயர்கள் தங்களுடைய பாடல்களை கேட்டுட்டே இருக்காங்க. பாட்டுப்பட்டாசி நிகழ்ச்சிக்குள்ளார எப்படி வரணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கள் வாட்ஸ்அப் வந்து சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கணும். வாட்ஸ்அப் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பாட்டு பட்டாசுக்கான லிங்க் அதில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் ஏடிஎம் கால் வரைக்கும் உங்களுடைய விருப்ப பாடல்களை அனுப்பி வைக்கலாம். உங்கள் குரல் பதிவு மூலமாக உங்களுடைய குரல் பதிவை காரைக்கால் பண்பலையில் வரும் விருப்ப பாடலும் உங்களுக்கானது ஒளிபரப்பாகும். அதனால் வாட்ஸ்அப் சேனல்குள்ளே வாங்க, உங்களுடைய குரல் பதிவுகளை அனுப்புங்க. பாட்டு பட்டாசை சும்மா தெரிக்க விடுங்க. சுறுசுறுப்பான கலகலப்பான பாடல்களை கேளுங்க. பாட்டு பட்டாசு
5: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: நௌலெக், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
8: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
7: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
8: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
7: நௌலெக் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
8: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
7: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்.
9: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608200777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
10: அன்பார்ந்த விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
7: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை 1 ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
10: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைகொல்லி.
11: என்ன ராமன், நாத்து ரெடி ஆயிடுச்சு, நடவு மிஷின் பிரிச்சு போட்டுட்டு உட்கார்ந்துருக்க.
12: நீ அப்பவே சொன்ன செல்வன், குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கலாம்னு. நான் தான் கேட்கல, எதையோ வாங்கிட்டேன்.
11: சரி, இப்போவாவது குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கு.
13: ஜப்பானிய தொழில்நுட்பம், 4-6 வரிசை குபோட்டா நடவு இயந்திரம் வாங்க.
14: சிஏ டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
0: காரைக்கால் பண்பலை 100.3 பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்க, என்ன திரைப்படத்திலிருந்து கேட்போமா?
15: காரைக்கால் பண்பலைக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.

0: பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியில் படம் கூலி பாடல் மோனிகா மோனிகா. நாகூர் முகமது ரஃபி, நன்றி வணக்கம்.
1: எவ்வளோ ஜாலியாக அந்த பாட்டை கேட்டிருக்காரு பார்த்தீங்களா, நாகூர் ரஃபிக்காக இந்த பாடல் கரைக்கல் பண்பலை இவ்வழியே.

0: அபிப்பேரீட்சை நேரம் 8:20. அபிப்பேரீட்சை ஒரு இயற்கை உணவு ஆரோக்கியம் காக்கும் அபிப்பேரீட்சை அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிப்பேரீட்சை.
1: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காரைக்கால் பொன்மொழியின் பாட்டுப்பட்டாசு நிகழ்ச்சியோட இணைஞ்சிட்டீங்களா? பாட்டுப்பட்டாசு நிகழ்ச்சிக்குள்ள நீங்க வரணும்னா வாட்ஸ்அப் சேனல்குள்ளார வாங்க. உங்களுக்கான பாட்டுப்பட்டாசு அப்படின்ற பேர்ல அதற்கான லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த லிங்க் குள்ளார நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா பாட்டுப்பட்டாசு குரூப் குள்ளார வந்துடுவீங்க. உங்களுடைய குரல் பதிவுகளை அனுப்புங்க. இப்படி தான் நீங்கள் அனுப்பணும். வாட்ஸ்அப் சேனல் ஃபாலோயராக இருக்கணும். நீங்கள் வாட்ஸ்அப் சேனல்குள்ளார வந்து உங்களுடைய விருப்ப பாடல்களை நீங்கள் அனுப்புங்க. நேயர்கள் எல்லாம் அனுப்பிட்டே இருக்காங்க, அதை பார்த்தாலே எப்படி அனுப்பணும்

0: அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். அதனால் வாட்ஸ்அப் லிங்க் குள்ளார வாங்க, வந்து உங்களுடைய விருப்ப பாடல்களை பாட்டு பட்டாசு குரூப்பில் அனுப்பி வைங்க. காரைக்கால் பொன்மொழி 100.3 நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் மின் சொல்லம் உதவி நிகழ்ச்சியை வழங்குவோம்.
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: பண்பலியோடு இணைந்து பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியில் தன்னுடைய பாடலை கேட்டிருக்கிறாங்க. கரெக்டா லிங்குக்குள்ளார வந்து யார் அந்த நேயர், என்ன பாடல் கேட்டிருக்காங்க கேட்போம்.
2: அனைவருக்கும் காலை வணக்கம். நான் ஆண்டிமடம் கார்த்திகேயன் பேசுகிறேன். எனக்கு பட்டாசு பாட்டு நிகழ்ச்சியில் எனக்கு பிடித்த படம் திருச்சிற்றம்பலம். இதிலிருந்து ஒரு நல்ல அழகிய பாடலாக கொடுங்க. நன்றி, வணக்கம்.
0: பாட்டு பட்டாசு சார், பாட்டு பட்டாசில் கண்டிப்பாக உங்களுடைய விருப்ப பாடல் வருது. திருச்சிற்றம்பலம் திரைப்படத்திலிருந்து ஏதோ ஒரு பாடல் கேட்டிருக்காரு இந்த நேயர் அவருக்காக.
3: கிளங்க

0: வழங்குவோர்
1: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: காரைக்கால் பொன்மொழியின் பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியில் நேயர்கள் தங்களுடைய விருப்பப்பாடல்களை அனுப்பிட்டே இருக்காங்க. வாட்ஸ்அப் சேனல்குள்ளார வந்து அந்த லிங்க் பாட்டு பட்டாசு லிங்க்குள்ளார போனீங்கன்னா பாட்டு பட்டாசு குரூப்புக்கு நீங்கள் வந்துடுவீங்க. உங்களுடைய விருப்ப பாடலை குரல் பதிவு மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்க. கண்டிப்பாக பாடல் வரும் காற்றலையில். இப்போ யாருடைய பாடல் ஒழிக்க போகுது, யார் விருப்ப பாடல்?
2: இனிய காலை வணக்கம். அகரக்கொந்தகையிலிருந்து கார்த்திகேசன். பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியில் தலைவன் தலைவி என்ற படத்திலிருந்து பொற்றள முட்டாயே என தொடங்கும் பாடலை ஒளிபரப்ப வேண்டுகிறேன். நன்றி.

காரைக்கால் பண்பலை நூறு புள்ளி மூன்று நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலனிக்குடி குடிக்காடு ஸ்ரீ அபினியா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் இந்நிகழ்ச்சியை

0: காரைக்கால் பண்பலையின் 1.3 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது. விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய பாட்டு பட்டாசு. இந்நிகழ்ச்சியை பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இது உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, நேரம் 8:31. 916 கேடிஎம் ஹால்மார்க், தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். இனி கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பாட்டு பட்டாசு. இந்நிகழ்ச்சியை இப்பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

காரைக்கால் பண்பொழியின் ஒரு புள்ளி மூன்றில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்திரிப்பூண்டி ABC கோல்டு பேடஸ், உங்கள் கடை கும்பகோணம்.

0: காரைக்கால் பண்பலையின் 1.3 நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்திரிப்பூண்டி ABC கோல்டு பேடஸ் உங்கள் கடை கும்பகோணம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ABC கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
0: தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். காரைக்கால் பண்பலை 100.3 இது பாட்டு பட்டாசு. பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியில் நீங்கள் வாட்ஸ்அப் சேனல் மூலமாக உங்களுடைய விருப்ப பாடல்களை அனுப்பி வைங்க நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி முதல் முறையாக நம்ம இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிறோம் இல்லையா. ஆனால் அதனால தான் திரும்ப திரும்ப அந்த நிகழ்ச்சிக்குள்ளார எப்படி வரணும் அப்படிங்கிறத சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. வாட்ஸ்அப் சேனல்குள்ளார வாங்க, அதில் பாட்டு பட்டாசுக்கான லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏடிஎம் கால் வரைக்கும் நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடல்களை அனுப்பலாம். இப்போது யாரோட விருப்ப பாடல் யார் அனுப்பியிருக்காங்க இப்போமா?
3: 100.3 பாட்டு பட்டாசு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியில் எனக்கு பிடித்த பாடல் ஜனநாயகன் திரைப்படத்திலிருந்து தளபதி கச்சேரி ஒளிபரப்புங்கள். நான் இஞ்சிக்குடி எஸ் மின்சார கண்ணன்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: பண்பலை 100.3 இது பாட்டு பட்டாசு. பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்ட துள்ளலிசை பாடல்களை நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோம். பட்டாசு இல்லையா, சும்மா நம்ம தெரிக்க விட வேணாமா முதல் நாளே? அதனால துள்ளலான பாடல்களை காரைக்கால் பண்பலை வழியாக நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க இந்த பாட்டு பட்டாசு. சரி, அடுத்து எந்த நேயர் தன்னுடைய பாடலை கேட்க போகிறாங்க, அது என்ன பாடல், அதை கேட்கறதுக்கு முன்னாடி இது கேட்டுடலாமா? நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடிச்சிட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதர நிகழ்ச்சி நிகழ்ச்சியை வழங்குவோம்.
0: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடிச்சிட்டியா அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: பாட்டுப்பட்டாசு நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடலை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் சேனலுக்குள்ளார வாங்க, அதுக்குள்ளே பாட்டுப்பட்டாசு லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு, அதில் உங்கள் விருப்ப பாடலை குரல் பதிவு மூலமாக அனுப்பி வைங்க. துள்ளலிசை பாடல்களாக அனுப்பி வைங்க. 8:30 வரைக்கும் உங்களுக்கான அந்த குரூப் ஓப்பனில் இருக்கும். 8:30 அப்புறம் நீங்கள் பாடல்கள் அனுப்ப முடியாது. அதற்குள்ளார உங்களுடைய விருப்ப பாடல்களை அனுப்பி வைங்க. இது பாட்டு பட்டாசு தெரிக்க விடும் பாடல்களோடு.
2: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல் கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
3: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிருஷ்ணல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
2: கிருஷ்ணலின் சிகோசா
3: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.

0: சொன்னா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடே.
2: கரைக்கற்பன்மொழியின் பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியில இதே பாடலுக்கு வாய்ஸ் அனுப்பியிருந்தாங்க. இன்னொரு நேயர் அவங்களுடைய வாய்ஸையும் கேட்டுருமா?
3: அபிராமி காரைக்கால்லேருந்து பேசுகிறேன். எனக்கு ஜனநாயகம் படத்துலேருந்து தளபதி கச்சேரி பாட்டு வேணும்.
2: அந்த நேயருடைய வாய்ஸை

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
1: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியில அடுத்து விருப்ப பாடலை கேட்டுக்கக்கூடிய நேயர் அவருடைய குரல் பதிவு.
8: வணக்கம். காலை பண்பலை பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியில் எனக்காக ஆர் ஆர் ஆர் என்ற படத்திலிருந்து நாட்டுக்குத்து என்னும் இனிய பாடலை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் செந்தில் கண்ணன், பேரளம்.

0: காரைக்கற்பண்பலை 100.3 நாளை காலை 7 மணிக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் வாங்க பேசலாம் விளம்பரதாரன் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: இதுவங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் நேரம் 8:45.
3: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
4: உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
5: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
4: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
5: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
4: நவ்லெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
5: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
4: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நவ்லெக்ட்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணே, இனிமே டிராக்டர் ஓட்ட நான் வரல.
2: என்னப்பா சொல்ற, ஊர்ல ஆத்துல வேற தண்ணி வந்துச்சு, வேலை நிறைய இருக்க.
1: இந்த டிராக்டர் இனிமே என்னால ஓட்ட முடியாது.
2: 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே புதுசா வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள ஓட்ட முடியாதுன்னு சொல்ற?
1: நான் குபோட்டா டிராக்டர் கேட்டேன், நீங்க என்ன டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்க? குபோட்டானா கை வலிக்காது, முதுகு வலிக்காது, டீசலும் கம்மியா குடிக்கும்.
2: சரிப்பா, வா குபோட்டா டிராக்டர் வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம், 42, 45, 50 HP கிடைக்கும்.
1: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
3: காரைக்கல் பண்பலையின் 1.3 ஏதோ வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸின் பாட்டு பட்டாசு. தெரிக்கவிடும் பாடல்களோடு வரக்கூடிய நேயர்களுடைய பாடல்கள் தான் வந்துட்டே இருக்குது. பாட்டு பட்டாசு இல்லையா, சுறுசுறுப்பாக ஓட வேணாமா முதல் நாளே? அதனால் பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடலை நம்ம கேட்போம்.
4: வாழ்க வளமுடன், காலை வணக்கம். நான் தில்லையாடியிலிருந்து நவிலன் பேசுகிறேன். எனக்கு வாரிசு படத்திலிருந்து ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச காலக்கு மந்திரமே அந்த பாடல் வேண்டும். நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளம் கழிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: கரைக்கல் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். இத பாட்டு பட்டாசு கரைக்கல் பண்பலையினுடைய பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் வந்து உங்களுடைய விருப்ப பாடல்களை அனுப்பிட்டே இருக்கணும். உங்களுடைய விருப்ப பாடல்களை நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இதில் வந்து என்னுடைய விருப்ப பாடல் வரலை அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பாட்டு பட்டாசு இல்லையா, நம்ம கலகலப்பான சுறுசுறுப்பான பாடல் நிகழ்ச்சி ஆரம்பித்த அன்றைக்கே கொடுத்தாதான் நிகழ்ச்சியோட ஒரு அதனுடைய தன்மை எல்லாரும் கேட்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. சுறுசுறுப்பான பாடல்கள் மட்டுமே இன்றைக்கி பாட்டுப்பட்டாசு நிகழ்ச்சியில் நம்ம வழங்கிட்டுருக்குறோம். வர வர எல்லா விதமான பாடல்களையுமே பாட்டுப்பட்டாசு நிகழ்ச்சி உங்களுக்காக கொடுக்கும். காரைக்கால் பண்பலையினுடைய பாட்டுப்பட்டாசு நிகழ்ச்சியில் இன்றைக்கி நேயர்கள் நிறைய பேர் தங்களுடைய பாடல்கள் மூலமாக பங்கெடுத்துக்கிட்டாங்க. சுறுசுறுப்பான பாடல்களோடு உலா வந்தது பாட்டுப்பட்டாசு நிகழ்ச்சி. தினந்தோறும் நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடல்களாக அனுப்பலாம். அனுப்பும்போது உங்களுடைய பாடல்கள் இடம் பெற்றுக்கிட்டே இருக்கும் இல்லையா. அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. எப்பொழுதும் எல்லாருடைய பாடலும் நம்ம ஒளிபரப்பவும் முடியாது, அதனால் கவலையப்படாதீங்க. கண்டிப்பாக விறுவிறுப்பான துள்ளல் இசை பாடல்களை நீங்கள் அனுப்பி வைங்க. காரைக்கால் பண்பலை 100.3 அது வலம் வரும். நேயர்களுக்கு உளம் கனிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

0: பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியில அடுத்து எந்த நேயருடைய விறுவிறுப்பான பாடல் வரப்போகுது கேட்போம்.
1: காலை வணக்கம். வேட்டையின் திரைப்படத்தில் இருந்து மனசிலாயோ பாடலை போடுங்க. நான் ஸ்ரீகிருஷ்ணா, வழுவூர் பண்டாரவடை. தேங்க்யூ.

சூடு கண்ணா அண்டர் பேப்பர்ல தண்டர் தொந்தர் அண்டர் வண்டர் ஜூடு கண்ணா அண்டர் சூடு கண்ணா வண்டர் ஜோடு கண்ணா இப்போது ஜோடு அண்டர் சூடு கண்ணா வண்டர் ஜோடு கண்ணா இப்போது ஜோடு அண்டர் சூடு கண்ணா வண்டர் ஜோடு கண்ணா இப்போது ஜோடு.

சிந்தனை துளி. மின்சாரம் என்பது ஆடம்பரம் அல்ல, அத்தியாவசியம். அளவோடு பயன்படுத்தி பற்றாக்குறையை போக்குவோம். அக்கறையோடு சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். பண்பலையோடு இணைந்து இதுவரை கேட்டு ரசித்தது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிய பாட்டு பட்டாசு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நேரம் 9 மணி.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
5: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இல்லையம்மன் சன்னதி கரை திருவாரூர்.
6: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் இனத்திற்கு ஏற்ற விதமான தங்க ரகைகள் தங்கம் பூக்கும் நந்தவனம்.
5: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இல்லையம்மன் சன்னதி கரை திருவாரூர்.

0: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன். கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம். மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: இது உங்கள் பதிவு, எங்கள் குரல். முதலில் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
2: நைனோன்சி ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
3: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, நைனோன்சி ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
3: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
2: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்,
3: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர், செங்கல் சூளை மற்றும் விதலில் விடுவதற்கான தற்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
4: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
5: தார்பாய், நாத்துப்பாய், நெல் சாக்கு.

0: பேக்கரி ஃபாஸ்ட் ஃபுட் மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சலசாய் வாங்க
1: அருண் என்டர்பிரைசஸ் எல்ஐஎம்என் கோயில் தெற்கு தெரு தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில் திருவாரூர்.
0: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
2: நேயர்கள் கேட்க இருப்பது நாளும் நம் நலம் போற்றும் நலமாய் வாழ. தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர். சண்முகநாதன் அவர்கள்.
3: புற்றுநோய் 4 ஸ்டேஜாக பிரிப்பாங்க. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அண்ட் ஸ்டேஜ் 4. இது நம்ம சிகிச்சைக்கான வழிமுறைகளுக்காக தான் 4 ஸ்டேஜாக பிரிக்கிறது. இப்போ புற்றுநோயை நம்ம கண்டுபிடிச்சாச்சு, என்ன புற்றுநோயின்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போது இதற்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன? முதல்ல அறுவை சிகிச்சை, சர்ஜரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாதிக்கப்பட்ட இடத்த மட்டும் ஆப்ரேஷன் பண்ணி அகற்றுவது, அதாவது உங்கள் முக அமைப்பு எல்லாம் மாற்றாமல் அந்த புற்றுநோயை மட்டும் எடுப்பது. அடுத்து கதிர்வீச்சு சிகிச்சை, அதாவது ரேடியேஷன் தெரப்பி, அதிநவீன எக்ஸ்ரே கதிர்கள் மூலமாக கேன்சர் செல்களை அழிப்பது. அடுத்து கீமோதெரப்பி, அதாவது மருந்து மாத்திரை அல்லது ஊசி மூலமாக கேன்சர் செல்களை கட்டுப்படுத்துவது. இப்போ எல்லாருக்கும் சர்ஜரி பண்ணணும், ரேடியேஷன் பண்ணணும், கீமோ கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஸ்டேஜ் 1 அண்ட் ஸ்டேஜ் 2, அதாவது அர்லி ஸ்டேஜ்ன்னு சொல்லுவாங்க, இவங்களுக்கெல்லாம் சிங்கிள் மொடாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட், அதாவது ஏதாவது ஒரு சிகிச்சை தான் தேவைப்படும், அறுவை சிகிச்சையோ அல்லது கதிர்வீச்சு சிகிச்சையோ அவசியப்படும். ஸ்டேஜ் 3 அண்ட் 4, இதற்கு தான் கம்பைன்ட் மொடாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட், அதாவது சர்ஜரி மற்றும் கதிர்வீச்சு இந்த ரெண்டு சிகிச்சையும் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் கீமோதெரப்பியை ஆட் பண்ணுவாங்க, அதாவது அந்த பேஷண்ட்டை கேட்டகரைஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த பேஷண்ட்டுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் வேணுன்றதை வகைப்படுத்தணும். இப்போ எல்லா வாய்ப்புற்று நோய்க்கும் அறுவை சிகிச்சை அப்படின்றது கிடையாது, அதே மாதிரி எல்லா வாய்ப்புற்று நோய்க்கும் கதிர்வீச்சு தெரப்பி அப்படின்னு கிடையாது. அது இண்டிவிஜுவலுக்கு இண்டிவிஜுவல் மாறும், அவங்களோட உடல் ஒத்துழைப்பை கொண்டு மாறும். நம்ம பேஷண்ட் அஸ் அ ஹோல் ஓவராலாக பார்த்து தான் சிகிச்சையை தீர்மானிக்க முடியும். இப்போ இந்த சிகிச்சையெல்லாம் இல்லாமல் டார்கெட்டட் தெரப்பி மற்றும் இம்யூனோ தெரப்பி போன்ற அதிநவீன சிகிச்சைகளும் உண்டு. இதோட பக்க விளைவுகள் ரொம்பவே குறைவு. நோய் எந்த கட்டத்தில் இருக்குன்றதை பொறுத்து தான் இந்த சிகிச்சையை தீர்மானிக்க முடியும். ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிச்சிட்டா இந்த புற்றுநோயெல்லாம் 90% முழுமையாக குணப்படுத்தி விடலாம். இப்போ இதை தடுப்பதற்கான முறைகள் என்னென்னு பார்ப்போம். முதல்ல புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துவதை நீங்கள் இன்னையோடு நிப்பாட்டிடணும். அடுத்து வாய் சுகாதாரம், தினமும் 2 முறை பற்களை துளக்கி வாயை சுத்தமாக வச்சுக்கிட்டாலே ஓரல் ஹைஜின் மெயின்டைன் ஆகும். அதே மாதிரி பற்களில் ஏதாச்சும் கூர்மையாக இருந்தால் உடனே அருகிலுள்ள பல் மருத்துவரை அணுகவும். சாப்பாட்டில் நிறையா கீரை, காய், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ள பழங்கள் எடுத்துக்கிட்டாலே புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தந்தார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர். சண்முகநாதன் அவர்கள்.
4: சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய் வாழ கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோ ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
5: நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
6: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி
5: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
6: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி
5: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்
6: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
4: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர், செங்கல் சூளை மற்றும் மிதனில் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இல் உங்கள் பதிவு எங்கள் குரல்

0: நேயர்கள் கேட்க இருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உங்கள் பதிவு எங்கள் குரல். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் மங்கள் அன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக, தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.

0: உங்கள் பதிவு எங்கள் குரல். உங்களோட பதிவு எங்கள் குரல் மூலமாக வரப்போகுது. என்ன இன்னைக்கு நீங்கள் வந்து உங்களுடைய பதிவை எங்களுக்கு கொடுக்க போறீங்க? உங்கள் பதிவு மூலமாக எங்கள் குரல் என்ன வரப்போகுது அப்படின்னா, டயட் இருக்க போற திங்கக்கிழமை தொடங்குற டயட் திட்டங்களும் செவ்வாய்க்கிழமை அதை உடைக்கும் திட்டங்களும் டயட் அப்படின்னு நம்ம ஆரம்பிப்போம். ஆனால் அந்த டயட்டை வந்து நம்மளால் கடைபிடிக்க முடியுதா அப்படிங்கிறது தான் அங்கே. அதனால் டயட் அப்படிங்கிற நீங்கள் திட்டம் போட்டு அதை செவ்வாய்க்கிழமையே உடச்சிட்டிங்களா இல்லை திங்கக்கிழமையே உடச்சிட்டிங்களா, அதை வந்து எங்களோட வந்து சொல்லுங்கள். உங்களுக்கான முகநூல் பதிவு பக்கத்தில் அந்த தலைப்பிடப்பட்டிருக்கு. இது எப்பொழுதும் போல் காரைக்கால் பண்பலை அப்படின்னு தமிழில் தட்டச்சு செஞ்ச முகநூல் பக்கத்துக்குள்ளார வாங்க, உங்களுடைய பதிவுகளை கொடுங்க. நேர்கள் தங்கள் பதிவுகளையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ், வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை, நான் எவ்வளவு சாப்பிடுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லியிருப்பேன், நமக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்னு யதார்த்தமா சூப்பரா சொல்லிட்டாரு.
1: அடுத்தது காரைக்கால் நளினி, நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டயட் அப்படின்னா என்ன? நான்லாம் நல்லா சாப்பிடுவேன், டயட்டுங்கிற பேச்சுக்கு இடமில்லை. அதனால தான் சொன்னேன், எனக்கு பிடிச்ச சாப்பாடுன்னா செம்மையாக சாப்பிடுவேன், டயட்டுங்கிற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு
0: சொல்லிட்டாங்க. தொடர்ந்து நம்ம பதிவுகளை பார்க்கலாம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு சைக்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. வெள்ளி நகைகள் வெள்ளி பாத்திரங்களுக்கு சைக்கூலியில் 10% தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகள் மெட்டுகள் அரிஞான் கைகளுக்கு சைக்கூலியும் இல்லை, சேதாரமும் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: அன்பார்ந்த விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல் கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
4: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
3: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
5: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
6: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்னேன்.
5: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
6: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
7: என்னமா அங்க சத்தம்?
6: சமைச்சுகிட்டு இருக்கமாமா.
5: பாலாஜி படக்கடை நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி கும்பகோணம்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: உங்கள் குரலில் எங்கள் பதிவு. டயட் அப்படின்னு நீங்க திங்கக்கிழமை திட்டம் போட்டீங்கன்னா செவ்வாய்க்கிழமையே அந்த திட்டத்தை ஒட்டி
1: பாருங்க. நம்ம இந்த December 28, 29, 30 ஒரு இது எடுப்போம், ஒரு தீர்மானம் எடுப்போம். January 1 ஜிம்முக்கு போறோம், உடம்பு சும்மா குண்டா இருந்தா ஒல்லியாக்குறோம், ஒல்லியா இருந்தா இரும்பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் நிறைய இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு நாளைக்கு காலையிலேருந்து நான் டயட்டில் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட் முத நாள் டின்னர் இருக்குது பார்த்தீங்களா, அது கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோ சாப்பிடுவாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு காலைல 1ஆம் தேதி எழுந்திருக்கிறது லேட்டாகிடும்.

0: ஆமாம் போங்க, ஜிம்முக்கு போகிறதாவது ஒன்றாவது. அதுதான் செவ்வாய்க்கிழமை உடைக்கும் திட்டங்கள்
1: உடைக்கிற திட்டம்
0: போட்டோம்.
1: அப்படின்னு நீங்க
0: ஆமா, அதுல பாத்தீங்கன்னா காரைக்கால் பொதுத்துறை செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னங்க இப்படி கேட்டுவிட்டீங்க, நான் வந்து இந்த சோறு முக்கியம், இதுக்கு ஒரு சங்கமே இருக்குங்களே, அதுல உள்ள உறுப்பினருங்க, நான் நீ எப்படி கொஞ்சம் சொல்லுங்க, நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறதே நம்ம
1: வட்டையை கலப்புதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவதுங்க அவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா, நாங்க வந்து அந்த சங்கத்துல எல்லாம் உறுப்பினருங்க, சோறு முக்கியம்னு சங்கத்துல உள்ள உறுப்பினர், அதனால நான் அப்படிதான்,
0: நீங்க எப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க.
1: அவர்
0: நேரா வந்து என்னுடைய அந்த நேயர் வந்து நேரா வந்து என்ன பாத்துனாருனா, நான் டயட்ல இருக்கேனா டயட் இல்லாம இருக்கேனான்னு அவருக்கு புரிஞ்சிடும்.
1: அடுத்து கார்த்திகேயன் சொல்றாங்க, இப்போ உள்ள காலகட்டத்துல உணவு வகையில பார்த்துதான் சாப்பிட வேண்டியதா இருக்கு, டயட் பிரச்சனையினால இப்போது பலரும் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த உணவா இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கொள்வது மிக நல்லது, கோடை காலங்களில் முதல் நாள் வடித்த சாதம் மறுநாள் பழையது கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: அடுத்து கலாவதி ராஜமோகன் இரவஞ்சர் என்ன சொல்லியிருக்கிறாங்க, நான் டயட் இருக்கணும்னா இருந்துடுவேங்க, ஒரு விடுகதை சொல்லுவாங்க, ஒரு வாழை இலை ஃபுல்லா தின்பண்டங்கள் உணவுகள் அனைத்தும் வைத்திருக்கும் போது எது மனம் எது வைத்தால் சாப்பிடுவா என்று கேட்பார்கள். மனம் வைத்தால் மட்டுமே அதை சாப்பிட முடியும், அதனால் டயட் இருக்கணும்னு மனது வைத்தால் இருந்து விடுவேன். அப்ப அவங்க இருப்ப இல்ல நல்லா இருக்கு.
1: அடுத்து சொல்லியிருக்கிறாங்க பேரளம் சந்தோஷ்குமார் சொல்றாங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு, நான் அப்படி டயட் நினைக்கும் போது திடீரென எதிர்பாராத விதமாக எதையாவது பார்த்தால் உடனே அதை சாப்பிட வேண்டும் என்று தோன்றி விடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டு தான், நம்ம டயட் இருக்கிறப்ப தான் சுவையான உணவெல்லாம் நம்ம
0: முன்னாடி
1: வரும். எப்படி இருக்க முடியும் நம்ம?
0: அதாவது காலையில என்ன பண்ணுவாங்க, ஒரு 5:30 மணிக்கு நடைப்பயிற்சியை ஆரம்பிப்பாங்க, ஒரு குரூப் ஆரம்பிப்பாங்க. இது இந்த குரூப் எல்லாரும் ஊர்லயும் இருக்கும். அது பாத்தீங்கன்னா நல்லா அப்படியே வேகு வேகு வேகு வேகுன்னு ஒரு 5 கிலோமீட்டர் வேருக்கு வேறுக்கு நடந்து அப்படியே வருவாங்க.
1: சரி,
0: அப்பதான் பாத்தீங்கன்னா டீ கடையில அப்படியே மெதுவடை போட்டிருப்பாங்க, சூடா இனிப்பு போண்டாலாம், 4 இனிப்பு போண்டா 2 மெதுவடையை தள்ளி விட்டுட்டு நல்ல ஒரு டீயை குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவாங்க. அப்புறம் மறுநாள் காலையில் எஞ்சி நடக்க வேண்டியதான், திரும்ப வடை திரும்ப டீ.
1: அதாவது சுவையா சாப்பிடணும் மனுஷனும், தான்
0: அதாவது நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்களை மட்டும் சாப்பிட்டு நம்ம வந்து நம்ம பசியை மீறி சாப்பிட்டா தான் அது வந்து நம்ம உடம்புல வந்து தவறாக.
1: காலையில அந்த வடையை பார்த்தோன்னே ஆசையா இருக்குன்னு ஒரு வடை சாப்பிட்றதோட தவறு இல்லை,
0: ஆனா வடை நல்லா இருக்கேன்னு இன்னொரு வடை சாப்பிட்டா தான் அது.
1: ஆமா, அங்கதான் நம்ம டயட்டை ஃபாலோ பண்ணணும்.
0: அடுத்து காரைக்கால் பத்மாவதி ஸ்ரீதர் சொல்லியிருக்காங்க, இன்று ஒரு நாள் மட்டும் நன்றாக சாப்பிடுவோம், நாளையிலிருந்து டயட் ஆரம்பிப்போம், இது தினந்தோறும் எடுக்கும் தீர்மானம் தாங்க.
1: அது
0: எந்த நாளை என்றுதான் தெரியவில்லை, ஆனா தீர்மானத்திலிருந்து இன்றைக்குமே நாங்க
1: நேர்கள் உண்மையிலே சொல்றேன், நகைச்சுவை உணர்வு நிறைய உண்மையிலே, இந்த மாதிரி நகைச்சுவா போகும்போது எவ்வளவு பெரிய மன அழுத்தம் இருந்தாலும்
0: இந்த காலை வேளையில
1: பறந்து போயிடுது.
0: ஒரு சின்ன விஷயத்தையும் ஒரு நகைச்சுவையோடு நம்ம சொல்லும் பொழுது அது வந்து மற்றவர்கள் மனதில் பசுமரத்தாணி போல பதியும்.
1: கண்டிப்பா சூப்பரா பதிவுல கொடுத்துட்டு இருக்க நேயர்களுக்கு வாழ்த்துக்களை கூறிட்டு விளம்பரம் அப்புறம் பாடல் திரும்பவும் பதிவு.
2: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு, அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு, மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ், இ போன்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
3: என்ன ராமன், நாத்து ரெடி ஆயிடுச்சு, நடவு மிஷின் பிரிச்சு போட்டுட்டு உட்கார்ந்திருக்க.
4: நீ அப்பவே சொன்ன செல்வண்ண, குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கலாம்னு, நான் தான் கேட்கல, எதையோ வாங்கிட்டேன்.
3: சரி, இப்பவாவது குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கு.
5: ஜப்பானிய தொழில்நுட்பம் 4-6 வரிசை குபோட்டா நடவு இயந்திரம் வாங்க.
3: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
6: நௌலெக்ட், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
5: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
6: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
5: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
6: நௌலெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
5: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
6: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்ட்.

0: விவசாயிகளை நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலை களைகளை கட்டுப்படுத்த
1: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
0: கிறிஸ்டலின் சிகோசா
1: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
2: நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் முதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ ரத்த தான சிறப்பு தொடர். தரமான தார்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை மயிலாடுதுறை. மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: நாளை காலை 9 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: தங்க நகைகளின் கலைக்கூடம்
5: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
2: செங்கல் சூளை மற்றும் இதழ் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.

0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை சிறுவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
1: விபிஎன் கண் மருத்துவமனையும்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா, உங்கள் பதிவு எங்கள் குரல், அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ஒரு நினைவூட்டல் என்ன அப்படின்னா, 10:30 இது நம்ம ஏரியா, இதுக்குள்ளார வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒவ்வொரு நாள் அப்படின்றது ஒதுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி வந்து காரைக்கால் டிஸ்ட்ரிக்ட் நேயர்கள் அவங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கலாம் தொலைபேசி மூலமாக. காரைக்கால் மாவட்ட நேயர்களுக்கானது இன்றைக்கி உள்ள ஏரியா, அதனால் இது உங்கள் ஏரியாவுக்கு காரைக்கால் மாவட்ட நேயர்கள் வந்து விருப்ப பாடல்களை கேட்குங்க, கலக்குங்க.
5: அதாவது 10 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் தான் இந்த நிகழ்ச்சி இல்லையா, அது எங்க ஏரியா,
0: இன்று ஆலய உலா இருக்கு,
5: 10 மணிக்கு ஆலய உலா இருக்கிறதுனால இன்றைக்கு மட்டும் 10:30 to 11 வரைக்கும், நாளையிலிருந்து 10 மணியிலிருந்து 11 வரைக்கும் இது எங்க ஏரியா.
0: ஆமா,
5: வேறுங்க அடுத்த மாவட்டத்துக்காரங்க இந்த ஏரியாவுக்கு வரக்கூடாது, இந்த நிகழ்ச்சியில் அடுத்த மாவட்டக்காரங்கள் வரக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு மாவட்ட நேயர்களுக்கும் அனைவரும் பங்கு பெறும் வகையில் இந்த நிகழ்ச்சியானது இருக்கிறது. அதனால ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நேயர்கள் வந்து அவர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நேயர்களே,
0: உங்கள் பதிவு எங்கள் குரல்
5: நிகழ்ச்சியில அடுத்து யாருங்க?
0: காரைக்கால் பத்மாவதி ஸ்ரீதர் படிச்சிட்டோமா?
5: படிச்சிட்டோம். அடுத்து நளினி சங்கர்.
0: நளினி சங்கர் பிஆர் பட்டணத்துல இருந்து சொல்லியிருக்காங்க, டயட் இருக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா நான் இருந்துருவேன், நம்ம நினைச்சா எதையும் செய்யலாம், இது நமக்கு வேணும் வேண்டான்னு நம்ம தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
5: இதுல டயட் இருக்குன்னு நினைச்சா இருந்துடலாம், ஆனா நம்ம நினைக்கிறது கிடையாது. அடுத்து பொன்னியம்மன் மேடு வண்ண கணேசன், நிறைய தடவை டயட் ஆகியிருக்கேன், மறுநாள் அதை உடைத்து விடுகிறேன், ஏனென்றால் பூரி கிழங்கு செய்தால் சாப்பிட்டு விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து
0: சொல்லிட்டாரு, குவைத்திலிருந்து திட்டச்சேரி நிஷான் அலி வெறும் வாழ்த்து மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரு. அண்ணப்பன்பேட்டை ஜோதியினுடைய பதிவு எனக்கு
5: கிடைக்கப்பெற இருக்கிறீங்க, டயட் என்கிற பேச்சே இல்லைங்க, நான் நினைப்பேன் எண்ணெய் பண்டங்கள் இனிமேல் சாப்பிடவே கூடாதுன்னு. மறுநாள் என் கணவர் உருளைக்கிழங்க சிப்ஸ வாங்கி வருவாங்க பாருங்க,
0: அப்படியே உடைஞ்சிரும்.
5: நான் என்னங்க பண்றது, மனது வேண்டாம் என்று சொல்லும், என் கையும் கேட்காது வாயும் கேட்காது,
0: டயட் உடைஞ்சிரும் வாயில சிப்ஸ் உடைஞ்சிரும். ஆக்கூர் வடப்புறம் நாச்சியா மன்சூர் சொல்றாங்க, டயட் எப்போதும் இருக்க மாட்டேன், எதையும் அளவோடு தான் சாப்பிடுவேன், தினமும் ஸ்கிப்பிங் விளையாடுவேன், டயட்டுக்கு எப்போதும் வேலை இல்லை சார் மேடம் அப்படின்னு.
5: அடுத்து பாரிவல்லல் அனுப்பி இருக்கிறாங்க, அதே அமிர்தராயன் கோட்டை, கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன், டயட்டை நினைச்சாலே நான் டயர்டாயிரம் சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது
0: அடுத்தது வந்து உடம்பு ஒல்லியா தான் இருக்கு, அதுல எங்க சார் டயட்ல இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க.
5: அடுத்து நிறைவி ராஜவேல், உங்கள் பதிவு சாரி எங்கள் பதிவு உங்கள் குரல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்
0: தெரிவித்து சொல்லிட்டாங்க. குணசேகர் வந்து சொல்லியிருக்கிறாங்க செமினார் கோயில இருந்து, முதலில் எனக்கு தெரிய வேண்டியது டயட்னா என்ன, இது பொதுவானதா ஆளுக்கு ஆள் மாறுபடுமா,
5: ஒரு பழம் சொல்லுவாங்க, பழமொழி சொன்னா அனுபவிக்கணும், ஆராய்ச்சி எல்லாம் மாதிரி. அடுத்தது செந்தில் பேரலம், செந்தில் கண்ணன் சொல்லியிருக்கிறாங்க, டயட்டுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி சார், ஏனென்றால் என்னால் வாய் மற்றும் வயிற்றினை ஏமாற்ற முடியாது, நம்ம வேலை அப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து
0: வாழ்த்துக்கள் மட்டும் தெரிவிச்சிருக்கிறாங்க, கொடைக்கால் காலை பாளையம் ஷாகுல் கமீது ராஜா, வேற ஏதாவது
5: இருக்கு? நான் எப்பொழுதுமே அளவோடு தான் சாப்பிடுவேன், அதனால் எனக்கு டயட்டுன்னு தனியாக ஒரு வேலையே இல்லைங்கோ, அளவோடு சாப்பிட்டால் ஆரோக்கியமும் நிம்மதியும் நம்மோடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: இந்த சிஸ்டம் டயட்டா இருக்கு போல இருக்கு, எனக்கு பாதி மெசேஜ் காட்டுது பாதி மெசேஜ் காட்டுது,
5: ஏனா அது ஸ்லிம், அதனால ஸ்லிம்,
0: அதனால டயட்ல இருக்குது, அவருடைய வாழ்த்து மட்டும் தான் எனக்கு காட்டுது, மீதிய காட்டுல பாருங்க.
5: அடுத்து
0: ஃபைஜூர் ரஹ்மான் சொல்லியிருக்காங்க, நாம் விரும்பும் உணவு நன்றாக இருக்கும் போது எப்படி சாப்பிடாம இருக்க முடியும், சரியான கேள்வி,
5: நல்ல கேள்விதான். எனக்கு சுகர் இருக்குங்க, என்னால சாப்பிட முடியாதுங்க அப்படின்னு குள்ளிடம் கருணாநிதி சொல்லிருக்காங்க.
0: அடுத்தது பூம்புகார் மேலையூர் செம்பியன், டயட் என்றெல்லாம் கிடையாது, வயிற்றுக்கு வஞ்சனை கூடாது, பசிக்கும் நேரத்தில் சாப்பிடுவதுதான் சிறந்தது.
5: இதுதாங்க சிறந்தது, பசிக்கும் நேரத்துல சாப்பிட்டீங்கன்னா அது வந்து தன்னா நன்ற விதமாக செரித்து அந்த குளுக்கோஸ் உடம்புல
0: நல்லா
5: சேர்ந்துடும். அடுத்தது கோமல் சரவணன், நான் எப்போ

0: குளஞ்சியப்பன்
1: ப்ரோ அப்படின்னு அவருடைய அந்த முகநூல் பக்கம் காட்டுறது, டயட் என்ற பேச்சுக்கே இடம் இல்லைங்க. கிடப்பதை சாப்பிடுவேன், எனக்கு பிடிச்சதை மட்டும். ஆனால் நீங்கள் சொல்வது போல நினைப்பேன், திங்கக்கிழமையிலேருந்து சாப்பாட்டு விஷயத்தில் அளவுகோலை பின்பற்ற வேண்டும் என்று. ஆனால் மறுநாளே அது மாறிடும். ஆனால் இளம் வயதில் எதையும் ஒதுக்காமல் சீசனில் கிடைப்பதை எல்லாம் சாப்பிட்டது இன்று நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியான ஒரு வார்த்தையை அவர் போட்டிருக்கிறாரு. சீசனில் கிடைக்கிற பழங்கள், அது உணவு வகைகள், அதை வந்து நம்ம
0: கோவி இளவரசன் சொல்லிருக்காங்க, நான் எப்போதும் டயட்ல தான் சார் இருக்கேன். காலையில கோதுமை குருணை உப்புமா, மதியம் கருப்பு அரிசி சாதத்தோட சாம்பார் ரசம், மோர், பொரியல், பாப்பாடு. எப்பா 22 டம்ளர் சிறுதானிய கஞ்சி. சில நேரங்களில் கடைபிடிக்க முடியவில்லை, சுகர் பிரஷர் இருப்பதால் கடைபிடித்து வருகிறேன்.
1: இதை கடைபிடிச்சாலே போதும், உடல் நலம் கண்டிப்பா ஆரோக்கியமா இருக்கும். அடுத்தது வந்து டயட் எல்லாம் இருக்கிறது இல்லை மேடம், ஏதோ செய்யற சாப்பாட்டுக்கு லிமிட்டா, செய்யற வேலைக்குன்னு நான் நினைக்கிறேன். அதை சாப்பாட்டுன்னு சொல்லிட்டாங்க, லிமிட்டா சாப்பிட்டுக்க வேண்டியதான் அப்படின்னு மனக்குடி சத்தியா சொல்றாங்க. இதுல இன்னொன்று ஒண்ணு இருக்கு, நேரம் வேற 9:29 ஆயிடுச்சு. அதாவது டயட் இருக்க அப்படின்னு சொல்றது இல்லை, நான் வந்து சுகர் இருக்குன்னு நான் கோதுமை தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய
0: சாப்பிடக்கூடாது. ஆக்சுவலாக இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கோதுமையிலையும் வந்து
1: எல்லாத்துலேயும் எல்லாமே இருக்குன்றாங்க டாக்டர்.
0: மாவு சத்து கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க, எல்லா பொருட்கள்லையுமே வந்து மாவு சத்து இருக்குது.
1: ஆமாம், அதாவது நம்ம டாக்டர்ஸ்ட இன்டர்வியூவில் கேட்கும்போது எல்லாமே சொல்கிறாங்க. அதனால் எதையுமே அளவோடு நம்ம பயன்படுத்திக்கிறது நல்லது.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் உங்கள் பதிவு எங்கள் குரல். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கி ஒரு நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
6: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
6: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
8: என்ன
9: ராமன் நாத்து ரெடி ஆயிடுச்சு, நடவு மிஷின் பிரிச்சு போட்டுட்டு உட்கார்ந்துருக்க?
10: நீ அப்பவே சொன்ன செல்வன், குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கலாம்னு. நான் தான் கேக்கல, எதையோ வாங்கிட்டேன்.
9: சரி, இப்பவாவது குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கு.
11: ஜப்பானிய தொழில்நுட்பம் 4-6 வரிசை குபோட்டா நடவு இயந்திரம் வாங்க.
9: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
12: காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் இனி கேட்கலாம். நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை.
13: நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை,
14: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
13: BPN கண் மருத்துவமனை, நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை. ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன

0: லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
1: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
0: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
1: டிபிஎன் கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
3: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.

0: ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகிறாருங்கள். ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
1: காரைக்கால் பண்பலையில் தேதியும் சேதியும் வரலாற்று நிகழ்வுகளில் இன்று சர்வதேச ஆசிரியர் தினம். 1994 ஆண்டில் அக்டோபர் 5 தேதியை உலக ஆசிரியர் தினமாக யுனெஸ்கோ அறிவித்தது. 1966 ஆண்டு அக்டோபர் 5 நாள் யுனெஸ்கோ கூட்டமைப்பில் ஆசிரியர்களின் தகுதி, வேலைவாய்ப்பு மற்றும் உரிமைகள் குறித்து யுனெஸ்கோ பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பு பரிந்துரைக்கப்பட்ட மாநாட்டில் கையெழுத்திட்டதை நினைவு கூறும் வகையில் இந்நாள், அதாவது அக்டோபர் 5 தேதியன்று அனுசரிக்கப்படுகிறது. சமூக மாற்றத்திலும் இளைய தலைமுறையை உருவாக்குவதிலும் ஆசிரியர்களின் பங்களிப்பை போற்றுவதும், ஆசிரியர்களின் பணி நிலைமைகள், உரிமைகள் மற்றும் தேவைகளை மேம்படுத்துவதும் நோக்கமாகும். யூனிசெஃப், பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பு மற்றும் கல்வி சர்வதேச அமைப்பு இணைந்து இத்தினத்தை கொண்டாடுகின்றன. என்ற சர்வதேச ஆசிரியர் தினம்.
2: 1780 அக்டோபர் 5 வேலு நாச்சியார் தலைமையில் திண்டுக்கல்லில் இருந்து சிவகங்கை நோக்கி படையெடுப்பு நடந்த நாள் என்று.
1: 1. உலக வசிப்பிட தினம். ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதத்தின் முதல் திங்கட்கிழமை உலக வசிப்பிட நாள் அனுசரிக்கப்படுகிறது. 1985 ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபை இந்நாளை அதிகாரப்பூர்வமாக தீர்மானித்தது. 1986 ஆண்டு முதன்முதலாக கென்யா நாட்டின் நைரோபி நகரில் கொண்டாடப்பட்டது. ஒவ்வொரு மனிதனுக்கும் பாதுகாப்பான, தகுதியான உறைவிடம் பெறுவதற்கான உரிமை உண்டு என்பதை இத்தினம் நினைவூட்டுகிறது. நமது நகரங்கள் மற்றும் ஊர்களின் வளர்ச்சியை ஆராயவும், எதிர்காலத்தை மேம்படுத்தவும் இத்தினம் வழிகாட்டுகிறது. நமது வசிப்பிடங்களை பாதுகாப்பதும், சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக மாற்றுவதும் நமது கூட்டு பொறுப்பு என்பதை இன்று உலக வசிப்பிட தினமான இந்த நாள் நமக்கு வலியுறுத்துகிறது. இன்று உலக வசிப்பிட தினம்.
2: 1905 ஆண்டு அக்டோபர் மாதம் 5 நாள் என்றுதான் ரைட் சகோதரர்கள் 24 மைல்களை 39 நிமிடங்களில் விமானத்தில் பறந்து சாதனை படைத்தனர்.
1: வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறிய ராமலிங்க அடிகளார் 1823 ஆண்டு அக்டோபர் 5 நாள் கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்தார். இவர் அனைவராலும் வள்ளலார் என்று அழைக்கப்படுகிறார். சிறு வயதிலேயே தமிழ் புலமையும் ஆன்மீக ஞானமும் பெற்றவர். இசைப்பற்று மிக்கவர். மனிதகுலம் அனைவரும் ஒன்று என்ற சமத்துவத்தை போதித்தவர். வடலூரில் சத்திய தர்மசாலையை 1867 ஆண்டு நிறுவினார். இன்றும் அணையா அடுப்புடன் இலவச உணவு வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் 1872 ஆண்டு சத்திய ஞான சபையை நிறுவி சமரச சுத்த சன்மார்க்க நெறிப்படி ஜோதி வழிபாட்டை அறிமுகப்படுத்தினார். திருவருட்பா, ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம் இவரது இலக்கிய படைப்புகளாகும்.
2: இன்று உலக கட்டிடக்கலை தினம். உலக கட்டிடக்கலை தினம் ஆண்டுதோறும் அக்டோபர் மாதத்தில் வரும் முதல் திங்கட்கிழமை என்று கொண்டாடப்படுகிறது. சர்வதேச கட்டிடக்கலைஞர் ஒன்றியம் 2005 ஆண்டில் இத்தினத்தை அறிவித்தது.
1: எழுத்தாளர் இராக்கி ரங்கராஜன் பிறந்த தினம் இன்று. பிறந்த ஆண்டு 1927. வரலாற்று புதினங்கள், குற்ற புலனாய்வு கதைகள், கட்டுரைகள், நகைச்சுவை நாடகங்கள், மொழிபெயர்ப்புகள், குறும்பு கதைகள், நையாண்டி கவிதைகள் என பல பாணிகளில் எழுதியுள்ளார். பல புனப்பெயர்களிலும் எழுதியுள்ளார். எழுத்தாளர் ராக்கி ரங்கராஜன் எனப்படும் ராயம்பேட்டை கிருஷ்ணமாச்சாரி ரங்கராஜன் பிறந்த தினம் இன்று. நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கிய தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
3: விபிஎன் கண் மருத்துவமனை.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
0: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகிறாருங்கள்.
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகிறாருங்கள்.
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
6: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
7: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
8: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.

0: உங்கள் பதிவு
1: எங்கள் குரல்,
0: அதாவது உங்களுடைய பதிவுகளை வந்து உங்கள் குரலாய் நாங்கள் ஒலிக்கின்றோம்.
1: ஆமாம்,
0: அதுக்காக தான் இந்த உங்கள் குரல் எங் மன்னிக்கணும், உங்கள் பதிவு
1: எங்கள்
0: குரலாக இருக்கிறது.
1: கார்த்திகேசன் ஆரக்கொந்தையிலிருந்து அனுப்பியிருக்கிறாங்க. டயட்னா என்னன்னு சொல்லியிருக்காரு போல, அது டாட்டா அப்படின்னு
0: அப்படிதான் காமிக்குது. அலம்பார் கலைச்செல்வி என்ன சொல்லியிருக்காங்க சொல்லுங்க.
1: அலம்பார் கலைச்செல்வி செல்வம், காலை வணக்கம். டயட் அப்படி எதுவும் இல்லைங்க, விரதம் நாளை தவிர மற்ற நாளையும் நல்லா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: செங்குன்னுபுரம் நடராஜன், நமக்கு சாப்பாடு தாங்க முக்கியம், மூணு வேலையும் சும்மா டின்னு கட்டுவேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாரு.
1: அடுத்தது வந்து செல்வகுமார், புதுத்துறை சித்ரா தேவி, அன்பு தோழிக்கும் தோழனுக்கும் அன்பான காலை வணக்கம். நிகழ்ச்சியில் இப்போ புதுப்பிச்சிருக்கீங்க, மிகவும் சிறப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. எனக்கு சாப்பாடு தாங்க முக்கியம், டயட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது, என்னை பார்த்தாலே சொல்வீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: அடுத்தது காரைக்கால் நளினி சொல்லிட்டாங்க, திரும்பவும் நம்மளை வந்து நீங்கள் டயட்னா என்னன்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது
1: வந்து டயட் என்ற வார்த்தை எனக்கு பிடிக்காது, நான் எப்போதும் அளவோடு தான் சாப்பிடுவேன் எந்த உணவாக இருந்தாலும் அப்படின்னு தானிக்கோட்டகம் தெற்கு ரவிக்குமரன் சொல்லியிருக்கிறாங்க.
0: பிள்ளைத்திருவாசல் ஆரோக்கியதாஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆரோக்கியதாஸ் செல்வமரி, இருவருக்கும் வணக்கம்ங்க. எனக்கு எது கிடைச்சாலும் சாப்பிடுவோங்க. காலையில் பழையது பச்சை மிளகாய் வெங்காயம், மத்தியானம் பிரியாணி மீன் குழம்பு, இரவில் மட்டும் இட்லி சாப்பிடுவோங்க. இது வந்து எது கிடைச்சாலும் சாப்பிட்றதா பிளான் பண்ணி சாப்பிட்டுட்டு
1: இருக்கிறாருங்க. அடுத்தது வந்து புதிய முயற்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒரு நேரம் அனுப்பியிருக்காங்க. கௌசல்யா தண்டபாணி சொல்லியிருக்கிறாங்க, திங்கக்கிழமை டயட் சார்ட் போட்டு லைட்டாக சாப்பிட்டு செவ்வாய்க்கிழமை அதை அப்படியே அடிச்சு ஒட்டச்சு ஃபுல் கட்டிடுவோம் அப்படின்னு சொல்ல வந்து.
0: நான் இந்த தலைப்பை கொடுக்கும்பொழுதே நினைச்சேன், சரி பதிவுகள்லாம் எப்படி வரும் அப்படிங்கிறது ஒரு மாதிரி நினைச்சேன். ஆனால்
1: பார்த்தீங்கன்னா
0: அடிச்சு பர்ஃபெக்டாக வருது ஒவ்வொரு பதவியும் பதிவு. அடுத்தது பார்த்தீங்கன்னா புவனகிரி சுமதி பாபு, அப்படி ஒன்று திட்டம் இல்லைங்க, அதை உடைக்கவும் இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது
1: திட்டமும் உடல உடைக்கல அப்படின்னு. பிரபாகரன் அப்படின்ற பதிவு, குரநாட்டு கருப்பூர்ஜி பிரபாகரன், எனக்கு சாப்பாட்டு முறையில் கட்டுப்பாடு உண்டு, மூன்று வேலை சாப்பிடும் உணவை ஆறு வேலையாக சாப்பிடும் பழக்கம் எப்பொழுதுமே உண்டு. இது சூப்பருங்க, இது
0: நல்ல விஷயம். இது
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கைகோர்ப்போம்.
5: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
4: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
1: காரைக்கால் பண்பலையில் நாளை பிற்பகல் 12 மணிக்கு ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிரே நிகழ்ச்சியை வழங்குவோர்.
6: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலையின் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
7: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
1: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லா முதல் நிகழ்ச்சியை வழங்குவோர்.
8: வீட்டு உபயோக பொருட்கள்
9: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
10: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் ஹேஷ்டாக் 100.3 இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளம் கனிந்த நல் வாழ்த்துகள்.
11: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக, தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
1: நேர்களுக்கு உளம் கனிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
12: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
13: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல் கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
14: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம், நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
13: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
15: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
16: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேஸ் இருக்கும் ஒரு வெள்ளி நாணயமும் 20,000 ரூபாய் பர்ச்சேஸ் இருக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 உங்கள் பதிவு. எங்கள் குரல் டயட் இருக்கணும்னு சொன்னா இருப்பீங்களா? திங்கக்கிழமை டயட் சார்ட் போட்டுட்டு செவ்வாய்க்கிழமையை உடைச்சிருவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தோம்.
2: நிறைய நேயர்கள் வந்து டயட்ல இருக்கிறோம் சார், எல்லாமே இருக்கிறோம் சார், இருக்கிற மாதிரி இருக்கு சார், இல்லாத மாதிரி இருக்கு சார், அப்படி இருக்கு சார், இப்படி சார், நிறைய ஒரு
1: எப்பொழுது நமக்கு சோறு தான் முக்கியம், அதனால நம்மளும்
2: சாப்பிடுறதுதான்.
1: சில பேர் வந்து அந்த இதை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிறாங்க பாருங்க, இந்த
2: நொடிக்கின்னு
1: சத்தாம சாப்பிட்டுக்கிறாங்க. 6 வேளை சாப்பிடுறதுலாம் சிறந்த ஒரு வழி அது. கோகுல் சொல்லியிருக்க, கோகுல்ன்ற பேர் வந்திருக்கு. ஆனா திருவிடை மருதூர் கௌசல்யா கதிரவன், நான் டயட் இருக்க மாட்டேன், எனக்கு பிடிச்ச சாப்பாடை நல்லா சாப்பிடுவோம், பிடிக்கலன்னா கம்மியா சாப்பிடுவோம், அவ்வளவுதாங்க. இருந்தாலும் கொஞ்சம் இழைத்தால் உடம்புக்கு என்ன என்று கேட்கிறார்கள், எண்ணத்தை சொல்ல அப்படின்றாங்க.
2: ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி, நான் எப்போதுமே அளவாதாங்க சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து
1: முடிஞ்ச வரைக்கும் நம்மளும் படிச்சிருவோம் சொல்லிட்டு நமத்திட்டே இருக்கணும். தெத்திலிருந்து செல்வி சொல்றாங்க, நானும் டயட்ல இருக்கலாம்னு நினைப்பேன், ஆனா பாருங்க மறந்துடுவேன், எனக்கும் பசிக்கும்ல அப்படிங்கிறாங்க.
2: அடுத்து நிரவி பிரபாகரன் சொல்லியிருக்கிறாங்க, தினம் உணவு சுவையாக இருந்தால் அதிகம் சாப்பிடுவது உண்டு, மறுநாள் சாப்பாடு கம்மியாக சாப்பிடலாம் என்று நினைத்தால் அளவுக்கு அதிகமாக தான் போகின்றது, என்னத்த பண்றது?
1: நிச்சயமா உணவு டேஸ்டா இருந்ததுன்னா கம்மி பண்ணி சாப்பிட முடியாது, சாப்பிடுவோம். அதுக்கப்புறம்
2: என்ன
1: பார்த்துப்போம்
2: அப்படின்னு கணவர் இழைச்சி போகணும்னா மனைவி வந்து டேஸ்ட் இல்லாம சமைக்கணும் சொல்லுவீங்க.
1: அப்படிதான் வேணா வச்சுக்கிட. சுகுமார் கர்னூல் ஆந்திராவில இருந்தா, ஆந்திரா அப்படின்னு சொல்லி வந்திருக்கு ஒரு பதிவு. சுகுமார் கர்னூல்னு சொல்லிட்டு, நானும் இன்னையிலிருந்து டயட் ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னு எங்க வீட்டுல சொல்லுவேன். அதுக்கு எங்க வீட்டுக்காரம்மா சொல்லுவாங்க, இதேதான் வருஷம்லாம் சொல்றீங்க, கடைபிடிச்சிட்டு சொல்லுங்க பாங்க சொல்லுங்கம்பாங்க. அதனால சுவையான உணவு பார்த்தா சாப்பிட்டு அதுக்கு உடற்பயிற்சி பண்ணிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க?
2: நினைக்கிறீங்க. அடுத்து அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பாஸ்கர், டயட் எப்பொழுதுமே ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டியது அவசியம். காரணம், பல வருடங்களுக்கு முன்பு இருந்தது போல் இப்பொழுது இல்லை, உணவுகள் எதுவும் உதவும் சரியில்லை, அதனால டயட் இருந்தாதான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க.
1: கங்கராச்சுலேஷன்ஸ் ஓட முடிச்சிட்டாரு காட்டூர் சிவகுமார். அடுத்து பண்ணைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, நான் எதையும் அளவோடு சாப்பிடுவேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன், சூப்பர்.
2: அடுத்து மேலவுடுதுறை சேர்ப்பு விஜயராகவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, புதிய நிகழ்ச்சி புதிய பொலிவுடன் வாழ்த்துகள்
1: அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுச்சேரி அப்துல் ரஜாக், ரத்தத்தில் சர்க்கரை அளவு கொலஸ்ட்ரால் பிரஷர் இவைகளை பார்த்து அதிகமாக இருந்தால் 3 நாளைக்கு டயட், அதற்கு பிறகு நாக்கிற்கு பாதி சுதந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: அடுத்து அண்ணப்பன்பேட்டை சதீஷ்குமார் சொல்லியிருக்காங்க, டயட்லாம் ஒன்றும் இல்லைங்க, 3 வேளையும் கரெக்டா அளவோட சாப்பிடுவேன்.
1: கோவி கார்த்திகேயன் கூடவா சொல்லியிருக்கிறாங்க, சாப்பிட சாப்பாடு இருந்தும் சாப்பிடும் நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறேன், இதில் எங்க டயட் பற்றி எல்லாம் யோசிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
2: இது வந்து ஒரு சொல் அப்படியே வந்துகிட்டே இருப்பாங்க, சாப்பிட சாப்பாடு சாப்பிட நேரம்
1: அழகா.
2: அடுத்து நாகை ஒருத்தூர்,
1: ஓடிட்டே இருக்காதீங்க சார், அந்த ஓடுறதே நமக்கு மெயின்,
2: சாப்பாடுக்காக
1: தான்
2: சாப்பிட்டு ஓடுங்க. அடுத்தது நாகை அகர ஒருத்தூர் ஹரி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க மேடம், பசிக்குதா புல் கட்டு கட்டுவாங்க, எதை பிடிக்குதோ அதை விரும்பி நன்றா சாப்பிடுவேன், மீன் குழம்பு அன்னைக்கு ஒரு புடிதாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
1: தேவனூர் ஜோதிலட்சுமி, உணவு பழக்கங்களில் டயட் என்பது முக்கியமானது, டயட் என்பது வாழ்க்கையில் போனால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டேன், அதிலிருந்து என் தினசரி வாழ்க்கையில் டயட் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது, துரித உணவுகளின் மீதான ஆசைகளை முற்றிலும் தவிர்த்து விட்டேன், நாச்சத்துள்ள சிறிய சிறுதானிய உணவுகள் பழங்கள் கீரைகள் என தவறாமல் சாப்பிட வேண்டும் என மருத்துவரின் ஆலோசனைகளும் அறிவுரைகளையும் நான் கவனத்தில் கொண்டு உணவு கட்டுப்பாட்டில் வைராக்கியத்தோடு இருந்து வருகிறேன், என் வைராக்கியத்தை தற்காலிகமாக நான் நினைக்கவில்லை, நான் எதை உடலுக்கு அளிக்க மிக பெரிய மரியாதை தான் டயட், அதை எக்காரணம் கொண்டும் நான் உடைக்க மாட்டேன், சூப்பர். அதாவது சுவ நம்முடைய உடம்பு ஒரு கோயில் அப்படிங்கிறத இவங்களுடைய அந்த பதிவு நமக்கு உணர்த்துது. அடுத்து
2: இருவருக்கும் காலை வணக்கத்தோடு மேமாத்தூர் அமுதாசேகர் என்ன சொல்லியிருக்காங்க, டயட் எல்லாம் கொஞ்சம் கஷ்டம், நான் நான்வெஜ் எதுவும் கிடையாதா, நான் வெஜ் எதுவும் கிடையாதான்னு தெரியல,
1: நான்வெஜ் கிடையாது.
2: அது எப்படி சொல்லலாம்ல, நான் வெஜ் கிடையாதுன்னு சொல்லலாம், நான் வெஜ் கிடையாதுன்னு சொல்லலாம், ஆனால் தின்பண்டங்கள் நல்லா சாப்பிடுவேன் அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து திருக்கண்ணபுரம் ஆனந்த் சொல்லியிருக்காரு, என்ன
1: சொல்லியிருக்காரு, டயட்டை நினைச்சாலே அட்வான்ஸா பசிக்கும், சூப்பரா இருக்கு.
2: திருமூலஸ்தானம் வீரசுந்தரிய அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் டயத்துக்கு தான் சாப்பிடணும் தவிர டயட்டுக்கு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் சொல்லியிருக்காங்க. அடுத்து
1: இஞ்சிக்குடி மின்சார கண்ணன், டயட் எனக்கு ரொம்ப தூரம் சார், ஆனால் வாய்க்கும் கைக்கும் சாப்பாட்டுக்கும் தூரம் குறைவு சார், அதனால நான் சாப்பாட்டுல எல்லாம் பாக்குறது இல்லை சார், ஆட்டோமேட்டிக்கா வயிறு ஒரு நேரம் நிறைய சாப்பிடும் ஒரு நேரம் கம்மியா சாப்பிடும், அதனால அளவா இருக்கும் போது நல்லா

0: பழமா இருக்கலாம் சார், அவ்வளோதான்.
1: கைலாசபுரத்தில் இருந்து ரவி டயட்டை நினைக்கிறது உண்மைதான் சார், ஆனால் என்ன சார் நடைமுறைப்படுத்த முடியே.
0: முகமது ஜலீல், நான் சாப்பிடும்போது ஏப்பம் வரும், அதோட நிறுத்திக் கொள்வேன், அதுதான் என் டயட்டு.
1: இது ஒரு விஷயம் சொல்றாங்க, ஏப்பம் வரும்போது சாப்பாடு நிறுத்திக்கிட்டா நல்லது அப்படின்னா, சாப்பிட்ட பிறகு
0: ஆமா
1: அரை மணி நேரம் சென்று தண்ணி குடிக்கணும்.
0: நிச்சயமா, அது வந்து தண்ணி உடனே குடிச்சாக்கா தொப்பை போடுமா, அது மாதிரி தண்ணி உடனே குடிக்க
1: கூடாது. சாப்பிடும்போது தண்ணி குடிக்கணும்னு ஒரு நினைவு வந்தா தொண்டை நினைற வரைக்கும் ஒரு ஒரு கொஞ்சோண்டு வாய் நினைற மாதிரி வச்சுக்கலாம்.
0: அடுத்து நல்லம்பல் ஷேக் அலாவுதீன் என்ன சொல்றாங்க? ஓ, அவர் மாற்றத்துக்கு மட்டும் சொல்லிட்டாரு, நீங்க அடுத்தது சொல்லுங்க.
1: அடுத்தது குத்தாலம் தோப்பு தெருக்கே சிவசுப்பிரமணியன் சொல்லியிருக்காங்க, நான் டயட்டாகத்தான் சாப்பிடுவேன், காலை டிஃபன் மதியம் சாப்பாடு இரவு டிஃபன் அளவுக்கு மீறி சாப்பிட மாட்டேன், உணவு கட்டுப்பாடு என்னிடம் உள்ளது, நொறுக்கு தீனியும் சாப்பிட மாட்டேன், டயட் சாப்பாடு எதுவும் இல்லை அப்படின்னு
0: சொல்லியிருக்காங்க. அஞ்சு ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சி புதுமை படைக்கட்டும் வாழ்காலம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து சுரேஷ் ராஜேந்திரன் சொல்லியிருக்கிறாங்க, டயட் ஒன்றும் இல்லை, வயிறு டைட் ஆகுற வரைக்கும் சாப்பிடுவாய்.
1: நிறைய நேயர்கள் வந்து உங்கள் பதிவு எங்கள் குரல் நிகழ்ச்சியில் நிறைய பதிவுகள் இருக்கா?
0: இதோ இன்னும் ரெண்டு பதிவு தான் இருக்கு. இப்போ இலக்கிய, நான் டயட் எல்லாம் இருக்க மாட்டேன், எனக்கு சோறு தான் முக்கியம்ட்டாங்க. நாகூர் யூசுப் மாலிம், நான் எப்போதும் அளவோடு சாப்பிடுவேன், டயட் கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே இன்னைக்கு நம்ம வந்து எல்லா பதிவுகளுமே நமக்கு வந்த பதிவு வரைக்கும் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்ற நினைவோட இந்த பாடலை நம்ம கொடுக்கலாம்.

0: காரைக்கால் பண்பலையில் நேயர்கள் கேட்டு ரசித்தது. உங்கள் பதிவு எங்கள் குரல். இனிதாய் விடைபெறுகிறது உங்களிடமிருந்து. இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் இப்பொழுது 9:55.
1: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
2: வணக்கம் நேயர்களே, உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில மருத்துவர் மதன்குமார் பெரியசாமி அவர்கள் எலும்பு மற்றும் எலும்பு சார்ந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் விளக்கங்களை கொடுத்துட்டு இருக்காரு. சார், நிறைய நிகழ்ச்சிகளை நீங்க சொல்லியிருக்கீங்க, சைனல் ஃப்ளூயிட் அதை பத்தி சொல்லியிருக்கீங்க, ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் சைனல் ஃப்ளூயிடுக்கு இருக்கக்கூடிய தொடர்புகளை பத்தி சொல்லியிருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன்.
3: இது என்னன்னா, சைனல் ஃப்ளூயிடு அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை. என்ன மிஷினுக்கு எப்படி சத்தம் வருது, இல்லை டோர் நம்ம லாக் பண்ணும் போது இதுலேருந்து சத்தம் கீச்சு கீச்சுன்னு வருது, அது நம்ம என்ன பண்ணுறோம், எண்ணெய் கொண்டு போய் உள்ளே விடுறோம். எண்ணெய் விட்டால் அந்த சவுண்டு கம்மியாகும். எதனால் ஆகுது, ஃப்ரிக்ஷன் கம்மியாகுது, உராய்வுத்தன்மை உள்ளே இருந்து கம்மியாச்சு அப்படின்னா நமக்கு தேய்மானம் கம்மியாகும். இது ஆண்டவன் படைப்பில் படைக்கப்பட்டது தான் அந்த சைனோல் ஃப்ளூயிட்னு இருக்கிறது. அது வந்து நம்ம ஜாயிண்ட்டுக்குள்ளேயே சுரக்கும். மேனுஃபேக்சரிங் எங்கே அந்த ஆயில் நடக்குது அப்படின்னா, சைனோயம் சொல்லக்கூடிய ஒரு நம்ம ஜாயிண்ட்டுக்குள்ளே ஒரு பேக் மாதிரி இருக்கும், அதுதான் வந்து அது சுரப்பி, அந்த அதுதான் சுரக்குது. அது சுரந்து நம்ம என்ன பண்ணுதுன்னா, அதை நம்ம ப்ராப்பராக லூப்ரிகன்ட்டில் வச்சுக்கிது. அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராப்பரான கண்டென்ட் இருக்கணும். ஸோ இதில் அதோட குவாலிட்டி கம்மியாக கம்மியாக தேய்மானம் ஸ்டார்ட் ஆகும் இந்த இதில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இது மெயினாக அது அமைக்கப்பட்டது எப்படின்னா, முன்னாடி சொன்ன மாதிரி லூப்ரிகன்ட்டான விஷயத்துக்கு இருக்குது. இது முக்கால்வாசி எல்லா ஜாயிண்ட்லேயுமே இருக்குது, நீ ஜாயிண்ட்டில் இருக்குது, ஷோல்டர் ஜாயிண்ட்டில் இருக்குது, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி. ஸோ நம்ம ஒரு இம்பாக்ட் ஏற்படுதுன்னா அந்த இம்பாக்டை கொஞ்சம் அது உள்வாங்கிக்கும். ஸோ இப்போ தண்ணியில் நம்ம ஒரு ஆயில் இருக்குது, அந்த ஆயிலில் வேகமாக அடித்தோம்னா அந்த ஒரு இம்பாக்ட் அந்த ஆயில் வாங்கிது பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி நம்மளோட இதுவுமே வாங்கிக்கும். அதே மாதிரி நம்ம காட்லேஜ் அந்த மேலே இருக்க அந்த லேயர் ஆஃப் போனில் இருக்க காட்லேஜுக்கு ஒரு சத்து கொடுக்குது. ஒரு அது மூலியமாக தான் அந்த சத்து எல்லாமே அந்த சைனல் ஃப்ளூயிட் மாதிரி தான் காட்லேஜுக்கு போகுது. அது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அது பார்த்தீங்கன்னா அந்த சைனல் ஃப்ளூயிட் யூஸ்வலாக நீங்கள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கிளியராக இருக்கும். அது வந்து எந்த விதமான பிளட் கலந்த மாதிரி இருக்காது, ரொம்ப மஞ்சளாக இருக்காது, ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி கிளியராக அந்த இதில் இருக்கும். ப்ராப்பரான அந்த எண்ணெய் எடுத்து விட்டோம்னா அந்த எண்ணெயோட ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே லைட்டாக இருக்க ஃபேஸ், அந்த எண்ணெயோட இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் திக்னஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இதில் எதுலாம் பயங்கரமாக அந்த இது அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, மெயினாக வந்து நம்ம ப்ராப்பரான எக்ஸசைஸ் பண்ணலை, இல்லை வந்து வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும், இல்லைனா சில சமயம் பார்த்தீங்கன்னா அந்த முடக்கு வாதம்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வாத டைப்லையும் இல்லை இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வாத டைப்பில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இதில் உள்ளே இருக்கிற அந்த சுரப்பி வந்து கொஞ்சம் டவுன் ஆகும். அப்போ வந்து அவங்களுக்கு தேய்மானம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதிகமாகும். இது இன்க்ரீஸ் பண்ணணும்னா, நிறைய பேர் கேட்குற கேள்வி, இது நான் எப்படி சார் இன்க்ரீஸ் பண்ணுறது, இது ஏதாவது நான் உணவு முறை எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால், இது உணவு முறைன்னு ப்ராப்பராக இதுக்குன்னு இல்லை. இந்த உணவு சாப்பிட்டா இது அதிகமாகும் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. இதுக்கு யூஸ்வலாக டேப்லெட்ஸ் கொடுப்போம், குளுக்கோசமைன் டேப்லெட்ஸ்னு சொல்லுவோம், அதை கொடுப்போம். சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து அதை வந்து இன்ஜெக்ஷனாக போடுவோம், அதை வந்து ஹைலூரிக் ஆசிட் சொல்லி இன்ஜெக்ஷன் மாதிரி இருக்குது, அதை வந்து நாங்கள் முட்டிக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுவோம்.

0: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆயிலோட ப்ரொடெக்ஷன் வந்து நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம போடுவோம். யூஸ்வலாக அது பிஆர்பி ஒன்று இன்ஜெக்ஷன் சொல்லுவோம். ஸோ நம்ம உடம்புலேருந்து எடுத்து அது செலுத்துகிற இன்ஜெக்ஷன், அதே மாதிரி அதோட சேர்த்து அயலோனிக் ஆசிடும் போடும்போது இன்னும் கொஞ்சம் சில பேஷண்ட்ஸ்க்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குது. அதே மாதிரி நம்ம ப்ராப்பரான அடிக்குவேட் தண்ணி நிறையா குடிக்கணும். தண்ணி நம்ம கம்மியாக குடிக்கக்கூடாது, தண்ணி நிறையா குடிக்கணும். ப்ராப்பரான அந்த ப்ரோட்டீன், அடிக்குவேட்டான ப்ரோட்டீன் டயட், அதாவது எக்கு இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த முடக்குவாத பிரச்சனைகள் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாங்க அப்படின்னா நம்ம டெஃபினட்டாக அந்த சைனோவியல் ஃப்ளூயிடோட ஒரு தன்மையை நம்மளால் காப்பாற்றிக்க முடியும்.
1: மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
2: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.
3: நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 10 மணி. நேயர்கள் கேட்க இருப்பது வடலூர் ஹோட்டல் கிருஷ்ணா பவன் ஸ்ரீ கிருஷ்ணா பேக்கரி ஸ்வீட்ஸ், வடலூர் TRM சாந்தி பர்னிச்சர் ஷோரூமின் ஆலய உலா, வடலூர் திருவருட்பிரகாச வள்ளலால் 24வது வருவிக்க உற்ற நாள் விழாவின் நேர்முக வர்ணனை, இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வடலூர் ஹோட்டல் கிருஷ்ணா பவன் ஸ்ரீ கிருஷ்ணா பேக்கரி ஸ்வீட்ஸ்,
4: ஹோட்டல் கிருஷ்ண பவன் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ்,
5: வடலூர் நெய்வேலி டவுன்ஷிப் நெய்வேலி ஆர்ச் மற்றும் பன்ருட்டி,
4: ஹோட்டல் கிருஷ்ண பவன் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ்,
5: வடலூர் நெய்வேலி டவுன்ஷிப் நெய்வேலி ஆர்ச் மற்றும் பன்ருட்டி.

0: ஹோட்டல் கிருஷ்ணபவன் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ்,
1: வடலூர், நெய்வேலி டவுன்ஷிப், நெய்வேலி ஆர்ச் மற்றும் பன்ருட்டி.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் TRM சாந்தி பர்னிச்சர் ஷோரூம், வடலூர்.
1: உங்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் அனைத்தும்
3: ஒரே இடத்தில் வாங்க கைராசி நிறுவனம்,
1: TRM சாந்தி பர்னிச்சர் ஷோரூம்,
3: வடலூர், TRM சாந்தி பர்னிச்சர் ஷோரூம்.
1: உங்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், மர பர்னிச்சர், பூஜை பொருட்கள், டிவி, பிரிட்ஜ் என அனைத்தும்
3: ஒரே இடத்தில் வாங்க கைராசி நிறுவனம்.
1: விரிவுபடுத்தப்பட்ட மிக பிரம்மாண்டமான ஷோரூம். உங்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், மர பர்னிச்சர், பூஜை பொருட்கள், டிவி, பிரிட்ஜ் என அனைத்தும்
3: ஒரே இடத்தில் வாங்க கைராசி நிறுவனம்,
1: TRM சாந்தி பர்னிச்சர் ஷோரூம். விரிவுபடுத்தப்பட்ட மிக பிரம்மாண்டமான ஷோரூம், சத்ய ஞான சபை எதிரில், வடலூர்.
3: வடலூர், TRM சாந்தி பர்னிச்சர் ஷோரூம்.

0: ஆம் நேயர்களே, இன்றைய ஆலய உலாவில் நாம் தரிசிக்க இருப்பது வடலூர் திருவட்பிரகாச வள்ளலார் 204வது வருவிக்க உற்ற நாள் விழாவின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர் ஆர். சுந்தரபாண்டியன் அவர்கள். வாருங்கள் நேயர்களே, வடலூருக்கு செல்வோம்.
1: பெரும் ஜோதி பெரும் ஜோதி தனிப்பெரும் தன்னை பெரும் ஜோதி எல்லாம் என்னான கம்பலத்தே எல்லாம்.

0: இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற ஒன்று வருமோ அறியேன் போவேன் ஒன்றே மலரும் மாலையற்றேன் வெளிக்குள் வெளி கடந்தேன் உம்மா இருக்கும் சுகம்.
1: இந்த உலகை உய்விக்க வந்த உத்தம பெருமகனார் வள்ளல் பெருமான் தெரிவிக்க உற்ற 204வது திருவிழா. அந்த வருவிக்க உற்ற விழா இன்று வடலூர் பெருவெளியிலே மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்ற இடம் வள்ளல் பெருமான் எங்கோண வடிவிலே கட்டமைத்த சத்திய ஞான சபை. அந்த சத்திய ஞான சபையுடைய வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம். எப்பொழுதுமே அந்த கதவு சாத்தப்பட்டிருக்கும். இன்று இன்னொரு சிறப்பு, வள்ளல் பெருமான் மறைந்தது தைப்பூசம் அன்று. அதே பூச நட்சத்திரம் தான் இன்றும் இருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் அந்த பூச நட்சத்திரம் பெருவிழாவாக கொண்டாடப்படும். அப்படி அவருடைய பிறந்த நாளும் அவர் சித்தி பெற்ற பூச நட்சத்திரமும் ஒரே நாளில் அமையப்பட்ட அதுலமான திருநாளிலே காரைக்கால் பண்பல நேயர்களுக்காக காரைக்கால் இருந்து நாம் இப்பொழுது வடலூர் பெருவெளியில் நின்று கொண்டிருக்கிறோம். நாம் நின்று கொண்டிருக்கின்ற இடத்திற்கு நேர் எதிரேதான் அவருடைய அந்த பஞ்சாட்சர மொழியை தாண்டி கதவு திறக்கப்பட்டு உள்ளே தகர கண்ணாடி அகர்விளக்கு தேங்காய் எண்ணெய் தெய்வ சுரூபமாக ஆண்டவன் அருள்வாடித்துக் கொண்டிருக்கின்ற அற்புதமான தருணத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். அந்த கண்கொள்ளா காட்சியை கண்டு கொண்டிருக்கின்ற பொழுது சத்திய ஞான சபையின் இடது பக்கத்திலே நம்முடைய வலது பக்கத்திலே இப்பொழுது கொடி சுதசன்மார்க்கு கொடி கட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வையெல்லாம் இந்த சத்திய ஞான சபை அரங்காவலர் வெள்ளிசை வேந்தர் நம்முடைய கிஷோர் அவர்கள் சொல்கிறார்.
2: அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் தனிப்பெரும் ஜோதி அகத்தே கருத்து புறத்தே எழுத்து இறந்த உலக நண்பரில் மகத்தே திருத்தி செல்ல சன்மார்த்த சங்கம் அடைவித்திட அவரும் இகத்தை பரத்தில் பெற்று மகிழ்வதற்கென்று இந்த இகத்தே வருவிக்க உட்டேன் அருளை பெற்றேனே. எத்தனையோ அறிவாகி உலகிலே தோன்றினார்கள். எல்லோரும் தோன்றி மரணம் அடைந்தார்கள். வள்ளல் பெருமாள் சாகா நிலையை பெற்றவர்கள், இந்த சாகா நிலையை சொல்ல வந்தவர்கள் அவர்கள் சிதம்பரத்திற்கும் அருகாமையில் உள்ள தெய்வ திருமருதூர் கிராமத்திலே ராமையா பிள்ளைக்கும் சிந்தம்மையாருக்கும் 5வது மகனாக பிறந்தார்கள். அவருடைய இயற்கை காமலிங்கம். அவருடைய சமையனார் உபாபதி பருத்துராமன், உண்ணாமலை சுப்பிராம்பா, 2 ஆண் மக்கள் 2 பெண் மக்கள், 5வதாக நம்முடைய பெருமான் ராமலிங்க பெருமான். அவருக்கு ஏன் ராமலிங்க பெருமான் என்று பெயர் சுற்றினார்கள் என்று சொன்னால், ஏற்கனவே சபாபதி என்பது சைவ பெயர், அவருடைய அண்ணன் பரசுராமன் என்பது வைணவ பெயர், ஒரு சைவம் ஒரு வைணவம். அதுபோல பெண்கள் உண்ணாமலை என்பது சைவ பெயர், சுந்தராம்பாள் என்பது வைணவ பெயர். இதுல ஒரு சைவம் ஒரு வைணவம், ஆக மொத்தம் 2 சைவம் 2 வைணவம் வந்திருக்கு. 5வதாக ஒரு குழந்தை பிறந்திருக்கு. ஆனா சைவத்துல பேர் வச்சா வைணவம் வருத்தப்படும், வைணவத்துல பேர் வச்சா சைவம் வருத்தப்படும். அதனால வருங்காலத்துல ஒரு சமரச குழந்தையாக இருக்க வேண்டும். ஒரு காரணத்தினாலே அவருக்கு ராமம் என்பது வைணவம், லிங்கம் என்பது சைவம், சேர்த்து ராமலிங்கம் சொன்னாங்க. அப்படிப்பட்ட வள்ளல் பெருமான் இந்த உலகத்தில் உள்ள பசுச்சங்கத்தையும் நீக்குவதற்கு வருவிக்க விட்டார். எல்லாரும் பிறந்தாங்கன்னு சொல்லணும், பெரியவங்கள அவதாரம் பண்ணணும்னு சொல்லணும். ஆனா வள்ளல இந்த உலகத்துல சன்மார்க்க சங்கத்தை சொல்லி எல்லாரையும் பேரின்ப திருவர்களுக்காக அவர் வருவிக்க விட்டார், அருளை பெற்றார் என்று சொல்லி, அது மட்டுமல்லாமல் வள்ளல் பெருமான் நம்முடைய ஆறுமுகம் கான்ட்ராக்டர் அவர்கள் குடிமரம் எடுப்பதற்காக சென்னை சென்றார்கள். செல்கின்ற போது பல மரங்கள் இருந்தன, எந்த மரத்தை எடுப்பது என்று அவர்கள் எல்லாம் திகைத்து போனார்கள். அப்போது ஒரு வள்ளல் பெருமான் அவருடைய உருவத்தோடு அங்கே வருகை தந்து அங்கே அந்த மரத்தில் நின்றபடி நின்றார்கள். அந்த மரத்தை எடுத்துக்கொண்டு வந்துதான் வடலூர் சத்திய ஞான சபையிலே சன்மார்க்க கொடி ஏற்றப்பட்டது. அதன் பிறகு பார்வதிபுரம் கிராமவாசிகளால் இன்றைய நாளிலே அருமையான

0: சன்மார்க்க கொடை கொடி, உலக கட்சி ஆளும் கொடி, சன்மார்க்க நீதி கொடி இப்போது ஏற்றி சன்மார்க்க ஞானக்கொடி சன்மார்க்கம் கூட்டுக்கொடியை ஏற்றி நம்ம எல்லாம் இந்த மக்கள் மகிழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய காரைக்கால் பண்பலை வானொலி நிலையத்தினுடைய சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அது மட்டுமல்லாமல் இந்த 61 ஆண்டுகளுக்கு பிறகு மாத பூசமும் அன்னப்பெருமான் அவதாரம் மன்னன் அவதாரத்துடைய சிறப்பு இதுவரை வந்திருக்கிறது. அதனால இந்த நாள் சிறப்பான நன்னால் வல்லற்பெருமான் சொல்வார்கள், நாடக புருஷரின் நடுவே நாடகம் செய்தருளும் அண்ணே என் அப்பா என் ஐயா என் அரசு எடகத்தை எழுதாத மரங்கள் எல்லாம் இதுவரைக்கும் எழுதாத மரங்கள் எல்லாம் வல்லற்பெருமான் தன்மார்க்க சங்கத்திலே உணர்த்தி நம்ம எல்லாம் தன்மார்க்க அன்பர்களாக ஊட்டி இங்கு அருமையான சத்திய சபை அமைத்தார்கள். சத்தியம் என்றால் உண்மை, ஞானம் என்றால் அறிவு, சபை என்றால் மன்றம், உண்மை அறிவுள்ள மன்றம் என்று இங்கு பெயர் சூட்டினார்கள். அது மட்டுமல்லாமல் கடலூரிலே தர்மசாலையை அமைத்தார்கள். ஒரு ஒரு தீய ஞானம் என்ற தீயை ஏற்ற வேண்டும், பசி என்ற தீயை அணைக்க வேண்டும். ஆகையினால சத்திய தர்மசாலையை கடலூரிலே நிறுவினார்கள். இப்படி நிறுவே வல்லற்பெருமான் கருமொழியிலே சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவிட்டார்கள். அது மட்டுமல்லாமல் தண்ணீர் விளக்கி அறைத்தார்கள். இப்படி ஜாதி சமயம் வேதம் இவரையெல்லாம் தவிர்த்து சன்மார்க்கத்திலே அனைவரும் சமம் ஆண்மனை நமக்கு தெரிவித்தார்கள். இப்படி நடந்த வல்லற்பெருமான் சென்னையிலே சில காலம் வாழ்ந்து அங்கே ஒரு நிர்வாண சன்னியாசி போகின்றவர்கள் எல்லாம் நாய் போகிறது, குதிரை போகிறது, பண்ணி போகிறது என்று சொன்னார். வல்லற்பெருமான் அந்த வீதியிலே போகின்ற போது இதோ ஒரு உத்தம மனிதர் போகிறார் என்று தன்னை அது போல வேண்டாம் சொல்லுவான். ஓங்கி உலகளந்தான் உத்தமின் பயன்பாடு. அது போல அந்த உத்தம சொன்னை வல்லற்பெருமான் சுத்த சுத்தமாக உத்தம நாடுகள் ஓங்குக என்று வல்லற்பெருமான் நமக்கு திருவருத்தாவிலே அகவலிலே பதிவு செய்வார்கள். இப்படி சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்து மரணம் எல்லா அடியார்களும் ஆண்டவனை தேடி சென்றார்கள். வல்லற்பெருமானை தேடியே ஆண்டவன் வந்தான். என் சாமி, எனது துறை, என்னுயர் நாயகனா, இன்று யான் இருக்கும் இடத்தில் வந்து அமர்கின்றார். தொன்சாரும் இரண்டரை நாட்களிலே எனது பேருடம்புகள் புரியாமல் இருப்பான் என்று வல்லற்பெருமான் அருமையான முரசனை தொட்டுக் கொண்டிருக்கிறார். அருஞ்சோதி ஆணையன் என்று அரையப்பா முரசு, அருளாட்சி பெற்றேன் என்று அரையப்பா முரசு, மறுச்சார்பு தீர்ந்தேன் என்று அரையப்பா முரசு, மரணம் தவிந்தேன் என்று அரையப்பா முரசு என்ற மரணத்தை தவிர்ப்பதற்காக எல்லாரும் சாகநிலையை பெற வேண்டும் பெற்று இந்த அருமையான நிகழ்விற்கு நம்முடைய கோவை காமாட்சிபுரி ஆதினம் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். பல சன்மார்க்க மையங்களும் வருகை தந்திருக்கிறார்கள். அன்னபெருமானுடைய வருகை தோன்ற தினமும் இந்த மாதபூசமும் சேர்ந்து வந்த காரணத்தினாலே அத்தனை அடையாள பெருமக்களும் இந்த வருகை தந்து அன்னபெருமானுடைய குருவர்களையும் திருவர்களையும் சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
1: இதனை இருக்கின்ற உணர்ப்பு

மனிதரை கண்டு மயங்கி உள்ளடங்கி ஆச்சாமன் செந்தலா பெருகே இழைப்பையும் அதில் புகுந்து நான் இருக்கின்ற இந்த உடலையும் இந்த உடலுக்குள் இருக்கின்ற இறைவியை பற்றி பல்லல் பெருமான் கசிந்து உருகி இருக்கிறார். அதுல எங்களாம் கருக இழைத்து இருக்கிறார். ஏன் இந்த உலகத்தில் இருக்கிற உயிரெல்லாம் படுற துன்பத்தை கண்டு அவரால் தாங்க முடியாமல் தான் அவர் எழுதிய பாடல். வாடிய உயிரை கண்ட போதெல்லாம் பாடினேன், பசியினால் இழைத்தேன், வீடுதோறு இறந்தும் பசியராது அயர்ந்த வெற்றரை கண்டு உளம் புதைத்தேன், நீடிய முனியால் வருந்துகின்றோன் என் நேர் உரக் கண்டு உளம் துடித்தேன், ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இழைத்தவர் தமைக்கண்டே இழைத்தேன். இப்படி எதனால அவர் உடல் இழைக்கிறது, அவர் ஏன் கஷ்டப்படுறாரு,

0: பயிர் வாடுகிறது, பயிர் வாடுவதே ஒரு உயிர் வாடுகிறது, அதிலேயும் அவர் கவலைப்படுகிறார். அது மட்டுமல்லாமல் அந்த பயிரை நம்பி இருக்கின்ற விவசாயிகள், பொதுமக்கள் அவர்களுடைய பசிக்கு என்ன செய்வார்கள் என்கின்ற போதிலும் அந்த வாட்டம் அவருக்கு ஏற்படுகிறது. வீடுகள் தோறும் போய் தியாசம் கேட்டும் அவர்களுக்கு தராமல் இருக்கின்றார்களே, அவர்களை பார்த்து கண்டு பதைக்கிறார், ஐயோ இப்படி நடக்கிறது என்று. நீடிய புலியால் வருந்துகின்றவர்களே, அவர்கள் நேரம் பார்க்கின்ற போது உளம் துடிக்கிறார் எல்லாம். வீடின் மாளிகளாய் ஏழைகளாய் சென்று இழைத்தவர் தமை கண்டே இழைத்தேன் என்று வள்ளல் பெருமான் இந்த உலகத்திலே இரக்கத்தின் வடிவமாய் இரக்கமே நிறைவாய் ஜாடிய வள்ளல் பெருமான் வருவிக்க உற்ற நாள் விழா இன்று மருதூரிலே, அருகாமையில் இருக்கிற மருதூரிலே அவர் பிறந்தார். அவர் கட்டமைத்த சத்திய ஞான சபையிலே அந்த விழா இப்பொழுது கொண்டாடப்பட்டு இருக்கிறது. இந்த கொண்டாட்டத்தோடு ஒரு விளம்பர பிறகு மீண்டும் கேட்கலாமே.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வடலூர் ஹோட்டல் கிருஷ்ணா பவன், ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, வடலூர் TRM சாந்தி ஃபர்னிச்சர் ஷோரூமின் ஆலய உலா. வடலூர் திருவருட்பிரகாச வள்ளலால் 204வது வருவிக்க உற்ற நாள் விழாவின் நேர்முக வர்ணனை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வடலூர் ஹோட்டல் கிருஷ்ணா பவன், ஸ்ரீ கிருஷ்ணா பேக்கரி ஸ்வீட்ஸ்,
2: ஹோட்டல் கிருஷ்ண பவன் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ்,
3: வடலூர் நெய்வேலி டவுன்ஷிப் நெய்வேலி ஆர்ச் மற்றும் பன்ருட்டி,
2: ஹோட்டல் கிருஷ்ண பவன் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ்,
3: வடலூர் நெய்வேலி டவுன்ஷிப் நெய்வேலி ஆர்ச் மற்றும் பன்ருட்டி.

0: ஹோட்டல் கிருஷ்ணபவன் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ்,
1: வடலூர், நெய்வேலி டவுன்ஷிப், நெய்வேலி ஆர்ச் மற்றும் பன்ருட்டி.
2: இந்நிகழ்ச்சியை மேலும் வழங்கிக் கொண்டு இருப்போர் வடலூர் TRM சாந்தி பர்னிச்சர் ஷோரூம்.
1: உங்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் அனைத்தும்
3: ஒரே இடத்தில் வாங்க கைராசி நிறுவனம்
1: TRM சாந்தி பர்னிச்சர் ஷோரூம். உங்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், மர பர்னிச்சர், பூஜை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ் என அனைத்தும்
3: ஒரே இடத்தில் வாங்க கைராசி நிறுவனம்
1: விரிவுபடுத்தப்பட்ட மிக பிரம்மாண்டமான ஷோரூம். உங்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், மர பர்னிச்சர், பூஜை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ் என அனைத்தும்
3: ஒரே இடத்தில் வாங்க கைராசி நிறுவனம்
1: TRM சாந்தி பர்னிச்சர் ஷோரூம். விரிவுபடுத்தப்பட்ட மிக பிரம்மாண்டமான ஷோரூம், சத்திய ஞான சபை எதிரில் வடலூர்.
3: வடலூர் TRM சாந்தி பர்னிச்சர் ஷோரூம்.
2: இன்றைய ஆலய உலாவில் நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது வடலூர் திருவருட்பிரகாச வள்ளலால் 204வது வருவிக்க உற்ற நாள் விழாவின் நேர்முக வர்ணனை. வாருங்கள் நேயர்களே, மீண்டும் வடலூருக்கு செல்வோம்.
4: பூங்கார அணை மீது நான் இருந்த தருணம் குவந்தனது மனமாலர் சிறந்த வடிவகந்து ஈங்காரம் ஒளிக்கு வலுவெடுத்து எதிரே நின்றார் இருந்தருக என விழுந்தேன் எழுந்திருப்பதன் நீ ஆங்காரம் ஒழி என்றார் ஒழிந்திருந்தேன் அப்போது அவர்தானோ நான்தானோ அறிந்திலன் இன்குறித்தேன் பூங்கார இரண்டொருள் ஒன்றானன் அங்கே உணர்ந்த அனுபவம் தோழி நிறைந்த பெருவழியே அந்த பெருவழிதான் 80 ஆணி வட்ட வழியாக வள்ளல் பெருமான் உருவாக்கி பார்வதிபுரத்து மக்கள் என்று சொல்லப்படுகிற உலகத்தாரால் வடலூர் என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஊர் மக்கள் வள்ளல் பெருமானுக்கு உகந்தளித்த 80 ஆண் நிலத்திலே கட்டமைத்த தென்கோண வடிவில் அமைந்த சத்திய ஞானத்தின் முன்பு நாம் நின்று கொண்டிருக்கிறோம். 1823 அக்டோபர் 5 இதே நாளிலே அருகாமையில் இருக்கிற மருதூரிலே பிறந்தார் வள்ளல் பெருமான். அவர் பிறந்தார், வளர்ந்தார். அவருடைய இளம் வயதிலே குழந்தை பருவத்திலே அவருடைய தந்தை மறைந்து விடுகிறார். அதனாலே அவருடைய தாயாருடைய ஊராகிய பொன்னேரி சின்னகாவனம் பகுதிக்கு சென்று வாழ்கிறார். சென்னையில ஏழுகிணறு பகுதி வீராசாமி பிள்ளை திருநிலை உள்ள வீட்டில் அவர் அண்ணன் சபாபதிப்பிள்ளையோட ஆதரவோடு இருந்து வந்தார் வள்ளலார். சபாபதி பிள்ளை சமய சொற்பொழிவு ஆற்றுள்ளவர். ஒரு நாள் அவருக்கு உடல்நிலை சரியில்லை. இதற்கு இடையில பள்ளிக்கு செல்ல சொல்லி பணிக்கின்றார், பள்ளிக்கு செல்கிறார். ஆனால் அவருக்கும் அந்த பள்ளியுடைய இறைவன் கற்பித்த கல்வி நிறைய இருக்குகின்ற காரணத்தினால் அவர் ஓதாது உணர்ந்த உத்தமராக ஒளிவடிவமாக திகழ்ந்து கொண்டே இருக்கிறார். தொடக்க காலத்தில் இருந்து அவர் ஒரு முறை அவருடைய அண்ணனாலே சமய சொற்பொழிவாக செல்ல முடியவில்லை. அப்பொழுது மன்னனார் இடத்திலே செல்கிறார்.

நீ போய் அந்த வீட்டு உரிமையாளருக்கு போய் அண்ணனால வர முடியலன்னு சொல்லிட்டு வாங்க. வள்ளலாரை பார்த்து அவர், நீங்கள் கொஞ்சம் பேசுகிற வள்ளல் பெருமான் பெரிய புராணத்திலிருந்து வெளியே எடுத்து அதற்கு விளக்கம் சொல்கிறார். பிஏபி அசம்பு விட்டார்கள், வேங்கி விட்டார்கள். புலகழகான கொப்பொழிவாய் மறுநாளும் அவரே வரக்கூடிய என்று அவர் அந்த உரிமையாக கேட்கிறார். அண்ணன் பயந்து என்ன சொல்கிறார் என்று வள்ளலாருக்கு தெரியாது என்று பார்த்தால் மாற்றுகின்ற சிற்பங்களை நெய்மரம் போனார். உணவு அற்புதங்களை போதாதுமம் இருப்பதனாய் அவர் சொன்னார் இல்லையா, நான் இந்த யுகத்தை வருவித்து விட்டேன், அருளை பெற்றேனே. ஏன் அருளை பெற்றேன்? அகத்தே கருத்து புறத்து வெளித்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தை திருத்தி தன்மார்க்க சங்கத்தை அடைபித்திருவதற்காக வருவித்து விட்டவர் வள்ளல் பெருமான். அப்படித்தான் தன் பாடல்களை அவர் தன்னை பதிவு செய்கிறார். அப்படி வந்த வள்ளலார் இந்த யுகத்தை அவர் இறைவனுடைய அருளை பெற்றேன் என்று அறிகின்றார். அப்படிப்பட்ட வள்ளலார் அவர் அங்கிருந்து 1865 சமரச சன்மார்க்க சபையை கட்டுகிறார், சங்கத்தை அமைக்கிறார். அதன் பிறகு 1867 அவர் வெறுமச்சாலையை நல்லூர் பெருநிலையிலே கட்டுகிறார். அந்தோருக்கெல்லாம் பசி என்கின்ற அந்த நெருப்பை உணவை வழங்க வேண்டும் என்று அவர் காட்சிப்படுத்தினார். இந்த இடம் என்ற பசியினாலே ஒருவரும் வாடாத இடமாக இருக்கிறது. இன்று கூட இப்பொழுது கூட இந்த சத்தியை அடைந்து சுற்றி நிறைய பேர் அவர்களுக்கு கிடைத்ததை பிரசாதமாக உணவாக வழங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். இதை விட தைப்பூசத்தன்று பார்த்தால் எதுபார்த்தாலும் உணவாகவே காட்சி தரக்கூடிய இடமாக இந்த வடலூர் இருக்கிறது. வள்ளலார் கருளாசிரியர், திரளாசிரியர், இறை அன்பர், இணையாசிரியர், சமூக சீர்திருத்தவாதி, சித்த மருத்துவர், சிறந்த சொற்பொழிவாளர், ஞானாசிரியர், தீர்க்க தரிசி, நூலாசிரியர், பசிப்பினி போக்கிய அருளாளர், பதிப்பாசிரியர், போதகாசிரியர், மொழி ஆய்வாளர், தமிழ் மொழியிலே பண்பாளர், இப்படி பல்வேறு சிறப்புகளை பெற்றவர் வள்ளல் பெருமான். காட்டையெல்லாம் கடந்து விட்டேன், நாட்டை அடந்து எனது கடிநகர் பொன் மதிர்காட்சி கண்குளிர கண்டேன், கோட்டையெல்லாம் கொடிநாட்டு கோலமெதும் பார்த்தேன், கோயிலின் மேல் வாயிலே குறைகளெல்லாம் தவிர்ந்தேன், வேட்டை அற்று கருவியெல்லாம் என் வசம் நின்றிடவே சித்தியெல்லாம் பெற்றேன், நான் திருச்சி சம்பள மேல் பாட்டையெல்லாம் பாடுகின்றேன், இது தருணம் பதியே பலந்தருவன் உலந்த நிலை கலந்து நிறைந்தருளே என்று வள்ளல் பெருமான் எழுதிய பாடல் நமக்கெல்லாம் விளக்கமாக இருக்கிறது அல்லவா. அப்படிப்பட்ட அற்புதமானவர்தான் இடையானை, அருள்ஜோதி உருவினானை, ஓவானை, மூவானை, உளவா இன்ப குறையானை, என் குறை தீர்த்து என்னை ஆண்டு கொண்டானே, எல்லாமே குறித்திடாரே அடையாள். இதுதான் ரொம்ப முக்கியமான இறைவன் தன்னை ஆட்கொண்டதால் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவராக நான் தானோ அவர்தானோ என்று எண்ணி பார்க்க முடியாமல் இரண்டும் ஒன்றாக கலந்து வெறுவழியாக காட்சி தந்தவராக வள்ளல் பெருமான் சொல்கிறார். ஆனால் யாருக்கு இந்த அனுபவம் கிடைக்காது? யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்றால் சித்தசன்மார்க்கம் என்கின்ற குடும்பத்தை நடத்துகின்ற குடும்பத்தார்களுக்கு, இல்லறத்தார்களுக்கு அந்த இறைவனை அடைகின்ற வாய்ப்பு அதிகம். ஆனால் யாருக்கு கிடைக்காது என்றால் கொல்லாமை, கொல்லாமை இருந்து உயிர்கொலை, உயிர்கொலையும் புலைப்புலாம் உறந்துவிட்டார் அல்ல, அவர் குறை இனத்தார் என்று வள்ளல் பெருமான் வாழ்வளர்கிறார். அப்படி கொல்லாமை குறித்தாரே குறிப்பிட்ட அம்பலத்தினானே அடியேனுக்கு அருணமதம் அளிக்கிறேன், பின் இடையானே என் ஆசையெல்லாம் தந்த எம்மானை கண்டு கழித்து இருக்கின்றேனே என்று வள்ளல் பெருமான் வள்ளூர் பெருவழியிலே வந்து அமர்ந்து அவர் கழிப்போடு இருக்கின்ற அமர்ந்த இடம் உத்தரஞான சித்தைமாபுரத்தில் ஓங்கிய விறுவிறும்பதி உத்தரஞான சிதம்பர ஒளியை உண்மையை ஒரு தனி உணவை உத்தரஞான நடம்புகின்ற ஒருவனை நகலாமழ்த்தி உத்தரஞான சித்தசன்மார்க்கம் ஓதியை கண்டுகொண்டேனோ என்று உத்தரஞான சித்திபெருமித்த வடலூர் பெருவழி 80 வள்ளல் பெருமான் பெயரிட்டார். திருவருளால் இந்த பெயர் குறிக்கப்படுவதாக அறிவித்தேன். முலை முலை தவித்த நெல்லிலே என்னை உணர்த்திய புனிதனை எல்லா நிலைகளும் காட்டி அருப்பெரு நெல்லியில் நிறுத்திய நிமலனை எனக்கு மணலரவரன் தெளிந்த அவதளித்த அழியா வாழ்க்கையில் வாழ வைத்தவனை இறைவனை உயர்ந்த தாயை என் உரிமை தந்தையை கண்டு கொண்டேனே என்று கண்டு கொண்டார் வள்ளல் பெருமான். 1823 பிறந்த வள்ளல் பெருமான் மிகச்சிறிய வயதிலே இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு ஆட்கொள்ளப்பட்டார். அதற்கெல்லாம் காரணமாக இருந்தது எது என்று வள்ளுவர் சொல்கிறார் தெரியுமா? அவர் சொல்கிறார், நான் கடைபிடித்த தயவு தயவு தயவுதான் என்னை ஏறா நிலையில் ஏற்றியிருக்கிறது. எனக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கின்ற நீங்கள் அனைவரும் அந்த வாழ்வை பெற வேண்டும்,

எந்த துன்பமும் இல்லாத வாழ்வை பெற வேண்டும். இன்புறலாம், இவ்வுலகம் ஏற்றிட வாழ்ந்திடலாம், எல்லாஞ்சி வல்ல சித்தி இறமையும் பெற்றிடலாம். அன்புடையீர் வெம்மினிங்கு அகவடிவின் கடக வடிவாகி பொன்புடையன் கொளிரொழியே புத்தமுதே ஞான பூரணமே ஆரணத்தின் பொருண்மொழிவேல் பொருளே என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார் பாருங்கள். அப்படி என்றால் எல்லோரும் இந்த வாழ்வை பெற வேண்டும் என்பதற்காக, எல்லோரும் இன்ப வர வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் அகத்தை கருத்து புறத்து வெளுத்திருந்த உலக அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கம் அடைவிப்பதற்காக வருவிக்க உற்றார் வள்ளல் பெருமான். அந்த நாளை இன்றைக்கு காரைக்கால் பண்பலை வடலூரிலிருந்து கொண்டாடி கொண்டிருக்கிறேன். பணியிடர் விழுந்திருத்தி எனக்கு அமுதளித்த பரமனை, எல்லே படுத்த தனியனை அருட்பெரும் ஜோதி கனவுகளையும் கண்ணூல் மணியை புனிதனை எல்லாமல்லோர் ஞான குருளன கழித்தமை குரலை தனிவனை புகின்றதாய என் உரிமையை கண்டு கொண்டேனே என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார். என்ன ஒரு என்ன ஒரு நெறிப்பாடு வள்ளலார் தான் மட்டும் பெற்றதாக அவர் சொல்லி நிறுத்தி சொல்லவில்லை. இந்த உலகத்து உயிரிலும் அவ்வாறு பெற வேண்டும் என்று அழைக்கிறார். அவர் என்ன சொல்கிறார், நான் கடைபிடித்தது போல நீங்களும் என்போல் உலகம் அடைந்தல் வேண்டுமனே என்று வள்ளல் பெருமான் இறைவனிடத்தில் வேண்டினார். நான் அடைந்த சுகத்தை எல்லோரும் அடைய வேண்டும் என்று வேண்டினார். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் உயிர் கொலை செய்யாதீர்கள், எந்த உயிரையும் நீங்கள் கொலை செய்யாதீர்கள், எந்த புலாலையும் நீங்கள் உண்ணாதீர்கள். அப்படி இருந்தால் ஊழ்வினையாலோ அஜாக்கிரதையாலோ உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து விபத்து தவிர்க்கப்படும் என்று வள்ளல் பெருமான் பறைசாற்றுகிறார். சத்தியமாக சொல்கிறேன் என்று ஜீவகாரணியை ஒழிக்கும் என்ற நூலிலே அவர் பதியப்பட்டிருக்கிறார். அதை பின்பற்றி வாழ்ந்தவர்களும் அதை குறிப்பிட்டு சொல்கிறார்கள். நமக்கு ஆபத்து என்பது நம்முடைய அஜாக்கிரதையால வரலாம், கவனமில்லாமல் வரலாம், அல்லது ஊழ்வினையால வரலாம். அதுக்கு தான் கர்மான் எல்லாம் பேர் சொல்றேன். இவைகள் இல்லாமல் இப்படி வரக்கூடிய அந்த ஆபத்து விபத்தை கூட நீங்கள் உயிர் கொலையும் உழைப்பூசியும் இல்லாத ஜீவாகாரம் நிறைவிலே நிற்பீர்களே ஆனால் வள்ளல் பெருமான் பறைசாற்றியவர்களை இருக்கிறனால் இவைகளை தவிர்க்க முடியும் என்று இறைவின் மீது ஆணையிட்டு வள்ளல் பெருமான் இந்த உலகை கிடைக்கிறேன். நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தை நம்மவினோ நமரங்கால் நற்பமைய வான்புரிந்து அறம்புரியால் அவன் அருளால் கருங்கலாம் வருவே தேன் உரைக்க உணவினைக்க வருகின்றேன் நீவில் தெரிந்து அடைந்து என்னுடன் எதுமேன் வெற்றி பெறலாகும் ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டீர் யார் அடையும் சுகத்தினை நீதான் அடைதல் குறித்து என்று வள்ளல் பெருமான் அழைக்கிறார். நான் பெற்ற அந்த சுகத்தை நீங்கள் பெற முடியும் என்று சொல்கிறார். நீங்கள் பெற வேண்டும் என்று சொல்கிறார். அதற்கான வழித்துறையை காட்டுகிறார். புனிதது என்று வள்ளல் பெருமான் பறைசாற்றுகிறார். 1874 ஜனவரி 30 வள்ளல் பெருமான் புத்ததேகம் பிராம தேகம் ஞான தேகம் என்ற மூன்று தேகங்களை எடுத்து அழியா நிலையில் இந்த உடலை கொண்டு வந்து இந்த உலகிற்காக நான் இருப்பேன், எப்போதுமே இந்த உடலில் இருக்கிறேன், இனி எல்லா உயிரத்திலும் இருப்பேன் என்று நீவிட்டு மக்கள் அழைத்து உள்ளிட்டு நீங்கள் நான் காத்திக் கொண்டிருக்க அதுவே திறக்காதீர்கள். அரசு அதிகளை வைத்து திறக்க இறைவன் ஆக்கிரிப்பார். மீறி நீங்கள் திறப்பினால் வெப்பவழியாகத்தான் இருக்கும் என்று சொல்லிவிட்டு மறைந்தார். 15 இடங்களுக்கு பிறகு பிறந்தார்கள். அவர் சொன்னவாறே எப்பூர மனக்கின்ற என்னிடம் முழுவதும் கணவர்தரி மேனியிலே கலந்த மனம் வந்தார் என்பது போல அந்த மனத்தோடு அந்த இடம் வெப்பவழியாக காத்துக் கொண்டு இன்றும் இந்த உலகை கட்டி ஆள்கிறார். சித்த சன்மார்க்க குடியை கட்டினார். அதே குடிய பொழுது கட்டப்பட்டிருக்கிறது. வள்ளல் பெருமான் செய்கிறார், அடுத்தவர் மயங்கி மதித்திட நினைத்தேன், அடிக்கடி பொய்களை உணர்ந்து எடுத்தெடுத்து உழைத்தேன், எனக்கு எதிரிகளை என்று எழுந்திருந்தேன், அகங்கரித்திருந்தேன், கொடுத்தவர் தமையே புகழ்ந்தனன் உடையாதவன் என்றெல்லாம் சொல்லி வந்து பெருமான் இந்த உலக நிலைப்பு எடுத்துரைக்கிறார். அப்படி இல்லாமல் உயிர் கொலையும் உழைப்பூசும் இல்லாமல் இந்த உலகத்தை வாழ வந்த நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கே பிறக்க வந்திருக்கிறேன். இந்த பிறப்பு என்பது தன் பூரணத்தை அடைவது, இயற்கை உண்மை பொருளை அடைய வேண்டும். அப்படி அடைவதற்கு காரணமாக இருப்பது வள்ளல் பெருமான் வழங்கிய இந்த சித்த சன்மார்க்க திருவினை. அவர் வழங்கி தெரிந்திருப்பார் அந்த நெறியிலே இருந்து நாமும் வள்ளல் பெருமான் வழங்கிய அந்த சுக வாழ்வை பெறுவதற்காக வள்ளல் பெருமான் வழிக்க உற்றார், அருளை பெற்றார். அவர் பிறந்த திருநாள் இன்றைக்கு உலகத்தில் கழிப்பறை நிறைவு நாளாக மறந்து கொண்டிருக்கிறது. அந்த மதுவான நாளோடு இங்கு இருக்கக்கூடிய சுத்த சன்மார்க்கிகளோடு காரைக்கால் பந்தலையும்
சத்திய ஞான சபையில் இப்பொழுது அற்புதமாக திறந்திருக்கிற அந்த கடவுளுக்கு அந்த சகர கண்ணாடியர்களை அலுவலக தேங்காய் எண்ணெய் தீபத்திற்கு முன்பாக நின்று கொண்டு உங்களுக்கெல்லாம் வல்லம் பெருமானுடைய பிறந்த மகிழ்வான அந்த விவாதனுடைய

0: நேயர்கள் இதுவரை கேட்டது வடலூர் ஹோட்டல் கிருஷ்ண பவன், ஸ்ரீ கிருஷ்ணா பேக்கரி ஸ்வீட்ஸ், வடலூர் டிஆர்எம் சாந்தி பர்னிச்சர் ஷோரூமின் ஆலய உலா, வடலூர் திருவருட்பிரகாச வள்ளலார் 204வது வருவிக்க உற்ற நாள் விழாவின் நேர்முக வர்ணனை, வர்ணனையாளர் ஆர் சுந்தரபாண்டியன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வடலூர் ஹோட்டல் கிருஷ்ணா பவன், ஸ்ரீ கிருஷ்ணா பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ்,
1: ஹோட்டல் கிருஷ்ண பவன் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ்,
2: வடலூர் நெய்வேலி டவுன்ஷிப், நெய்வேலி ஆர்ச் மற்றும் பன்ருட்டி,
1: ஹோட்டல் கிருஷ்ண பவன் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ்,
2: வடலூர் நெய்வேலி டவுன்ஷிப், நெய்வேலி ஆர்ச் மற்றும் பன்ருட்டி.

0: ஹோட்டல் கிருஷ்ணபவன் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ்,
1: வடலூர், நெய்வேலி டவுன்ஷிப், நெய்வேலி ஆர்ச் மற்றும் பன்ருட்டி.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வடலூர் TRM சாந்தி பர்னிச்சர் ஷோரூம்.
1: தேவையான பொருட்கள் அனைத்தும்
3: ஒரே இடத்தில் வாங்க கைராசி நிறுவனம்
1: TRM சாந்தி பர்னிச்சர் ஷோரூம்.
3: வடலூர் TRM சாந்தி பர்னிச்சர் ஷோரூம்.
1: உங்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், மர பர்னிச்சர், பூஜை பொருட்கள், டிவி, ஃப்ரிட்ஜ் என அனைத்தும்
3: ஒரே இடத்தில் வாங்க கைராசி நிறுவனம்
1: விரிவுபடுத்தப்பட்ட மிக பிரம்மாண்டமான ஷோரூம். உங்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், மர பர்னிச்சர், பூஜை பொருட்கள், டிவி, ஃப்ரிட்ஜ் என அனைத்தும்
3: ஒரே இடத்தில் வாங்க கைராசி நிறுவனம்
1: TRM சாந்தி பர்னிச்சர் ஷோரூம். விரிவுபடுத்தப்பட்ட மிக பிரம்மாண்டமான ஷோரூம், சத்திய ஞான சபை எதிரில் வடலூர்.
3: வடலூர் TRM சாந்தி பர்னிச்சர் ஷோரூம்.
2: நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலையின் 1.3 ஓடு.

இது எங்க ஏரியா. நேயர்களே, இது எங்க ஏரியா நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம காரைக்கால் மாவட்டத்திலிருந்து தான் நேயர்கள் பங்கு பெற போகிறாங்க. அவங்களுக்கு விருப்பமான பாடல்களை 0436 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2311 மற்றும் 2994 மற்றும் 2995 இந்த எண்களிலும், அலைபேசி எண் 9566 இந்த எண்களிலும் வரலாம். நேயர்களே, இது எங்க ஏரியா

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: அண்ணா, இனிமே டிராக்டர் ஓட்ட நான் வரல.
3: என்னப்பா சொல்ற, ஊர்ல ஆத்துல வேற தண்ணி வந்துச்சு, வேலை நிறைய இருக்க.
2: இந்த பேர் இருக்க, இந்த பேர் இருக்க, இந்த பேர் இருக்க. இந்த டிராக்டர் இனிமே என்னால ஓட்ட முடியாது.
3: 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே புதுசா வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள ஓட்ட முடியாதுன்னு சொல்ற?
2: நான் குபோட்டா டிராக்டர் கேட்டேன், நீங்க என்ன டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்க? குபோட்டானா கை வலிக்காது, முதுகு வலிக்காது, டீசலும் கம்மியா குடிக்கும்.
3: சரிப்பா, வா குபோட்டா டிராக்டர் வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம், 42, 45, 50 HP இல் கிடைக்கும்.
2: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.

0: இது எங்க ஏரியா. நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்க காத்திருக்கும் காரைக்கால் மாவட்ட நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: அக்கரைவட்டம்
0: உஷா. சொல்லுங்கம்மா, எந்த படத்து இந்த பாடல் உங்களுக்கு இன்றைக்கு? காணக்கருங்குயில மாலக்கருக்கலில
1: மாலக்கருக்கு
0: கே ஜி யேசுதாசும் எஸ் ஜானகியும் பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா வருகிறது. நீங்கள் கேட்ட பாடல்

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீபேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீடு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
3: நேயர்களே, இன்று காலை 11 மணிக்கு உலா வர இருக்கும் வணக்கம் தோழி நிகழ்ச்சியின் போஸ்டர் நம்ம காரைக்கால் பண்பலை இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். தோழிகள் என்ன பண்ணணும், தங்களுடைய கமெண்ட்ஸை காரைக்கால் எஃப்எம் 100.3 அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை எங்கள் குரலில் இன்ஸ்டாகிராம்லேருந்து நாங்கள் படிக்கிறோம். என்ன செய்கிறீங்க, இன்ஸ்டாகிராம் ஓப்பன் ஆன பிறகு அதில் உள்ள போஸ்டரை பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை போடுங்க, நாங்கள் அதை படிக்கிறோம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
7: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
6: கிறிஸ்டலின் சிகோசா
7: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
3: இன்னைக்கு இது எங்க ஏரியா நிகழ்ச்சியில நம்ம காரைக்கால் மாவட்ட நேயர்கள் தங்களுடைய விருப்பமான பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்ட நேயர்களுக்காக இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. தொடர்ந்து பாடல் கேட்க காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
8: வணக்கம் சார்.
3: வணக்கம். யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க?
8: காரைக்கால் தலத்தெரு பத்மாவதி ஸ்ரீதர்.
3: அப்படிங்களா, சொல்லுங்கம்மா, எந்த படத்துல இருந்து பாடல் உங்களுக்கு?
8: எனக்கு மேட்டுக்குடி படத்துல இருந்து சரவண பவயனும் திருமந்திரம்
3: வருகிறது பாடல் உங்களுக்காக. மனோ அவர்கள் குரலில் சிற்பி அவர்கள் இசையில். சொல்லுங்கம்மா, என்னது
8: ப்ரோக்ராம் நல்லா இருக்கு சார், புது ப்ரோக்ராம்லாம்.
3: மகிழ்ச்சி, சந்தோஷம், நன்றிங்கம்மா.
8: நன்றி.
3: எல்லாம் நேயர்களுக்காக தான்.

0: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
0: ரைசாக்ட் இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: நேயர்களே, இன்று காலை 11 மணிக்கு உலாவர இருக்கும் வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் போஸ்டர் நம்ம காரை பண்பலை இன்ஸ்டாகிராம் பேஜில் நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். தோழிகள் என்ன செய்யணும் அப்படின்னா, தங்களுடைய கமெண்ட்ஸை காரைக்கால் எஃப்எம் 100.3 இன்ஸ்டாகிராம் ஐடியில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை எங்கள் குரலில் இன்ஸ்டாகிராம்லேருந்து கேட்கலாம். போஸ்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை காரைக்கால் எஃப்எம் 100.3 இன்ஸ்டாகிராமில்.
0: அன்பார்ந்த விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
1: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ, உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
0: கிறிஸ்டலின் சிகோசா
1: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேஸ் இருக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், 20,000 ரூபாய் பர்ச்சேஸ் இருக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
6: இது எங்க ஏரியா நிகழ்ச்சியில் அடுத்து பாடல் கேட்க காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
8: வணக்கம் சார், நல்லம்பல் அன்பு பேசுகிறேன்
6: சார். நல்லம்பல் அன்பு, சொல்லுங்க அன்பு, எந்த படத்துல இருந்து பாடல் உங்களுக்கு? நாளை காலை 7:30 வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கும் பாட்டு பட்டாசு. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ். நாளை மாலை 6 மணிக்கு காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, தரமான தாய்ப்பாய்கள், ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.

0: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
1: நள்ளிரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நள்ளிரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் ஒரு கதை சொல்லட்டா. தார்பாய்கள் கிரனட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: நேயர்களுக்கு உள்ளம் கடிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்
3: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
1: மேலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: நேயர்கிட்ட பாடல் வருகிறேன்.

ஒலிக்கும் இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது. இது எங்க ஏரியா. அடுத்து வணக்கம் தோழி நிகழ்ச்சி உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார் அறிவிப்பாளர் ஸ்ரீதலா. அவருக்கு வழிவிட்டு இன்றைய காலை ஒளிபரப்பில் உங்களோடு இணைந்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, வாய்ப்புகள் வசந்தமாகும் பொழுது மீண்டும் இணைவோம் நேர்களே. உங்கள் அன்பிற்கினிய அறிவிப்பாளர் ஆர். செந்தில்குமரன். நன்றி, வணக்கம்.

0: இயற்கை நமக்கு கொடுத்த கொடைகளை அளவோடு கையாள்வதே நாம் அடுத்த தலைமுறைக்கு செய்யும் ஆக சிறந்த உதவி. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: என்ன ராமன், நாத்து ரெடி ஆயிடுச்சு, நடவு மிஷின் பிரிச்சு போட்டுட்டு உட்கார்ந்துருக்க.
6: நீ அப்பவே சொன்ன செல்வன், குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கலாம்னு. நான் தான் கேட்கல, எதையோ வாங்கிட்டேன்.
5: சரி, இப்பவாவது குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கு.
7: ஜப்பானிய தொழில்நுட்பம், 4-6 வரிசை குபோட்டா நடவு இயந்திரம் வாங்க.
5: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.

இன்று முதல் புத்தம் பொலிவுடன் நமது காரை பண்பலையின் நிகழ்ச்சிகள். இன்று முதல் வணக்கம் தோழி நிகழ்ச்சியோட போஸ்டர் நம்ம காரை பண்பலையின் இன்ஸ்டாகிராம் பேஜில் போஸ்ட் பண்ண போகிறோம். தோழிகள் தங்களுடைய கமெண்ட்ஸை காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியில் போஸ்ட் பண்ணுங்க. உங்கள் கமெண்ட்ஸை எங்கள் குரலில் இன்ஸ்டாகிராம்லேருந்து படிக்கிறோம். காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியில் உங்கள் போஸ்டை உங்கள் கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் புதுவித தலைப்புகள், அழகான ஆழமான கலந்துரையாடல்கள், தோழிகளுடைய விருப்ப பாடல் தெரிவுகள், இப்படி ரொம்பவே நேர்த்தியா ஜாலியா போயிட்டு இருக்கு நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க இல்லையா? சின்ன வயசு அப்படின்னாலே குறும்பு, விளையாட்டு, சந்தோஷம், இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்த ஒரு கவலை இல்லாத ஒரு உலகம் தான் நம்மளுடைய சின்ன வயசு உலகம். அந்த உலகத்தில் அப்பா அம்மா ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலை அப்படி சொன்னாங்கன்னா செஞ்சுட்டு உடனே ஓடி போய் விளையாடணும்னு ஒரு எண்ணத்தில் வேகமாக செய்வோம். இல்லை ரொம்ப பொறுமையாக நமக்கு பிடிக்கலையே இந்த வேலை அப்படி செய்வோம். ஆனால் ஒரு சில வேலைகள் ஏதாவது வீட்டில் சொன்னாங்கன்னா ஆள் எங்கே இருக்கோன்னு தெரியாமலே அந்த அட்ரஸே தெரியாமல் எங்கேயாவது போய் ஒளிஞ்சிருவோம். அந்த மாதிரி சிறுவயதில் எந்த வேலையை செய்ய சொன்னால் உடனே காணாமல் போய்விடுவீர்கள். ஆள் அட்ரஸே தெரியாம இந்த வேலை எங்கள் வீட்டில் அப்பா சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, தாத்தா பாட்டி யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, இடமே தெரியாது, எங்கே இருக்கேனே தெரியாது அப்படின்ற மாதிரி காணாம போக செய்கிற எந்த வேலை உங்களுக்கு கொடுக்கப்பட்டது அந்த நாட்களில் நீங்கள் எந்த வேலையை கண்டா ஓடி போய் ஒளிஞ்சிருவீங்க? ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில்.

0: பண்பலை 100.3 நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசர் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூரினை வழங்கும் இன்சொல்லமது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:35 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் நம்ம தொழில்கள் முன் வச்சிருக்க கேள்வி என்னன்னா, சிறு வயதில் எந்த வேலையை செய்ய சொன்னால் உடனே காணாமல் போய்விடுவீர்கள்? நமக்குன்னு நிறைய வேலைகள் வச்சுருப்போம். இந்த வேலை சொன்னால் கண்டிப்பாக செய்ய மாட்டோம், ஏதாவது ஒரு காரணம் சொல்லி எஸ்கேப் ஆகிடுவோம். அந்த மாதிரி எந்த வேலை சொன்னால் நீங்கள் உடனே காணாமல் போயிடுவீங்க, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சமாதானம் சொல்லி இல்லை திட்டு வாங்கி அடி வாங்கி அந்த நினைவுகள் நிறைய இருக்கும் இல்லையா? தொழில்கள்லாம் அப்படியே யோசிச்சுட்டே இருப்பீங்க. நிகழ்ச்சியோடு இணைய வரும் முதல் தொழியார் என்ன சொல்ல போறாங்க கேட்கலாம். மருக வணக்கம்.
7: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
7: காட்டுமன்னார்
0: கோயில் கோமதிமா. சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
7: எனக்கு வந்து ராஜா படத்துல இருந்து கரிச காட்டு பெண்ணி அந்த பாடல் கொடுங்க மேடம்.
0: ஓகே, கொடுத்துடலாம். சொல்லுங்க, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? தலைப்பு
7: கேட்டுட்டு இருக்கேன் மேடம். தலைப்பு கேட்டேன்,
0: சொல்லுங்க.
7: சின்ன வயசுல வந்து அம்மா ரேஷனுக்கு போக சொல்லுவாங்க, ரேஷனுக்கு போறதுக்கு பயந்துகிட்டே ஓடி எங்கேயாவது ஒளிஞ்சிடுவேன். அவரை வந்து அந்த அம்மா அப்பா போய் வாங்கிட்டு வந்துருவாங்க. ஆனா திட்டு விழுவா, இதெல்லாம் 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது.
0: 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, இப்ப ஞாபகம் வருது.
7: ஆமா, ஞாபகம் வருது. ரேஷனுக்கு போறதுன்னா நம்மள ஏதோ போய் அவனு, வேற வழி இல்ல, வேற யாரும் ஆள் இல்ல, அதனால நான் ஏதோ போயிட்டு வாங்கிட்டு வந்துருவேன்.
0: சரி சரிமா, சூப்பர் சூப்பர். இப்ப போயிட்டு அதாவது நான் போகல அப்படின்னு ஒளிஞ்சிட்டு திருப்பி வந்து வீட்டுல அம்மா கிட்ட திட்டு வாங்கி அடி வாங்கி அந்த ஞாபகம் வருதா?
7: திட்டு வாங்க, எங்க போன ரேஷனுக்கு தானே போக சொன்ன, எங்க போன அப்படின்னு கேட்பாங்க. பசங்க கூட விளையாட போயிட்டு அப்படின்னு சொல்லிடும். ஆனா எங்கேயும் போக மாட்டேன், தோட்டத்துலதான் விளையாடுவோம், ஆனா அவங்களுக்கு தெரியாது.
0: ஓகே, ஓ, அதை கண்டுபிடிக்க மாட்டாங்க.
7: ஆமா, கண்டுபிடிக்க மாட்டாங்க. இதெல்லாம் இந்த மாதிரியான அனுபவங்கள் தான் சின்ன வயசுல. இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு எல்லாம் அந்த வாய்ப்பே இல்லாத போதுங்க மேடம்.
0: நமக்கு குழந்தைகளுக்கு நிறைய வேலைகளும் கொடுக்கறது இல்ல இல்லையா? அப்ப நிறைய செஞ்சோம், அதை தாண்டி இப்ப அவங்களுடைய படிப்பு அதெல்லாம்

0: இதெல்லாம் தாண்டி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தான் அவங்களுக்கு வேலை கொடுக்குறோம், அப்புறம் செல்லமா ஓகே சரி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி மனநிலையை அவங்களுக்கே உருவாக்குறோம்.
1: நீங்க
0: கேட்ட பாடல் வரும் கேட்கலாம். நன்றி.

நேர்களை, இன்றிரவு 7:30 உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் கடலை சாகுபடி மயிலாடுதுறை மாவட்டம் அனந்தமங்கலம் கே பன்னீர்செல்வம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். பண்பலையில் நேரம் 11:19. 10 நொடிகள். வணக்கம். தொழில் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில இன்னைக்கு தொழில்கள் முன் வச்சிருக்க கேள்வி, நம்ம என்ன கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா, சிறு வயதில் எந்த வேலையை செய்ய சொன்னால் உடனே காணாமல் போய்விடுவீர்கள்? எந்த வேலை சொன்னாலும் கொஞ்சம் அழுத்திட்டே தான் செய்வோம். ஒரு சில பேர் ரொம்ப ஆர்வமா செய்யறவங்களும் இருக்காங்க. எந்த வேலை சொன்னா கண்டிப்பா செய்யவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஓடி ஒளிகிற வேலை என்ன? நீங்க எந்த வேலையெல்லாம் அந்த மாதிரி செய்யாம இருந்திருக்கீங்க? இதுதான் நம்ம கேட்டிருக்கோம் நிகழ்ச்சியோட இணைவரும் தொழில் என்ன சில பிறகு கேட்கலாம். வருக, வணக்கம். இணைப்பு கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பண்பலையில் நாளை காலை காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேஷ் செட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லர் வழங்கும் வாங்க பேசலாம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீபேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
2: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைகொல்லி.
2: உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
3: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
2: ஒரு ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
3: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளில் இருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
2: நவ்லெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
3: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
2: கோட்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நவ்லெக்ட்.
4: புத்தம் புது பொலிவுடன் இன்று முதல் நமது காரை பண்பலையின் நிகழ்ச்சிகள். இன்று முதல் வணக்கம் தோழியோட போஸ்டர் நம்ம காரைக்கால் எஃப்எம் 100.3 இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் போஸ்ட் பண்ண போகிறோம். போஸ்ட் பண்ணியிருக்கோம் தோழிகள் தங்களுடைய கமெண்ட்ஸை காரைக்கால் எஃப்எம் 100.3 இன்ஸ்டாகிராம் ஐடியில் போஸ்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் எங்க குரல்ல தொழில்கள் கொடுத்துட்டே இருக்காங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியில் அவங்களுடைய கமெண்ட்ஸை படிக்கலாம். அதுக்கு முன்னாடி லைன்ல இருக்க தோழிய சந்திச்சிடலாம். வருக, வணக்கம்.
5: புதிய வாய்ப்புடன் உற்சாகமான காலை வணக்கம் சொல்றது நான் சிதம்பரம் போனிலிருந்து சுமதி பேசுறேன்.
4: மூச்சு விடாம கடகடகடகடன்னு சொல்லி முடிச்சாச்சு. பூனகிரி சுமதிமா, சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?

0: நிகழ்ச்சியில
1: எனக்கு வந்து மின்சார கனவு படத்துல இருந்து மாநகமுதிரு மாமர கிளையிலே அந்த
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். சொல்லுங்க, எந்த வேலை சொன்னா உடனே எஸ்கேப், அந்த இடத்துல இருக்கிறது இல்ல அப்படின்னா?
1: அத பூ கட்டுறதுமா?
0: பூ கட்டுறது? ஆ,
1: நான் நாலாவதுல படிக்கிறது அதை சொல்றது. நான் வந்து கட்ட தெரியாது மட்டும் தப்பா நினைக்காது, எனக்கு கட்ட தெரியும்.
0: தப்பா நினைக்காதீங்க, சொல்லுங்க.
1: எனக்கு கட்ட பிடிக்காது.
0: கட்ட பிடிக்காது ஆனா தெரியும் கட்ட பிடிக்காது. ஏன் அப்படி?
1: அது என்னமோ அந்த வேலை ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி. இப்பெல்லாம் சீக்கிரமா கட்டிடுவாங்க. ஒரு சில வேலைகள் இருக்குமா, அது ஜாக்கெட் தைச்சதுக்கு அப்புறம் எங்க அக்கா அந்த குக்கி காஜா கட்ட சொல்லுவாங்க, அப்பெல்லாம் கையில தான் கட்டுவாங்க. அதெல்லாம் எங்க அக்கா கொடுத்தா நான் ஒரே ஒரு விஷயம் தான் கட்ட சொல்ல.
0: பொறுமையா செய்யற வேலை நீங்க சொல்றத பார்த்தா அப்படிதான் இருக்கு. பொறுமையா செய்யணும், உட்காந்து செய்யணும்னா அந்த வேலையை என்கிட்ட குடுக்காத, நான் இருக்க மாட்டேன் இந்த இடத்துல. அப்படியா? பூ கட்டுறது, தையல் ஹூக்கெல்லாம் வைக்கிறது, அதெல்லாம் என்கிட்ட குடுக்காத. மத்த வேலை சுறுசுறுப்பா செய்யற வேலையே செய்யறேன். பொறுமையா செய்யற வேலை வேண்டாம். நீங்க கேட்டபால் வரும் கேட்கலாம். நன்றி,
1: நன்றிமா.
0: காரைக்கால் எஃப்எம் 100.3 இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம தோழிகள் அவங்களுடைய சின்ன வயசில் எந்த வேலையை செய்ய சொன்னால் உடனே காணாமல் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. காரைக்கால் நளினி, வீட்டு வேலை சொன்னால் நான் காணாமல் போயிடுவேன் மேடம், அப்போல்லாம் விளையாட்டு விளையாட்டு முழுக்க முழுக்க விளையாட்டு தான், ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் காரைக்கால் தலத்திரு பத்மாவதி ஸ்ரீதர், அப்படிலாம் எதுவும் இல்லை மேடம், நான் வளர்ந்தது கூட்டு குடும்பம், அங்கே சொன்ன வேலை செய்யலை அப்படின்னா அடி விழும். அதனால் வீட்டில் எல்லாருக்கும் எந்தெந்த வேலைன்னு பிரித்து வச்சுருப்பாங்க, கண்டிப்பாக எல்லாருமே சரியாக செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பூ கட்டுவது பிடிக்காதுன்னு இப்போ தான் சொன்னாங்க இல்லையா அவனகிரி சுமதி அம்மா சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாத்திர விளக்க சொன்னால் பிடிக்காது, இப்போ கூட அப்படி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவி 210 ஒரு ஐடியிலேருந்து வந்திருக்கு. அவங்க பேர் எழுதலை, ஊர் எழுதலை, அதோட சேர்த்து எழுதுங்க. அப்புறம் மணக்குடி சத்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்ன வயசுலேயே ரொம்ப எல்லாமே வீட்டு வேலையும் செய்வேன், நான் அந்த மாதிரிலாம் எஸ்கேப் ஆனதில்லை, ஆனால் என்னோட குழந்தைங்க அதை செய்ய மாட்டேங்கிறாங்க மேடம் அப்படின்னு ரொம்ப சோகமாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் டிஆர் பட்டினம் நளினி, எங்கள் அம்மா பாத்திரம் கழுவு சொன்னால் உடனே காணாமல் போயிடுவேன், என் தங்கச்சி தான் மாட்டிப்பா அப்படின்னு அதிகம் சொல்லியிருக்காங்க. தங்கச்சியை மாட்டி விட்டுட்டு இவங்க எஸ்கேப் ஆகிடுவேன் அப்படின்ற மாதிரி. அப்புறம் எந்த வேலை சொன்னாலுமே ஓடிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருச்செந்தூர் அப்படின்ற ஊர்லேருந்து அம்மு அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க. வரிச்சிக்குடி அருள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேலைன்னு சொன்னாலே காணாமல் போயிடுவேன், அதை நினச்சி இப்போ ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கர், அப்படிலாம் எதுவும் இல்லை, எல்லா வேலையும் பார்ப்பேன், நானும் என் தங்கச்சியும் பகிர்ந்து செய்வோம், எளிதாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அடுத்தது யார் சொல்லியிருக்காங்கன்னா, சரண்யா, அம்மா துணி துவைக்க சொல்லுவாங்க, எனக்கு வந்து ரொம்ப கோபமாக இருக்கும், பிடிக்காது, எதுவும் சொல்ல முடியாது, திருட்டு வாங்கிட்டே போய் செய்வேன் அப்படின்னு ரொம்ப சோகமாக சொல்லி வச்சுருக்காங்க. அப்புறம் அடுத்தது பிரபாகரன், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறவியிலேருந்து அனுசியா பிரபாகரன், சின்ன வயசில் வீட்டில் நெல் வெயிலில் காய வச்சுருப்பாங்க, அது ஆடு மாடு மேயாமல் பார்த்துக்கொள்ள சொல்லுவாங்க, கோபம் வந்து ரொம்ப வரும், என்னடா ஃப்ரெண்டோட விளையாட போகணும் இது மாதிரி பண்ணுறாங்களேன்னு நைஸாக போயிடுவேன், வீட்டுக்கு வரும்பொழுது அடி உத தான் கிடைக்கும்னு அது ரொம்ப சந்தோஷமாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் காணாமலாம் போக மாட்டோம், எல்லா வேலையும் செய்வோம், அதுலேயும் ஒரு விளையாட்டாக சந்தோஷமாக செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமுதா. அப்புறம் அடுத்தது யார் சொல்லியிருக்காங்கன்னா, பூவம் செல்லப்பா, இது தோழிகள் நிகழ்ச்சி, நீங்கள் தோழிகளுடைய கமெண்ட் இல்லை தோழிகள் பேரில் கமெண்ட், அவங்களுடைய விருப்பங்கள் அவங்களுடைய வேலைகளை எழுதுங்க. பரோட்டா அதிகமாக செய்ய சொன்னால் எனக்கு பிடிக்காது அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. காரைக்கால் சித்ராதேவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுடைய நிகழ்ச்சி மாற்றம் சூப்பராக இருக்கு, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொழிகிட்ட பாடல்

0: பண்பலை 100.3 நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உள்ளம் கடந்த நல்வாழ்த்துக்கள்.
1: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை சொல்றாங்க விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
6: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பண்பலை 100.3 நேயர்கள் இணைந்திருப்பது வணக்கம் தோழி நிகழ்ச்சியோடு. இன்றைய வணக்கம் தோழி நிகழ்ச்சியில நம்ம தோழிகள் என்ன கேள்வி வச்சிருக்கோம், அவங்க அதுக்கான பதில ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்காங்க. என்ன கேள்வினா, சிறு வயதில் எந்த வேலையை செய்ய சொன்னால் உடனே காணாமல் போய்விடுவீர்கள், இதுதான் நம்ம தோழிகள் முன் வச்சிருக்க கேள்வி. எல்லா வேலையும் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, விளையாட போயிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் வந்து ஒரு சில வேலைகளை வந்து பிரித்து சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியோடு இணைய வரும் இந்த தோழி யார், எந்த வேலை உங்களுக்கு பிடிக்காது சொல்ல போகிறாங்க கேட்கலாம். மருக வணக்கம்.
7: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
7: என்ன
0: பாடல் வேணும்?
7: எனக்கு ஆம்பளை படத்துல இருந்து யார் என்ன சொன்னாலும் அந்த வேலை வேண்டும்.
0: சரி குடுத்துடலாம், சொல்லுங்க. எந்த வேலை செய்ய சொன்னா உடனே அந்த இடத்துல இருந்து ஓடி
7: போயிடுவோம்?
0: ஏன் அப்படி ஜாலியா அப்படி போலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸோட இல்ல பாட்டு கிளம்பி போலாம், வரும்போது நான் கடைக்கு போனா எனக்கு இந்த சாக்லேட் வாங்கிப்பேன் இல்ல இதை வாங்கிப்பேன் அப்படின்னு ஒரு கேட்டுட்டு அத வேற சாப்பிட்டுட்டே வாங்கிட்டு அப்படி எல்லாம் வரலாமே, ஏன் அது பிடிக்காது உங்களுக்கு?
7: இல்ல மேம், தூங்கி எழுந்த உடனே கடைக்கு போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்.
0: ஓகே, மத்த டைம்ல போசனா போவீங்க, நான் காலையில எழுந்த உடனே. அம்மாலாம் அப்பெல்லாம் நிறைய அம்மா என்ன பண்ணுவாங்க, அடுப்புல ஏதாவது வச்சுட்டு அப்பதான் இது இல்ல உடனே போய் வாங்கிட்டு வந்தாலே போச்சு அப்படின்னு சொல்லும் போது இந்த குழந்தைங்களுக்கு ஏண்டா

0: இப்போ எதனா எழுந்திரிச்சோம் ஏன் போக சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா?
1: ஆமாம் மேம்.
0: ஓகேம்மா, நீங்கள் கேட்ட பல்வரும் கேட்கலாம். நன்றி.
1: தேங்க்யூ மேம்.

0: மற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைக் கட்டுப்படுத்த
2: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
1: கிறிஸ்டலின் சிகோசா
2: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.

0: இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் நம்ம தொழில்கள் முன் வச்சுருக்க கேள்வி என்னென்னா, சின்ன வயசில் எந்த வேலை செய்ய சொன்னால் உடனே நம்ம காணாமல் போயிடுவோம், ஒளிஞ்சுப்போம் அந்த மாதிரி. இந்த வேலை எனக்கு பிடிக்கலப்பா, என்னடா இது, இந்த வேலையை நம்ம செய்ய சொல்கிறாங்களே அப்படின்னு எந்த வேலையை பார்த்து செய்ய சொன்னால் நீங்கள் ஓடிடுவீங்க அப்படின்னு நான் கேட்டிருக்கோம். நிறைய பேர் வந்து துணி மடிக்கிறது, துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, வீடு பெருக்கிறது, கடைக்கு போகிறது, இந்த மாதிரி நிறைய வேலைகள் வந்து பிடிக்காமல் நான் தோவடுறேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸோட ஓடி போய் விளையாடுறது, இல்லை எங்கேயாவது அப்படி சுற்றிட்டு பொறுமையாக வந்து வீட்டில் திட்டு வாங்குறது, அந்த மாதிரி நிறைய பேர் செஞ்சுருப்போம். நிகழ்ச்சியோட இணையவரும் இந்த தொழில் யார், என்ன சொல்ல போகிறாங்க, எந்த வேலை உங்களுக்கு பிடிக்காது, கேட்கலாம். வருக வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம். யார் வந்திருக்கீங்க?
1: வேதாரண்யம் மாவட்டம் தேத்தாக்குடி தெற்குல இருந்து பூங்கொடி அறிவுறுத்துறேன்.
0: சொல்லுங்க பூங்கொடிமா, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: என் புருஷன் குழந்தை மாதிரி அப்படிங்கிற படத்துல இருந்து சித்திரை அடி சித்திரை அப்படின்னு மேடம் அந்த பாட்டு மேடம்
0: கொடுத்தலாம். சொல்லுங்க, எந்த வேலை வந்து உங்களுக்கு பிடிக்காது, எதை செய்ய மாட்டீங்க?
1: எல்லா வேலையும் செய்வேன் மேடம், ரேஷனுக்கு போறது, கடைக்கு போறது, எல்லா வேலையும் வீட்டுல எல்லா வேலையும் பார்ப்பேன், எல்லாமே பிடிக்கும். சமைக்கிறது எல்லாமே, குடகள்ல மாவு அரைக்கிறது எல்லாமே செய்வோம். அம்மா வரட்டு, அப்பா அம்மா வேலைக்கு போயிடுவாங்க, வரதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சு வைப்பேன், எல்லாமே செஞ்சிருவேன்.
0: ரொம்ப நல்ல பிள்ளை, ஆனா பிடிக்கிறத செஞ்சுடுவேன் அப்படின்னு இருக்கும் போது ஏதோ ஒரு வேலை இருக்கு. சொல்லுங்க.
1: பிடிக்காது மேடம், ஆனா செஞ்சிருவேன், பிடிக்கலாம், ஓடுறதெல்லாம் இல்லை, செஞ்சிருவதுதான்.
0: சரி ஓகே.
1: அது என்னன்னா, ஆடு மாடு நம்ம வீட்டுல இருக்கும், அது வந்து கொட்டையை சுத்தம் பண்றது, அது கொஞ்சம் வந்து செய்யறதுக்கு பிடிக்காம செய்வேன்.
0: பிடிக்காம செய்வேன், ஆனாலும் செஞ்சு வச்சிருவேன். பூங்கொடி அறிவழகன் ரொம்ப நல்ல பிள்ளை, எல்லா எல்லா வேலையும் சின்ன வயசுல செஞ்சு வச்சிருவீங்க அப்படி இல்லையா? ஓகே ஓகே ஓகேமா ஓகேமா, நீங்க கேட்ட பாடல் வரும் கேட்கலாம். நன்றி
1: நன்றி.

0: நேர்களே, இன்று நண்பகல் 12:50 ரெட்ரோ ரித்தம்ஸ். 12:50 முதல் 1 மணி வரை உங்களுடைய கடிதங்கள், அதில் நீங்கள் கேட்டிருக்க பாடல்கள் கொடுக்கப்படும். 1 மணியிலிருந்து நீங்கள் நேரலையாக நேர்கள் நமது தொலைபேசி நிலைய தொலைபேசி எண்கள் தொடர்பு கொண்டு பாடல்கள் கேட்கலாம். ரெட்ரோ ரித்தம்ஸ். இன்றைய வணக்கம் தோழி நிகழ்ச்சியின் நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் இந்த தோழி யார், என்ன சில பழக்கம் கேட்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
1: திருநள்ளாறு செந்தாமரை.
0: சொல்லுங்க செந்தாமரை அம்மா.
1: என்ன
0: நலமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும்மா.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: சொத்ததங்கம் படத்துல இருந்து என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச
0: அந்த பாட்டு கொடுங்க. சரி, ஓகே, கொடுத்துடலாம். சொல்லுங்க, எந்த வேலை சொன்னா நீங்க இப்போ வேலை செய்ய மாட்டீங்க?
1: எனக்கு கடைக்கு போற வேலை தான் பிடிக்காது.
0: ஏன் அப்படி?
1: எங்க வீட்டுல இருந்து தூரமா போனோம்,
0: ஆ
1: அதனால எனக்கு பிடிக்காது. பயந்துகிட்டு அழுதுட்டு பயமா இருக்கும்.

0: தூரமா
1: இருக்கிறதுனால
0: போக மாட்டேன். பகல்லாம் போயிட்டு நைட்லாம் போக மாட்டேன். சாயந்தரம் 6 மணிக்கு மேலாம் போக மாட்டேன்.
1: ஓகே ஓகே ஓகே. கடைக்கு போசனா பிடிக்காது.
0: முடிவாதான் போய்தான் ஆகணும். அந்த மேல போசனா அவங்களாம் போக மாட்டாங்க. திரும்பி என்ன இருந்தாலும் நான் தான் போய் ஆகணும்.
1: சரி ஓகே. போயிட்டு வரும்பொழுது உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு
0: ஏதாவது பொருள் இல்லைன்னு சொல்லி ஏமாத்திட்டு
1: ஆஹா சரி. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட கூட்டிட்டு போவீங்களா? நீங்க மட்டும் தான் போகணுமா?
0: பயந்துட்டு 6 மணி மேல போனா
1: யாரையாவது
0: 2 பேரும் அனுப்பி விடுவாங்க.
1: நன்றி.

0: இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் இப்பொழுது 12 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
1: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளிர் இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.

0: வணக்கம் நேயர்களே.
1: அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தள நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்கள இப்ப சந்திக்கலாமா?
0: வணக்கம் பாப்பா.
2: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
2: My name is S. Yogini.
0: யோகினி பாப்பா, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: I am studying 3rd standard.
0: சரி, இன்னைக்கு நேயர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
2: பெண் விடுதலை போராட்டத்தில் வீரரான யுதாதேவியை பற்றி நான் பேச வந்துள்ளேன்.
0: எங்க சொல்லுங்களேன்.
2: கண்ணீரை துடைத்துவிட்டு களமிறங்கிய வீரமகள், அந்நியரின் ஆதிக்கத்தை அறுத்தெறிந்த நாட்டு மகள், ஆலமர கிளைகளுக்குள் ஆயுதமாய் மறைந்திருந்தாய், ஆங்கிலேய படையினரை அடுத்தடுத்து வீழ்த்தினாய், நாட்டின் விடுதலைக்காக நாடு நிரம்ப துடித்தவளே, உன் தியாகத்திற்கு தலை வணங்குகிறோம். அடுத்ததான் தேசப்பற்று பாடல் பாட போறேன்.
0: எங்க பாடுங்களேன்.

0: சகோதரர்.
1: சூப்பரா பாடல் பண்ணீங்களே, யார் உங்களுக்கு இந்த பாடல் சொல்லி கொடுத்தது?
0: கிளாஸ் மிஸ்.
1: சரிங்க பாப்பா, நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆள பிறகு என்ன ஆகணும் ஆசைப்படுறீங்க?
0: I want to become a police.
1: சரிங்க பாப்பா, நீங்க வருங்காலத்துல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிறந்த காவல்துறை அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பலை சார்பாக வாழ்த்துக்க.
0: நன்றி.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
3: இது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசுந்தளிரின் நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
4: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீபேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
5: நீங்க ஸ்மார்ட்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு
6: தெரியாது.
5: பிஎம் சூரிய வீடு திட்டத்து கீழே 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000 புதுச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட. இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்ற உங்களை ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் தானே சொல்லணும்.
6: நீங்க ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா? இன்றைய தொடர்பு கொள்ளுங்க www.psuryagar.gov.in.
3: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி நிலையத்திலிருந்து. அதுவரை இசை கேட்டு இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3.
7: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi is holding bilateral discussions with Swiss President Guy Parmelin in New Delhi. During the talks, they will review progress in bilateral cooperation across a wide range of areas, including trade and investment, science, technology and innovation, mobility, culture and people-to-people contact. The leaders will also exchange views on regional and global developments, including cooperation in multilateral fora. President Parmelin arrived in New Delhi this morning on a 3-day state visit to India, accompanied by a high-level delegation comprising senior officials.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: அண்ணா, இனிமே டிராக்டர் ஓட்ட நான் வரல.
3: என்னப்பா சொல்ற, ஊர்ல ஆத்துல வேற தண்ணி வந்துச்சு, வேலை நிறைய இருக்க.
2: இந்த டிராக்டர் இனிமே என்னால ஓட்ட முடியாது.
3: 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே புதுசா வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள ஓட்ட முடியாதுன்னு சொல்ற?
2: நான் குபோட்டா டிராக்டர் கேட்டேன், நீங்க என்ன டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்க? குபோட்டானா கை வலிக்காது, முதுகு வலிக்காது, டீசலும் கம்மியா குடிக்கும்.
3: சரிப்பா, வா குபோட்டா டிராக்டர் வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம், 42, 45, 50 HP கிடைக்கும்.
2: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
4: காரைக்கால் பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம். பரிமாற்றம். உங்களின் கருத்து பரிமாற்றங்களோடு இந்நிகழ்ச்சி பரிமாற்றம். இன்றைய பரிமாற்றம், வரிசையில் வரைமுறை காப்போம் என்ற தலைப்பில். நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 43 68, இது முன்னிணைப்பு எண், 231 231 அல்லது 299 480 அல்லது 299 580. பரிமாற்றம் நிகழ்ச்சியில் வரிசையில் வரைமுறை காப்போம். அதாவது, நம்ம நிறைய இடங்களில் வரிசையில் நின்று போக வேண்டிய சூழல் ஏற்படும். அந்த வரிசையில் நிற்கும்போது நம்மளை வந்து கட்டுப்படுத்த ஆள் இல்லாத இடங்களில் நம்மளாவே நமக்குள்ளே ஒரு கட்டுப்பாட்டை நம்ம விதிச்சுப்போம். அந்த மாதிரி கட்டுப்பாட்டோடு நம்ம நடக்க வேண்டிய இடங்கள், நீங்கள் அந்த மாதிரி வரைமுறை காத்த இடங்கள், வரிசையில் நம்ம நின்று போகிறதுனால அடுத்தவர்களுக்கு வந்து அந்த கஷ்டம் என்பது குறையும். நமக்கு நாமே ஒரு கட்டுப்பாடு விதித்து சென்றோம் இல்லையா, அந்த மாதிரியான தருணங்களை வந்து நீங்கள் இப்போது பரிமாற்றம் நிகழ்ச்சியில் பரிமாறிக்கொள்ளலாம். உங்களுடைய சுருக்கமான கருத்துக்களோடு பரிமாற்றம், வரிசையில் வரைமுறை காப்போம் வரக்கூடிய இந்த முதல் நேரை நாம் அழைப்போம். வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க சார்?
5: தஞ்சை மாவட்டம், கும்பகோணம் மாவட்டம், பாபுராஜபுரம், முகமது இக்பால்.
4: பாபுராஜபுரம், முகமது இக்பால், சொல்லுங்க சார். வரிசையில் வரைமுறை
5: முதல் நேரம் வந்து ரொம்ப சந்தோஷம்.
4: மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி, சொல்லுங்க சார்.
5: வரிசையில் நிக்கிறத பத்தி சொல்லிருக்கீங்க. ரேஷன் கடைக்கே போறோம், எல்லாரும் முன்னாடி வந்தவங்க முன்னாடி நிக்கிறாங்க, கடையிலலாம் சில பேர் குறுக்க போடுறாங்க.
4: அது மாதிரி தான் போற கூடாது.
5: அது பெரிய தப்பு. அவங்க ஊரும் பழைய வேலையை விட்டுட்டு தான் வந்துடுறாங்க. அதனால நம்ம முன்னாடி வந்துட்டோம்னு நம்ம முன்னாடி தான் நிக்கணும்.
4: அதனால வரைமுறை காப்போம்.
5: அதாங்க. நன்றி
4: நன்றி நன்றி. அடுத்து வரக்கூடிய நேயர், வணக்கம். வானொலி ஒலி அளவை குறைச்சிக்கிட்டு வாங்க சார். யாரு? வானொலி ஒலி அளவை குறைச்சிருங்க.
6: வயசான அப்ப அவங்க கேக்குறாங்க, ஏப்பா நான் முடியாதப்பா, நான் நிக்கிறேன்ப்பா, நீ ஏப்பா இந்த மாதிரி போறியா அப்படின்னு கேக்கு. அவங்கள்ட்ட அந்த பையன் வந்து ஏட்டி போட்டியா பேசுறாரு.
4: அதுதான், அது மாதிரியான அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் வந்து தவிர்க்கப்படணும். அந்த மாதிரியான இடங்கள்ல வந்து நம்ம கண்ணியத்தை காக்கணும் கண்டிப்பா, இல்லையா? ஏன்னா முதியவர்கள் போறாங்க,
6: வயசானவங்க நிப்பாங்கம்மா.
4: ஆமா, அதனால
6: இடம் கொடுக்க மாட்டாங்க.
4: சரிங்க, அப்போ வந்து நம்ம சொல்லலாம்.
6: நேரம் கம்மியா இருக்கு. அடுத்த
4: நன்றி நன்றி நன்றி சார். வணக்கம்.
7: வணக்கம்.
4: வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
7: சகோதரிக்கு வணக்கம் கூறுவது ராஜேந்திரன், மணக்குடி. வணக்கமா.
4: சுருக்கமாக
7: நல்ல ஒழுக்காது. நல்ல ஒழுக்கமா பாத்தீங்கன்னா, ஒரு பொறுமையும் நிதானம் விட்டு கொடுக்கிறது சைவுத்தன்மை, ஒற்றுமை. இந்த வலிமைகள் தான் அதுல இருக்குது. இந்த வரிசையில் நிக்கிற ஒரு சொன்னீங்களா, இதை பாத்தீங்கன்னா ஒத்துழைப்பு விட்டு கொடுக்கு.
4: இதுல இல்ல இல்ல, இதுல விட்டு கொடுக்கறதுன்றதே வராது. ஏன்னா இதுல நம்ம ஒண்ணு விட்டு கொடுக்கல, நம்மளுடைய இடத்த நம்ம தக்க வச்சுக்கிறோம். அந்த இடத்துல வேற யாரும் முன்னாடி போனீங்கன்னாதான் நீங்க விட்டு கொடுக்குற மாதிரி ஆகுது. முன்னாடி போகாம ஒழுங்கா வரைமுறை காத்துட்டோம்னா.
7: ஆமா, விட்டு கொடுக்குறது அப்படின்னா நம்ம வந்து இடையில உள்ள புகுந்து வெளில வந்தாலும் விட்டு கொடுக்கறது. வரிசையில வர்றவங்களுக்கு அந்த நல்ல ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறோம் பாருங்க.
4: சரிங்க,
7: அது வந்து நமக்கு முன்னாடி முன்னாடி உள்ளவங்க போவங்களே நம்ம விட்டு கொடுக்கணும். நம்ம வந்தோடனே நம்ம பறக்க கூடாது, நம்ம போய் இடையில உள்ள புகுந்து அவங்களுக்கு இடைஞ்சல் கூடாது.
4: சரிங்க சார்.
7: உலக நாடுகள்ல இந்த பழக்கங்கள் இருக்கிறது. ஆனா இந்தியாவினுடைய மக்கள் தொகை அதிகமான காரணத்தால் நமக்கு
4: எல்லா

0: இடத்துலயும் எல்லா இடத்துலயும் நம்ம வரைமுறை காக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம சொல்லி இருக்கிறோம். நன்றி சார்.
1: நம்ம எப்படின்னா சின்ன பிள்ளைகளுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு வந்து நம்ம பெற்றோர்களை நாம் சொல்லி கொடுக்கணும்.
0: சரிங்க, நாமும் கத்துக்கொள்வோம் பிள்ளைகளுக்கும்.
1: பிள்ளைகளுக்கு வருமோ என்பது.
0: நன்றி நன்றி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
3: அன்பார்ந்த விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
4: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
3: ரைசாக்ட், இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: நௌலெக்ட், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
8: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
7: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
8: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
7: நௌலெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
8: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
7: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்ட்.
9: சிலு சிலுவென குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள், மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம்

0: காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: செங்கல் சோலை மற்றும் இதழ் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ். காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
1: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
2: பிபிஎன் கண் மருத்துவமனையும்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தரத்தில் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் முதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ ரத்த தான சிறப்பு தொடர் தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை மயிலாடுதுறை. மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
5: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ் இ பான்ஸ் வசதி ஆன்லைன்ல பிரீமியம் ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ் அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608200777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
6: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
7: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 பரிமாற்றம் நிகழ்ச்சி இது வரிசையில் வரைமுறை காப்போம். அதாவது இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறத விட நான் இப்படி இந்த இடத்துல வரிசையாக நான் போயிட்டு வந்தேன் கரெக்டாக நான் நடந்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அனுபவம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அனுபவத்தை சொல்லும்போது அது 4 பேருக்கு உதாரணமாக அமையும். அடுத்து வரக்கூடிய நேரை அழைப்போம். வணக்கம். வணக்கம். இணைப்பில் இருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம். உடையார் பாளையம் அஜிம்.
0: சொல்லுங்க சார், நீங்க வரிசையில போய் அந்த இடத்துல கண்ணியம் காத்த அந்த இடம் வரைமுறை காத்தது சொல்லுங்க.
8: நான் போய் நின்னா கூட சில பேர் விடுவாங்க, ஆனாலும் அதை ஏத்துக்கிறது இல்ல. நான் வரிசையில தான் போவேன். வரைமுறை பின்பற்றினால்தான் வரிசை என்ற வார்த்தையே பக்குவப்படும் பலப்படும்.
0: அருமை சார், அருமையா.
8: வரிசையாக சென்று வாகை சூடுவோம்.
0: நீங்க சொன்ன மாதிரி வரைமுறை காத்தால் தான் வரிசை, அழகாக சொன்னார் அந்த நேயர். அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம்.
9: வணக்கம் மேடம்.
0: யார் எங்கிருந்து அழைக்கிறீங்கம்மா?
9: எரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன்.
0: சொல்லுங்கம்மா.
9: வரிசையில் காத்திருக்கும் போதுதான் மேடம் பொறுமையின் அவசியத்தை நம்ம உணர்வோம். நீண்டதொரு வரிசையில் நின்று பழகும் தருணங்கிறது வந்து நம்ம கோபத்தை குறைத்து நிறைய காக்கு
0: நேரத்துக்கு வரிசையில போய் அந்த மாதிரி அமைதியா எந்த இடர்பாடும் இல்லாம நடந்துட்டு இருந்தீங்களா அப்படின்றதா நான் கேக்குறேன்.
9: போன வாரம் மேடம் நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு எங்க ஓப்படியா வளைச்சிட்டு மாத்திரை மாசம் மாத்திரை வாங்குறதுக்கு போயிருந்தேன். அப்ப லைன் ஃபார்ம் பண்ணி ரொம்ப தூரத்துல நிக்கிறோம், வேர்க்குது, ஒண்ணும் முடியல மேடம். நின்றுட்டு இருப்போம், இடையில போயிட்டு ஒரு அம்மா போய் போடுறாங்க. அவங்கள்ட்ட சண்டை, எல்லாருமே நாங்க சண்டை போட்டோம். நாங்க லைன்ல நின்று வந்துட்டு இருக்கோம், எனக்கு பின்னாடி நிறைய நிக்கிறாங்க. நீங்க என்ன வந்துட்டு உடனே வந்து மாத்திரை வாங்க நிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அவங்களை பின்னாடி வர சொன்னா நான் அப்படி அதுல வந்து அவ்வளவு

0: கிராமத்திலிருந்து லயன் ஃபார்ம் பண்ணி போயிட்டு தான் மேடம் மாத்திரை வாங்கிட்டு வந்தேன்.
1: சரிங்கம்மா, உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.
0: அதனால மேடம், வரிசையின் ஒழுக்கம் மனிதனின் அடையாளம், காத்திருக்கும் அமைதியே வெற்றிக்கான அடையாளம், வாய்ப்பிற்கு நன்றி.
1: நன்றி நன்றி நன்றி. நாளை பிற்பகல் 12 மணிக்கு ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர் நிகழ்ச்சியை வழங்குவோம்.
2: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலையின் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
3: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன்கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுத இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.
4: வீட்டு உபயோக பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் #100.3 இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.

0: காரைக்கால் பண்பலையின் 1.3 பரிமாற்றம். வரிசையில் வரைமுறை காப்போம் என்ற தலைப்பில் இன்று இணைப்பில் வரக்கூடிய இந்த நேயர் யார், எங்கிருந்து அழைக்கிறாங்க கேட்போம். வணக்கம்.
1: இனிய முற்பகல் வணக்கம்.
0: சொல்லுங்க சார்.
1: பஞ்சநதி குளம் கோவியில் அவர்.
0: சொல்லுங்க சார். வாழ்க வளமுடன்.
1: நெறிமுறைகளை கடைபிடிக்கணும். அடுத்தது நம்ம வந்து அங்க ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். அந்த நம்ம வரிசையில கையாளுற நம்ம கையாளுற முறையை பார்த்துட்டு நம்மளை பின்பற்றி ஒரு 10 பேர் நிக்கணும்.
0: அந்த மாதிரி நடந்து
1: அந்த வரைமுறையை கடைபிடிச்சோம்னாலே அது நேர்மையாகவும் இருக்கும். அதை பார்த்துட்டு இந்த 2 பேர் அதை கொடுக்க போறவங்களுக்கு எல்லாம் அந்த எண்ணம் மாறும். ஏன்னா அவரே நிக்கிறாரு, நம்ம நிக்கணும். அதுல மாதிரி உதாரணமா அந்த இடத்துல செயல்படணும்.
0: நன்றி சார்.
1: வரிசையில நேர்மை காக்கும்.
0: நன்றி
1: நன்றி நன்றி. வாழ்க வளமுடன்.
0: அடுத்த நேயரை அழைப்போம். வணக்கம். இருந்தாலுமே நம்ம வந்து அதை வந்து கண்டிக்கணும் சார். கண்டிப்பா அந்த இடத்துல அதற்கு 4 பேர் வந்து கண்டிப்பா அது பேசலாம். அந்த இடத்துல வந்து பேசாம இருக்க கூடாது.
2: ஆமா, அவங்க வாங்கிட்டு போறாங்க பாருங்க. அவங்க வந்து இன்னொருத்தவங்களை அபகரிச்சுட்டு போற மாதிரி தான் என்னோட இது நினைக்கிறேன்.
0: அதான் அந்த இடத்துல வந்து நம்மளோட எதிர்ப்பை தெரிவிக்கணும். அத அந்த இடத்துல நியாயம் பேசலாம். ஒன்னும் அது ஒன்னும் தவறு கிடையாது. நின்ன இடத்துல நிக்காதீங்க, இனிமே நகர்ந்து போக பாருங்க. கண்டிப்பா வரிசையில நிக்கும் போது நமக்கான இடத்துல யாரும் பேசலைன்னா அந்த இடத்துல நம்ம தான் பேசணும். நான் ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்கேன்ப்பா, எனக்கான இடத்த விடாம நீ பாட்டுக்கு போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கறதுல ஒன்றும் தவறு கிடையாது. அந்த இடத்துல நமக்கான அந்த உரிமையை விட்டு கொடுக்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது சார். நன்றி நன்றி
2: நன்றி நன்றி.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பர்மீலனுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சீக்கிய குரு குருநானக் தேவ் முக்தியடைந்த நாளான இன்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். கரீபியன் கடலில் போதைப் பொருள் கடத்த முயன்றவர்கள் மீது அமெரிக்க ராணுவம் நடத்திய தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்தனர். உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா இன்று அல்ஜீரியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பர்மீலனுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் வர்த்தகம், முதலீடு, அறிவியல், தொழில்நுட்பம், புத்தாக்கம், கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பது குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. முன்னதாக 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று காலை சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பர்மீலன் புதுதில்லி வந்தடைந்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அவருடன் புதுதில்லியில் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பது குறித்து விவாதித்ததாக கூறியுள்ளார். இன்று மாலை சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பர்மீலன் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மியூனிக் தலைவர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர் வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். தற்போது இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகம் இந்தியாவிற்கு சாதகமாக இருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த பேச்சுவார்த்தையின் மூலம் வர்த்தக குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் 200 கோடி மக்களின் பொருளாதார எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் உலக ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் 25% இதில் அடங்கும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைத்து துறைகளிலும் பொருளாதார வளர்ச்சி அடைய வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கட்டுரையில் நுகர்வோர் மற்றும் வர்த்தகர்கள் பயனடையும் வகையில் சரக்கு மற்றும் சேவை வரியில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் சரக்கு மற்றும் சேவை வரியில் 1,70,00,000 பதிவுகள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இது கடந்த ஆண்டை விட 15% அதிகம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் சரக்கு மற்றும் சேவை வரியில் புதிய நெறிமுறைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் குழு கூட்டத்திற்கு முன்பாகவே அடுத்த கட்ட சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்படும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சீக்கிய குரு குருநானக் தேவின் முக்தியடைந்த நாளான இன்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் குருநானக் தேவ் உண்மை, மனிதநேயம், அன்பு போன்றவற்றை மக்களிடையே எடுத்துச் சென்றவர் என்றும் சமூக அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்தவர் என்றும் கூறியுள்ளார். தமிழகத்தில் மதுராந்தகம் மற்றும் தாராபுரத்தில் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை காலை 7 மணி முதல் 6 மணி வரை நடைபெறும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி கூறியுள்ளார். வாக்குப்பதிவு முடியும் வரை சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கும் மக்கள் வாக்களிப்பதற்கும் ஏதுவாக இடைத்தேர்தல் நடைபெறும் பகுதிகளில் நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் ஆர்வத்துடன் தங்களது வாக்குகளை பதிவு செய்வதற்கு முன்வர வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக

காரைக்கால் பண்பலை 100.3 அல்லது பரிமாற்றம். வரிசையில் வரைமுறை காப்போம் என்ற தலைப்பில் எந்த இடமாக இருந்தாலும் அந்த இடத்தில் வரிசையில் நாம் வரைமுறை காப்போம் என்று கூறி இனிதாய் விடைபெறுவது இன்றைய பரிமாற்றம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

0: மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்திருக்கும் நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக மத்திய அரசின் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டம் மூலம் உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டு வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று மிசோரம் மாநிலம் லுங்லே ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டம் இடம்பெறுகிறது.
1: மிசோரம் மாநிலம் லுங்லி மாவட்டத்தில் வாழை விவசாயிகள் மத்திய அரசின் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் வாழைப்பழ அடிப்படையிலான விளைபொருட்களை விற்பனை செய்து 3,78,00,000 ரூபாய் வருவாய் ஈட்டியது. லுங்லி மாவட்டத்தில் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் வாழைப்பழம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து அம்மாவட்டத்தில் வாழை சாகுபடியை ஊக்குவிக்க அரசு பல்வேறு திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது. வாழைப்பழ சாறு, வாழைக்காயிலிருந்து சிப்ஸ் மற்றும் உணவுப் பொருட்கள் விற்பனை செய்து வருகிறது. மிசோரம் தோட்டக்கலைத்துறையுடன் ஆலோசனை நடத்திய பின் வாழை சாகுபடி நடத்த லுங்லி மாவட்ட நிர்வாகம் முடிவெடுத்துள்ளதாக அம்மாவட்ட துணை ஆணையர் திருமதி நவ்னீத் மான் தெரிவித்துள்ளார். இப்பகுதியில் வாழை சாகுபடி செய்ய தேவையான சூழல் நிலவுவதாக தோட்டக்கலைத்துறை கண்டறிந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வாழை சாகுபடி செய்ய விவசாயிகளுக்கு போதிய உதவிகள் அளித்து வருவதாகவும், வாழைப்பழ சாறு, வாழைக்காய் சிப்ஸ் தயாரிக்க விவசாயிகளுக்கு பயிற்சி அளித்து வருவதாகவும் அவர் கூறினார். அரசு கண்காட்சிகளில், சிறப்பு அரங்குகளில் இந்த விளைபொருட்கள் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திருமதி நவ்னீத் மான் தெரிவித்துள்ளார். லுங்லி மாவட்டத்தில் 17 கிராமங்களில் தற்போது வாழை சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இதன் மூலம் 400 விவசாய குடும்பங்கள் பயனடைந்து வருகின்றன. ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டம் மூலம் அம்மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
0: கரீபியன் கடலில் போதைப் பொருள் கடத்த முயன்றவர்கள் மீது அமெரிக்க ராணுவம் நடத்திய தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்க தெற்கு ராணுவ கமாண்ட் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போதைப் பொருட்களை கடத்தச் சென்ற படகு மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளது. தெற்கு அமெரிக்காவிலிருந்து போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக கூறி இவர்கள் மீது ராணுவம் தாக்குதல் நடத்தியது. இந்த கடல் பகுதியில் கடந்த ஓராண்டில் போதைப் பொருள் கடத்துபவர்கள் மீது அமெரிக்க ராணுவம் நடத்திய தாக்குதலில் 235 பேர் உயிரிழந்துள்ளனர். எகிப்தில் உள்ள சிவப்பு கடல் பகுதியில் கடல் நீருக்கான உரிமை தங்களுக்கு தரப்பட வேண்டும் என்று எகிப்த், சூடான், எரித்ரியா மற்றும் சோமாலியா நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. இதற்கான கூட்டறிக்கையையும் அந்நாடுகளின் தலைவர்கள் வெளியிட்டுள்ளனர். இந்த பகுதிகளுக்குள் மற்ற நாடுகளின் தலையீடுகளை ஏற்க முடியாது என்று கூட்டு பிரகடனம் தெரிவிக்கிறது. சர்வதேச சட்டப்படி சிவப்பு கடல் பகுதி உரிமைகளை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், நைல் நதி உள்ளிட்ட பகுதிகளில் வேறு நாடுகளின் தலையீடு சட்டவிரோதமாக கருதப்படும் என்றும் கூட்டு பிரகடனம் தெரிவிக்கிறது. பிரேசில் அதிபர் தேர்தலில் முதல் சுற்றில் ஃப்ளேவியோ போல்சனாரோ வெற்றி பெற்றுள்ளார். தற்போதைய அதிபர் லூயிஸ் லுலா டா சில்வாவிற்கு எதிரான தேர்தலில் 50% மேல் வாக்குகள் கிடைக்காததால் வரும் 25ஆம் தேதி மீண்டும் வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. பதிவான வாக்குகளில் 98.81% வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கும் நிலையில் ஃப்ளேவியோ போல்சனாரோவிற்கு 47.24% வாக்குகளும், லூயிஸ் லுலாவிற்கு 44.91% வாக்குகளும் கிடைத்துள்ளது. பிரேசில் அதிபர் தேர்தல் முறையில் முதல் சுற்றிலேயே வெற்றி பெறுவதற்கு 50% மேல் வாக்குகள் பெற வேண்டும். 2 அதிபர் வேட்பாளர்களும் மீண்டும் 2வது சுற்றில் போட்டியிட உள்ளனர். அடுத்த 24 தமிழகம், கர்நாடகா, கேரளம், மாகே, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவின் விதர்பா மற்றும் மரத்வாடா பகுதிகளிலிருந்து தென்மேற்கு பருவமழை காலம் முடிவடைவதையொட்டி அடுத்த 2 நாட்களுக்கு மகாராஷ்டிரா மாநிலம் மற்றும் சத்தீஸ்கரில் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லட்சத்தீவு, உத்தராகண்ட், தெலுங்கானா மற்றும் மேற்கு வங்கத்தின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. எகிப்த் தலைநகர் கெய்ரோவில் நடைபெற உள்ள ஆட்டத்தில் இந்தியா அல்ஜீரியாவை எதிர்கொள்கிறது. இந்திய அணியில் தன்வீர் ரெட்டி, நிஷ்சல் சந்த், பருள் சௌத்ரி உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். D1 பிரிவில் இந்தியா, பெரு, அல்ஜீரியா அணிகள் இடம்பெற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பர்மிலனுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சீக்கிய குரு குருநானக் தேவ் முக்தியடைந்த நாளான இன்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். கரீபியன் கடலில் போதைப் பொருள் கடத்த முயன்றவர்கள் மீது அமெரிக்க ராணுவம் நடத்திய தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்தனர். உலக ஜூனியர் பேட்மிண்டன்

ரெட்ரோ ரித்தம்ஸ். 12:50 முதல் 1 மணி வரை கடித வழி கானங்களாகவும், 1 மணி முதல் நேயர் விருப்ப நேரலையாகவும் வருகிறது ரெட்ரோ ரித்தம்ஸ்.

நிகழ்ச்சியின் முதலில் சிட்டுக்குருவி திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். சிறங்கட்டூர் ராஜேந்திரன், தனலட்சுமி, சந்தியா, மணிகண்டன், அடையாளம்பட்டு, ஆசிர்வாதம், திருமொழி, சேராணி, மணிவண்ணன், விழிவாக்கம், குபேந்திரன், மகேஸ்வரி, வாகையூர் ராமசாமி, திருச்சி முத்தரசன், நல்லூர் நவீன் சுந்தர், கூடப்பாக்கம் தனலட்சுமி, சந்தியா, மணிகண்டன், ராஜேந்திரன்.

ரெட்ரோ ரிதம்ஸ் 12:50 முதல் 1 மணி வரை கடித வழி நேயர் விருப்பமாய், 1 மணி முதல் தொடர்ந்து நேயர் விருப்ப நேரலையாய். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் செமினார் கோயில் குணசேகரன், திலகவதி, பவுண்டரிகபுரம் கணேசன், பானுமதி, பாண்டியன், செல்வராஜ், செல்வி இவர்களின் விருப்பமாய் உயர்ந்த மனிதன் திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் ரெட்ரோ ரிதம்ஸ். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: விருப்பகணங்களை கேட்க அழைக்கலாம் நேர்களை 0-4-3-6-8 இந்த முன்னிணைப்பினோடு 2-3-1-2-3-1 அல்லது 2-9-4-8-0 அல்லது 2-9-9-5-8-0 அலைபேசி எண் 9-5-6-6-4-2-7-2-3-1. இது ரெட்ரோ ரித்தம்ஸ். நிகழ்ச்சியில் இணைந்து பாடல் கேட்க வரும் நேரை வரவேற்கலாம். வருக வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
2: நன்றிமா.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: ரெட்ரோ ரிதம்ஸ் நேயர் விருப்ப நேரலை கானங்கள் நிகழ்ச்சியில் யார் வந்திருக்காங்க, என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வருக வணக்கம். வணக்கம். வணக்கம் சார்.
1: அனைவருக்கும் மதிய வணக்கத்துடன். வேதாரண்யம் வட்டம் தேத்தாவுடி வடக்கு செல்வ பாரதி.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: வீர அபிமன்யம் படத்திலிருந்து பார்த்தேன் சிரித்தேன் என்ற பாடல் மேடம்.
0: பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
1: நன்றி மேடம்.

0: நாள் 2 இந்தக்கு மெலடி மெட்டுக்கள் 3 மணிக்கு எல்எஸ்சி 4 மணிக்கு ஹேஷ்டாக் 100.3 நேர் விருப்ப நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ரிதம்ஸ் நேர் விருப்ப நேரலை கானங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்து பாடல் கேட்க விரும்பிந்த நேயர் வருக. வணக்கம்.
1: நீயமதிய வணக்கம் சித்ரா மணக்குடி.
0: வணக்கம் சித்ராமா, சொல்லுங்க என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: படம் கர்ணன், பாடல் கண்கள் இங்கே. அந்த பாடல் கொடுங்க.
0: பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். நன்றி
1: நன்றி.

0: பண்பலை 100.3 இணைந்த நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி மட்டம் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் ரெட்ரோ ரிதம்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்காக யார் தொலைபேசியில் காத்திருக்காங்க கேட்கலாம். வருக, வணக்கம்.
1: பிஆர்பட்டினம் நளினி சங்கர்.
0: சொல்லுங்க நளினி மேடம், என்ன பாடல் வேணும்?
1: படகோட்டி படத்திலிருந்து தொட்டால் பூங்கலர்.
0: பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். நன்றி
1: நன்றி.

0: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இபான்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீபேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: நௌலெக்ட், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
2: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
1: ஒரு ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
2: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளில் இருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
1: நௌலெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
2: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
1: கோட்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்ட்.
3: பண்பலை 100.3 நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளம்கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
3: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை சொல்றாங்க திருச்சி சேலம் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: பண்பலையில் நேரம் 1:19 நிமிடமாகுது. ரெட்ரோ ரித்தம்ஸ் நிகழ்ச்சியோடு இணைந்து நேயர்கள் அவங்களுடைய விருப்ப பாடலை கேட்டுட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியோடு இணைந்து விருப்ப பாடல் கேட்க வரும் நேரை வரவேற்கலாம். வருக வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம் மேடம்.
3: வணக்கம், யார் வந்திருக்கீங்க சார்?
6: ஆண்டி மேடம், கார்த்திகை.
3: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
6: படம் திருவிளையாடல், பாடல் பார்த்தா பசுமரம்.
3: பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
6: நன்றி.
3: பாடலுக்கு முன்னாடி ஒரு விளம்பரம் கேட்டுடலாம்.
7: விவசாயிகளை நிரம்ப மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலை கலைகளை கட்டுப்படுத்த
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
7: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
8: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல.

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ரெட்ரோ ரிதம்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார் வந்திருக்கீங்க, என்ன பாடல்?
3: மானாம்பேட்டையிலிருந்து தேவி.
2: சொல்லுங்க தேவி, என்ன பாடல் வேணும்?
3: வசத மாளிகை படத்துல பாட்டு போடுங்க.
2: ஓகே, கொடுத்துடலாம்.

0: பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் பிரீஸ் வழங்கும் பாட்டு பட்டாசு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6 மணிக்கு காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
0: நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் ஒரு கதை சொல்லட்டா. தார்பாய்கள் கிரீனெட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். பண்பலை நிலை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: வங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: ரெட்ரோ ரித்ம்ஸ் நிகழ்ச்சி நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். நிறைவான பாடலை கேட்க யார் வராங்க? வருக வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க, என்ன பாடல்?
4: மன்னார்குடியிலிருந்து சசிகலா தியாகராஜன் பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணுமா?
4: அன்பை தேடி படத்திலிருந்து சித்திர மண்டபத்தில் அந்த பாடல் கொடுங்க மேடம்.

0: பண்பலையின் 100.3 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய ரெட்ரோ ரித்தம்ஸ் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்
1: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
0: தொடர்வது ஆகாஷ்வாணி.

வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகள் பிறந்த தின சிறப்புரை கேட்கலாம். வழங்குபவர் வடலூர் ஆர். சிவகுமார் அவர்கள்.

அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, வள்ளலார் என்னும் கருணை கடல் எல்லா உயிர்களின் பாதுகாவலர். 5/10/1823 சுபான ஆண்டு புரட்டாசி திங்கள் 21 நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 அவதரித்தார். பெற்றோர்கள் வள்ளலாருக்கு ராமலிங்கம் என பெயரிட்டனர். வள்ளல் பெருமான் பிள்ளையாக பெரும் பேறு பெற்றவர்கள் ராமையா பிள்ளை, சின்னம்மை என்ற அறம் சார்ந்த தம்பதியாவர். வள்ளலாருடன் உடன் பிறந்தவர்கள் சபாபதி, பரசுராமன் மற்றும் உண்ணாமலை சுந்தராம்பாள் என்ற சகோதர சகோதரிகள் ஆவர். வள்ளலாரின் தந்தை ராமையா பிள்ளை மருதூரின் கிராம கணக்கர். பிள்ளைகளை கூட்டி பாடம் சொல்லும் கணக்காயராகவும் விளங்கினார். வள்ளலார் பிறந்த 5வது மாதம் ராமையா பிள்ளை மனைவி மக்களுடன் சிதம்பரம் சென்று நடராஜ பெருமானை வழிபட்டு வந்தனர். வள்ளலார் 8 குழந்தையாக இருக்கும் போதே தந்தை ராமையா பிள்ளை காலமானார். தாயார் சின்னம்மையார் பிள்ளைகளை அழைத்தி கொண்டு தாம் பிறந்த ஊரான சென்னை பொன்னேரிக்கு அருகில் உள்ள சின்னக்காவனம் சென்றார். சில காலத்திற்கு பிறகு மூத்த பிள்ளை சபாபதி அவர்கள் புராண சொற்பொழிவு ஆற்றுதலில் வல்லவராக விளங்கியமையால் சென்னையில் குடும்பம் நடத்தி வந்தனர். அது முதல் வள்ளலாருக்கு 35 வரை சென்னையில் வாழ்ந்தார். சென்னையில் வாழ்ந்த காலத்தில் திருவொற்றியூர், கந்தகோட்டம் மற்றும் பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று இறைவனின் அருளை பெற்றார். சென்னை வாழ்வு என்பது ஆரவாரமாக இருப்பதால் அமைதியான நிலையை தேடி சிதம்பரம் நடராஜரிடம் வந்தடைந்தார். அங்கிருந்து கருங்குடி மணியக்காரர் திருவேங்கட ரெட்டியார் மூலம் அவர் வேண்டுதலுக்கு இணங்க 9 தங்கி முதல் 4 திருமுறைகளை எழுதினார். தண்ணீரில் விளக்கெரித்த அற்புதம் நடந்த இடம் கருங்குடி. அற்றார் அழிபசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி என்ற குறள் பசிப்பிணியை போக்குதல் பற்றி கூறுகிறது. இந்த திருக்குறளானது ஒரு ஏழையின் பசியை பற்றியும் அந்த ஏழையின் பசியை போக்கக்கூடிய ஒருவருக்கு கிடைக்கும் அற்புதமான பிரதிபலனையும் குறிக்கிறது. கொல்லான் புலால் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்ற திருக்குறளானது உயிர் கொல்லாமையை பற்றி கூறுகிறது. மேலும் அறம் சார்ந்த குறளின்படி தானும் வாழ்ந்து பிறரையும் அறம் சார்ந்து வாழ வேண்டும் என்று விரும்பியவர் வள்ளலார். உயிர்களின் பால் வைத்துள்ள கருணையை இந்த திருவுருப்பாவின் மூலமாக நாம் அறியலாம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், பசியினால் இழைத்தே வீடுதோர் இறந்தும் பசியறாத இறந்த வெற்றரை கண்டு உளம் பதைத்தேன், நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேரூர கண்டு உளம் துடித்தேன், ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இழைத்தவர் தமை கண்டே இழைத்தேன் என்று கூறுகிறார். மேலும் மண் உலகத்திலே உயிர்கள் தான் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதெனும் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கணமும் நான் சகித்திட மாட்டேன் என்ற அல்பா மூலம்

நாம் உணரலாம். திருக்குறள்கள், திருவுருப்பாக்கள் இவற்றின் செயல் வடிவம்தான் வடலூரில் வள்ளல் பெருமானால் 1865 சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் ஏற்படுத்தப்பட்டது. 1867 சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மச்சாலை ஏற்படுத்தப்பட்டு ஏழைகளின் பசியை இன்று வரை போக்கிக் கொண்டிருக்கிறது. மேலும் 1872 சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞானசபை என்பது ஏற்படுத்தப்பட்டு மூன்றும் வள்ளல் பெருமானால் மிக சிறப்பாக இன்றளவில் நடைபெற்று வருகிறது. சங்கம் என்பது அனைவரும் ஒன்று கூடி ஜீவகாருண்ய பணியை செய்வதற்கும், ஞான சபையில் நாம் இறைவனை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அறிவதற்கும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. தர்மச்சாலை என்பது ஏழைகளின் பசிப்பிணியை போக்கி அவர்களை நலமோடு வாழச் செய்வது. ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு பசி ஏற்படும் போது 35 வகையான அவஸ்தைகள் உடலில் ஏற்படும் என்று வள்ளலார் வரிசைப்படுத்துகின்றார். ஆகவே மனிதனாக பிறந்த நாம் அனைவரும் பசியை போக்குவது நமது தலையாய கடமையாகும். மேலும் வள்ளலார் ஆடம்பரம் இல்லாமல்

1872 சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை என்பது ஏற்படுத்தப்பட்டு மூன்றும் வள்ளல் பெருமானால் மிக சிறப்பாக இன்றளவிலும் நடைபெற்று வருகிறது. சங்கம் என்பது அனைவரும் ஒன்று கூடி ஜீவகாருண்ய பணியை செய்வதற்கும் ஞான சபையில் நாம் இறைவனை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அறிவதற்கும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. தர்மசாலை என்பது ஏழைகளின் பசிப்பிணியை போக்கி அவர்களை நலமோடு வாழச் செய்வது. ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு பசி ஏற்படும் போது 35 வகையான அவஸ்தைகள் உடலில் ஏற்படும் என்று வள்ளலார் வரிசைப்படுத்துகின்றார். ஆகவே மனிதனாக பிறந்த நாம் அனைவரும் பசியை போக்குவது நமது தலையாய கடமையாகும். மேலும் வள்ளலார் ஆடம்பரம் இல்லாமல் எளிய முறையில் வெண்மையான ஆடை உடுத்தி எடுத்துக்காட்டாக வாழ்ந்த ஒரு மனித கடவுள். பொதுவாக துறவிகள் அடுப்பை மூட்ட மாட்டார்கள், காவி உடை அணிந்திருப்பார்கள். ஆனால் நமது வள்ளலார் வெள்ளாடை உடுத்தி அணைய அடுப்பை ஏற்றி வைத்து ஏழைகளின் பசிப்பிணியை எண்ணாலும் போக்குபவர். அதனால் தான் வள்ளலார் ஒரு புரட்சி துறவி என்று அழைக்கப்படுகின்றார். வள்ளலார் பிறந்த நாள் தனிப்பெரும் கருணை நாளாக நாம் கொண்டாடுகின்றோம். மேலும் பெண் உரிமையை பற்றியும் முதியோர் கல்வியை பற்றியும் சாதி மத இன வேறுபாடுகளை கண்டித்தும் பல முற்போக்கான சிந்தனைகளை மனித மனங்களில் ஆழமாக வேரூன்ற காரணமாக இருந்த புனிதர் வள்ளலார். வள்ளல் பெருமானுடைய கொள்கைகளை எளிமையாக நாம் கண்டுகொள்ளலாம். கடவுள் ஒருவரே, அவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். சிறுதெய்வ வழிபாடு கூடாது, சிறு தெய்வங்களின் பெயரால் உயிர் பலி கூடாது, மாமிசம் என்னும் புலால் உண்ணக்கூடாது, சாதி மத இன மொழி வேறுபாடு வேண்டாம், எவ்வுயிரையும் தம்முயிராக எண்ணுதல் வேண்டும், ஆண்மனேயே ஒருமைப்பாட்டை கடைபிடித்து ஒழுகுதல் வேண்டும், ஜீவகாருண்யமே பேரின்பை வீட்டின் திறவுகோல், புராண சாத்திரங்களில் லட்சியம் வைக்க வேண்டாம், இறந்தவரை எரிக்காது புதைக்க வேண்டும், கருமாதி திதி போன்ற சடங்குகளை தவிர்த்திடுதல் வேண்டும், எதிலும் புதுமையும் பொதுநோக்கும் வேண்டும் போன்ற முற்போக்கான கொள்கைகளுக்கு சொந்தக்காரர் வள்ளலார். நூலாசிரியர், உரையாசிரியர், போதகாசிரியர், ஞானாசிரியர் மற்றும் பதிப்பாசிரியர், பத்திரிகை ஆசிரியர் போன்ற பன்முக ஆற்றல் கொண்டதனால் சித்த மருத்துவராகவும் அருட்கவிஞராகவும் இவை அத்தனைக்கு மேலாக அருட்பெருஞ்சோதியாகவே விளங்கியவர். மேலும் வள்ளலார் தொடங்கிய சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலை இன்றளவும் ஆயிரக்கணக்கான ஏழைகளின் பசியை போக்கி வருகின்றது. இதை அற்புதமான எடுத்துக்காட்டாக கொண்டு உலகின் பல்வேறு இடங்களில் பசிப்பிணியை போக்கக்கூடிய அற்புத நிகழ்வை சன்மார்க்க அன்பர்கள் நிகழ்த்தி கொண்டுள்ளார்கள். ஒரு மனிதனுடைய பசியை போக்க வேண்டும், மனிதனுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை எந்த முயற்சியாவது செய்து நீக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நாம் எல்லாம் வாழ வேண்டும் என்பது வள்ளல் பெருமானுடைய விருப்பம். மேலும் வள்ளல் பெருமான் எந்த உயிருக்கும் தீங்கு ஏற்படக்கூடாது என்பதில் மிக உறுதியாக இருந்தார். வள்ளலார் கூறிய நித்திய ஒழுக்கம் எனப்படுவது மனிதர்களாகிய நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை மிக எளிமையாகவும் அழகாகவும் கூறுகிறது. இந்த விதிகளை பின்பற்றினால் மனிதன் மிக சிறப்பாக சமூகத்தில் சிறந்த புண்ணியராக வாழலாம் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த அரிய மனித பிறப்பு என்பது நமக்கு இறைவன் அளித்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஆகவே இந்த பிறப்பிலேயே நாம் புண்ணிய செயல்களை செய்து நமக்கு அடுத்து வரும் தலைமுறைக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தால் உலகின் எந்த ஒரு இடத்திலும் சண்டையோ சச்சரவோ அதனால் ஏற்படும் துன்பங்களோ வராது. அது வள்ளலார் நமக்கு உணர்த்திய அற்புதமான வாழ்க்கை பாடம். வள்ளலார் தனது 9 வயதில் அருளிய தெய்வமணி மாலை என்ற அருட்பா தொகுப்பில் இறைவனிடம் நமக்கு எவ்வளவு அற்புதமான மனம் வேண்டும் என்பதை ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமரதம் உறவு வேண்டும் என்ற அருட்பாவில் மிக அழகாக வேண்டுகின்றார். மேலும் வள்ளலார் எழுதிய 6 திருமுறைகளிலும் மற்றும் அருட்பெருஞ்சோதி அகவலிலும் வள்ளல் பெருமான் வலியுறுத்தி கூறுவது ஜீவகாருண்ய ஒழுக்கம். உலகினில் உயிர்களுக்கு ஊறும் இடையூறலாம் விலக நீ அடைந்து விலக்குக, மகிழ்க, சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக, உத்தமன் ஆகுக, ஓங்குக என்றனை என்பது அகவலின் முடிவான வரிகள். மேலும் மனிதர்களாகிய நாம் இந்த பிறப்பில் காமம், கோபம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், கொலை போன்ற 7 வகை எதிரிகளும் இவர்களுக்கு உறவானவர்களும் நம்மை பற்றாமல் இருக்க வேண்டும் என அருட்பாவில் பாடி நமது வாழ்வியலை அற்புதமாக மேம்படுத்துகின்றார். வடலூர் பார்வதிபுரத்தில் வள்ளலார் தொற்றுவிட்ட தர்மசாலையில் வள்ளலார் கைப்பட ஒரே இரவில் 1596 வரிகளில் எழுதிய அருட்பெருஞ்சோதி அகவலையும், பசிப்பிணியை போக்க வள்ளலார் ஏற்படுத்திய அணையா அடுப்பையும், வள்ளலார் ஏற்றிய தீபத்தையும், வள்ளலார் உருவாக்கிய ஞான சபையையும், அதில் 7 திரைகளை நீக்கிய பின்பு ஜோதி தரிசனத்தையும் காணும் பொன்னான வாய்ப்பு நமக்கெல்லாம் கிடைத்திருப்பது மிகப்பெரிய பிறவி பயன். அன்பினால் எதையும் சாதிக்கலாம் என்ற அற்புதமான கருத்தின் அடிப்படையில் அன்பனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பனும் குடில் புகும் அரசே, அன்பனும் வலைக்குட்படுபரம் பொருளே, அன்பனும்
கரத்தம் ரமுதே அன்பனும்.

கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேருளியே, அன்புருவாம் பரசிவமே, அன்பு எனும் அருட்பா ஒளி விளக்கை வள்ளலார் நமக்கு வழங்கியுள்ளார். வள்ளலார் இந்த பூமியில் தோன்றியது எதற்காக என்பதை இந்த அருட்பாவில் விளக்குகின்றார். அகத்தே கருத்து புறத்தே வெளித்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திருந்திருக்கின்றே என்னை இறைவன் இந்த உகத்தே வருவிக்க விட்டேன், அருளை பெற்றேன் என்று சொல்கின்றார். ஆகவே தான் பெற்ற இன்பத்தை, தான் பெற்ற மரணமில்லா பெருவாழ்வை உலகில் பிறந்த அனைவரும் பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஜீவகாருண்ய பாதையில் அனைவரும் செல்ல வேண்டும் என்பது வள்ளல் பெருமானுடைய தீர்க்கமான முடிவு. மேலும் அங்கே கடவுளை ஆராதிக்க தீப வழிபாடு நடைபெறுகிறது. கடவுள் எந்த வடிவத்தில் இருந்தாலும் உயிர் பலி கூடாது என்பது உண்மை. தீபோளியில்தான் அருப்பெறிஞ்சு ஆண்டவர் விளங்குகிறார் என்பதும் உண்மை. ஜீவகாருண்ய கோட்பாடுகளை தனது வாழ்வில் கடைபிடித்து எடுத்துக்காட்டாக விளங்கியதால் வள்ளலார் 31/1874 வெள்ளிக்கிழமை 12 மணியளவில் இரவு அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடன் இரண்டரை கலந்து மரணமில்லா பெருவாழ்வை அடைந்தார். இன்றும் நம்முடன் ஒளி வடிவில் வாழ்ந்து நமக்கு வழிகாட்டி வருகின்றார். மேலும் 2/2/1867 அன்று தர்மசாலை மற்றும் ஞானசபை அமைக்க வள்ளலாருக்கு அவ்வூர் மக்களால் தானம் அளிக்கப்பட்டது. அந்த மக்களால் குடியேற்றப்படுகிறது. ஆகவே வள்ளலார் காட்டிய பாதையில், ஜீவகாருண்ய பாதையில் சென்றால் நம் வாழ்வு மேம்படும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.

0: இதுவரை வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகள் பிறந்த தின சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் வடலூர் ஆர். சிவகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
1: இணைந்திருக்கிறோம் நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 ஓடு.

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். இந்தியா சுவிட்சர்லாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் 100 பில்லியன் டாலர் முதலீடுகளுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா வரும் டிசம்பர் மாதத்திற்குள் 3 நாடுகளுடன் இருதரப்பு முதலீட்டு பாதுகாப்பு ஒப்பந்தங்களை இறுதி செய்ய உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் நாளை நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன. வள்ளலாரின் உயரிய கொள்கைகள் மனிதநேயத்தின் மாபெரும் விழுமியங்களாக திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். கோவை, நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் இன்று இடிமின்னல் காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா சுவிட்சர்லாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் 100 பில்லியன் டாலர் முதலீடுகளுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் சுவிட்சர்லாந்து அதிபர் கி பாமலின் உடனான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் இன்று உரையாற்றிய பிரதமர், இந்த ஒப்பந்தம் மூலம் நம் நாட்டில் அடுத்த 15 ஆண்டுகளில் 10 லட்சம் நேரடி வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று குறிப்பிட்டார். ஐரோப்பாவுடனான இந்தியாவின் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களில் முதலாவது ஒப்பந்தம் சுவிட்சர்லாந்து நாட்டுடன் எட்டப்பட்டதாகவும் அவர் எடுத்துரைத்தார். முன்னதாக சுவிட்சர்லாந்து அதிபருடன் வர்த்தகம், முதலீடு, அறிவியல், தொழில்நுட்பம், புத்தாக்கம், முதலீடுகள், கலை, கலாச்சாரம், மக்கள் பரிவர்த்தனையில் ஒத்துழைப்பு முன்னெடுத்துச் செல்வது குறித்த பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன. இப்பிரிவுகளில் பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயுள்ளன. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சுவிட்சர்லாந்து அதிபர் இன்று மாலை சந்தித்து பேசுகிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கருடனும் அவர் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். இந்தியா வரும் டிசம்பர் மாதத்திற்குள் குறைந்தது 3 நாடுகளுடன் இருதரப்பு முதலீட்டு பாதுகாப்பு ஒப்பந்தங்களை இறுதி செய்ய உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். புதுடெல்லியில் மியூனிக் தலைவர்கள் கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அமைச்சர், இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தங்களுக்கான புதிய வரைவு தயாராக உள்ளதாகவும், அமைச்சரவை அனுமதிக்கு பின்னர் முதலீட்டாளர்களுக்கு சாதகமானதாக இது மேம்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டார். இந்த புதிய வரைவு இருதரப்பு முதலீட்டாளர்களுக்கும் பயனளிக்கும் என்றும் அவர் கூறினார். ஐக்கிய அரபு அமீரகம், ஓமன், மத்திய ஆசிய நாடுகளுடன் ஒப்பந்தங்கள் முடிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கனடா, ரஷ்யா உட்பட மேலும் பல நாடுகளுடன் இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். வர்த்தக ஒப்பந்தங்களை இறுதி செய்யும் இந்தியாவின் அணுகுமுறையை இந்திய ஐரோப்பா பேச்சுவார்த்தைகள் பிரதிபலிப்பதாக அவர் கூறினார். இந்த ஒப்பந்தத்தின் கீழ் 92.5% இறக்குமதி வரி குறைப்பிற்கு இந்தியா வகை செய்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதனிடையே இந்தியா அமெரிக்கா வர்த்தக பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், எனினும் இறுதி முடிவு இன்னும் எட்டப்படவில்லை என்றும் அவர் கூறினார். இருதரப்பிலும் நிலவும் முரண்பாடுகளை களையும் வகையில் இந்த பேச்சுவார்த்தைகள் அமைந்துள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் நாளை நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன. வாக்குப்பதிவு நாளை காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெறும். மதுராந்தகத்தில் தாவேகா, திமுக, அஇஅதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், நாம் தமிழர் கட்சிகளின் வேட்பாளர்கள் உட்பட 27 பேரும், தாராபுரம் தொகுதியில் 22 வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர். மதுராந்தகத்தில் 285 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்ட நிலையில் 8 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளதாக எமது செங்கல்பட்டு செய்தியாளர் கூறுகிறார்.
1: செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தனி தொகுதி நாளை நடைபெற உள்ள இடைத்தேர்தல் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மொத்த வாக்காளர்கள் 213,689 பேர். மதுராந்தகம் தொகுதியில் மொத்தம் 167 அமைவிடங்களில் 285 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் மொத்தம் 8 வாக்குச்சாவடிகள் பதட்டமானவையாக கண்டறியப்பட்டு வகைப்படுத்தப்பட்டுள்ளன. செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
0: தாராபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள 320 வாக்குச்சாவடி மையங்களில் 320 நுண் பார்வையாளர்கள் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்கின்றனர். 1486 பேர் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ளதாக எமது திருப்பூர் செய்தியாளர் கூறுகிறார்.
2: தாராபுரம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தயாரிப்பு பணிகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் தாராபுரம் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் உள்ள காப்பறையிலிருந்து வாக்குப்பெட்டிகள் சீல் உடைக்கப்பட்டு வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்பி வைக்கும் பணி இன்று தொடங்கியது. தொடர்ந்து ஸ்ட்ராங் ரூமில் இருந்த வாக்குப்பெட்டிகள் மற்றும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் வெளியே கொண்டு வரப்பட்டன.

0: இடைத்தேர்தல் நடைபெறும் இவ்விரு தொகுதிகளுக்குட்பட்ட பகுதிகளுக்கு நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை வரும் 9ஆம் தேதி நடைபெறும். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் மதுராந்தகம் தொகுதியில் வெற்றி பெற்ற மரகதம் குமாரவேலும், தாராபுரம் தொகுதியில் வெற்றி பெற்ற சத்யபாமாவும் தங்களது பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து இவ்விரு தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில், வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தின் கீழ் சமூக மேம்பாடு அனைத்தையும் உள்ளடக்கி ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் நம் தேசத்தில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இவ்வளர்ச்சிப் பாதையில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக நொய்டா சர்வதேச விமான நிலையம் குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. நாட்டின் பிரம்மாண்ட பசுமை விமான நிலைய திட்டத்திற்கு எடுத்துக்காட்டாக 11,200 கோடி ரூபாய் முதலீட்டில் உருவாக்கப்பட்டுள்ள நொய்டா சர்வதேச விமான நிலையத்தை பிரதமர் கடந்த மார்ச் மாதம் நாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்த விமான நிலையம் நொய்டா பகுதிக்கு ஒரு தனி அடையாளத்தையும் இளையோருக்கு வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கி தந்துள்ளது. முதற்கட்டமாக ஆண்டொன்றுக்கு 1,20,00,000 பயணிகளை கையாளும் திறனுடன் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த விமான நிலையம் எதிர்காலங்களில் 7 கோடிக்கும் மேற்பட்டோரை கையாளும் வகையில் மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. நாட்டின் விமான கட்டமைப்பையும் பிராந்திய சர்வதேச தொடர்புகளை வலுப்படுத்தும் வகையில் நொய்டா பசுமை விமான நிலையம் கட்டமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நொய்டா விமான நிலையம் குறித்து திருச்சியை சேர்ந்த கட்டட பொறியாளர் திரு கே லோகநாதன்,
2: நொய்டா சர்வதேச விமான நிலையம் புதிய இந்தியாவின் ஒரு புதிய இணைப்பாகும். இந்த விமான நிலையம் உத்தரப்பிரதேசத்தின் வளர்ச்சிக்கும் இந்தியாவின் விமான போக்குவரத்து எதிர்காலத்திற்கும் முக்கியமான முன்னேற்றமாக கருதப்படுகிறது. ஒரு விமான நிலையம் என்பது விமானங்கள் வந்து செல்லும் இடம் மட்டுமல்ல, அது மக்கள், பொருளாதாரம், தொழில், சுற்றுலா, முதலீடு மற்றும் கனவுகளை இணைக்கும் பாலமாகும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. வள்ளலாரின் 204வது ஆண்டு பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் விடுத்த செய்தியில், வள்ளலாரின் உயரிய கொள்கைகள் மனித நேயத்தின் மாபெரும் விழுமியங்களாக திகழ்கிறது என்று புகழாரம் சூட்டியுள்ளார். வள்ளலாரின் அன்பு, அருள், பரிவு, சமத்துவ பாதையில் பயணிக்க அனைவரும் உறுதியேற்க மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அழைப்பு விடுத்துள்ளார். இதனத்தையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் சின்ன காவனத்தில் சன்மார்க்க கொடி ஏற்றப்பட்டு அகவல் பாராயணம் செய்யப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஆலங்குளம் தமிழ்நாடு சிமெண்ட் ஆலை மறுசீரமைப்பு குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். சிவகாசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஆலையை சீரமைப்பது குறித்து ஆய்வுகள் நடைபெற்று வருவதாக கூறினார். பசுமை பட்டாசு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சரவெடிகளை தயாரிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியிருப்பது பட்டாசு உற்பத்தியாளர்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் டெங்கு பாதிப்பு கட்டுக்குள் உள்ளதாகவும், அடுத்த 15 நாட்களுக்குள் இது மேலும் குறைய வாய்ப்புள்ளதாகவும் பொது சுகாதாரத்துறை இயக்குநர் திரு சோமசந்திரம் கூறியுள்ளார். நாகை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் பருவமழை முன்னெச்சரிக்கை நோய் தடுப்பு நடவடிக்கைகளை இன்று நேரில் ஆய்வு செய்த அவர், அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்களிடம் இது தொடர்பாக கேட்டறிந்தார். விருதுநகரில் வடகிழக்கு பருவமழையொட்டி தீயணைப்பு மீட்புப் படையினர் நடத்திய மீட்பு ஒத்திகை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா அரி பார்வையிட்டார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே திருமூர்த்தி மலை பஞ்சலிங்க அருவியில் 3 மாதங்களுக்கு பின்னர் நீர்வரத்து சீராகி உள்ளதால் பக்தர்களும் சுற்றுலாப் பயணிகளும் அங்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் தெற்கு உள் கர்நாடகா வழியாக நிலவும் காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் இன்று இடிமின்னல் காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவிற்கு எதிரான அகமதாபாத்தில் நடைபெறும் 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று ஆஸ்திரேலியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 6 விக்கெட் இழப்பிற்கு 119 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா சுவிட்சர்லாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் 100 பில்லியன் டாலர் முதலீடுகளுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா வரும் டிசம்பர் மாதத்திற்குள் 3 நாடுகளுடன் இருதரப்பு முதலீட்டு பாதுகாப்பு ஒப்பந்தங்களை இறுதி செய்ய உள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் நாளை நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன.

0: உயரிய கொள்கைகள் மனித நேயத்தின் மாபெரும் விழுமியங்களாக திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். கோவை, நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் இப்பொழுது 1:55.47. பாட்டு பெட்டி. சமையலோடு சங்கீதத்தை கலந்து அற்புதமாக விருந்தளித்த பாடல் இது. ராகங்கள் வரும்பொழுது அதன் பெயரும் சேர்ந்தே வருமாறு பாடலை அமைத்திருப்பது தனிச்சிறப்பு. கர்நாடக இசையின் ஸ்வரங்களும் தமிழ் வார்த்தைகளும் பிரிக்க முடியாமல் பிணைக்கப்பட்டிருக்கும். ஸ்வரங்களை பாடல் வரிகளாக மாற்றும் இந்த யுக்திக்கு ஸ்வரச்சரம் என்று பெயர். கல்யாணி, வசந்தா, ஸ்ரீரஞ்சனி, மத்தியமாவதி, கானடா என ராகங்களால் தொடுத்த பா மாலையோடு ராக மாளிகாவாக இப்பாடல். சமைக்கும் செயல்களே சங்கீதமாய், வரிகளும் அதற்கேற்ப லயங்களாய்.

0: இதுவரை கேட்டு நீங்கள் ருசித்தது பாட்டு பெட்டி. இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலை 100.3.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
2: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் சார்பாக இந்த நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள் நிறைய பதில்களை நேயர்களுக்கு புற்றுநோய் சம்பந்தமாக சொல்லிக்கிட்டே இருக்காரு. வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.
2: நிறைய தகவல் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப ஒருத்தவங்க இருக்காங்க, நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்க குரல் வளம் நல்லா இருக்கு. போக போக அந்த குரல் வந்து மாறிக்கிட்டே இருக்கு, வேறு மாதிரியான குரலாக மாறுது. குரல்ல ஒரு விதமான கீச்சு கீச்சு ஒலி, தடிமன், இதெல்லாம் வந்து அவங்களுடைய வார்த்தை மொழியே மாறிடுது. அவங்களுடைய பேச்சில் இருக்கக்கூடிய அந்த குரல் வளமே மாறிடுது. ஏன் இந்த குரல் மாற்றம் நடக்குது, ஏன் இந்த காரணம்?
3: வோக்கல் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரல் நரம்புகள் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாம் தொண்டைக்குள்ளே இருக்குது. நம்மளே பேசும்போது அந்த இடத்துல வச்சிங்கன்னா வைப்ரேஷன் கேட்குது இல்லை. ஸோ அந்த ரெண்டு இது வந்துட்டு அப்படியே வைப்ரேட் பண்ண பண்ண நமக்கு காற்று சுவாசிக்கிற காற்றுலேருந்து அப்படியே லங்ஸ்லேருந்து நம்ம காற்று வெளியில் தள்ளி அந்த கேப் வழியாக வரும்போது அது சிமிட்டுறதுனால நமக்கு வாய்ஸ் ஜென்ரேட் ஆகுது. ஒரு ஒருத்தருக்கும் சிக்னேச்சர் வாய்ஸ் வந்து கரெக்டாக அவங்க பருவத்தை தாண்டி வந்தோடனே அந்த வாய்ஸ் செட் ஆகிடும். அதுக்கப்புறம் சேஞ்சஸ் ரொம்ப கம்மியாகவும், நீங்கள் பாடகராக இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி அந்த நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஸ்ருதி வந்துட்டு ஏற்றலாம் இறத்துலாம் அதெல்லாம் செய்யலாம். பட் ஜென்ரலி ஒருத்தருக்கு பருவம் வயது அந்த ஒரு 14-16 வயது ஆனதுக்கப்புறம் அவங்க வாய்ஸ் அப்படியே செட் ஆகிடும். இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு 35-40 வயசில் திடீர்னு குரல் மாறிடும். அதாவது ஒரு பார் கீழே இறங்கும், ரெண்டு பார் கீழே இறங்கும். அப்போவே எல்லோரும் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க, என்ன தொண்டையில் ஏதாவது இருக்கா இல்லை உங்களுக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்கா. சில பேர் என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே என்னடா கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு எதுக்கடா பேசினாதானே கேட்குறாங்க, அப்படியே பேசுகிறது விட்டுருவாங்க. பேசுகிறது விட்டாங்கன்னா யாரும் கேட்க மாட்டாங்க, இன்னும் டிலே ஆகிடும். குரல் மாற்றம் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான சிம்டம். ஜென்ரலி குரல் மாற்றம் எப்போ வரும், நிறையா நம்ம பேசிகிட்டே இருக்கோம். ஒரு டீச்சராக இருக்காங்க, மேடை பேச்சாளராக இருக்காங்க, இவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மணிக்கணக்கில் பேசும்போது அடுத்த நாள் தொண்டை வந்து டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் சில பேர் ஸ்பெஷலி இந்த சிகரெட் பீடி இந்த மாதிரி பிடிக்கிறவங்களுக்கு, மது அருந்தவங்களுக்கு குரல் மாற்றம் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு திங் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு டாக்டர்கிட்ட போயிடணும். ஏன்னா அந்த குரல் நரம்புகள் எல்லா அந்த ஸ்மோக்கை வந்து அதுதான் கேட்டு மாதிரி வச்சு அடைச்சி அடைச்சி அது திறக்குது. அந்த இடத்துல அவ்வளோ போய் டெபாசிட் ஆகி சில டைம் கேன்சர் அங்கே இடத்துல வரலாம். அதனுடைய ஃபஸ்ட்டு சைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரலினுடைய அந்த சுதி அப்படியே இறங்கும். இறங்க இறங்க நம்மளுடைய மூ

0: மூமெண்ட்ஸும் இறங்கிடும். அண்ட் ஒரு குறிப்பிட்ட டைமில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களால சுவாசிக்கவே முடியாது, இருமல் வரும், தண்ணி குடித்தாங்கன்னா புறையேறிடும். இதுதான் ஃபைனல். இது ஃபஸ்ட்டு குரல் மங்கும், அடுத்தது வந்துட்டு இருமல் வரும், அண்ட் மூணாவது வந்துட்டு நம்ம ஏதாவது தண்ணி கிண்ணி குடித்தா புறையேறும். இதுதான் மூணு சீக்வன்ஸ். புறையேற ஆரம்பிச்சிச்சுன்னா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக வோக்கல் கார்டு அந்த பாக்ஸே காலி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். சீக்கிரம் வந்துட்டீங்க, அந்த குரல் சேஞ்ச் ஆறப்பையும் வந்துட்டிங்கன்னா அறுவை சிகிச்சையே கிடையாது, ஜஸ்ட் கதிர்வீச்சு கொடுத்தா கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடலாம். பட் சப்போஸ் இந்த இருமல் வரும்போது நமக்கு இருமல் வர ஆரம்பிச்சிச்சு அல்லது புறையற ஆரம்பிச்சிச்சுன்னா தென் குரல் டப்பாவை எடுத்துகிட்டு ஆயுஸ்க்கு குரல் இழந்துடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். வாய்ஸ் சேஞ்ச் வந்து ரொம்ப முக்கியம். எந்த வாய்ஸ் சேஞ்ச் ரொம்ப நாள் நீடிச்சு ஒரு அஞ்சு நாளுக்கு மேலே குரலனுடைய கேரக்டர் மாறியே இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒரு டாக்டர் போய் பாருங்கள். காது மூக்கு தொண்டை டாக்டர்லாம் இருப்பாங்க, அவங்க சிம்பிளாக ஒரு கண்ணாடி மாதிரி வாய்க்குள்ளே வச்சு பார்த்துருவாங்க எது மூவ் ஆகுது எது மூவ் ஆகலைன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, சீக்கிரம் வந்துடுங்க. நேயர்களே, 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.
2: உங்கள் காரைக்கல் பண்பலையின் 103.3 இணைந்திருக்கிறீர்கள்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இனி இசைக்கு வருவது மெலடி மெட்டுக்கள். உங்கள் செவினனைக்கு வருகிறது மெலடி மெட்டுக்கள். காற்றோடு கலக்கும் இசை, அது ஒரு குயிலின் இசை.

0: காரைக்கால் பண்பலை 100.3. நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
3: என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: இதமான இசை சாமரம் வீசி வருவதோ உங்கள் காரைக்கல் பண்பலை 100.3. இதன் அலைகள் என்றும் ஓய்வதில்லை.

0: காரைக்கல் பண்பலை 100.3 நாளை காலை 6:40 ஸ்ரீலலிதாம்பாள் சித்தா பார்மாவின் வெடங்கலூர் எண்ணெய் வழங்கும் சொல்லாமதோ இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு வெடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மேலனிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசும் தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.

0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: மலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்
0: காரைக்கால் பண்பலை 100.3 இது இதமான கீதங்களோடு மெலடி மெட்டுக்கள் வானலையில் மழை தூறலாய் உங்கள் செவிகளில் இன்பச்சாரலாய்

0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி, உங்கள் கடை கும்பகோணம்.
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 7 மணிக்கு PSR டயர்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி இது. நாளை மாலை 5 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் வாங்க பேசலாம் விளம்பரதார நிகழ்ச்சி. மெலடி மெட்டுக்கள் சம்மதத்தின் சங்கமத்தில் தென்றலில் மிதக்கும் இருமணங்கள்.

0: வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
1: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: கீதம் இசைக்கும் இந்த குயில்களோடு காரைக்கால் பண்பலையின் மெலடி மெட்டுக்கள்.

0: நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமை வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். செங்கல் சூளை மற்றும் இதழ் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
1: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு கண் மருத்துவமனை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
2: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ ரத்ததான சிறப்பு தொடர். தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை மயிலாடுதுறை. மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
4: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.

2:40 காரைக்கால் பண்பலையோடு இணைத்திருப்பது மெலடி மெட்டுக்கள். முத்தமிழ் கவியோடு இந்த மெலடி மெட்டு காரைக்கால் பண்பலை 100.3 இல்

0: நாளை பிற்பகல் 12 மணிக்கு ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர் இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
1: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 5:30 விலக்கேற்றும் வேளையின் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
2: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
0: காரைக்கால் பண்பலை 100.3 இது மெலடி மெட்டுக்கள். அழகான புதுக்காவியம், அதிலோர் எழிலோவியம்.

0: காரைக்கல் பண்பலை 100.3 நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சுல் அமுது இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்
3: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் ஹாஷ்டாக் 100.3 மனதை மயக்கும் லயத்தோடு. மெலடி மெட்டுக்கள்

0: காரைப்பண்பலையின் 1.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 1.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களோடு வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. கேட்டு ரசித்து பயன்பெற தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலையின் 1.3. எனும் சில நொடிகளில் தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை அஞ்சல்.
1: நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நீலகிரி மாவட்டம் ஆலக்கரை, கோத்தகிரி ஆகிய இடங்களில் 12 சென்டிமீட்டர், ஏத்தாப்பள்ளி, குன்னூர் ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், தேனி மாவட்டம் தேவாரம் 7 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் பில்லூர் அணை மேட்டுப்பாளையம் 5 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் சித்தாறு, மதுரை மாவட்டம் திருமங்கலம், நீலகிரி மாவட்டம் கெடாய் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், சின்கொனா, கொடைக்கானல், படகு குழாம், சாம்ராஜ், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை, கழுகுமலை, தேனி மாவட்டம் மஞ்சளாறு, குந்தாபாலம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கொடைக்கானல், ஆனைமலை வட்டாட்சியர் அலுவலகம், அடவிநயினார் கோவில், சோலையாறு, பாளையங்கோட்டை, சூரலக்கோடு, ஆழியாறு, சோத்துப்பாறை, பெரியாறு, குண்டாரணை, திருமூர்த்தி, ராசிபுரம், திருமூர்த்தி அணை, அடார், வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியார்

திட்டப்பகுதி கேட்டி சேந்தமங்கலம் பெரியகுளம் அடையாமடை பாலமோர் சிவலோகம் உடுமலைப்பேட்டை உப்பாசி பால்பாறை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர். திருநெல்வேலி பால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் குண்டேரிப்பள்ளம் சின்னக்கல்லாறு ஊத்து அமராவதி அணை தானியமங்கலம் பொள்ளாச்சி களிகள் திற்பரப்பு அருப்புக்கோட்டை செம்பரம்பாக்கம் மடத்துக்குளம் உதகமண்டலம் மக்கிடம்பட்டி உப்பாரணை தாராபுரம் எட்டயபுரம் பில்லிமலை செங்கோட்டை போடிநாயக்கனூர் பெருஞ்சாணி அணை நாலுமுக்கு மதுராந்தகம் ஒடஞ்சத்திரம் கிண்ணகோரை குன்றத்தூர் திருப்பத்தூர் சிங்கம்புணரி தேக்கடி பெரியகுளம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் இயல்பையொட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 37.6 டிகிரி செல்சியஸ் ஈரோடில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் தர்மபுரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.7 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை ஈரோடு கன்னியாகுமரி கரூர் திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்கள இயல்புக்கு அதிகமாக இருந்தது. தஞ்சாவூர் சென்னை கோயம்புத்தூர் மதுரை ராமநாதபுரம் சேலம் திருப்பத்தூர் திருச்சிராப்பள்ளி வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. குறைந்த அளவு வெப்பநிலை ஈரோடு மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தஞ்சாவூர் சென்னை கடலூர் சேலம் திருச்சிராப்பள்ளி திருவள்ளூர் ராமநாதபுரம் வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் 3.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கர்நாடகத்தின் வடக்கு உட்பகுதியை ஒட்டி தமிழகத்தின் பகுதிகளில் கர்நாடகத்தின் தெற்கு உட்பகுதிகளின் கடற்பரப்பில் 0.9 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை ஒன்று உருவாகியுள்ளது. மன்னார் வளைகுடாவொட்டி தென்கடலோர தமிழ்நாட்டின் கடற்பரப்பில் கடல் மட்டத்திலிருந்து 0.9 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் நீலகிரி தேனி கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் கரூர் திருச்சிராப்பள்ளி அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் ஒரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளையும் நாளை மறுநாளும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 18 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் குறைந்த அளவு வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: பண்பலை 100.3 நேயர்களை கேட்டு ரசிக்கலாம். விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாசலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாசலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இன்றைய லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சிக்காக நம்ம கரைகால் பண்பலை 100.3 ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டிருக்க கேள்வி என்னென்னா, ஷாப்பிங் போகணும் அப்படின்னாலே நம்ம மனசில் ஒரு பெரிய லிஸ்ட்டு ஓடிட்டே இருக்கும். இதை வாங்கணும், அதை வாங்கணும், அங்கே போன பிறகு இதெல்லாம் நல்லா இருந்ததெல்லாம் வாங்கலாம், ஆஃபர் இருந்தால் வாங்கலாம், நம்ம தேடிட்டு இருந்த பொருள் கிடைச்சதுன்னா வாங்கலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து ஓடிட்டே இருக்கும். ஷாப்பிங் அப்படின்னு கிளம்பும் பொழுது ஒரு லிஸ்ட்டோட போவோம், அங்கே போனால் வேறு ஏதாவது பார்த்தா வாங்குவோம் இந்த மாதிரி. ஆனால் ஒரு சின்ன நிபந்தனை கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, ஒரே ஒரு பொருளை மட்டும்தான் ஷாப்பிங் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த பொருளை வாங்குவீங்க? இதுதான் நம்ம லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியில் நேயர்கள் முன் வச்சுருக்க கேள்வி. உங்களுக்கு ரொம்ப நாளாக ஆசையாக இருக்கிற பொருளா, இல்லை வீட்டுக்கு தேவைப்படுற பொருளா, தினமும் பயன்படுத்துகிற பொருளா, ஆஃபரில் கிடைக்கிற பொருளா, எந்த பொருள், ஒரே ஒரு பொருளை மட்டும் ஷாப்பிங் செய்ய நிபந்தனை இருந்தால் என்ன பொருள் வாங்குவீர்கள்? நிகழ்ச்சியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.

பண்பலை 100.3 நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அதிக மகசூல் அல்ல. மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் ஒரு கதை சொல்லட்டா. தார்வாய்கள் குரீன் ஜோஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். பண்பலை 100.3 நேயர்கள் இணைந்திருப்பது லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியோடு. ஒரே ஒரு பொருளை மட்டும் ஷாப்பிங் செய்ய நிபந்தனை இருந்தால் என்ன பொருள் வாங்குவீர்கள்? ஒரே ஒரு பொருள் அப்படின்னு சொன்னோடனே நிறைய பேர் என்ன யோசிக்கலாம், என்ன வாங்கலாம் அப்படின்லாம் யோசிச்சுட்டே இருப்பீங்க. உங்களுடைய தேவையா, ஆசையா, இல்லை நீண்ட நாள் கனவா, நீங்கள் தேர்வு செய்ய போகிற அந்த ஒரு பொருள் விலை உயர்ந்ததாக இருக்கலாம், விலை குறைவாக இருக்கலாம், நிபந்தனையோடு ஒரு பொருள் தான் அப்படின்னா என்ன பொருள் வாங்குவீங்க? கண்ணார்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன் சொல்லியிருக்காங்க, செல்ஃபோன் வாங்குவேன் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணப்பன்பேட்டை ஜோதி, கைபேசி வாங்குவேன் அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஆணி மேடம் கார்த்திகேயன், எஃப்எம் ரேடியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லமல் ஷேக் அலாவுதீன், கல்லாப்பெட்டி வாங்குவேன்னு சொல்லியிருக்காங்க. இடங்கண்ணி ஜெகன், புத்தகங்கள் வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு பொருள் அப்படின்ற நிபந்தனை இருந்தால் பால் மட்டும் வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மங்கை மேடம் ஜெயந்தி, என் மனைவிக்கோ அல்லது பிள்ளைகளுக்கோ பயன்படுத்துகிற மாதிரி இருக்கிற ஒரு பொருள் வாங்குவேன்னு சொல்லியிருக்காங்க. கீழ்குடியிருப்பு சிங்காரவேலு, எங்கள் வீட்டில் டிவி சின்னதாக இருக்குது அதனால் பெரிய டிவி வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மன்னார் காட்டு மன்னார் கோயில் மடப்புறம் வேல்முருகன், அப்புறம் இருக்கையூர் சக்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வீட்டுக்கு தேவையான பொருள் வந்து பொருள் என்றால் ஒரே பொருள் சமைக்கும் உணவு அரிசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வீட்டுக்கு தேவையான பொருள் அப்படின்லாம் சொல்லலை, நீங்கள் ஆசைப்படுற பொருள், உங்களுடைய கனவில் நான் இதை வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கிற பொருள், உங்களுக்கு பிடித்த பொருள் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கேன். கொடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா, ஒரு பொருள் மட்டும்தான் வாங்கணும்னு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நல்ல புத்தகத்தை வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழ்நாள் முழுவதும் அறிவையும் அனுபவத்தையும் கொடுத்து கொண்டே இருக்கணும்னு

சொல்லியிருக்காங்க. கரிகால் நளினி, அருள் ஷாலினி, ரியா அவங்க வந்து எல்லாம் சேர்ந்து அவங்களுடைய என்ன சொல்லியிருக்காங்க, வானொலி அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமிதராயன் கோட்டை பாரிவள்ளல் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஷாப்பிங் போனால் தான் அங்கே பொருள், என்ன பொருள் வாங்கணும்னு யோசனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புத்தகங்கள் வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆண்டி மேடம். சுதீஷ், சுபிதா,

0: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலை களைகளை கட்டுப்படுத்த
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
0: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன களைகொல்லி.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம்.

0: மற்றும் அதிக போனஸ் இ பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: நௌலெக், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
2: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
1: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
2: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளில் இருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
1: நௌலெக் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
2: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
1: கோட்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்.
3: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலை களைகளை கட்டுப்படுத்த
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை 1 ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
3: ரைசாக்ட் கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன களைக்கொல்லி.
4: நேயர்கள் நினைவிற்கு பண்பலை 100.3 நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் பிரீஸ் வழங்கும் பாட்டு பட்டாசு. நாளை மாலை 6 மணிக்கு காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
5: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
4: ஒரே ஒரு பொருளை மட்டும் ஷாப்பிங் செய்ய நிபந்தனை இருந்தால் என்ன பொருள் வாங்குவீர்கள்? வாங்கினதும் தினமும் பயன்படுத்துற பொருளா, இல்ல நமக்கு அது பார்த்து அதை பார்த்துட்டு இருக்கும் போதே சந்தோஷம் தரக்கூடிய பொருளா, பணத்துக்கு மதிப்பு கொடுக்குற பொருளா, இல்லை சின்ன பொருள், பணம் சின்னதாக இருந்தாலும் அதிக மதிப்பு வாய்ந்ததாக இருக்கிற பொருளா, எந்த பொருளை நீங்கள் தேர்வு செய்வீங்க? குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருக்காங்க, அரிசி தான் அத்தியாவசிய பொருள், அதை தான் முதல்ல வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழ்குடியிருப்பு ஜான்சி கவியரசி, அழகு சாதன பொருள் வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கும்பகோணம் குமரன், எழுதுகோளுடன் கூடிய ஒரு நல்ல புத்தகம் வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க சிதம்பரம் ரமணி ராஜேஷ். இரவஞ்சேரி கலாவதி ராஜமோகன், ஊஞ்சல் வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்போ வச்சுருக்கிறது கொஞ்சம் ஓல்டு மாடல் ஃபோன், புது மாடல் ஃபோன் வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், கொள்ளிடம் கருணாநிதி, ஏதாவது ஒரு பொருள் தான் வாங்குவேன், விற்கிற விலைவாசி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, அதுதான் என்ன பொருள் அப்படின்னு நான் கேட்டிருக்கோம். புத்தகம் வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன். இன்று மாலை 6 மணிக்கு நலமாய் வாழ நிகழ்ச்சியில் தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர். சண்முகநாதன் அவர்கள்.

0: ஒரே ஒரு பொருளை மட்டும் ஷாப்பிங் செய்ய நிபந்தனை இருந்தால் என்ன பொருள் வாங்குவீர்கள்? தினமும் வீட்டுக்கு பயன்படுத்துகிற பொருளை தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மணக்குடியிலேருந்து சத்யா. குளஞ்சியப்பன் காட்டமன்னார் கோயிலேருந்து அந்த சூழலில் என்ன தேவைப்படுதோ அந்த அத்தியாவசிய பொருளை வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வானொலி தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மடப்புரம் நாஷியா மன்சூர். புத்தகம் வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மணக்குடி ராஜேந்திரன். அரிசி தான் வாங்குவேன்னு திருமூலஸ்தானம் வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவேன்னு சொல்லியிருக்காங்க திருவாளபுத்தூர் கடக்கம் ஐங்கரன். பிள்ளைகளின் உடல் சத்துக்கு தேவையான சிறுதானிய பொருட்கள் வாங்கி வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருபுவனம் ரவி லட்சுமி. வானொலி தான் மேடம் வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காமேஸ்வரம் செல்வி. சமையல் பொருட்கள் ஒவ்வொன்றாய் வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொறையார் லதா.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: பண்பலை 100.3 இணைந்த நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: அண்ணா, இனிமே டிராக்டர் ஓட்ட நான் வரல.
4: என்னப்பா சொல்ற, ஊர்ல ஆத்துல வேற தண்ணி வந்துச்சு, வேலை நிறைய இருக்க.
3: இந்த டிராக்டர் இனிமே என்னால ஓட்ட முடியாது.
4: 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே புதுசா வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள ஓட்ட முடியாதுன்னு சொல்ற.
3: நான் குபோட்டா டிராக்டர் கேட்டேன், நீங்க என்ன டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்க? குபோட்டானா கை வலிக்காது, முதுகு வலிக்காது, டீசலும் கம்மியா குடிக்கும்.
4: சரிப்பா, வா குபோட்டா டிராக்டர் வாங்கி.

0: ஜப்பானிய தொழில்நுட்பம் 42 45 50 HP கிடைக்கும்.
1: CA டிராக்டர் திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: ஒரே ஒரு பொருளை மட்டும் ஷாப்பிங் செய்ய நிபந்தனை இருந்தால் என்ன பொருள் வாங்குவீர்கள்? புத்தாளம் கேரடி தில்லை விழா சொல்லியிருக்காங்க. கடவுளை நினைக்க ஊதுபத்தி வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு சர்க்கரை வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரதாப ராமபுரம், பூவை அருள்தாசன், திருவாரூர் கூடூர் இளவரசி, எஃப்எம் ரேடியோ தான் வாங்குவேன். நான் வந்து எப்போவுமே இப்போ வந்து குட்டி பட்டன் ஃபோனில் தான் எஃப்எம் கேட்டுட்ருக்கேன் அதனால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடும்பத்தினர் அனைவரும் விரும்பும் ஒரு பொருளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதம்பார் ராமன், ஆப்பிள் ஃபோன் வாங்க ஆசை, ஐஃபோன் சொல்லியிருக்காங்க. விலங்கைமான் ஆட்டோ துரை, எஃப்எம் ரேடியோ வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்மாப்பேட்டை வைத்தியநாதன், வேலவாஞ்சூர் ஃபாத்திமா, கேஸ் அடுப்பு ஒன்று வாங்குவேன் ஒத்த அடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்குறள் புத்தகம் வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாக்கியராஜ் கத்தரிப்புலத்துலேருந்து, அப்புறம் ரேவதி நகர் மயிலாடுதுறையிலேருந்து அஞ்சு ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காங்க. மளிகை பொருட்கள் எது தேவையோ அதை வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோபுரி கீர்த்திராஜன், நல்ல புத்தகம் வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

பண்பலை 100.3 நாளை காலை 7 மணிக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். நாளை மாலை 5 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் வாங்க பேசலாம் நிகழ்ச்சிகள் கேட்கலாம். இவ்விரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சிகள்.

நேர்களே, இன்று மாலை 4 மணிக்கு ஹேஷ்டாக் 100.3 நேயர் விருப்ப நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி விருப்ப பாடலை கேட்க நமது தொலைபேசி நிலைய தொலைபேசி எண்களை அழைக்கலாம். ஒரே ஒரு பொருளை மட்டும் ஷாப்பிங் செய்ய நிபந்தனை இருந்தால் என்ன பொருள் வாங்குவீர்கள்? இதுதான் நம்மளுடைய கேள்வி. நிறைய பேர் இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல புக்கு வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு சரித்திர நாவல்கள் வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒரு சைக்கிள் வாங்குவேன்னு சொல்லியிருக்காங்க சுப்ரி சோமசுந்தரம். சில நேயர்கள் திரும்ப திரும்ப கொடுத்துட்டே இருக்காங்க. ஒரு தடவை கமெண்ட் பண்ணினா போதும் உங்களுடைய பதிலை. கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாட்ச் வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வீரவநல்லூர் கருணாநிதி நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி புதுத்துறை சித்ரா தேவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஹோம் தியேட்டர் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் காரைக்கால் எஃப்எம் வந்து போட்டு ஏரியாவே சும்மா அதிர விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தேவனூர் ஜோதிலட்சுமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா கருப்பு நிற உலர் திராட்சை வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவையான பொருளை வந்து வாங்குவேன், ஐபேடு தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்னிலம் சுப்பிரமணியன் தேவையான பொருளை வாங்குவேன்னு சொல்லி கடைசியில் ஐபேடு தான் மேடம் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அப்புறம் முந்திரி பருப்பு வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தஞ்சாவூர் கீழவாசல் பாக்யராஜ். காஸ்ட்லியான கார் ஒன்று வாங்குவேன்னு சொல்லியிருக்காங்க பேரளம் செந்தில் கண்ணன். அப்புறம் என்கிட்ட எந்த பொருள் இல்லையோ அந்த பொருளை வாங்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இலக்கியா இன்பா இலக்கியா. நெமேலி நந்தகுமார் எனக்கு எது இந்த சமயத்தில் தேவைன்னு இருக்கோ அதை வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க பாப்பா கோயில் ரவி. முக்கரம்பூர் ஆனந்த் குளிர்சாதன பெட்டி வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல தரமான வானொலி வாங்குவேன்னு சொல்லியிருக்காங்க குவாகம் இளங்கோவன்.

0: மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
1: நாளை காலை 7:55 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால் நிகழ்ச்சி. இணைந்து வழங்குவோர் ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி, உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
3: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.

0: பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி எஸ்டேட் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேக்கர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:30 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் இணை வழங்கும் இன்சொல்லம் அது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானதோ, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேல்நிகுழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்.

ஷாப்பிங் செய்ய நிபந்தனை இருந்தால் என்ன பொருள் வாங்குவீர்கள்? இதுதான் கேட்டிருந்தோம். ஒன்றிய நேயர்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க. நாகூர் யூசுப் மாலியம் பால் பிரெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெயகாந்தன் புத்தகம் ஒன்று வாங்குவேன்னு சொல்லியிருக்காங்க. நாழிக்கல் பட்டி எழில் முத்துசாமி செல்ஃபோன் வாங்கலாம், எல்லாருமே பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஞ்சிக்குடி மின்சார கண்ணன் லேப்டாப் ஒன்று வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஆர் பட்டினம் ரமேஷ் அப்புறம் அக்கறை வட்டம் உஷா முந்திரி பருப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதம்பார் கலைச்செல்வி எங்கள் வீட்டில் 38 வருஷமாக பழைய வானொலி பெட்டியே இருக்குது, அதனால் புது வானொலி பெட்டி வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருநெல்லிக்காவல் சுமதி மதிய வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்னுடைய மனைவிக்கு பிடிச்ச மாதிரி வளையல் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயாவாடி அசோக்ராஜ்

0: விவசாயிகளை நெடுங்கம் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல் கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
0: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல் கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
1: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
0: கிறிஸ்டலின் சிகோசா
1: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: ஒரே ஒரு பொருளை மட்டும் ஷாப்பிங் செய்ய நிபந்தனை இருந்தால் என்ன பொருள் வாங்குவீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய நேயர்கள் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 71 நேயர்கள் சொல்லியிருக்காங்க. நெய்விளக்கு தூயமணி இன்றைய பொழுதுக்கு எது முக்கியமான பொருள் என்று தோணுகிறதோ அந்த பொருளை வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பவித்ரமாணிக்கம் ரகுபதி ஒரு செயின் வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவுரிக்காடு வித்யா வீரமணி எஃப்எம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மர பீரோ வாங்குவேன்னு சொல்லியிருக்காங்க ஜான் ஹாஜான் நஜ்முதீன் கொடிக்கால் பாளையத்துலேருந்து. ஒரு நோட்டு டைரி வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிவசுப்பிரமணியன் குத்தாலத்துலேருந்து. சில நேர்கள் திரும்ப திரும்பவும் சொல்லிகிட்டே இருக்காங்க.

லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியை தொடர்ந்து 4 மணிக்கு ஹேஷ்டாக் 100.3 நேயர் விருப்ப நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி விருப்ப பாடல் கேட்க அழைக்கலாம். நம்ம நிலைய தொலைபேசி எண்களிலோ அல்லது அலைபேசி எண்ணிலோ. இன்றைய லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட 73 நேயர்கள் வந்து அவங்க பதிலை சொல்லியிருக்காங்க. இப்போ ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, அண்ணப்பன்பேட்டை சதீஷ்குமார், ஒரே ஐடி வேறு வேறு பேர், ஏசி வாங்குவேன் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்த நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர் நெஞ்சங்களுக்கும் நன்றிகள் பல.

0: அண்ணா, இனிமே டிராக்டர் ஓட்ட நான் வரல.
1: என்னப்பா சொல்ற, ஊர்ல ஆத்துல வேற தண்ணி வந்துச்சு, வேலை நிறைய இருக்க.
0: இந்த டிராக்டர் இனிமே என்னால ஓட்ட முடியாது.
1: 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே புதுசா வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள ஓட்ட முடியாதுன்னு சொல்ற?
0: நான் குபோட்டா டிராக்டர் கேட்டேன், நீங்க என்ன டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்க? குபோட்டானா கை வலிக்காது, முதுகு வலிக்காது, டீசலும் கம்மியா குடிக்கும்.
1: சரிப்பா, வா குபோட்டா டிராக்டர் வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம், 42, 45, 50 HP கிடைக்கும்.
0: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.

நேயர்களினை கேட்டு ரசிக்கலாம். ஹேஷ்டாக் 100.3. திருப்ப பாடலை கேட்க அழைக்கலாம் நேயர்களே. 0436 இந்த முன்னிணைப்பேனோடு 2311 அல்லது 2994 8 0 அல்லது 2995 8 0 இந்த தொலைபேசி எண்களில் அழைத்து விருப்பப்படலை கேளுங்கள். அலைபேசி எண் 9566427231 இந்த எண்ணிலும் அழைத்து வரலாம். இது ஹேஷ்டாக் 100.3.

0: பண்பலை 100.3 நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: பண்பலை நேர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் சொல்றாங்க விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: #100.3 பண்பலையோடு இணைந்து விருப்ப பாடல் கேட்க வரும் நேரை வரவேற்கலாம். வருக வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் வந்திருக்கீங்க சார்?
3: அரியலூர் மாவட்டம் கூவாகம் கேவி இளங்கோவன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
3: படம் இமைகள் பாடல் மாடப்புறாவோ இல்லை மஞ்சள் நிலாவோ. நன்றி, வணக்கம்.
0: நன்றி.

0: பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது ஹேஷ்டாக் 100.3. நிகழ்ச்சியோடு இணைந்து பாடல் கேட்க வரும் நேயரை வரவேற்கலாம். மருக வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
1: திருத்திரிபூலி தேவி மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கிறோம் தேவி. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் மேடம்.
0: சொல்லுங்க தேவி, என்ன பாடல் வேணும்?
1: கவிதை அரங்கேறும் அந்த பாட்டு.
0: பாடல் வருகிறது கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
1: நன்றி மேடம்.

0: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பான்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
2: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
1: ரைசாக்ட் இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைகொல்லி.
3: அண்ணா, இனிமே டிராக்டர் ஓட்ட நான் வரல.
4: என்னப்பா சொல்ற, ஊர்ல ஆத்துல வேற தண்ணி வந்துச்சு, வேலை நிறைய இருக்க.
3: இந்த டிராக்டர் இனிமே என்னால ஓட்ட முடியாது.
4: 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே புதுசா வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள ஓட்ட முடியாதுன்னு சொல்ற?
3: நான் குபோட்டா டிராக்டர் கேட்டேன், நீங்க என்ன டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்க? குபோட்டானா கை வலிக்காது, முதுகு வலிக்காது, டீசலும் கம்மியா குடிக்கும்.
4: சரிப்பா, வா குபோட்டா டிராக்டர் வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம், 42-45-50 HP கிடைக்கும்.
3: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
5: ஸ்மார்ட் EV கார், பைக், வாட்ச் என்ன சும்மா அப்கிரேட் ஆட்டு போயிட்டே இருக்கீ ப்ரோ, எப்படி இதெல்லாம்?
6: PM சூரியகர் திட்டத்தின் கீழ் உங்க வீட்டு ரூஃப் டாப்ல 3 கிலோவாட் சோலார் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணா மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 மானியம் உங்களுக்கு கிடைக்கும். இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி இன்கம் நீங்களும் ஜெனரேட் பண்ணலாம். 6% வட்டியில் பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ப்ரோ. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. www.pmsuryagar.gov.in

0: பண்பலை 100.3 இணைந்த நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஹேஷ்டாக் 100.3. விருப்ப பாடல் கேட்க டயல் பண்ணுங்க. நீங்க பாடலை தர தயாராக இருக்கிறோம் நாங்க. நிகழ்ச்சியோடு இணைந்து பாடல் கேட்க வரும் இந்த நேயர் யார், என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். மிருக வணக்கம்.
1: இனிய மாலை. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
1: மணக்குடியிலிருந்து தனலட்சுமி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க தனலட்சுமி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு அச்சமில்லை அச்சமில்லையிலிருந்து வேகத்தை தூதி விட்டா திசை மாறி போகும் முன்னே தாகமுள்ள மச்சானு தண்ணியனா தூதி விட்டேன்.

0: டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நௌலெக், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
3: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
2: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
3: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளில் இருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
2: நௌலெக் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
3: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
2: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்.
4: #100.3 இருப்ப பாடல் கேட்க டயல் பண்ணுங்க. நீங்க பாடல் பிளே பண்ண தயாரா இருக்கிறோம் நாங்க. நிகழ்ச்சியோடு இணைந்து பாடல் கேட்க வரும் நேயர் வருக வணக்கம். மாலை வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
5: ராஜலட்சுமி சங்கர்.
4: சொல்லுங்க ராஜலட்சுமிமா, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
5: படம் மின்சார கண்ணா. பாடல் உன் பேர் சொல்ல ஆசைதான். நன்றி.

4:30 நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் பிரீஃப்ஸின் #100.3. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: என்ன ராமன், நாத்து ரெடி ஆயிடுச்சு, நடவு மிஷின் பிரிச்சு போட்டுட்டு உட்காந்துருக்க.
2: நீ அப்பவே சொன்ன செல்வண்ண, குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கலாம்னு. நான் தான் கேட்கல, எதையோ வாங்கிட்டேன்.
1: சரி, இப்பவாவது குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கு.
3: ஜப்பானிய தொழில்நுட்பம், 4-6 வரிசை குபோட்டா நடவு இயந்திரம் வாங்க.
1: சிஏ டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலி.

0: வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: ஹாஷ்டாக் 100.3 விருப்ப பாடல் கேட்க டயல் பண்ணுங்க. நீங்க பாடல் பிளே பண்ண தயாரா இருக்கிறோம் நாங்க. நிகழ்ச்சியோடு இணைந்து விருப்ப பாடல் கேட்க வரும் நேயர் வருக. வணக்கம்.
3: இனிய பொன்மாலை வணக்கம்.
2: வணக்கம். யார் வந்திருக்கீங்க சார்?
3: சகோதரிக்கு வணக்கம் கூறுவது ராஜேந்திரன், மணக்குடி.
2: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
3: படம் ஒரு கைதியும் டைரி, பாடல் வந்து பொன்மாலை. இந்த பாடலை அனைத்து நேயர்களுக்காகவும் கொடுங்க சகோதரி.
2: நன்றி. பாடல் கேட்டு ரசிக்கலாம்.
3: நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
1: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
0: கிறிஸ்டலின் சிகோசா
1: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: பண்பலையின் 100.3 இணைந்த நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது #100.3.

0: விருப்ப பாடல் கேட்க டயல் பண்ணுங்க. நீங்கள் பாடல் பிளே பண்ண தயாராக இருக்கிறோம் நாங்கள். நிகழ்ச்சியோடு இணைந்து பாடல் கேட்க விரும்பிந்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம். அகலங்கள்லேருந்து மகேஸ்வரி சிவகுமார் பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்க மகேஸ்வரி, என்ன பாடல் வேணும்?
1: சொல்லாமலை படத்துல இருந்து சொல்லாதே சொல்ல சொல்லாதேங்கிற பாட்டு.
0: பாடல் வருகிறது கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
1: நன்றி.

மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

0: பண்பலை 100.3 நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ் வழங்கும் பாட்டு பட்டாசு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6 மணிக்கு காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
0: பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் ஒரு கதை சொல்லட்டா, தார்பாய்கள் கிரீனெட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நான்கு மணி 45 நிமிடத்தில் ஹேஷ்டாக் 100.3 நேயர்கள் விருப்ப பாடலை கேட்டுகிட்டே இருக்காங்க. நிகழ்ச்சியோடு இணைவரும் இந்த நேயர் வருக வணக்கம். வணக்கம்.
4: மாலை வணக்கம் மேடம்.
0: மாலை வணக்கம். யார் வந்திருக்கீங்க? சொல்லுங்க லதா, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
4: எனக்கு என்ன மச்சான் படம் வேணும். பாட்டு வளவிரிக்கிற வளவிரிக்கிற வள்ளியம் அந்த பாடல் மேடம்.
0: ஓகே மேம், பாடல் வரைக்கும் கேட்டு ரசிக்கலாம்.
4: நன்றிங்க மேடம்.

0: அடி போடடி போடடி துடுப்பு போம்போட ரொம்ப எடுப்பு
1: அடி போடடி போடடி துடுப்பு போம்போட ரொம்ப எடுப்பு.

0: பண்பலையில் நேரம் 4:51 ஆகுது. ஹேஷ்டாக் 100.3 இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியோட இணைந்த பாடல் கேட்க வரும் நேயர் வருக. வணக்கம்.
1: என்ன
0: ஊர் சார்
1: சொன்னீங்க?
0: மல்லிகைச்சேரி. ஓகே சார், சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: பாடல்
0: வருகிறது கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
1: நன்றிம்மா.

0: 4:56. ஹேஷ்டாக் 100.3 நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடலை கேட்கும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம். யார் வந்திருக்கீங்க சார்? என்ன பாடல்? சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும்?
1: அடிக்காடம் படத்திலிருந்து செல்லி அடிக்காடம்.
0: நன்றி சார்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கும் நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். நேரம் 5 மணி.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் உலாவரும் நேரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். திருக்கோயில்களுக்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வாங்க வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
3: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
4: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்திற்கு தேவையான சிறுவரிசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, எவசிவர்ப்பித்தலை பாத்திரங்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
4: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
5: வணக்கம் நேயர்களே, இந்த உலா வரும் நேரம் நிகழ்ச்சியின் வழியா பல சுற்றுலா தலங்களை பத்தி தெரிந்து கொள்ள போறோம். ஆன்மீக சுற்றுலா, அறிவியல் சுற்றுலா, பொழுதுபோக்கு சுற்றுலா, வரலாற்று இடங்களை பார்க்கக்கூடிய சுற்றுலா, இந்த வரிசையில் நாம இன்னைக்கு போக போறது ஆன்மீக சுற்றுலா. கேளுங்கள், பயன்பெறுங்கள்.
6: வணக்கம் நேயர்களே, ஆல் இண்டியா ரேடியோ காரைக்கால் பண்பலை 100.3 ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு வலம் வரக்கூடிய உலாவரும் நேரம் நிகழ்ச்சியில இந்த வாரம், அதாவது இன்று நாம போக போற இடம் மதுரை. இங்கு மிகவும் பிரசித்தி பெற்றது அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம். இதன் சிறப்பு குறித்த 2வது பகுதியை சென்ற வாரம் கேட்டோம். அதன் தொடர்ச்சியான 3வது பகுதி

0: அன்பு நேயர்களே, தற்பொழுது மீனாட்சி அம்பிகையினுடைய மகத்துவத்தை எல்லாம் நாம் கடந்த இரண்டு வாரங்களாக கேட்டு வருகிறோம். தற்பொழுது மீண்டும் அன்னை மீனாட்சியின் மகிமை குறித்து கேட்கவிருக்கிறோம். அஷ்டசக்தி மண்டபம், மீனாட்சி நாயக்கர் மண்டபம், இருட்டு மண்டபம், பொற்றாமரை குளம், அதற்கு அடுத்ததாக குடிமரம், ஆறுகால் பீடம், இவற்றையெல்லாம் தாண்டி அன்னை மீனாட்சியினுடைய எழிலுருவை பற்றி நமக்கு மிக சிலாக்கியமாக எடுத்து கூறினார் செந்தில் பட்டர் அவர்கள். போன வாரம் நாம் சிந்தித்த வகையிலே அன்னையினுடைய பள்ளியறை திருக்கோலம் வெண்பட்டு உடுத்தி அம்பாள் தாமே சுவாமியாக மாறி சிவபூஜை செய்வதாக குறிப்பிட்டார்கள். அந்த சிறப்பு மிகுந்த பள்ளியறை கோலத்தின் மகிமையை இந்த வாரமும் தொடர்கிறார் திரு செந்தில் பட்டர் அவர்கள்.
1: அன்பு நேயர்களே, இந்த காரைக்கால் பண்பலை 100.3 மூலம் உங்களை சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த இரண்டு வாரமாக மதுரை என்பதனுடைய திருக்கோயிலுடைய பல அற்புதங்களை நாம் சிந்தித்தோம். அந்த வகையிலே அம்பாள் சன்னதி தரிசனம் செய்துவிட்டு நாம் வெளியே வரும் பொழுது பள்ளியறை என்று ஓர் இடம் இருக்கிறது. அது என்னவென்றால், சுவாமி அம்பாள் ஒடுங்கும் இடம் அந்த பள்ளியறை. ஆகையினாலே அது கைலாயத்தை நோக்கி இருக்கக்கூடிய தென் திசையை நோக்கி இருக்கிறது. அது என்னவென்றால், இறைவனிடம் அனைத்து ஜீவராசிகளும் ஒடுங்கி மறுநாள் காலையிலே அது சிருஷ்டியாவது அதனுடைய தாத்பரியம். அந்த வகையிலே அம்பாளுக்கு இரவு வெண்பட்டு உடுத்தி அம்பாள் தன்னைத்தானே சிவனாக உருமாறி சிவபெருமானை பூஜிப்பதாக ஐதீகம் இந்த தலத்திலே. முதலிலே அம்பாளுக்கு பூஜை முடிந்து அதன் பிறகு சுவாமிக்கு பூஜை நடைபெறும் அனைத்து காலங்களிலும். இந்த அர்த்தஜாமத்திலே அந்த அம்மனுடைய சன்னதி பூஜை செய்யக்கூடிய சிவாச்சாரியார் அந்த பூஜையை முடித்துவிட்டு அவர் சென்று சாமி சன்னதியிலே சிவபெருமானை பூஜிப்பார். அதுதான் அம்பாள் தன்னைத்தானே உருமாறி சிவபெருமானை பூஜிக்கக்கூடிய தாத்பரியம். அங்கிருந்து சிவபெருமானை அர்த்தஜாமத்திலே ஒரு வெள்ளி பல்லாக்கிலே சுவாமியினுடைய திருவடி அதை எடுத்துக்கொண்டு சுவாமியினுடைய பிரகாரம் சுற்றி மறுபடியும் அம்மனுடைய சன்னதி வாசலிலே அந்த பாதத்தை வைத்த பிறகு அந்த சிவாச்சாரியார் உள்ளே சென்று மூக்குத்தி தீபாராதனை என்று சொல்வார்கள். அது என்னவென்றால், அம்பாள் முழுவதும் சுகந்த புஷ்பங்களை சாத்திவிட்டு அந்த சூலன் தீபாராதனை முடிந்த பிறகு அந்த மூக்குத்தியை எடுத்து வைத்து விடுவார்கள். அது என்னவென்றால், அம்பாள் மூலஸ்தானத்திலே இருந்து பள்ளியறைக்கு எழுந்ததாக ஐதீகம். அதன் பிறகு இருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் விபூதி பிரசாதம் தான் வழங்கப்படும். ஏனென்று சொன்னால், அங்கு சிவபெருமான் இருப்பதால் அதற்கு அதிகாரமாக அதனுடைய தாத்பரியமாக விபூதி தான் அங்கு பிரசாதமாக வழங்கப்படும். காலையிலே இருந்து அந்த இரவு அர்த்தஜாமம் முடியும் வரை குங்குமம் வழங்கப்படும். இந்த அர்த்தஜாம பள்ளியறை பூஜையிலே விபூதி பிரசாதம் மட்டும்தான் வழங்கப்படும். அதே போல் வீதியிலே புறப்பாடு நடைபெற்றால் அம்பாளுக்கும் தனி புறப்பாடு உண்டு, அப்பொழுது கூட விபூதி பிரசாதம் தான் வழங்கப்படும். அப்பேற்பட்ட ஒரு மகத்துவமானது அந்த விபூதி. அதன் பிறகு மூக்குத்தி தீபாராதனை முடிந்து அந்த சிவாச்சாரியர் வந்து பாத பூஜை செய்து இங்கிருந்து அம்பாளே பள்ளியறைக்கு சுவாமியை அழைத்து கொண்டு செல்வதாக ஐதீகம். அதன் பிறகு உபசார பூஜைகள்லாம், சோடச உபசாரம் என்று சொல்லக்கூடிய உபசார வழிபாடு முதலிய வழிபாடெல்லாம் நடைபெற்று லாலி ஓடம் ஊஞ்சல் என்று சொல்லக்கூடிய அந்த நாதசுர இன்னிசையானது இறைவனுடைய திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்பட்டு அதனுடன் அந்த கால பூஜையானது நிறைவடைகிறது.

0: மனதிலே கொண்டு இப்பொழுது ஸ்ரீ மீனாட்சி அம்பிகை காட்சி தரக்கூடிய பிராகாரத்தினுள்ளே வலம் வரும் பொழுது முதலிலே அம்பாள் சன்னதியினுடைய வலது புறத்திலே சித்தி புத்தி என்று திருப்பெயர்களோடு இரண்டு மகா கணபதியின் திருமூர்த்தங்கள் காட்சி தர அந்த எம்பெருமான்களை வணங்கி அடுத்ததாக நாம் செல்லும் பொழுது இச்சாசக்தியாக கிரியாசக்தியாக ஞானசக்தியாக மூன்று புடைப்பு சிற்பங்களாக மூன்று சக்தி தேவிகளும் ஆலயத்தினுடைய பிராகாரத்திற்குள்ளேயே புடைப்பு சிற்பங்களாக காட்சி தருகிறார்கள். அதற்கு அடுத்த நிலையிலே நிருத்த கணபதி உச்சிஷ்ட கணபதி என்று இரண்டு விநாயக திருமூர்த்தங்களை வணங்கிய பிறகு கோஷ்டத்திலே வள்ளி தேவசேனை சமேதரராக காட்சி தருகிறார் முத்துக்குமார சுவாமி. அந்த முருகனை தரிசனம் செய்துவிட்டு வரும்பொழுது கோஷ்டத்திலே சண்டிகேஸ்வரி என்ற திருநாமத்தோடு அம்பாள் காட்சி தருகிறாள். அந்த சண்டிகேஸ்வரி அன்னையை வணங்கி நாங்கள் இங்கே வந்த காரியம் வெற்றி பெற வேண்டும், அதாவது லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்று உலக மக்கள் அனைவரும் நலம் பெற வேண்டும், தாயே நீ மீனாட்சி அன்னையின் திருச்செவியிலே அதை சாற்றி அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த மீனாட்சி அம்பிகையை தரிசனம் செய்த திருப்தியோடு சோமசுந்தர கடவுளாம் ஆலவாயப்பனாம் அம்பலத்தாடும் நாயகனை ஸ்ரீ சொக்கநாத பெருமானை சுந்தரேஸ்வரனை நாம் சேவிப்பதற்காக அவருடைய சந்நிதி நோக்கி செல்கிறோம். அங்கே முதலிலே பிராகாரத்திலே காட்சி தருகிறார் பிரம்மாண்ட வடிவிலே ஸ்ரீ முக்குருணி விநாயகர். இந்த எம்பெருமான் 7 அடி உயரத்திலே காட்சி தருகிறார். இவர் திருமலை நாயகரால் இங்கே கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டவர் என்ற தகவலை நாம் அறிந்து கொள்கிறோம். அதாவது வள்ளியூரிலே தெப்பக்குளம் அமைக்கக்கூடிய பணியிலே திருமலை நாயக்கர் விளங்கிய பொழுது அந்த சந்தர்ப்பத்திலே அங்கு தோண்டி எடுக்கப்பட்ட சிலைதான் இந்த முக்குருணி விநாயகர். இந்த விநாயக பெருமானின் மகத்துவத்தை பற்றி செந்தில் பட்டரவர்கள் இப்பொழுது நம்மிடையே பதிவு செய்கிறார்கள்.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலாவரும் நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி.
2: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்
3: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்திற்கு தேவையான சிறுவரிசை பொருட்கள் கட்டில் மெத்தை பீரோ கிரைண்டர் மிக்சி எவசிவர் பித்தளை பாத்திரங்கள்
2: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம் திருவாச்சி மணி வாசல் மாலை விளக்கு ஐம்பொன் சிலை அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
3: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நாச்சியார் கோயில்.
4: அன்பு நேயர்களே, நமது மதுரை அம்பதியிலே 108 விநாயகர் இந்த க்ஷேத்திரத்திலே இருக்கிறார். அந்த வகையிலே நம்மளுடைய இந்து தர்மத்திலே முதல் கடவுளாக இருக்கக்கூடியவர் விநாயக பெருமான். அது என்னவென்றால் வி என்றால் மேலான, நாயகன் என்றால் தலைவன், மேலான தலைவன் நமது விநாயக பெருமான். நாம் எவ்வளவு ஒரு மன கஷ்டமாக இருந்தாலும் 3 விதமாக நம்மளுடைய மனநிலை மாறும். அது என்னவென்றால் கடல், அந்த சமுத்திரத்தை நாம் ஒரு மன கஷ்டத்துடன் சென்று அது உட்கார்ந்து பார்த்து கொண்டு போய் இருந்தோமே ஆனால் நம்மளுடைய மனதானது சாந்தி அடையும். அதே போல் குழந்தை, அந்த குழந்தையை பார்த்தோமே ஆண்டால் நம்மளுடைய மனசு மாறிவிடும். அதே போல் விநாயக பெருமானை பார்த்தோமே ஆனால் நம்மளுடைய மன கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி ஒரு நிம்மதி கிடைக்கும். அந்த வகையிலே 108 விநாயகர் நமது திருக்கோயிலே இருக்கிறது. இந்த முக்குருணி விநாயகர் எப்படி இந்த இடத்திற்கு வந்தார் என்று சொன்னால், திருக்கோயிலுடைய மதில் சுவரை எழுப்புவதற்காக திருமல் நாயக்கர் மன்னர் அவர்கள் வண்டியூர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே அந்த மண்ணை எடுக்கும் பொழுது அந்த மண்ணிலே இந்த விநாயகரானவர் புதைந்திருந்தார். அது நமது திருக்கோயிலிருந்து ஏறத்தாழ 3 கிலோமீட்டர் அங்கிருந்து எடுக்கப்பட்டு அந்த விநாயகரானவர் இங்கே பதிட்டை செய்யப்பட்டார். இந்த விநாயகருக்கு என்ன சிறப்பு என்றால், விநாயகர் சதுர்த்தி அன்று 18 படியிலே ஒரு முழு குளக்கட்டை அந்த விநாயகருக்கு படையல் செய்யப்படும். அந்த 18 படி குளக்கட்டை ஏறத்தாழ 1.5 நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு 36 மணி நேரம் அதில் பாயலாகும். அந்த வகையிலே 36 மணி நேரம் அந்த நெருப்பிலே இருந்து அதன் பிறகு அதை எடுத்து விநாயகர் சதுர்த்தி அன்று உச்சி காலத்திலே அந்த விநாயகருக்கு படைப்பார்கள். அதன் பிறகு அந்த பிரசாதத்தை அனைத்து மக்களுக்கும் கொடுப்பார்கள். இந்த விநாயகருடைய சிறப்பு என்னவென்றால், மற்ற விநாயகர்களை விட இந்த விநாயகருடைய தோற்றத்திலே, அதாவது இந்த யானைக்கு மதம் பிடித்தால் அந்த மஸ்து வரும் என்று சொல்வார்கள், அந்த மாதிரி இதனுடைய விநாயகருடைய முகத்திலே அதை வடித்திருப்பார்கள். அதை பார்ப்பதற்கு ஒரு அற்புதம். இந்த விநாயகருக்கு சங்கட சதுர்த்தி அன்று முழு சந்தன காப்பு நடைபெற்று சகஸ்ரநாம அர்ச்சனை குளக்கட்டை நைவேத்தியம் செய்வார்கள். நாம் எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிக்க வேண்டும் என்று இருந்தால் இந்த விநாயகரை வழிபட்டு, முக்குருணி என்று சொல்லும் பொழுது 3 இடங்கள் சந்திக்கக்கூடிய இடம், அதே போல் மரக்கால் என்று சொல்வார்களே அந்த வகையிலே அளவும் இருக்கிறது. ஆகையினாலே முக்குருணி என்று இதற்கு பெயர் வந்தது. மேலும் நாம் சிந்திப்போமாக.

முக்குறுணி விநாயகரின் பெருமையை தெரிந்து கொண்ட நாம் மீண்டும் அடுத்த வாரம் மதுரை மீனாட்சி அம்பிகையின் நாயகனாக விளங்கக்கூடிய சோமசுந்தர கடவுளின் மேன்மையை அறிந்து கொள்ளவிருக்கிறோம். காத்திருங்கள்.

0: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலய சிறப்பு குறித்த மூன்றாவது பகுதியை கேட்டோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் திங்கட்கிழமை கேட்போம்.
1: மேலும் இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டிய அலைபேசி எண் 9715167282 97 15 16 72 82. சரி நேர்களை, மீண்டும் அடுத்த வாரம் உலாவரும் நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியில் வலம் வந்த மன்னார்குடி நாராயணன் அவர்களுடன் விடைபெறுவது உங்கள் அன்பின் ஆந்தக்குடி அருணாமணி வண்ணன். வணக்கம் நேர்களே.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் உலாவரும் நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி AM அருள் பிரகாஷ், AM அருண் பிரசாந்த். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். திருக்கோயில்களுக்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வாங்க வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
3: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
4: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்துக்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, யவசிவர்ப்பித்தலை பாத்திரங்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
4: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
5: நேரம் 5:15. காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம்.

0: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீபேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: இன்னிசையில் தேன்மொழி தரும் காரைக்கால் பண்பலை 100.3.

பரத்வாஜ் இசையில் ஹரிகரன் குரலில் ஒரு பாடல் கேட்டோம். அலையோசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக கிரீடம் படத்திலிருந்து பாடல் வரவிருக்கு. சோனு நிகம், ஸ்வேதா மோகன் பாடியிருக்கும் பாடல் இது.

நேர்களை நமது காரைக்கால் பன்மலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாலை ஒலிபரப்பில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்காக நானும் வந்து எஃபியில் நம்ம காரைக்கால் பன்மலையின் முகநூல் பக்கத்தில் போஸ்டர்ஸ் கொடுத்துருக்கேன், அதுக்கு உங்களுடைய லைக்ஸ்களை அள்ளி கொடுங்க.

0: முத்தமிழும் சங்கமம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 5:30. கீர்த்தனைகளில் பிரார்த்தனை செய்ய காரைக்கால் பண்பலை 100.3 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் விளக்கேற்றும் வேளை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
0: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.

0: வசந்த் அண்ட் கோ.
1: அண்ணே, இனிமே டிராக்டர் ஓட்ட நான் வரல.
2: என்னப்பா சொல்ற, ஊர்ல ஆத்துல வேற தண்ணி வந்துச்சு, வேலை நிறைய இருக்க.
1: இந்த டிராக்டர் இனிமே என்னால ஓட்ட முடியாது.
2: 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே புதுசா வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள ஓட்ட முடியாதுன்னு சொல்ற?
1: நான் குபோட்டா டிராக்டர் கேட்டேன், நீங்க என்ன டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்க? குபோட்டானா கை வலிக்காது, முதுகு வலிக்காது, டீசலும் கம்மியா குடிக்கும்.
2: சரிப்பா, வா குபோட்டா டிராக்டர் வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம், 42, 45, 50 HP கிடைக்கும்.
3: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.

0: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன். கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. மில்ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம், மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
2: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
1: ரைசாக்ட் கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைகள்.

0: அணு மருத்துவமனைக்கு போங்க.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை. நிகழ்ச்சியில் வரும் பாடலுக்கு குரல் கொடுத்திருக்கிறார் மனோ.

0: நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம். ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: வசந்த் அண்ட் கோ.
1: நவ்லெக், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
2: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
1: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
2: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
1: நவ்லெக் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
2: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
1: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நவ்லெக்.

0: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
1: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
0: கிறிஸ்டலின் சிகோசா
1: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

0: வசந்த் அண்ட் கோ. காரைக்கால் பன்மலை 100.3 நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்,
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
1: விபிஎன் கண் மருத்துவமனையும்.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சியில் வரும் பாடலுக்கு குரல் கொடுத்திருக்கிறார் நாகூர் இஎம் ஹனீஃபா.

0: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன். கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. மில்ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம், மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஏடி ஷெரீப் பாடியிருக்கக்கூடிய பாடல்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேளை. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்
1: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மா தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் வசந்தன் கோ.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6 மணி. நேயர்களை இனி கேட்கலாம் காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தற்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
1: உங்கள் கடை காரைக்கால்.
2: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
4: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
3: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
4: தொடர்புக்கு 8925936936.
0: நேயர்கள் கேட்க இருப்பது நாளும் நம் நலம் போற்றும் நலமாய் வாழ. தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர். சண்முகநாதன் அவர்கள்.
5: புற்றுநோய் 4 ஸ்டேஜா பிரிப்பாங்க. Stage 1, Stage 2, Stage 3 அண்ட் Stage 4. இது நம்ம சிகிச்சைக்கான வழிமுறைகளுக்காக தான் 4 ஸ்டேஜா பிரிக்கிறது. இப்போ புற்றுநோயை நம்ம கண்டுபிடிச்சாச்சு, என்ன புற்றுநோயின்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போ இதற்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன? முதல்ல அறுவை சிகிச்சை, சர்ஜரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாதிக்கப்பட்ட இடத்த மட்டும் ஆப்ரேஷன் பண்ணி அகற்றுவது, அதாவது உங்கள் முக அமைப்பு எல்லாம் மாற்றாமல் அந்த புற்றுநோயை மட்டும் எடுப்பது. அடுத்து கதிர்வீச்சு சிகிச்சை, அதாவது ரேடியேஷன் தெரப்பி, அதிநவீன எக்ஸ்ரே கதிர்கள் மூலமாக கேன்சர் செல்களை அழிப்பது. அடுத்து கீமோதெரப்பி, அதாவது மருந்து மாத்திரை அல்லது ஊசி மூலமாக கேன்சர் செல்களை கட்டுப்படுத்துவது. இப்போ எல்லாருக்கும் சர்ஜரி பண்ணணும், ரேடியேஷன் பண்ணணும், கீமோ கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. நான் முதல்ல சொன்ன மாதிரி Stage 1 அண்ட் Stage 2, அதாவது அர்லி ஸ்டேஜ்ன்னு சொல்லுவாங்க, இவங்களுக்கெல்லாம் சிங்கிள் மொடாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட், அதாவது ஏதாவது ஒரு சிகிச்சை தான் தேவைப்படும், அறுவை சிகிச்சையோ அல்லது கதிர்வீச்சு சிகிச்சையோ அவசியப்படும். Stage 3 and 4, இதற்கு தான் கம்பைன்ட் மொடாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட், அதாவது சர்ஜரி மற்றும் கதிர்வீச்சு, இந்த ரெண்டு சிகிச்சையும் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் கீமோதெரப்பியை ஆட் பண்ணுவாங்க, அதாவது அந்த பேஷண்ட்டை கேட்டகரைஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த பேஷண்ட்டுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் வேணுன்றத வகைப்படுத்தணும். இப்போ எல்லா வாய்ப்புற்று நோய்க்கும் அறுவை சிகிச்சை அப்படின்றது கிடையாது, அதே மாதிரி எல்லா வாய்ப்புற்று நோய்க்கும் கதிர்வீச்சு தெரப்பி அப்படின்னு கிடையாது. அது இண்டிவிஜுவலுக்கு இண்டிவிஜுவல் மாறும், அவங்களோட உடல் ஒத்துழைப்பை கொண்டு மாறும். நம்ம பேஷண்ட் அஸ் அ ஹோல் ஓவராலாக பார்த்து தான் சிகிச்சையை தீர்மானிக்க முடியும். இப்போ இந்த சிகிச்சையெல்லாம் இல்லாமல் டார்கெட்டட் தெரப்பி மற்றும் இம்யூனோ தெரப்பி போன்ற அதிநவீன சிகிச்சைகளும் உண்டு. இதோட பக்க விளைவுகள் ரொம்பவே குறைவு. நோய் எந்த கட்டத்தில் இருக்குன்றதை பொறுத்து தான் இந்த சிகிச்சையை தீர்மானிக்க முடியும். ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிச்சிட்டா இந்த புற்றுநோயெல்லாம் 90% முழுமையாக குணப்படுத்தி விடலாம். இப்போ இதை தடுப்பதற்கான முறைகள் என்னென்னு பார்ப்போம். முதல்ல புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துவதை நீங்கள் இன்னையோடு நிப்பாட்டிடணும். அடுத்து வாய் சுகாதாரம், தினமும் 2 முறை பற்களை துளக்கி வாயை சுத்தமாக வச்சுக்கிட்டாலே ஓரல் ஹைஜின் மெயின்டைன் ஆகும். அதே மாதிரி பற்களில் ஏதாச்சும் கூர்மையாக இருந்தால் உடனே அருகிலுள்ள பல் மருத்துவரை அணுகவும். சாப்பாட்டில் நிறையா கீரை, காய், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ள பழங்கள் எடுத்துக்கிட்டாலே புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தந்தார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர். சண்முகநாதன் அவர்கள். நேயர்கள் கேட்டது காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
1: உங்கள் கடை காரைக்கால்.
2: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் கேட்கலாம் ஹைலைட்ஸ். ஆமாங்க, இன்றைய மாலை ஒளிபரப்பில் இன்னும் என்னென்ன நிகழ்ச்சிகள் இருக்கு அப்படிங்கறத பத்தின ஒரு ஹைலைட்ஸ் தான். இன்று மாலை 6:20 இன்சொல் அமுதினை தொடர்ந்து வருதுங்க. 6:25 பாட்டு பெட்டி காத்திருங்க நேர்களே. 6:40 வெற்றிக்கு வழி இருக்குங்க. 6:45 இசை தென்றல். உழவர் அரங்கம் நிகழ்ச்சி இன்று 7:30. இந்நிகழ்ச்சியில் இன்று கடலை சாகுபடி, மயிலாடுதுறை மாவட்டம் அனந்தமங்கலம் கே பன்னீர்செல்வம் அவர்களுடன் நேர்முகம். 8 காற்றில் வரும் கானம் இருக்கு. 9 பொன்னியின் செல்வங்கள். 9:15 பாடலோடு பயணம். 9:55 ஒரு கதை சொல்லட்டா நிகழ்ச்சி இருக்குங்க. நினைவிருக்கட்டும் நேயர்களே, இன்று 9:55 10 இரவும் மலரும். பண்பலையின் நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெற இணைந்திருங்கள் நமது காரைக்கால் பண்பலை 100.3. நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ இரத்த தான சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை மயிலாடுதுறை. மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
6: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நாளை பிற்பகல் 12 செங்குண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பஸ்

0: பாசம் தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம்பாக ராமுநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சி நமது பண்பலையில் நாளை மாலை 5:30. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
2: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன்கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
0: சொல்லமுது தரும் என் சொல்லமுது நிகழ்ச்சி நாளை மாலை 6:20 வரவேற்குங்க. இந்நிகழ்ச்சியை வழங்கவிருக்கிறார்கள் நாச்சியார் கோவில், அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC, காமாட்சி ஜுவல்ஸ்.
3: நூற்று புள்ளி 3.
0: காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம முகநூல் பக்கத்தில் கொடுக்குற போஸ்டர்ஸ்க்கு நிறைய லைக் பண்ணுங்க, அந்த போஸ்டரை ஷேர் பண்ணுங்க. இசை கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே. இன்னும் சில நொடிகளில் வரவிருக்கிறது மாநில செய்திகளை. புதுச்சேரியிலிருந்து அஞ்சலாக நீங்கள் கேட்கலாம்.
4: KYC பேப்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரே சாவி இருந்தா?
5: ஒரு சாவி இருக்கு, CKYC ஐடி.
4: CKYC அப்படினா
5: மற்றும் நிதி நிறுவனங்களில் பயன்படுத்தலாம். அதாவது ஒரு இடத்தில் KYC அப்டேட் செய்தால் எல்லா இடத்திலும் அப்டேட் ஆகும்.
4: RBI சொல்கிறது
5: KYC உங்கள் பாதுகாப்பான வங்கி சேவைக்கான முதல் படி.
6: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சுவிட்சர்லாந்து அதிபருடன் நடத்திய பேச்சுவார்த்தையைத் தொடர்ந்து உள்கட்டமைப்பு உள்ளிட்ட துறைகள் குறித்து பல்வேறு உடன்பாடுகள் கையெழுத்தாகின. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் தொலைநோக்கு முயற்சிகளால் தீவிரவாதத்திற்கு எதிரான நாட்டின் அணுகுமுறையில் பெருமளவு மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. புதுச்சேரியில் நாளை நடைபெற உள்ள தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து முடிக்கப்பட்டுள்ளன. காலாப்பட்டு மத்திய சிறை வளாகத்தில் இன்று நடைபெற்ற தூய்மையே சேவை இயக்கத்தை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தொடக்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மெல்லின் ஆகியோருக்கு இடையே இன்று நடைபெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தைகளைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு உடன்பாடுகள் கையெழுத்தாகின. போக்குவரத்து, தொழில்நுட்பங்கள், உள்கட்டமைப்பு உள்ளிட்ட துறைகள் இதில் அடங்கும். மத்திய அரசின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை சுவிஸ் தேசிய அறிவியல் கழகத்துடன் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு தொடர்பாக நோக்கு கடிதம் ஒன்றையும், ஜூரிச் பல்கலைக்கழகத்துடன் தொழில் முனைப்பு மேம்பாடு தொடர்பாக அமலாக்க ஏற்பாடு ஒன்றையும் இறுதி செய்தது. தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி சுவிஸ் அதிபருடன் இணைந்து செய்தியாளர் கூட்டம் ஒன்றில் பேசுகையில், அணுசக்தி துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும், ராணுவ பரிமாற்றம், பாதுகாப்பு உற்பத்தி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை தொடக்கவும் இரு நாடுகளும் இணைந்து முடிவு செய்திருப்பதாக தெரிவித்தார். சுவிட்சர்லாந்தில் இந்திய ஏற்றுமதி பொருட்களுக்கான சந்தை வாய்ப்புகளை அதிகரிக்க முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும், உலக நாடுகளான பொருள் விநியோக சங்கிலியில் நம்பகத்தன்மை அதிகரிக்க இரு நாடுகளும் இணைந்து பாடுபடும் என்றும் அவர் கூறினார். ஐரோப்பிய வரியில்லா வர்த்தக அமைப்பிற்கும் இந்தியாவிற்கும் இடையே கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் அமலாகி வந்தும் வர்த்தக மற்றும் பொருளாதார கூட்டாண்மை உடன்பாட்டின் கீழ் $100 பில்லியன் முதலீடுகளை ஈர்க்கும் இலக்குடன் இந்தியா செயல்பட்டு வருவதாகவும், இதனால் அடுத்த 15 ஆண்டுகளில் 10 லட்சம் நேரடி வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். முன்னதாக 3 நாள் பயணமாக இன்று காலை புதுடெல்லி வந்து சேர்ந்த சுவிஸ் அதிபருக்கு புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையின் முன் மைதானத்தில் சம்பிரதாய வரவேற்பு அளிக்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் அவரை வரவேற்றனர். முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதைகளும் சுவிஸ் அதிபருக்கு வழங்கப்பட்டன. மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராத உறுதிப்பாட்டுடன் தொடர்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி என்னும் பிரதமர் திரு நரேந்திர

0: மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்னும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் முயற்சிகளால் தீவிரவாதத்திற்கு எதிரான நாட்டின் அணுகுமுறையில் பெருமளவு மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது குறித்து இன்று சேவா சங்கல்ப் அபியான் என்னும் இந்த சிறப்பு தொடரில் காண்போம்.
1: 2008 நவம்பரில் மும்பை நகரம் பாகிஸ்தானிய தீவிரவாதிகளிடம் 4 நாள் சிக்கியிருந்த போது நாட்டின் பதில் நடவடிக்கை காகித அளவில் மட்டுமே இருந்தது. எல்லையின் குறுக்கே பல கோப்புகள் பரிமாறிக்கொள்ளப்பட்ட போதிலும் அதனால் பெரிய விளைவுகள் எதுவும் ஏற்படவில்லை. சொந்த செலவு ஏதுமின்றி அடுத்தடுத்த தீவிரவாதிகள் மேற்கொண்ட தாக்குதல்களை அப்போதைய அரசுகள் மௌனமாக ஏற்றுக்கொண்டதைப் போலவே இருந்தது. என்ன செய்வதென்றே தெரியாமல் இருந்த இந்த சூழல் 2016 செப்டம்பரில் முடிவுக்கு வந்தது. இந்திய துருப்புகள் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை தீவிரவாதிகளின் ஏவுதளங்களை வெற்றிகரமாக தாக்கிவிட்டு திரும்பின. தாக்குதல் பற்றிய விவரங்களை புதுடெல்லி பகிரங்கமாகவே அறிவித்து தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டை தெளிவான முறையில் உலகிற்கு அறிவித்தது. பால்கோட் தாக்குதலின் போது இந்த நிலைப்பாடு மேலும் முன்னெடுத்துச் செல்லப்பட்டது. 2019 பிப்ரவரியில் இந்தியாவின் நிராஜ் போர் விமானங்கள் பாகிஸ்தானின் உள்பகுதியில் செயல்பட்டு வந்த தீவிரவாத முகாம் ஒன்றை தாக்கி அழித்தன. 1971 பின்னர் சர்வதேச எல்லையை தாண்டி இந்தியா நடத்திய முதல் முதலாவது வான் தாக்குதலாக இந்த நடவடிக்கை அமைந்தது. 2025 இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் போது பாகிஸ்தானில் தீவிரவாதத்துடன் தொடர்புடைய 9 இடங்கள் ஒரே இரவில் தாக்கப்பட்டன. இந்தியாவின் கொள்கை தற்போது தெளிவாகவே உள்ளது. தீவிரவாதத்தின் எதிர்விளைவு ராணுவ நடவடிக்கைதான் என்பதும் தீவிரவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கு புகலிடம் அளிக்கும் நாடுகளுக்கும் இடையே வித்தியாசம் பார்க்கப்பட மாட்டாது என்பதுமே தற்போது இந்தியாவின் தெளிவான நிலைப்பாடு ஆகும். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாடு காகித கோப்புகளிலிருந்து ராணுவ நடவடிக்கையாக மாறிவிட்டதில் ஐயமில்லை.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நாளை காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெற உள்ளது. இதற்கென தட்டாஞ்சாவடி தொகுதியில் 31 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. முற்றிலும் பெண்கள் மட்டுமே பணிபுரியும் ஒரு வாக்குச்சாவடியும் இதில் அடங்கும். 2 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளன. ஏற்பாடுகள் குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர்களின் வசதிக்காக நிழற்பந்தல், குடிநீர், கழிவறை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சாழ்வுதள பாதை வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளன. இதற்கிடையே நாளைய தேர்தலின் போது பயன்படுத்துவதற்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இன்று லாஸ்பேட்டை மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் உள்ள வலுவறையில் இருந்து போலீஸ் பாதுகாப்புடன் வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. தேர்தல் பாதுகாப்பு பணியில் 5 கம்பெனி CRPF படையினரும் மாநில காவல்துறையினர் மற்றும் IRB காவலர்களும் ஈடுபடுத்தப்படுவதாக மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான திரு குலோத்துங்கன் தெரிவித்தார். தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதிக்குள் செயல்படும் அனைத்து நிறுவனங்களிலும் பணியாளர்களுக்கு நாளை ஒருநாள் சம்பளத்துடன் கூடிய விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும், வாக்குப்பதிவு மையத்திற்குள் கைபேசியை எடுத்துச் செல்ல அனுமதி இல்லை என்றும் அவர் கூறினார். தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் அமலாகி வரும் நிலையில் இதுவரை சுமார் 5 கோடியே 61 லட்சம் ரூபாய் மதிப்பில் பணம் மற்றும் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார்.
0: தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் தூய்மை சேவை விழிப்புணர்வு நிகழ்ச்சி காலாப்பட்டு மத்திய சிறை வளாகத்தில் இன்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு திட்ட செயல்பாடுகளை தொடக்கி வைத்தார். காய்கறி கழிவுகள் மூலம் இயற்கை எரு தயாரிக்கும் வசதிகளையும் அவர் தொடக்கி வைத்து, தாயின் பெயரில் ஒரு மரம் இயக்கத்தின் கீழ் மரக்கன்று ஒன்றையும் நட்டு வைத்தார். தோட்டப்பயிர் சாகுபடி, மரம் வளர்ப்பு மற்றும் கைவினை கலைகளில் சிறை கைதிகளுக்கான மறுவாழ்வு பயிற்சிகள் குறித்து துணைநிலை ஆளுநர் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். சிறை கைதிகளின் உற்பத்தி பொருட்களையும் அவர் பார்வையிட்டார். தொடர்ந்து சிறை கைதிகளுக்கான கணிப்பொறி பயிற்சி திட்டத்தையும் காணொலி கலந்துரையாடல் கூட்டத்தையும் துணைநிலை ஆளுநர் தொடக்கி வைத்தார். முன்னதாக துணைநிலை ஆளுநருக்கு காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. தலைமைச் செயலரின் சிறப்பு அதிகாரி திரு ராஜீவ் சுக்லா, உள்ளாட்சித்துறை இயக்குநர் திரு ஆதர்ஷ், சிறைத்துறை ஐஜி திரு மோகன்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையைச் சேர்ந்த 5 சிறப்பு மருத்துவர்கள் வரும் 9 தேதி வெள்ளிக்கிழமை காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் உயர் சிறப்பு மருத்துவ சேவைகளை வழங்க உள்ளனர். காரைக்கால்

0: பகுதி மக்கள் இதை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. மாஹே அன்னை தெரேசா செவிலியர் பயிற்சிக் கல்லூரியில் இன்று நடைபெற்ற முதலாம் ஆண்டு பிஎஸ்சி நர்சிங் பயிற்சி மாணவர்களுக்கான வரவேற்பு மற்றும் அறிமுக நிகழ்ச்சியில் மண்டல நிர்வாக அதிகாரி திரு அங்கீத் குமார், சட்டமன்ற உறுப்பினர் திரு அசோக் குமார், கல்லூரியின் பொறுப்பு முதல்வர் டாக்டர் கவிதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கல்லூரியின் கல்வி சூழல் மற்றும் பல்வேறு செயல்பாடுகள் குறித்து புதிய மாணவர்களுக்கு எடுத்துக் கூறப்பட்டது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் நவீன வளர்ச்சியும் இரண்டு வெவ்வேறு பாதைகள் அல்ல என்பதையும் இந்தியா உலகிற்கு எடுத்துக்காட்டியிருப்பதாக மத்திய வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திரு தோக்கன் சாஹூ கூறியுள்ளார். 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக மேம்படும் இலக்குடன் செயல்பட்டு வரும் இந்தியா அனைத்து கிராமங்கள் மற்றும் நகரங்களும் பசுமை மற்றும் தூய்மையில் சிறந்து விளங்குவதையும் உறுதிப்படுத்தி வருவதாக இன்று உலக வாழ்விட தினத்தையொட்டி புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசுகையில் அவர் கூறினார். காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக இன்றும் நாளையும் கோவை மாவட்டம் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தின் இதர பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 11 தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் அழகரை எஸ்டேட் உள்ளிட்ட இடங்களில் தலா 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. எஸ்ஐஆர் எனும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி தொடர்பான பல்வேறு முடிவுகளை ஒருதரப்பாக மேற்கொண்டதாக குற்றச்சாட்டின் பெயரில் தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமாரை இடைநீக்கம் செய்யக்கோரும் மனு மீது இடைக்கால உத்தரவு எதையும் பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சுவிட்சர்லாந்து அதிபருடன் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து உள்கட்டமைப்பு உள்ளிட்ட துறைகள் குறித்து பல்வேறு உடன்பாடுகள் கையெழுத்தாகின. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் தொலைநோக்கு முயற்சிகளால் தீவிரவாதத்திற்கு எதிரான நாட்டின் அணுகுமுறையில் பெருமளவு மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. புதுச்சேரியில் நாளை நடைபெறவுள்ள தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து முடிக்கப்பட்டுள்ளன. காலாப்பட்டு மத்திய சிறை வளாகத்தில் இன்று நடைபெற்ற தூய்மையே சேவை இயக்கத்தை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தொடக்கி வைத்தார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: காற்று வெளியீடை கானமிசைக்கும் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:20. நேயர்கள் பண்பலையோடு இணைந்து கேட்கலாம். நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்லரியின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ், நாச்சியார் கோவில்.
2: வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
2: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ARC காமாட்சி ஜுவல்ஸ், மயிலாடுதுறை.
4: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. 140 ஆண்டுகள் பாரம்பரியம். ARC காமாட்சி ஜுவல்ஸ்,
5: 916 ஹால்மார்க், தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், பாத்திரங்கள்,
4: தங்கம் மற்றும் வெள்ளி ரதம், கவசம் மற்றும் கலசம் எங்களின் தனிச்சிறப்பு. கைராசியான ஸ்தாபனம்
5: ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடத்தெரு, பஸ் நிலையம் அருகில், மயிலாடுதுறை
4: மற்றும் தி நகர், சென்னை.
6: இன்சொல் அமுது வழங்குகிறார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள்.
7: அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நாம் பழகுகின்ற மனிதர்களில் பலரை நமக்கு மிகவும் பிடிக்கிறது. அவரிடம் மீண்டும் மீண்டும் சென்று பேசுகிறோம். சில நாட்கள் அவருடன் பேசாமல் இருந்தால் எதையோ இழந்ததைப் போல எண்ணுகிறோம். சிலர் நம் அருகில் இருந்தும் அவர்களுடன் பேசுவதை தவிர்க்கிறோம். எல்லோரிடமும் இனிமையாகவும் அன்பாகவும் நம்பிக்கையோடும் பேசும் மனிதர்களை அனைவருமே விரும்புகின்றனர். கோபமாக, ஆணவமாக, கடுமையாக பேசும் சொற்களை மனிதர்கள் விரும்புவதில்லை. ஒரு சீடன் ஒரு குருவிடம் கல்வி கற்பதற்கு சென்றார். குரு, சொல்லே வெல்லும் என்றார். அதற்கு சீடன், அது எப்படி சொல் வெல்லும்? தேன் என்று சொன்னால் வாயில் இனிக்குமா? தேல் என்று சொன்னால் கொட்டுமா? நெருப்பு என்றால் சுடுமா?

0: என்றவர் அதற்கு, குரு, அடமூடனே, என்ன அதிகமாக பேசுகிறாய்? நான் சொல்லும் பாடத்தை அப்படியே கேட்காவிட்டால் உன்னை கடுமையாக தண்டிப்பேன் என்றார். அவனுக்கு வந்ததே கோபம். என்ன, என் தந்தையிடம் சம்பளம் வாங்கும் குரு, நீ என்னை தண்டிப்பாயா என்று வாளை எடுத்து கழுத்தருகே நீட்டி வெட்டப்போனார். உடனே குரு, என்னப்பா நீ இதற்கு போய் இப்படி கோபப்படுகிறாய்? நான் உன் குரு அல்லவா, என்னை நீ தண்டிக்கலாமா? உனக்கு பாவம் வந்து சேர்ந்து விடாதா என்று அன்பாக பொறுமையாக கூறினார். அதனை கேட்ட சீடன் வாளை வைத்துவிட்டு, மன்னித்து கொள்ளுங்கள் குருவே, பின் ஏன் முன்பு அப்படி கடுமையாக தண்டிப்பேன் என்று கூறினீர் என்று கேட்டான். அதற்கு குரு, நான் சொல் வெல்லும் என்று சொன்னேனே, அதை உணர்த்தத்தான் அப்படி சொன்னேன் என்றார். எப்படி என்றார் சீடன், நான் கடுமையாக பேசிய சொல் உன்னை கோபப்படுத்தி குரு என்றும் பாராமல் என்னை தண்டிக்கும் அளவுக்கு தூண்டியது. அதே நான் அன்பாக பேசிய போது உனக்கு நிதானத்தை ஏற்படுத்தி உன்னை சிந்திக்க வைத்தது. அதனால்தான் சொல் வெல்லும் என்று சொன்னேன். சொற்களை சொல்லும் போது சிந்தித்து சிறப்புமிக்க சொற்களை சொல்ல வேண்டும். இன்சொல்லே அமிர்தமாக நம்மை இனிமையோடு வாழ வைக்கும் என்பதால் தான் வள்ளுவரும், இன்சொல்லால் இனிதீன்றல் காண்பான் எவன்கொளோ வன்சொல் வழங்குவது என்று இனிமையான சொற்களை பேசி இன்பம் பெற அழைக்கிறார். நாமும் இனிமையான வெல்லும் சொற்களை பேசி இன்பம் பெறுவோம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.
1: இன்சொல் அமுது வழங்கினார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள்.
2: நேயர்கள் கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்லரியின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ், நாச்சியார் கோவில்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ARC காமாட்சி ஜுவல்ஸ், மயிலாடுதுறை.
5: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் இப்போ 6:25 ஆகுது. நேயர்கள் கேட்கலாம் பாட்டு பெட்டி. ஆமாங்க, பொக்கிஷமான அந்த பாடல்கள் அடங்கிய அந்த பெட்டியிலிருந்து இன்றைக்கி நான் ஒரு கார்டு, ஒரு கார்டு வந்து அதில் வந்து ஒரு பாடலை வந்து எடுத்திருக்கேன். 24 அப்படிங்கிற படத்திலிருந்து தாங்க நான் ஒரு பாடல் எடுத்திருக்கேன். அந்த பாடலில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறீங்களா? இன்றைய டிஜிட்டல் உலகில் விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு ஒரு நேரடியாக ஒரு சொல் தமிழில் எடுக்கணும்னா மெய்மிகர் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதை தாங்க இந்த பாடலும் வந்து முதல் வார்த்தையாக கொண்டு ஆரம்பிக்குது. அப்படின்னா என்ன மெய்நிகர் அப்படின்னா, என்ன இருக்கோ அது வந்து உண்மை போல தோன்றுங்க, ஆனால் உண்மையில் இல்லாதது அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். சமந்தா எங்கெங்கே போகிறாங்களோ அங்கெல்லாம் வேலை பார்க்குற எல்லா ஆட்களும் சூர்யா மாதிரியே தெரிவாங்க, ஆனால் அந்த இடத்த விட்டு அவங்க கவர்ந்து கடந்து போகும்போது ஆள் வந்து மாறிடும் இல்லைங்களா? இதுதாங்க அந்த மெய்நிகர் அப்படிங்கிற அன்ற சொல். இந்த பாடலை ஒரு சொல்லில் நம்ம சொல்லணும் அப்படின்னா மெய்நிகர் அப்படிங்கிற சொல்லு தாங்க சரியாக இருக்கும். சரி, பாடலை கேட்போமா?

0: better than this.
1: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
2: நாள்தோறும் வாழ்க்கை ஓட்டத்துல நாம பல விஷயங்களை மறந்து போறோம். ஆனா யாராவது நம்ம கவனிக்கிறாங்கன்னா ரொம்ப நிம்மதியா இருக்கும் இல்லையா? அப்படிதான் ஆர்பிஐயும் உங்க அன்கிளைம் டெபாசிட்ஸ் கவனிச்சுக்கிறாங்க.
3: அதாவது 10 ஆண்டுகளா எந்த பரிவர்த்தனையும் நடக்காத வங்கி கணக்குகள், அந்த மாதிரி கணக்குகள் இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதிக்கே மாத்திடுவாங்க. நீங்க உங்க வங்கியின் எந்த கிளையிலும் போய் KYC அப்டேட் பண்ணிட்டு உங்க பயன்படுத்தப்படாத வைப்பு தொகையை திரும்ப பெறலாம்.
2: இந்திய ரிசர்வ் வங்கி சொல்றது என்னன்னா, விவரமா இருங்க,
3: எச்சரிக்கையாக இருங்க.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் வரி விதிப்பை எளிமைப்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஓய்வூதியதாரர்களின் நலன்களை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மகளிர் திட்டங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உகாண்டா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் வரி விதிப்பை எளிமைப்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் எழுதியுள்ள கட்டுரையை பகிர்ந்துள்ளார். இந்த வரி சீர்திருத்த நடவடிக்கைகள் பொருளாதாரத்திற்கு உத்வேகம் அளிப்பதோடு வருவாயை பெருக்கவும் உதவியுள்ளதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஓய்வூதியதாரர்களின் நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தேசிய அளவிலான ஓய்வூதியதாரர்களின் குறைதீர் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த கூட்டத்தில் பெறப்பட்ட 897 மனுக்களில் 756 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்தார். மகளிர் நலனுக்கான திட்டங்களுக்கு தாவேக அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
5: நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கான திட்டங்களை தீட்டுறதுலையும் பெண்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதையும் மிக தீவிரமாக செயல்பட்டு வராரு. தாய்மாமன் தங்கமோதிர திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துவங்கியிருந்தாங்க. பெண்கள் ஈண்டெடுக்கக்கூடிய, அதுவும் அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த தாய்மாமன் தங்கமோதிர திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தி அது மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலேயே ஏறத்தாழ 2052 மோதிரங்கள் திருச்சி மாவட்டத்தில் அந்த தாய்மாமன் தங்கமோதிர திட்டத்தின் மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற செய்தி வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கிறது. அனைத்து தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் இந்த திட்டம் வந்து மிக தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு தமிழ்நாட்டிலேயே இன்றைக்கு வந்து திருச்சி வந்து அதிக மோதிரங்கள் வழங்கியதில் 2 தினங்களுக்கு முன்பு வரை வந்து முதலாவது இடத்துல இருக்கு அப்படின்றத ரொம்ப பெருமையாக தெரிவிச்சுக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு, குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய திட்டங்கள் வந்து மக்களுக்கு நேர்மையாக போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற இடத்துல பதிவு பண்ணி.
4: தமிழகத்தில் பாமாயில் கொள்முதலில் தாவேக அரசு

0: 600 கோடிக்கும் மேல் ஊழல் புரிந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக ஆட்சிப் பொறுப்பில் இருந்தபோது வாங்கப்பட்ட விலையை விட கூடுதலாக லிட்டருக்கு 11 ரூபாய் கொடுத்து பாமாயில் கொள்முதல் செய்யப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் துயரங்களை களைய தாவேக அரசு முன்வர வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் டயாலிசிஸ் சேவை வழங்கும் பிரிவுகளை விரிவுபடுத்த வேண்டியதன் அவசியத்தை பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிறுநீரக செயலிழப்பால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருவதாக வெளியாகி வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவசமாக டயாலிசிஸ் சேவை கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் அவற்றின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். ஆட்டோ ஓட்டுநர்களின் பொருளாதார நெருக்கடிக்கு நிரந்தர தீர்வு காண தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்டோ கட்டணம் 2013 முதல் திருத்தப்படாமல் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக அவர்களின் வருமானம் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு ஆட்டோ கட்டணத்தை உயர்த்த உரிய நடவடிக்கைகளை தாவேக அரசு எடுக்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழக அரசின் புதிய ரக வேட்டி சேலை உற்பத்திக்கான கூலியை உயர்த்த வேண்டும் என்ற நெசவாளர்களின் கோரிக்கையை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இக்கோரிக்கையை வலியுறுத்தி நெசவாளர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வந்த போதிலும் அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளாதது கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகை நெருங்கி வருவதால் இதுகுறித்து தாவேக அரசு நெசவாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரிசியின் விலை கடந்த 5 மாதங்களில் 3வது முறையாக அதிகரித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். சர்க்கரை, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை ஏற்கனவே பல மடங்கு அதிகரித்துள்ள நிலையில் அரிசியின் விலையும் தொடர்ந்து உயர்ந்து வருவதாக அவர் கூறியுள்ளார். நியாயமான விலையில் அரிசி மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது.
0: இதற்கிடையே உதகையில் பெய்த கனமழை காரணமாக சாலையில் வெள்ளநீர் தேங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டம் உதகை நகரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. இந்த கனமழையின் காரணமாக சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். உதகை அரசு பேருந்து நிலையம் அருகே உள்ள ரயில்வே பாலத்தின் கீழ் 4 அடிக்கு மேல் சாலையில் வெள்ளநீர் தேங்கியது. இதில் சில வாகனங்களும் சிக்கிக் கொண்டன. எனவே உதகை படகுலத்திற்கு செல்லும் சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகள் படகுலத்திற்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. மேலும் ரயில்வே நிலையம் அருகே உள்ள ரயில்வே காவல் நிலையத்தையும் வெள்ளநீர் சூழ்ந்ததால் காவல் நிலையத்திற்கு உள்ளே

0: முடியாமலும் வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டது. 2 மணி நேரம் கனமழை உதகை நகரை புரட்டி போட்டது. மேலும் இந்த மழை மலை காய்கறி மற்றும் தேயிலை விவசாயத்திற்கு உகந்ததாக இருந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உதகையிலிருந்து சரவணன்.
1: மாவட்ட செய்திகள். விழுப்புரம் மாவட்டத்தில் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் உற்பத்தி செய்த பொருட்களின் கண்காட்சியை ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு மதுபாலன் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டம்

0: மேற்கரை வனப்பகுதியில் நீர்வழி பாதைகளை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்ட தனியார் நீர்வீழ்ச்சிகள் அகற்றப்பட்டு வருகின்றன. செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூரில் உள்ள தொழில்நுட்ப பல்கலைக்கழக வளாகத்தில் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. சென்னை பூங்கா நகர் தலைமை அஞ்சல் அலுவலகம் மற்றும் அண்ணா நகர் அஞ்சல் அலுவலகங்களில் அஞ்சல் பதிவு சேவை இரவு 10 மணி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உகாண்டா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஏஷா காந்தியும் மகளிர் இரட்டையர் பிரிவில் அக்ஷிதா இஷிதா இணையும் இப்பதக்கங்களை கைப்பற்றியது. உலக ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஓம் வர்மா பட்டம் வென்றார். கானாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் டேவிட் பெக்கல்ஸை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மன்னன் அசோக் அகர்வால் தேவ் விபுல் பட்டேல் இணையும் பட்டம் வென்றது. எகிப்தில் இன்று தொடங்கிய உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் வரி விதிப்பை எளிமைப்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஓய்வூதியதாரர்களின் நலன்களை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மகளிர் திட்டங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உகாண்டா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இனி விளம்பரம்.
2: நிறைய இருக்கு. இன்டர்நெட் பேங்கிங், பாஸ்புக், செக் புக் எல்லாமே கிடைக்கும். அதுவும் எந்த சார்ஜஸும் இல்லாம.
3: RBI சொல்கிறது BSBD அக்கவுண்ட் மினிமம் பேலன்ஸ் இல்ல, மேக்ஸிமம் பலன்கள் இருக்கு.
4: எத்திசையும் இசைக்கும் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:40:53. நேயர்கள் கேட்கலாம். தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் வெற்றிக்கு வழி. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: வணக்கம் நேர்களே. வெற்றிக்கு வழி என்பது மனிதனின் விடாமுயற்சி, தெளிவான இலக்கு மற்றும் தொடர் உழைப்பால் மட்டுமே சாத்தியமாகக்கூடிய ஒரு விஷயம். வாழ்வில் வெற்றி பெறுவதற்கான முக்கியமான வழிகளை நேர்கள் தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாகத்தான் 7ஆம் தேதி முதல் தினந்தோறும் சாதனையாளர்கள் தாங்கள் சாதித்த விஷயங்களை வெற்றிக்கு வழி நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் வாழ்வில் ஏதாவது ஒரு சாதனையை படைக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்ற கனவோடு வாழ்கிறார்கள். ஆனால் வெற்றியை பற்றி நினைப்பது மட்டும் போதாது, அதற்கான சரியான பாதையை தேர்ந்தெடுத்து செயல்படவும் வேண்டும். வெற்றி என்பது தானாக வந்து விடுவதில்லை, அது உழைப்பால் உருவாக்கப்படுகிறது. எந்த ஒரு பயணத்திற்கும் இலக்கு மிக அவசியமானது. நாம் எதை அடைய விரும்புகிறோம் என்பதில் தெளிவு இருக்க வேண்டும். இலக்கு இல்லாமல் பயணிக்கும் கப்பல் எங்கு சேருமோ அதுபோல இலக்கற்ற வாழ்க்கை எங்குமே சேராது. முயற்சியே வெற்றிக்கு மூலதனமாகும். முதல் முயற்சியிலேயே யாரும் வெற்றியாளராகி விடுவதில்லை. தோல்விகள் வரும்போது சோர்ந்து விடாமல் அவற்றை நமது முன்னேற்றத்திற்கான படிக்கற்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். எடிமண்ட் ஹிலாரி முதல் அப்துல் கலாம் வரை சாதித்த அனைவரும் தொடர் முயற்சியினால்தான் தங்கள் இலக்கையே அடைந்தனர். காலத்தை முறையாக பயன்படுத்துபவனே வெற்றியாளன். காலத்தை வென்றவன் வரலாற்றை வெல்வான் என்பார்கள். ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மணி நேரத்தையும் பயனுள்ள வகையில் திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும். நம்மீது நமக்கு இருக்கும் நம்பிக்கை பாதி வெற்றியை தந்துவிடும். அந்த நம்பிக்கையுடன் நற்பண்புகளையும் சுய ஒழுக்கத்தையும் இணைக்கும்போது

முழுமையான வெற்றி நம் வசமாகும். ஆயிரம் நல்ல எண்ணங்களை விட ஒரு சிறிய நல்ல செயல் சிறந்தது. சோம்பலை தூக்கி எறிந்துவிட்டு திட்டமிட்ட செயலாக்கமும் தளராத விடாமுயற்சியும் இருந்தால் எத்தகைய மலையளவு தடையையும் தகர்த்து வாழ்வில் நிச்சயமாக வெற்றி பெறலாம். பல நேரம் தோற்றவர்களின் கதைகள் நம் கண்முன்னே வந்து நம்மை அச்சுறுத்தக்கூடும். நமக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தி நம்மை கீழ்நோக்கி இழுக்கக்கூடும். ஆனால் தொடர்ந்து நாம் முயல்வதற்கு தவறவே கூடாது. சாதனையாளர்களில் யாருமே தனது முதல் முயற்சியில் வென்றவரே இல்லை. டாக்டர் அப்துல் கலாமின் ஆரியப்பட்டாவின் தோல்வி தனது அடுத்த முயற்சியான அக்னி வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதியோடு அவரை உழைக்க தூண்டியது. எவரெஸ்ட் சிகரத்தை முதன் முதலில் தொட்ட எட்மண்ட் ஹிலாரியும் டென்சிங்கும் தமது தொடர் முயற்சியினாலும் பயிற்சியினாலும் இந்த சாதனையை தங்களுக்கு உரியதாக்கி கொண்டனர். போரில் தோற்று போய் ஒளிந்து கிடந்த கஜினிக்கு வெற்றிக்கான வழியை சொல்லி தந்தது ஒரு சிலந்தி பூச்சி. எத்தனை முறை கீழே விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து தன் கூட்டை கட்டி முடித்த சிலந்தியின் செய்கை மன்னனின் மனதில் ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தியது. அதனால் இழந்த நாட்டை மீண்டும் முயன்று மீட்டான். ஃபீனிக்ஸ் பறவை எத்தனை முறை விழுந்தாலும் தன் முயற்சியை கைவிடுவதில்லை. புதிய பறவையாக உயிர் பெற்று மீண்டு வரும் வரை முயன்று கொண்டேதான் இருக்கிறது. இறுதியில் வெற்றியையும் பெறுகிறது. மின்சாரத்தை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் 1000 தோல்விகளை கண்டவர். அதற்காக அவர் தனது முயற்சியை கைவிட்டதே இல்லை. தொடர்ந்து ஆராய்ச்சி செய்ததன் விளைவாகவே 1000 மேற்பட்ட கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரரானார். நாளை மறுநாள் முதல் ஒளிவுலா வர உள்ளது. இந்நிகழ்ச்சியில் லேனா தமிழ்வாணன், இறை அன்பு, மாலன், பாரதி பாஸ்கர், மாக்கி ரமணன் ஆகியோர் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள். நாளை மறுநாள் மாலை 6:40 கேட்க தவறாதீர் நேர்களே.

0: பண்பலையோடு இணைந்து நேயர்கள் கேட்டது தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் வெற்றிக்கு வழி. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: காரைக்கால் பண்பலை 100.3.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
2: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608208777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இசை தென்றல், நேயர்களின் கடித வளைவிருப்ப கானங்கள் இசை மழையாய் தரவிருக்கிற இந்நேரம் 7:49. நிகழ்ச்சியில் துவக்கமாக தலைவாசல் படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. வண்டியூர் கவி பாரதியார் தெருவிலிருந்து சக்தி ஜனார்தனன், இவருக்காக பாடலை தரலாமா?

0: பாலபாரதியின் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடலை கேட்டோம்.
1: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
2: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: புதுச்சேரி மக்களின் கனிவான கவனத்திற்கு, உங்கள் வீட்டில் மின் கட்டணம் பற்றி கவலையா?
6: இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்து மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து மானியமாக பெறுங்கள்.
5: மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருட இலவச பராமரிப்பு என பல பயன்களை பெற இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். www.pmsuryagar.gov.in.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்.
7: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
8: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ். சேகர்ஸ்
0: சொல் அமுது தரும் இன் சொல் அமுது நிகழ்ச்சி நாளை காலை 6:40 இந்நிகழ்ச்சியை வழங்கவிருக்கிறார்கள் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாஸ், விடங்கலூர் எண்ணெய்.
9: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நினைவருக்கட்டும் மேர்களே, பசும் தளிர் நிகழ்ச்சி நமது பண்பலையில் நாளை காலை 6:55 இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மேலணிக்குழி, குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
10: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலணிக்குழி, குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
0: இசைத்தன்றல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பூந்தோட்ட காவல்காரன் படத்திலிருந்து பாடல் வரவிருக்கு. இந்த பாடலுக்கு இசை அமைத்திருக்கிறார் இளையராஜா. பாடல்களுக்கு வரிகளை தந்திருக்கிறார் கங்கை அமரன். குரல் கொடுத்திருக்கிறார்கள் கேஜே யேசுதாஸ், பி சுசிலா. இந்த பாடலுக்கு விருப்பம் விழிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, வாகையூர் ராமசாமி, திட்டக்குடி செல்வராஜ், வாரியங்காவல் கதிரவன், முத்தரசநல்லூர் நவீன் சுந்தன், சிறுங்காட்டூர் ராஜேந்திரன், உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம், திருமழிசை அருணாசேகர், மணிவண்ணன், பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம், மேல்பட்டறை ரஜினி சுகுமார், இவர்கள் அனைவருக்காகவும் பாடல்.

0: சொர்க்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
3: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம். இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும். நௌலெட் உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
4: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
3: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
4: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
3: நௌலெட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
4: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
3: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெட்.
5: என்ன ராமன், நாத்து ரெடி ஆயிடுச்சு, நடவு மிஷின் பிரிச்சு போட்டுட்டு உட்காந்துருக்க.
6: நீ அப்பவே சொன்ன செல்வண்ண, குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கலாம்னு. நான் தான் கேட்கல, எதையோ வாங்கிட்டேன்.
5: சரி, இப்பவாவது குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கு.
7: ஜப்பானிய தொழில்நுட்பம் 4-6 வரிசை குபோட்டா நடவு இயந்திரம் வாங்க.
5: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ்.
11: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
12: ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
10: மேலும் இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நினைவிற்கிட்டும் நேர்களை நாளை காலை 7 மணிக்கு காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் வாங்க பேசலாம் விளம்பரதார நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உழைப்பாளி படத்துல இருந்து தாங்க பாடல் கேட்டிருக்காங்க. இளையராஜாவின் இசையில் மனோ சித்ரா பாடியிருக்கக்கூடிய இந்த பாடலுக்காக நம்ம பண்பலைக்கு கடிதம் எழுதியிருக்காங்க.

செம்பனார் கோயில் கன்று ராமலு, விநாயகா லக்ஷ்மணன், சரஸ்வதி, கபிலன், சூபா, மருவத்தூர் மாதேஸ்வரன் செல்வம், அமுதா, வள்ளி, சதீஷ், சரவணன், சாந்தி துரை, பூம்புகார் சுந்தரவள்ளி, சங்கரன், பாண்டியன், நெய்தவாசல் பார்த்தசாரதி, சந்திரசேகர், திருமாலி, பக்ரிசாமி, சித்ரா, சூர்யா, பாரதி, விஜய்.

0: நமது பண்பலையில் நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடிசை செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: என்ன ராமன், நாத்து ரெடி ஆயிடுச்சு, நடவு மிஷின் பிரிச்சு போட்டுட்டு உட்கார்ந்துருக்க.
2: நீ அப்பவே சொன்ன செல்வண்ண, குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கலாம்னு. நான் தான் கேட்கல, எதையோ வாங்கிட்டேன்.
1: சரி, இப்பவாவது குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கு.
3: ஜப்பானிய தொழில்நுட்பம், 4-6 வரிசை குபோட்டா நடவு இயந்திரம் வாங்க.
1: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
0: எருக்காட்டாஞ்சேரி சுப்பராயலு, நாகலட்சுமி, தில்லையாடி, வீராசாமி, தமிழன்பன், நகுலன், முருகேசன், கீழையூர், உத்திராபதி, தேன்மொழி, மகேந்திரன், ஆனந்த், கீழ்மாத்தூர், கருப்பையா, ராஜாத்தி, அறிவுக்கரசன், கிளியனூர், அம்பிகாபதி, முகமது ஷெரீப், நாசர், கீழமுக்குட்டு, செம்மனார் கோவில் அன்பழகன், வீரகடோத்கஜன், ஸ்ரீராமுலு, மூர்த்தி, பாஸ்கர் இவர்களின் விருப்பமாக நிகழ்ச்சி தரக்கூடிய பாடல் சிம்மராசி படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு இசை SA ராஜ்குமார், பாடலை பாடியிருக்கிறார்கள் உன்னிகிருஷ்ணன், ஸ்வர்ணலதா.

0: காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் இதுவரை கேட்டது இசை தென்றல். நேர்களை நமது காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம போஸ்ட்களுக்கெல்லாம் நிறைய லைக்ஸ் கொடுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க, நிறைய கமெண்ட் பண்ணுங்க. நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3.
1: செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். உலகளாவிய அமைதிக்கு இந்தியாவும் சுவிட்சர்லாந்தும் தொடர்ந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. காங்கோவில் நேரிட்ட படகு விபத்தில் 30 பேர் உயிரிழந்தனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா 14-0 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வென்றது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய அமைதிக்கு இந்தியாவும் சுவிட்சர்லாந்தும் தொடர்ந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லி வந்துள்ள சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கீ பார்மலியுடன் நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் இவ்வாறு கூறினார். சுவிட்சர்லாந்துக்கான ஏற்றுமதியை அதிகரிக்க இந்த பேச்சுக்களின் போது தீர்மானிக்கப்பட்டதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்.
2: பாரதத்தின் ஏற்றுமதிகளை சுவிட்சர்லாந்திலே சந்தை அணுகலை அதிகரிக்கவும் மேலும் இரு நாடுகளுக்கு இடையேயும் முதலீடுகளை மேலும் சுலபமானதாக ஆக்கவும் பல முக்கியமான முடிவுகளை எடுத்தோம். இதனால் பாரதத்தின் விவசாயம், ஜவுளித்துறை, மருந்தியல் துறை மற்றும் பொறியியல் சரக்குகளுடைய சுவிட்சர்லாந்துக்கு ஏற்றுமதி அதிகரிக்கும். இதோடு கூடவே பாரதத்தின் உயிரி தொழில்நுட்பம், உயிரின அறிவியல், வங்கித்துறை, காப்பீடு, உணவு பதப்படுத்தல் மற்றும் நீடித்த தன்மை போன்ற மகத்துவமான துறைகளிலே நாம் சுவிஸ் நாட்டு புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியும்.
1: சுவிட்சர்லாந்து தொழில் நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார்.
2: நாங்கள் சுவிட்சர்லாந்தின் கட்டமைப்பு நிறுவனங்களுக்கு பாரதத்திலே பெரிய அளவிலே முதலீடு செய்யவும் திறன் மேம்பாட்டினை ஏற்படுத்தவும் வடிவமைத்தல் மற்றும் தயாரிப்பிலே பங்கெடுக்கவும் அழைப்பு விடுக்கிறோம். நண்பர்களே, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திலே ஒத்துழைப்பும் கூட நம்முடைய கூட்டுறவின் ஒரு பலமான தூணாகும். மிக விரைவாகவே நாம் தூய்மையான ஆற்றல் மற்றும் விண்வெளி போன்ற முதன்மையான துறைகளிலே புதிய ஆய்வு திட்டங்களை ஏற்படுத்த இருக்கிறோம்.
1: ஐரோப்பிய யூனியனுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் 10 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்.
2: பாரதம் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு இடையேயான தடையில்லா வர்த்தக அமைப்பு ஒரு சரித்திரபூர்வமான வர்த்தக மற்றும் பொருளாதார கூட்டுறவு ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் எந்த ஒரு பொருளாதார தொகுப்போடும்

0: பாரதத்தின் முதல் ஒப்பந்தம் இது. முதலீடுகள், புதுமைகள் படைத்தல், வேலைவாய்ப்பு மற்றும் பரஸ்பர முன்னேற்றத்திற்கான வரைபடம் ஆகும் இது. இதனால் அடுத்த 15 ஆண்டுகளிலே பாரதத்திலே 100 பில்லியன் டாலர் பெறுமானமுள்ள முதலீடுகளும் 10 லட்சம் நேரடி வேலை வாய்ப்பையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும்.
1: இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. உலகிற்கே வழிகாட்டும் திறனை சமஸ்கிருதம் கொண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று அயோத்தியாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கணிதத்திற்கான மொழியாக சமஸ்கிருதத்தை தாம் கருதுவதாகவும் தெரிவித்தார். அயோத்தியாவை யாத்ரீகர்களுக்கான தலமாக மட்டுமே தாம் கருதவில்லை என்றும், கலாச்சாரத்தின் அடையாளமாகவும் அது உள்ளது என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். பள்ளிகளுக்கான தேசிய மனநலம் மற்றும் ஆரோக்கிய வரைவு கொள்கை குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று அதிகாரிகளுடன் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தின் போது மாணவர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் இந்த கொள்கையை வகுப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. பள்ளியில் சேரும் மாணவர்கள் ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வதற்கான அம்சங்கள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். தொலைத்தொடர்பு துறையில் இந்தியா முன்னணியில் திகழும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 6G தொழில்நுட்பத்தில் இந்தியா முன்னணி வகிக்கும் என்று தெரிவித்தார். தொலைத்தொடர்பு உபகரணங்கள் இறக்குமதி செய்யப்பட்ட நிலை மாறி தற்போது ஏற்றுமதி செய்யப்படுவதாக அவர் கூறினார். நாட்டில் 6 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான கைபேசிகள் தற்போது உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக 3 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வல், குஜராத் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திருமதி சுனிதா அகர்வால், தில்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு தேவேந்திரகுமார் உபாத்யாயா, தெலங்கானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு அபரேஷ்குமார் சிங் ஆகியோர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்.

0: தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமாரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இது தொடர்பாக பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் உத்தரவிட்டுள்ளது. நாளிதழில் வெளியான செய்திகளின் அடிப்படையில் எதிர்தரப்பு வாதங்களை கேட்காமல் இவ்வழக்கில் உத்தரவுகள் எதையும் பிறப்பிக்க இயலாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர்.
1: நாடுபோற்றும்
0: கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். இலங்கையில் காவலில் வைக்கப்பட்டுள்ள 20 தமிழக மீனவர்கள் மற்றும் பறிமுதல் செய்யப்பட்ட 270 மீன்பிடி படகுகளை மீட்டுத்தர வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த கடிதத்தில் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு 10 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக வரும் 16 தேதி நடைபெறவுள்ள தேர்தலில் பிஜேபி சார்பில் 8 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இந்த தேர்தலில் திரு தரம்பால் சிங், திரு ராதாகாந்த் ஓஜா, திரு பிரகாஷ் பல், திரு வித்யாசாகர் சோங்கர், திரு கோபிகிருஷ்ண பாண்டே, திருமதி பிரியங்கா சிங் ராவத், திரு ராம் பிரதாப் சிங் சௌஹான், திருமதி ஸ்ருதி கங்வார் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என்று பிஜேபி அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. இந்த தேர்தலில் போட்டியிருக்கும் பட்சத்தில் வாக்குப்பதிவு வரும் 16 தேதி நடைபெறும் என்றும் அதைத் தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை அன்றைய தினமே தொடங்கும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி உத்தராகண்டில் இன்று தொடங்கியது. இரு நாடுகளைச் சேர்ந்த 92 பேர் இப்பயிற்சியில் ஈடுபட உள்ளதாக பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வரும் 18 தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கூட்டு பயிற்சி பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் நடத்தப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மருத்துவத்திற்கான நோபல் பரிசு அமெரிக்காவின் கார்ல் டெய்சராஃப், ஜெர்மனியின் பீட்டர் ஹெச்மேன் மற்றும் கேயார்க் நேகல் ஆகிய மூவருக்கும் கூட்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒளியை பயன்படுத்தி குறிப்பிட்ட மூளை நரம்புகளின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்த உதவும் கண்டுபிடிப்புகளுக்காக இந்த விருது அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. காங்கோவில் நேரிட்ட படகு விபத்தில் 30 பேர் உயிரிழந்தனர். 12 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. உபாங்கியிலிருந்து கின்ஷாசாவிற்கு சென்று கொண்டிருந்த படகு மற்றொரு படகு மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா 14-0 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வென்றது. மலேசியாவில் நடைபெற்ற இப்போட்டியில்

0: அனுஷ்கா குமாரி 5 கோல் அடித்தார். சில்கி சொர்காய் பாம் மற்றும் அபிஷ்டா பாஸ்னட் தலா 2 கோல் அடித்தனர். சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 9-11, 9-11, 11-7, 11-5, 12-10 என்ற செட் கணக்கில் பிரான்சின் சிமோன் காசியை வென்றார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 38 ரன் எடுத்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா 174 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. தன்மே பலோடா அபாரமாக பந்து வீசி 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய அமைதிக்கு இந்தியாவும் சுவிட்சர்லாந்தும் தொடர்ந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. காங்கோவில் நேரிட்ட படகு விபத்தில் 30 பேர் உயிரிழந்தனர். 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா 14-0 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: காரைக்கால் பண்பலை 100.3.
2: நீங்க ஸ்மார்ட்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு தெரியாது.
3: எப்படி சொல்ற?
2: பிஎம் சூரிய வீடு திட்டத்து கீழ 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000 புச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில்லா மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட. இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்ற உங்களை ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் சொல்லணும்.
3: நீங்க ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா? இன்னை தொடர்பு கொள்ளுங்க www.psuryagar.gov.in.
4: நௌலெக்ட், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
5: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
4: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
5: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
4: நௌலெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
5: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
4: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்ட்.
6: 20 நாள். இனி கேட்கலாம். காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
7: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
8: நமது காரைக்கால் KMC மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை காரைக்கால்.
6: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
9: சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
10: உழவர்களுக்கு
11: புங்குடி, வேலையா வர்க்க?
12: பார்த்தா தெரியல, மாட்டு கொட்டகையை சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறது. இன்னும் 5 நிமிஷத்துல எங்க அம்மா வெளியில வந்துருவாங்க. நான் மட்டும் சுத்தம் பண்ணல, என்னை ஓட விட்டு அடிப்பாங்க. முடிஞ்சா நீங்களும் கொஞ்சம் உதவி பண்ணுங்கக்கா.
11: சரி புங்குடி, இந்த வேலையெல்லாம் முடிச்ச பிறகு ஃப்ரீயா தானே இருப்ப?
12: முடிச்ச பிறகு தானே? ஆ, இருப்பங்கா.
11: அப்ப என் கூட வா புங்குடி.
12: எங்க, எதுக்கு?
11: புங்குடி, நான் ஒரு அருமையான விஷயம் தெரிஞ்சிட்டு வந்திருக்கேன். அதை தயாரிக்கிறதுக்கு கிடைக்காத அரிய வகை இலைகள் எல்லாம் கொஞ்சம் மரத்துல ஏறி முள்ளுல புகுந்து இந்த மாதிரிலாம் பறிப்ப. அதுக்காக தான் உன்ன கூப்பிட வந்தேன்.
12: இப்போதே இதுதானக்க நடக்குது? நான் மரத்துல ஏறி பறிச்சு தருவேன் உங்களுக்கு, நீங்க ரோட்ல நின்னு காத்து வாங்கிட்டு இருப்பீங்க.
11: உங்கடி, இந்த கரைசல் தயாரிக்கிறதுக்கான தகவல் எல்லாம் நான் தானே சொல்றேன். உன் மூளை ஃப்ரெஷ்ஷா அப்படியே தானே இருக்கு?
12: எது, நோகாம நொங்கு திங்கணும்னு ஆசைப்படுறீங்க? சரி சரி, இப்படி உட்காருங்க. நீங்க என்னதான் இந்த பயிற்சிக்கு போயிட்டு கத்துட்டு வந்தீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
11: உங்கடி தசக்கா

0: காவியா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கியா?
1: பஞ்சகாவியா கேள்விப்பட்டிருக்கேன், தசகாவியாவா? புதுசா இருக்கே.
0: புதுசா இருக்குல்ல, அதுல வேம்பு, எருக்கம், கொளிஞ்சி, நொச்சி, ஊமத்த, காட்டாமணக்கு, ஆடத்தொடம், புங்கம், இதெல்லாம் தேவை பூங்கொடி. இது எல்லாத்தையும் தான் நம்ம தேடி பறிக்க போறோம்.
1: நம்பன்னு சொல்லாதீங்க, நீங்க நானு சொல்லுங்க.
0: நீயே பறிக்கிறதா வச்சுக்க.
1: சரிக்கா, இது எதுக்கு தாங்க அந்த கரைசலு?
0: இப்ப நான் சொன்ன தாவர இலைகள் எல்லாத்தையுமே சின்ன சின்னதா நறுக்கி எந்த அளவு இலை போடுறோமோ அந்த அளவு மாட்டு கோமியத்துல மூழ்குற மாதிரி 10 நாளைக்கு வைக்கணும். அதுக்கப்புறம் வடிகட்டி உடனே அடிச்சிடக்கூடாது. 5 லிட்டர் பஞ்சகாவியா கரைசல்ல 1 லிட்டர் அப்படிங்கிற அளவுல கலந்து இந்த கரைசல 25 நாளைக்கு வச்சிருக்கணும்.
1: ஓ, இதுல பஞ்சகாவியமும் சேர்க்கிறோமா?
0: ஆமா, அந்த 25 நாள் வச்சிருக்கும் போது நல்லா குலுக்கி விடணும்.
1: சரிக்கா, இப்ப தயாரிச்சு வச்சிட்டோம் இல்லையா, இதை எப்படி பயன்படுத்துறது?
0: இந்த தசகாவிய கரைசல நல்லா வடிகட்டணும், இல்லனா ஸ்ப்ரேயர்ல அடைச்சுக்கும்.
1: இந்த கரைசல நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்?
0: செடியை நடவு செய்யறதுக்கு முன்னாடி 3% தசகாவிய கரைசல்ல விதைங்க நாட்டுங்க. இதை 20 நிமிஷம் மூழ்க வச்சு அதுக்கப்புறம் நடலாம். இந்த மாதிரி பண்றதுனால விதையோட வளர்ச்சி, வேர் உருவாக்கம் இதெல்லாம் அதிகமா இருக்குமா பூங்கொடி?
1: சுபாக்கா, எனக்கு ஒரு சந்தேகம், இந்த தசகாவியவை நம்ம காய்கறி சாகுபடிக்கு பயன்படுத்தலாமா?
0: தாராளமா பயன்படுத்தலாம். எல்லா காய்கறி செடிங்க, தோட்ட பயிர்கள் இதெல்லாம் வளரும் போது வாரத்துக்கு 1 முறை அப்படின்னு தெளிக்கலாம் பூங்கொடி. இதோட நன்மைன்னு பாத்தீங்கன்னா செடியோட வளர்ச்சி, மகசூலு, பயிரோட தரம் அதிகமாகும். இந்த அசுவுனி, செடி பேனு, சிலந்தி, சாரூரிஞ்சும் பூச்சிங்க இதை கட்டுப்படுத்தலாம். இலைப்புள்ளி, இலைக்கருகள், சாம்பல் நோய் இந்த மாதிரி நோய்களை கூட கட்டுப்படுத்த உதவுமா.
1: ஓ, அதுக்குதான் இந்த தசகாவிய செய்யறதுக்கு மும்மரமா இருக்கீங்களோ.
0: ஆமா பூங்கொடி, அதான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன்ல, இப்பயாவது இலை பறிக்க போலாமா?
1: சுபாக்கா, அவசரப்படாதீங்க, மாட்டு கொட்டையில இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. நம்ம 2 பேரும் சேர்ந்து முடிச்சிட்டோம்னா தாராளமா போலாம்.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: நேயர்கள் கேட்டது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுபுரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டுபுரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்ட் இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம்.
5: மங்கள்யான் சூப்பர் கோல்ட், உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்ட் இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்ட், விவசாயிகளின் நண்பன்.
3: ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3.
0: நேயர்கள் கேட்கவிருப்பது
6: காரைக்கால் ONGC காவிரி அசட்டின்
0: உழவர் அரங்கம்.
6: இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்
0: காரைக்கால் ONGC காவிரி அசட்.
7: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
8: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
9: அது ONGC-யோட சின்ன வகை ரிகுமா. அங்க எண்ணெய் எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
8: அதுல என்ன எண்ணெய் தாத்தா எடுப்பாங்க?
9: கச்சா எண்ணெய் எடுக்கறாங்க.
8: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
9: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ், சரக்கு லாரி, மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல, இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
8: தாத்தா, ONGC-னால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
10: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
9: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
10: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
8: அப்போ ONGC நல்லதான் கொடுத்தது, நமக்காக கொடுத்தது.

0: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
1: பச்சை கல்லனா பச்சை கல்லதான்பா. என்ன டேஸ்ட், அறுசுவையும் நாக்குல நடனமாடுதே.
2: நடனமாடுதா? எங்க குடுங்க, நானும் சாப்பிட்டு பாக்குறேன்.
1: வந்துட்டியா பொங்குடி? ஏதாவது ஒன்னு சாப்பிட்டா போதுமே, உங்க வீட்டுல இருந்தாலும் உனக்கு ஏன் ஞாபகம் வந்துருமே.
2: உங்க வீட்டுல நீங்க வறுத்த இந்த மல்லாட்ட எங்க வீட்டு வரைக்கும் வாசம் வந்துச்சு. அதான் அந்த வாசத்தை புடிச்சே உங்க வீட்டுக்கு வந்துட்டேன்.
1: ஓ, அதனாலதானா?
2: பரவாயில்ல சுபாக்கா, இந்த தடவை உங்க சித்தி ஊருக்கு போயிட்டு இந்த மல்லாட்டையாச்சும் எடுத்துட்டு வந்தீங்களே. சரி, அங்க கடல சாகுபடி எல்லாம் எப்படி இருக்கு? அங்க பாசன வசதி எல்லாம் நல்லா கிடைக்குதாக்காங்க?
1: அங்க மட்டும் என்ன, எல்லாரும் மழையதான் நம்பிட்டு இருக்காங்க பூங்கொடி. அவங்க பண்ண குட்ட வச்சிருக்கிறதுனால குளத்துல உள்ள தண்ணியை பயன்படுத்தி தெளிப்பு நீர் பாசனம் மூலமா கடல சாகுபடிய ஓரளவு முடிச்சுட்டாங்க.
2: கடல சாகுபடியா அக்கா? இன்னைக்கு கூட நம்ம விவசாய நிகழ்ச்சியில கடல சாகுபடி பத்தி தான் மயிலாடுதுறை மாவட்டம் ஆனந்தமங்கலம் கே பன்னீர்செல்வம் அப்படின்றவங்க பேசிருக்கிறாங்களாம்.
1: அப்படியா? அப்ப இவங்க எப்படி சாகுபடி செய்யறாங்கன்னு கேக்கலாம் பூங்கொடி.
3: உணவளிக்கும் கரங்களை போற்றும் இந்த நேரத்தில் மண்ணோடு வாழ்ந்து நமக்கு உணவு தரும் ஒரு உழைப்பாளரை இன்று விவசாய நிகழ்ச்சியில சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் ஐயா.
4: வணக்கம் மேடம்.
3: முதல்ல உங்களை பத்தின அறிமுகம் நேர்வுகிட்ட பகிர்ந்துக்கோங்க.
4: என் பேரு பன்னீர்செல்வம் மேடம். ஆனந்தமங்கலம் கிராமத்துல இருந்து வந்திருக்கேன் மேடம்.
3: நீங்க எந்த மாதிரியான விவசாயம் பண்ணிட்டு வரீங்க?
4: நம்ம வந்து நிலக்கடலை விவசாயம் தான் மேடம்.
3: எத்தனை ஆண்டுகளாக?
4: நம்ம வந்து ஒரு 20 வருஷமாவே நிலக்கடலை விவசாயம் தான், சின்ன பிள்ளையில இருந்தே செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.
3: என்ன படிச்சிருக்கீங்க நீங்க?
4: நம்ம 10th வரையில தான் மேடம் படிச்சிருக்கோம்.
3: எதனால விவசாயத்துக்கு வர ஆர்வம்?
4: விவசாயம் வந்து நம்மளுக்கு பிடிச்ச தொழில், ஆர்வமா செய்வோம்.
3: குறிப்பிட்ட கடலை சாகுபடி, வேற ஏதாவது சாகுபடி பண்ணலாம்?
4: நம்ம மண்ணுக்கு வந்து நிலக்கடலை மட்டும்தான் மேடம் வரும், வேற எது போட்டாலும் வராது. ஏன்னா தண்ணி வந்து நம்ம தெளிப்பு நீர் முறையில விடுறதுனால நம்மளுக்கு வந்து இது நிலக்கடலை தான் தேர்ந்தெடுத்திருக்கோம். மற்ற பயிர் போட்டோன்னா செலவு அதிகமாகும், வருமானம் கம்மியாக இருக்கும்.
3: இப்போ கடலை சாகுபடிக்கு ஏற்ற மண் வகை எதுங்க?
4: இப்போ வந்து செம்மண்ணா இருந்தா நல்லா இருக்கும், களிமண்ணா இருந்தா நல்லா இருக்கும். ஆனால் பிடுங்குறப்ப ஆள் வரமாட்டாங்க, கல்லை மண்ணில் ஒட்டிக்கிட்டு வரும். நம்ம மணல் சரியா இருக்கிறதுனால கல்லை வந்து நல்லா தரமா இருக்கும்.
3: இப்ப தட்பவெப்பநிலைனா கடலை சாகுபடிக்கு எவ்வளவு இருந்தா சரியா இருக்கும்?
4: இப்ப வெயிலா இருந்தா நல்லா இருக்கும், கொஞ்சம் கூலிங் இருந்ததுன்னா தண்ணி கம்மியா கிடைக்கும், இல்லைன்னா தண்ணி அதிகமா இறைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும் மேடம்.
3: இப்போ 20 வருஷம் உங்களுக்கு அனுபவம் இருக்குங்க அந்த கடலை சாகுபடியில. இப்போ கடலை சாகுபடிக்கு ஏற்ற பருவம் ஏன்னா மாறுபடும் வருஷத்துக்கு வருஷத்துக்கு. இப்போ இந்த மழை கூட தள்ளி தான் போகுது உங்களுக்கு இந்த ஆண்டு கூட. எந்த பருவத்துல நடுறது சிறந்தா இருக்கும்?
4: கார்த்திகை மார்கழியில போடுறது நல்லா இருக்கும், ஆடிப்பட்டம் நல்லா இருக்கும், சித்திரப்பட்டமும் நல்லா இருக்கும். வெயிலுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி கொடுக்கறதுனால 3 பட்டமும் நல்லா இருக்கும் நம்ம ஏரியாவுக்கு.
3: நீர்ப்பாசன பிரச்சனைலாம் உங்க பக்கத்துல?
4: நீர்ப்பாசனம் வந்து நீர்மட்டம் தான் இந்த வருஷங்க ரொம்ப கீழே போயிட்டு தண்ணி பற்றாக்குறை தான் மேடம். இருந்தாலும் தெளிப்பு நீர்ல இறக்கிறதுனால எங்களுக்கு ஒன்றும் தெரியல.
3: தனியா இன்ஜின்ல வாங்கி வாடகைக்கு வாங்கி விடுறதுங்களா?
4: ஆமா.
3: இப்ப கடலை சாகுபடிக்கு ஸ்பிரிங்க்லர் இரிகேஷன் கொடுத்துட்டு இருக்கீங்களா?
4: ஆமா, ஸ்பிரிங்க்லர் மூலமா தான் தண்ணி அரைச்சிட்டு இருக்கோம்.
3: எந்த ரக கடலை?
4: G7 மேடம் தேர்ந்தெடுத்திருக்கோம்.
3: இதுக்கு முன்னாடி
4: கட்டக்கல்லன்னு வந்துச்சு, அது ரகம் வந்து கல்லை பிடுங்குறப்ப வந்து ஆளுவை வந்து ரொம்ப சங்கடப்பட்டு சின்ன சின்ன கல்லையா இருக்குன்னு பறிக்க வரமாட்டாங்க. இப்ப G7 வந்து மார்க்கெட்ல பச்சை கல்லையாவும் போகுது, பருப்புக்கு வந்து தேர்ந்தெடுத்த ரகமாகவும் இருக்கு. எல்லாருமே விரும்புறது G7 தான் மேடம். குஜராத் வெரைட்டி.
3: குஜராத் வெரைட்டி ஏரியாவிலே கிடைக்குது?
4: கிடைக்குது மேடம்.
3: இப்போ கடலை சாகுபடிக்கு விதை எப்படி தேர்வு செய்யறீங்க?
4: விதை வந்து நல்லா ஒரு 80 நாள் 90 நாள் வரலையும் நல்லா முதிர்ந்த கடலையா எடுத்து தான் மேடம்
3: தேர்ந்தெடுக்கிறீங்க?
4: எடுத்துப்போம்.
3: உங்க நல்லா வருதுங்களா இந்த விதை?
4: நல்லா வரும் மேடம்.
3: என்னென்ன விஷயம் கவனிக்கிறதா இருக்குங்க?
4: ஃபர்ஸ்ட்டு நோய் மேலாண்மை, ரெண்டாவது அந்த பூச்சி இலை சுருட்டு புழு வரும், அது கட்டுப்படுத்தணும் மேடம். முக்கியமாக வந்து கல்லையில் பாதிக்கிறதே இந்த இலை சுருட்டு புழு, சாறு உறிஞ்சி பூச்சிகள் தான் மேடம். அதை கண்ட்ரோல் பண்ணாலே நிலக்கடலைக்கு நல்லாயிருக்கும். விதையை வந்து நல்லா பருவமாக நல்லா அந்த உருட்டு பயிராக வர அளவுக்கு நல்லா வந்தோன்னா முதிர்ந்தோன்னா அதையும் நல்லா காய வச்சு தான் மேடம் எடுத்து வச்சுப்போம் விரக்கல்லைக்கு.
3: கடலை சாகுபடி பொறுத்த வரைக்கும் அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் விதை நேர்த்தி பண்ணுவீங்களா?
4: நல்லா முத்தினதுக்கு அப்புறம் தான் மேடம் கல்லையை பிடுங்கி காய வச்சு அதை உடைச்சி தான் விதை நேர்த்தி பண்ணுவோம்.
3: அப்படி விதைக்காக எடுக்கிற கடலை செடியை எவ்வளோ நாள் வரைக்கும் வச்சிருப்பீங்க?
4: நாங்கள் 3 மாதம் வரலையும் வச்சுட்டு போடுவோம் மேடம்.
3: விதைக்காக எடுக்கிறது?
4: விதையை 3 மாதம் கழிச்சு தான் பறிப்போம். முதிர்ந்த ஒன்றை தான் பறித்து எடுத்து 7-10 நாள் வரலையும் காய வைப்போம். அப்போ தான் அந்த விதையோட முளைப்பு திறன் நல்லாயிருக்கும். எவ்வளோ நாள் வச்சுருந்தாலும் வீணாக போகாது.

0: விதைநிறுத்தி பண்றதுக்கு வேற எதுவும் தெளிக்க மாட்டீங்க?
1: சோடமனாஸ் போடலாம் மேடம், டைகோடர்மா விரடி, அதேமாரி சாஃபு கலந்து போடுவோம். பூஞ்சானக்கொல்லி எதுவாக இருந்தாலும் எந்த மருந்தாலும் தான் கலந்து போடலாம் மேடம்.
0: விதைக்காக
1: விதைக்காக
0: இயற்கை முறையில் பண்ணுறீங்களா இல்லை ரசாயன முறையில் பண்ணுறீங்களா?
1: இயற்கை முறையிலையும் செய்கிறோம், கால்வாசி இயற்கை விவசாயம் தான். ரசாயனம்னு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு வந்து பூச்சிக்கொல்லி தான் ஒரு ரசாயனம் வரும். மேக்சிமம் நாங்கள் கவர்மெண்ட்லேயே வந்து டைகோடர்மா விரடி, சூடோமோனாஸு எல்லாமே கவர்மெண்ட்டில் வாங்கி தான் மேடம் யூஸ் பண்ணுறோம்.
0: சரிங்க, இப்போது இந்த கடலை சாகுபடியை எத்தனை ஏக்கர்ல நீங்க சாகுபடி பண்ணிட்டு வரீங்க?
1: இப்போ 20 ஏக்கர் பண்ணியிருக்கோம் மேடம். 20 ஏக்கர்ல வந்து 15 ஏக்கர் எடுத்தாச்சு, இன்னும் 5 ஏக்கர் எடுக்க வேண்டியது இருக்கு.
0: எந்த பட்டத்தில் தெளிச்சிங்க?
1: இப்போ வந்து ஆடி மாசம் பட்டம் மேடம். இப்போ 20 ஏக்கர் அளவுக்கு இருக்கு. இப்போ ஏற்கனவே 20 ஏக்கர் எடுத்துட்டோம், 40 ஏக்கர் பண்ணணும், 20 ஏக்கர் எடுத்தாச்சு.
0: உங்களுக்கு சொந்த நிலம் வந்து 40 ஏக்கர்ல 20 ஏக்கர் கடலை சாகுபடி பண்ணி?
1: சொந்த இடம் 10 ஏக்கர் இருக்கு மேடம். 30 ஏக்கர் வந்து நாங்கள்

0: நாங்கள் கவர்மெண்ட்லேயே வந்து டைக்கோடெர்மவரிடி, சூடோமோனாஸு எல்லாமே கவர்மெண்ட்டில் வாங்கி தான் மேடம் யூஸ் பண்ணுறோம்.
1: சரிங்க. இப்போது இந்த கடலை சாகுபடியை எத்தனை ஏக்கரில் நீங்கள் சாகுபடி பண்ணிட்டு வரீங்க?
0: இப்போ 20 ஏக்கர் பண்ணியிருக்கோம் மேடம். 20 ஏக்கரில் வந்து 15 ஏக்கர் எடுத்தாச்சு. இன்னும் 5 ஏக்கர் எடுக்க வேண்டியது இருக்குது.
1: எந்த பட்டத்தில் தெளிச்சிங்க?
0: இப்போ வந்து ஆடி மாதம் பட்டோம் மேடம். இப்போ 20 ஏக்கர் அளவுக்கு இருக்குது. இப்போ ஏற்கனவே 20 ஏக்கர் எடுத்துட்டோம். 40 ஏக்கர் பண்ணணும். 20 ஏக்கர் எடுத்தாச்சு.
1: உங்களுக்கு சொந்த நிலம் வந்து 40 ஏக்கரில் 20 ஏக்கர் கடலை சாகுபடி
0: பண்ணுங்க. சொந்த இடம் 10 ஏக்கர் இருக்குது மேடம். 30 ஏக்கர் வந்து நாங்கள் வாடகைக்கு தான் இப்போ செய்கிறோம்.
1: சரிங்க. எல்லாமே G7 வெரைட்டி தானா?
0: எல்லாமே G7 வெரைட்டி தான் மேடம்.
1: அந்த கடலையோட தடிமண் அதிகமாக இருக்கிறதுனால அதை எடுத்துருக்கீங்க?
0: ஆமாம், அது பெரிய கல்லரகம். அதனால எல்லாமே மார்க்கெட்டில் வந்து இதுதான் G7 தான் விரும்பி எல்லாருமே கேட்பாங்க. விதைக்காக இருந்தாலும் சரி, எண்ணெய்க்காக இருந்தாலும் சரி, முட்டாய் பருப்புக்காக இருந்தாலும் விதைப்பருப்பு வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த ரகம் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க.
1: சரிங்க. கடலை சாகுபடி பண்ணுறதுக்கு நிலத்தை எப்படி தயார்படுத்துறீங்க?
0: ஃபஸ்ட்டு 2 செட்டி போடுவோம் மேடம் உழவு பண்ணுறதுக்கு. அது போட்டுட்டு மேலே ரொட்டேட்டர் விட்டு அதுக்கப்புறம் தான் விதை நேர்த்தி பண்ணி விதை போடுவோம் மேடம்.
1: இப்போது விதை நேர்த்தி பண்ணுறதுக்கு நீங்கள் ஆல்ரெடி சூடோமோனஸ், ட்ரைகோடெர்மா விரடி, சார் சீட்ஸ் எல்லாத்தையும் போட்டு பண்ணிங்க. எறும்பு மருந்தெல்லாம் போட மாட்டிங்கன்னா? நீங்கள் மூட்டையில் அடுக்கி வச்சுருப்போம் அதிகமாக இருக்குங்க.
0: இருக்க எறும்பு போடுற அளவுக்கு நம்ம உடச்சி 3 நாள்லேயே பருப்பு உடச்சிட்டு வந்து 3 நாள்லேயே கல்லையை போட்டுருவோம் மேடம். அதனால மருந்தெல்லாம் தேவைப்படாது மேடம்.
1: 3 நாளே தெளிச்சிருவீங்க?
0: தெளிச்சிருவோம்.
1: தெளிக்கிறன் அதிகமாக இருக்குமா?
0: ஆமாம், முளைக்கிற அந்த முளைப்பு திறனுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் உடைப்புமே.
1: ஓ, எப்படி விதை போடுறீங்க?
0: மிஷினில் தான் மேடம்.
1: அந்த ட்ரம் சீடர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா?
0: நம்ம எங்ககிட்டே இருக்கு மேடம். சீல் டில்லர் இருக்கு. டிராக்டர் மூலமா போட்டுருவோம்.
1: ஓ, டிராக்டர்ல?
0: டிராக்டர்ல பின்னாடி
1: ரோட்டவேட்டர் மாதிரி அந்த சீடு போடுறதுக்கு
0: சீல் டில்லர்.
1: இப்போ மிஷின் நீங்கள் சொந்தமாக வாங்கி வச்சுருந்ததா?
0: ஆமாம் மேடம், கவர்மெண்ட்டில் ஒன்று கொடுத்தாங்க. அது இல்லாமல் நாங்களே சொந்தமாக வாங்கியிருக்கோம்.
1: இப்போ டிராக்டர் மூலயமா போடுற சீட் ட்ரில்லரில் எவ்வளோ குவான்டிட்டி வரைக்குமே நம்ம போடலாங்க?
0: நம்ம ஏக்கருக்கு நெருக்கி வேணும்னாலும் நம்ம ஒரு 30 சென்டிமீட்டர் அளவுக்கு போடணுனாலும் போட்டுக்கலாம் மேடம். 5 சென்டிமீட்டர் அளவுக்கு போடணுனாலும் போட்டுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பருவத்துக்கு தகுந்த மாதிரி, இந்த பருவத்துக்கு வந்து கொஞ்சம் தூரமாக போடணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம் மேடம் மிஷினில்.
1: ஓ, அப்போ கையில் ட்ரம் சீடர் ஒன்று போட்டுட்டு போவாங்கல்ல விவசாயிங்க?
0: ஆமாம் மேடம்.
1: அதில் எத்தனை சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம விதைகளை?
0: அதில் 15 சென்டிமீட்டர் அளவுக்கு போடலாம் மேடம்.
1: ஒரு 1/2 ஸ்கேல் வரைக்குமே போடலாம்?
0: போடலாம். அதே மாதிரி நம்ம மிஷினில் எல்லாமே செட்டிங் இருக்குது மேடம். ஒவ்வொரு விவசாயி வந்து எங்களுக்கு 5 சென்டிமீட்டருக்குள்ளேயே போடணும், 5 சென்டிமீட்டர் போடணும், 10 சென்டிமீட்டர் போடணும்னு சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இடைவெளி விட்டு நம்ம போட்டுக்கலாம் மேடம்.
1: இந்த கடலை சாகுபடிக்கு அப்புறம் எத்தனை நாள் கழிச்சு நீர்ப்பாசனம் பண்ணுவீங்க?
0: நாங்கள் வந்து விதை விதைச்சிக்கிறோன்னா முன்னாடியே தண்ணி இறைச்சிருவோம். இறைச்சிட்டு தான் கல்லையே போடுவோம்.
1: ஓ,
0: ஏன்னா மண் சூடாக இருந்துச்சுன்னா பருப்பு வந்து வெந்து போயிடும் மேடம். 2வது முளைப்பு திறன் பாதிக்கும்.
1: அப்போ மழை பெஞ்சதுன்னா உங்களுக்கு
0: நல்லா
1: ஈஸியாக இருக்கும்.
0: ஆமாம்.
1: இப்போ இந்த பட்டத்தில் இந்த ஆரம்பிக்கிறதா இருந்தால் மார்கழி பட்டத்தில் ஆரம்பிப்பீங்களா?
0: கார்த்திகை மாதம், கார்த்திகை மார்கழி மழையை பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் போடுவோம் மேடம்.
1: இப்போ இந்த ஆடி மாதத்துல தான் மழையே இல்லைங்களே, அப்போ என்ன?
0: மழையே இல்லாமல் நாங்கள் ஃபஸ்ட்டே தண்ணி தெளிப்பு நீரில் மேலே இறைச்சிட்டு ஏறு உழுது அதுக்கு மேலே தான் மேடம் கல்லை போட்டோம்.
1: அந்த ஈரப்பதம் எத்தனை அடி வரைக்கும் இருக்கணும்னு?
0: நம்மளுக்கு 1/2 அடி ஈரம் இருந்தால் போதும் மேடம்.
1: இப்போ இந்த G7 வெரைட்டி வந்துட்டு பருப்பு நல்ல தடிமனாக இருக்குது அப்படின்றீங்க. கடலை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் வித்து பயிர, இது எண்ணெய் ஆட்டுறதுக்கு தகுந்ததாக இருக்குங்களா?
0: எண்ணெய்க்கும் வரும் மேடம், பருப்புக்கும் வரும். இது பருப்பு வந்து வறுக்கடலைக்கு போனுச்சுன்னா பருப்பு டேஸ்ட்டாக இருக்கும் மேடம் சாப்பிட. அதனால இந்த தரகத்தை வந்து எல்லாரும் தேர்ந்தெடுத்துருக்காங்க.
1: இப்போ இத்தனை வருஷமாக பண்ணிட்டு வர இந்த கடலை சாகுபடியில் பூச்சிகள் தொல்லை இருந்திருக்குங்களா?
0: பூச்சி தொல்லைலாம் இருக்கும் மேடம். சின்ன செடியாக இருக்கப்போ இலை சுருட்டு புழு வரும், அதுக்கு மருந்து அடிப்போம். 2வது இலை பேன் வரும், அதுக்கு மருந்து அடிப்போம். அப்புறம் நல்லா பூக்குற டயத்தில் வந்து டானிக்கு அடிப்போம் மேடம். பூ பிடிச்சி காய் பிடிக்கிற டயத்தில்
1: எத்தனை நாளில் வந்துட்டு பூ பிடிக்கும்?
0: 21 நாளே பூக்கும் மேடம்.
1: ஏன்னா 3 மாசம் பயிர் தான் இந்த மல்லாட்டையை பொறுத்த வரைக்கும்.
0: 18லேருந்து 21 நாளுக்குள்ளே பூக்க ஆரம்பிச்சிடும்.
1: நோயும் கூடவே வந்துடும்.
0: நோய் வந்து அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி மேடம். வெயிலெல்லாம் இருந்ததுன்னா அந்த அளவுக்கு நோய் வராது. பனிக்காலங்கள் இருந்ததுன்னா நோய் வரும்.
1: இப்போ இந்த பூச்சி வெரைட்டிக்கு மட்டும் நீங்கள் பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்துறீங்க. கலை மேலாண்மையெல்லாம்?
0: கலை மேலாண்மை வந்து களைக்கொல்லி அடிப்போம் மேடம். கடலை போட்டு மூணாம் நாள் களைக்கொல்லி அடிச்சிருவோம். அதுக்கப்புறம் வந்து மேலே பில்லு இருந்ததுன்னா மேலே 16-ஆம் நாள் அடிக்கிற களைக்கொல்லி அடிப்போம், இல்லைன்னா இல்லை.

0: களையெல்லாம் எடுக்க மாட்டேன் மேடம்.
1: அப்படியே உரம் வந்து தர மாட்டீங்க?
0: உரம்லாம் கீழே போட்டு போடுறத விட சரி, மேலே வந்து இந்த விழுதுகள் இறங்கி
1: கீழே போட்டுறப்ப இந்த இது விதையிலே இந்த சூடமான ஸ்ட்ரைக்கோட நம்ம கொடுக்கலாம்.
0: அதெல்லாம் கீழே ஏறு ஓட்டுறதுக்கு முன்னாடியே அடிச்சிருவோம் மேடம்.
1: ஒரு ஏக்கருக்கு அப்படி எவ்வளோ கொடுப்பீங்க நீங்கள்?
0: ஏன் ஒரு ஏக்கருக்கு வந்து சூடமனாஸ் எல்லாம் ஒரு 10 கிலோ அளவு கொடுப்போம் மேடம்.
1: போதுமா? அது
0: போதும் ஏக்கருக்கு சூடமனாஸ் 10 கிலோ டைகோடெர்மா ரெடி 2 கிலோ போட்டாலே போதும். ஏக்கருக்கு 2 கிலோ போட்டால் போதும், நாங்கள் கொஞ்சம் கூட போடுவோம், ஏன்னா பூஞ்சானம் அதிகமாக இருக்கும் மணலில், ஏன்னாங்க திருப்பி திருப்பி போடுறோம்ல, அதனால நாங்கள் கொஞ்சம் கூடவே போடுவோம், அதனால பூஞ்சானம் இருக்காது.
1: வேற எந்த உரங்களும் போட மாட்டீங்க?
0: இல்லை, டிஏபி போடுவோம். இப்போலாம் உரம்லாம் அதிக ரேட் ஆகிட்டு, அதனால வந்து மேக்சிமம் நாங்களே இயற்கை உரமாகவே கொடுத்துக்குறோம் மேடம்.
1: சரிங்க.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: காரைக்கால் ONGC காவிரி அசட்டின்
2: உழவர் அரங்கம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போம்
2: காரைக்கால் ONGC காவிரி அசட்.
3: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றி தான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல.
4: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லா தான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
5: பூங்குடி, எங்க சித்தி ஊர்ல எப்படி தெளிப்பு நீர் பாசனம் மூலமா கடல்ல சாகுபடி செய்யறாங்களோ அதே மாதிரியே மயிலாடுதுறை மாவட்டம் அனந்தமங்கலம் கே பன்னீர்செல்வம் அவங்களும் தெளிப்பு முறை பாசனத்தை பயன்படுத்தி தான் கடல சாகுபடி செய்யறாங்க. தேவையான இடங்கள்ல மட்டும்தான் ரசாயன உரங்களையும் ரசாயன பூச்சிக்கொல்லிகளையும் இவங்க பயன்படுத்துறாங்க. மத்தபடி சாகுபடி முறைகளை இயற்கை முறையில கொண்டு போக தான் இவங்க நினைக்கிறாங்க.
1: விதைகளை கூட காலத்துக்கு ஏத்த மாதிரி தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வகையில ட்ரம் சீடர் வச்சுதான் விதைக்கிறாங்களாம்.
5: ஆட்கள் பற்றாக்குறையினால.
1: சரி வாங்க சுபாக்கா, அடுத்த பகுதியில இவங்க கடலை சாகுபடிய இன்னும் எப்படி பண்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம்.
5: கண்டிப்பா.
1: வேர்க்கடலை பொறுத்த வரைக்கும் இலைப்புள்ளி நோய் வரும், துரு நோய் வரும், தண்டழுகள் நோய் வரும். இந்த வேரழுகள் நோய்களுக்கு பெரும் பிரச்சனையா இருக்கும் இல்லையா? அப்ப என்ன பண்ணுவீங்க?
0: அதுக்கு டைகோடெர்மா ரெடி அடிச்சா போதும் மேடம்.
1: டைகோடெர்மா
0: ரெடி அடிச்சோம்னா அந்த வேரழுகள் இந்த காய் மேலே வந்து இந்த துருநோய் வர்றது அதெல்லாம் இருக்காது மேடம். அது அடித்தாலே போதும்.
1: இப்போ ஒவ்வொரு பகுதிக்கும் காய் ருசி மாறுபடும் இல்லைங்களா?
0: ஆமாம் மேடம்.
1: அது எப்படி கண்டறியலாம்? அது
0: எங்களுக்கு வந்து இங்கே மணல் ஏரியா மேடம். மணல் ஏரியானா கல்லை வந்து பார்க்குறதுக்கு நல்லா ஒயிட்டாக இருக்கும், அது வந்து நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், கடலை வந்து நல்லாயிருக்கும். அதனால எல்லாம் நம்ம ஏரியாக்கள்ல எங்கள் சென்னையில் இருந்து எல்லாமே பச்சை கல்லையாகவே போகும் மேடம். அதனால தேர்ந்தெடுக்கிறது வந்து G7 தான்.
1: சரிங்க. இப்போ பொதுவாக இந்த வேர்க்கடலை அறுவடை பருவத்தில் வருதுங்கன்னா எலி தொல்லை அதிகமாக இருக்கும்.
0: ஆமாம்.
1: அந்த எலிகளை எப்படி கட்டுப்படுத்துறீங்க?
0: எலிக்கு வந்து எலி பொறி வைப்போம் மேடம். எலிக்கு வந்து இந்த மருந்து வாங்கிட்டு வந்து கல்லையை வறுத்து அதில் வந்து மருந்து கலந்து வைப்போம், கண்ட்ரோல் ஆகும் மேடம்.
1: அந்த எலி பொறியில மாட்டிக்கும்.
0: வச்சாலே சாப்பிட்டுட்டு செத்துரும்.
1: வேற எதுவும் மாற்று வழி கிடையாது?
0: மாற்று வழி இல்லை மேடம். எலிக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா இந்த ஒரு வழி தான்.
1: கடலை சாகுபடி பண்ற விவசாயிங்க வேற ஏதாவது மாற்றுப்பயிர் வச்சா அந்த எலி தொல்லை அதிகமா இருக்காதுங்க இல்லைங்களா?
0: இருக்கும் மேடம். இது வந்து எலி பொந்து இருக்குன்னா அதுகிட்ட வந்து நம்ம ஒரு கம்பை நட்டு வச்சுட்டோம்னா நைட்டில் வந்து ஆந்தைகள்லாம் அந்த இடத்துல வந்து உக்காந்ததுன்னா எலியை கரெக்டாக பிடிச்சிரும்.
1: ஓ,
0: அதே மாதிரி முறையிலையும் கண்ட்ரோல் படுத்தலாம்.
1: 20 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த எலி தொல்லைகள் இருந்ததா?
0: ஆமாம் மேடம். அப்பயிலும் எப்பயுமே கடலை அந்த முதிர்ந்த டயத்துக்கு வரதான் செய்யும்.
1: எறும்பும் வரும் இல்லைங்களா?
0: எறும்புனால எந்த பாதிப்பு இருக்காது மேடம். அறுவடை டயத்துலலாம் எறும்புனாலலாம் ஒன்றும் பாதிப்பு இருக்காது.
1: இப்போ எலிதான் பிரச்சனை?
0: எலிதான்.
1: ஆட்கள் பற்றாக்குறை உங்கள் பகுதியில்?
0: எங்கள் ஏரியா பக்கம் ஆள் பற்றாக்குறை தான் மேடம்.
1: எல்லாத்துக்குமே நீங்கள் ஆட்கள் வச்சுக்கிறதுல கலை மேலாண்மையும் வர நீங்கள் வந்து எடுக்க மாட்டீங்க, அப்படியே வச்சிருவீங்க அப்படின்றீங்க. அதே
0: நம்ம மிஷினில் கல்லை போடுறதுனால மேடம் மண் வந்து உலர்த்தன்மையாகவே இருக்கும். நீர் பாய்ச்சினா தான் வந்து மண் இருகலாகும். நம்ம தெளிப்பு நீர் பண்ணுறதுனால மண் பொத பொதன்னு இருக்கும், நல்லா விழுதுகள் நல்லா இறங்கும். மிஷினில் கல்லை போடுறதுனால ஈல்டும் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம

0: ஆள் களை எடுக்கிறதுக்கு ஆள் விடுறது இல்லை மேடம். அதே இது ஆள் மூலியமாக கல்லை போட்டோன்னா மண் இறுகலாகிடும், நீர் பாசணுன்னா கீழே மண் செட் ஆகிடும், அதுக்குன்னா கண்டிப்பாக களை எடுத்து தான் ஆகணும். இதை நம்ம மிஷின்லேயே சீலர் போடுறதுனால இது எங்களுக்கு வந்து இது பிரச்சனை இல்லாமல் இருக்குது.
1: இப்போ அந்த காலத்தில் மிஷின்லாம் கிடையாது, அப்போ கயிறு கட்டி வரிசலாக போட்டுட்டு தானே?
0: ஆமாம், அப்போலாம் முன்னாடி பாத்தி கட்டி போட்டாங்க.
1: மேட்டு பாத்தி இல்லை,
0: மேட்டு பாத்தி முறையில்.
1: அந்த முறை எப்படி அதை சொல்லுங்க?
0: முன்னாடியெல்லாம் வாய்க்கா மஞ்சி பிடிச்சி வாய்க்கா தாய் வாய்க்கால் போட்டு தான் தண்ணி போடுவோம். அப்போல்லாம் வந்து பாத்தி பாத்தியே கட்டி ஒரு ஒரு பாத்திக்கும் தண்ணி மாறிக்கிட்டே போடுவோம். அப்போ வந்து மண் இறுகலாகிடும், அப்போல்லாம் களை எடுக்கணும். இப்போ வந்து அப்படி கிடையாது மேடம், இப்போ பாத்தி பிடிக்கிறதுல எதுவுமே கிடையாது, எல்லாமே சொட்டு நீர் தான், தெளிப்பு நீர் பாசனம். அதனால வந்து எங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது.
1: இப்போ கடலை சாகுபடி பொறுத்த வரைக்கும் இயந்திரங்கள் மூலமா தான் ஈஸியா உங்களால பண்ண முடியுதுன்றீங்க. சரிங்க, இந்த கடலை சாகுபடிக்கு அடுத்து வேற ஏதாவது சாகுபடி பண்றீங்களா?
0: வேற சாகுபடி ஒண்ணும் இல்லை மேடம், நெல் கொஞ்சம் போட்டிருக்கோம். நெல் போட்டுக்கிட்டு இருக்கோம்
1: வீட்டு தேவைக்காக மட்டும்.
0: வீட்டுக்கு மட்டும்
1: எந்த ரகம் நெல்லுங்க?
0: பொன்னி நெல் போடுறோம் மேடம் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு.
1: இயற்கை முறையிலயா இல்ல ரசாயன?
0: இயற்கை முறை.
1: சரி, கலை மேலாண்மை அதுக்கு அதுவும் எடுக்க மாட்டீங்களா?
0: கலை மேலாண்மை அது வந்து நம்ம போட்டு ஒரு டைம் பில்லு எடுத்து விடுவோம் மேடம் ஆள் வச்சு, அதுக்கப்புறம் களை எடுக்கிறது கிடையாது.
1: பூச்சி நோய் எதுவும் வந்தது?
0: எல்லாமே இயற்கை விவசாயங்கிறதுனால ஓரளவுக்கு அதிகம் தாக்கல் இருக்காது மேடம்.
1: இந்த 10 ஏக்கர்ல நெல் வந்துட்டு தனியா
0: தான் மேடம்.
1: எத்தனை ஏக்கர்ல பண்ணிட்டு வரீங்க நெல் விவசாயம்?
0: நாங்க வந்து 2 ஏக்கர் மேடம்,
1: சொந்த தேவைக்காக மட்டும். சரிங்க, இப்போ நீங்க பண்ணிட்டு வர இந்த கடலை சாகுபடிக்கு விதைகளும் நீங்களே உற்பத்தி பண்ணிடுறீங்க, அதனால உங்களுக்கு விதை வெளியில வாங்குறதுக்கு செலவு மிச்சமாகும் இல்லைங்களா? இந்த நீங்க இப்படி உற்பத்தி பண்ற விதைய எத்தனை வருடம் வரைக்கும் பாதுகாத்து வச்சுக்கலாம்?
0: நாங்க 3 மாசத்துக்கு தான் மேடம் வச்சிருக்கலாம், 3 மாசத்துல இருந்து 5 மாசம் வரையிலும் வச்சிருக்கலாம்.
1: ஆனால் வெளியில் வாங்குற விதைகள் தரமாகவும் இருக்கும் இல்லைங்களா, தாங்கி இருக்கும்?
0: எல்லாமே நம்ம காய வைக்கிறதுல தான் மேடம் இருக்குது, ஈரப்பதமாக வச்சுருந்தா தான் வீணாக போகும்.
1: ஓ,
0: எந்த அளவுக்கு நம்ம காய வச்சு எடுத்து வைக்கிறோமோ அந்த அளவுக்கு இருக்கும் மேடம்.
1: காய வச்சு வெளியிலையும் கொடுக்கறது வழக்கம் உண்டுங்களா?
0: உண்டு மேடம், விதைக்கடலையும் கொடுக்குறோம். அது மாதிரி குஜராத்துக்கல்ல வெளியில இருந்து வாங்கியும் நாங்களே எடுத்து போட்டுப்போம்.
1: இப்போ உங்ககிட்ட இருந்து எவ்வளோன்னு எடுத்துக்கிறாங்க வியாபாரிங்க?
0: வியாபாரி இப்போதைக்கு ரேட்டு கம்மியாக தான் மேடம் கேட்குறாங்க, ஏன்னா இப்போ தான் ஹார்வெஸ்டிங், இதுக்கப்புறம் தான் நடக்கும். இப்போ பறிக்கிற வேலையும் எல்லாம் பச்சைக்கல்லையே வித்தாச்சு, இதுக்கப்புறம் தான் விதைக்கின்னு எடுக்கிறதெல்லாம் இதுக்கப்புறம் தான் மேடம் எடுப்போம்.
1: இப்போ பச்சைக்கல்லாம் எவ்வளோ ரேட்டுங்க போகும்?
0: பச்சைக்கல்ல வந்து இப்போ 60 ரூபா போயிட்டுருக்கு மேடம்
1: ஒரு படி.
0: ஒரு கிலோ?
1: ஒரு கிலோங்களா?
0: மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு போடுவாங்க, தள்ளைக்கு தகுந்த மாதிரி.
1: இப்போ 1 ஏக்கரில் தோராயமாக எவ்வளோ லாபம் வருங்க?
0: இப்போ 1 ஏக்கருக்கு 30 மூட்டை 35 மூட்டை இந்த மாதிரி வரும் மேடம்.
1: உங்களுக்கு மகசூல் 1 ஏக்கருக்கு 30 மூட்டை வருது?
0: ஆமாம்.
1: நெல் மாதிரி தான்?
0: நெல் மாதிரி தான் மேடம்.
1: இதுக்கு கூட எல்லாம் வராது இல்லைங்களா?
0: வரும் மேடம், அது கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி, மழை நல்லா பெஞ்சா வரும், அப்படி இல்லையா வெயில் தான் இப்போ கடுமையாக அதிக வெயிலாக இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி தான் வரும், மாறுபடும்.
1: இப்போ நீர்ப்பாசனம் உங்கள் பகுதியில் பிரச்சனையாக இருக்கிறது?
0: ஆமாம்.
1: அப்போ குளம் ஏதாவது நீங்கள் உங்கள் வயலே அமைக்க வேண்டியது தானே?
0: அந்தந்த கொள்ளையிலையும் ஒரு ஒரு குளம் இருக்கும் மேடம்.
1: ஓ, அதிலிருந்து நீங்க பாசனம்?
0: அதிலிருந்து தண்ணி பாய்ச்சிக்கிறோம்.
1: சரிங்க, குட்டை மாதிரி வச்சிருக்கீங்களா? எவ்வளவு பரப்பளவுல அது?
0: அது வந்து ஒரு 50 குழி இடம் இருக்கும் மேடம்.
1: மழை பெஞ்சா அதுல சேகரிச்சு
0: அது ஆழமா வெட்டி இருக்கும், கிட்டாச்சி வச்சு அதுலயே இறக்கி இறக்கி ஊறிக்கும்.
1: நிலத்திலே ஊறிக்கும்?
0: நிலத்திலே ஊறிடும்.
1: இப்ப இந்த தெளிப்பு நீர் பாசனத்துல அதுக்கு தனியா மானியத்துல வாங்கினீங்களா இல்ல நீங்களே முன்பே?
0: கவர்மெண்ட் மானியத்துல தான், சப்சிடில தான் மேடம்.
1: எவ்வளோ இடைவெளியில் அந்த தெளிப்பு நீர் பாசனம் வச்ச சிறந்ததாக இருக்கும்?
0: நாங்கள் 30 அடிக்கு 1 லேயர் போடுவோம் மேடம், 20 அடி பைப்பு 30 அடி லேயர் போடுவோம். 1 லேயர் இறக்கிறேன்னா மறு லேயரில் படுற அளவுக்கு தண்ணி விட்டோம்னா நல்லா இருக்கும் மகசூல்.
1: தினமும் கொடுக்குற மாதிரி இருக்கும்?
0: 1 நாள் இறக்கணும் மேடம்,
1: காலையிலையும் மாலையிலையும்.
0: ஒரு காலையில் போட்டணுன்னா மதியானத்து சாயந்தரம் வரலையும் ஓடும், இன்னைக்கு இறச்சி முடிச்சிடணும்னா 1 நாள் இறக்க மாட்டோம், மறுநாள் அது மாதிரி தண்ணி இறக்கணும்.
1: 1 நாள் விட்டு 1 நாள். இப்போ பச்சை கடலை 60 ரூபாய்னு எடுத்துக்கிறாங்க, விதையா கொடுக்கற கடலையே நீங்க எவ்வளோன்னு கொடுக்குறீங்க?
0: அந்த ரேட்டுக்கு அந்த டயத்துக்கு தகுந்த மாதிரி போகும் மேடம், 100 ரூபாயும் போகும், 110 ரூபாயும் போகும். அதுமாதிரி காய வச்ச கடலை?
1: காய வச்ச கடலை 1 கிலோன்ற?
0: ஆமாம்.
1: சரிங்க, இப்படி நீங்க பண்ணிட்டு வர அந்த கடலை சாகுபடியை இன்னும் மேம்படுத்துறதுக்கு என்ன எதிர்கால திட்டமா வச்சிருக்கீங்க?
0: வர காலங்கள்லாம் மழை எப்படி பெய்ய போகுது என்னன்னு தெரியல மேடம். இயற்கையை வந்து

0: என்ன செய்தா அதுக்கு தகுந்த மாதிரி தான் மேடம் செய்யலாம்.
1: இப்போது கடலை சாகுபடிக்கு மழை அதிகமாக தேவைப்படுமா இல்லை
0: மழை?
1: குறைச்சல்?
0: இப்போ மழை காலங்களில் நல்லா பெஞ்சாதான் நீர்மட்டம் நல்லாயிருக்கும். பின்னாடி கோடையில் மழை இல்லை எதிர்பார்க்காம நம்ம விவசாயம் பார்க்கலாம்.
1: சரி, இப்போது கடலை சாகுபடி பொறுத்த வரைக்கும் கையால் தானே பிடுங்க எடுக்காது.
0: ஆமாம் மேடம்,
1: அதுக்கு தனி மிஷின் இல்லை?
0: மிஷின் இருக்குது மேடம்.
1: ஆ,
0: அது வந்து தனித்தனியாக இருக்குது. பிடுங்குறதுக்கு தனியாக இருக்குது, அடிக்கிறதுக்கு தனியாக இருக்குது. அது எல்லாமே ஒரே ஹார்வெஸ்டிங் மிஷினாக நெல்லுக்கு மாரி வந்ததுன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்.
1: இப்போ ஆனால் நீங்கள் மிஷின்லலாம் நீங்கள் இது பண்ணல, கையில் தான்?
0: ஆமாம் மேடம்.
1: அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் ஃபுல்லாக எடுக்கிற மாதிரி இருக்குங்களா வேலை செய்கிறவங்க?
0: வேலை செய்கிறவங்க காலையில் வந்து பிடிங்கி போட்டு ஆய்வாங்க மேடம், சாயங்காலம் ஈவினிங் ஆஞ்சி முடிச்சுருவாங்க. அதை அளந்துட்டு காசு கொடுத்துருவோம், மறுநாள் அது மாதிரி வந்து பறிப்பாங்க.
1: அதுக்கப்புறம் ஆலயத்துக்கு போயிட்டு அடிப்பீங்களா?
0: அவங்களே பிடிங்கி ஆஞ்சிருவாங்க.
1: தனி அவங்களே பிடிஞ்சி ஆஞ்சிருவாங்க?
0: ஆஞ்சிருவாங்க.
1: இப்போ கடலைக்கான சந்தை வாய்ப்புகள்லாம் அதிகமா இருக்குதுங்களா?
0: இருக்கு மேடம், இப்பெல்லாம் டிமாண்ட்ல தான் மேடம் போயிட்டு.
1: நீங்களே உங்க வருங்கால திட்டமா ஆயில் மில் வைக்கலாங்களா?
0: வைக்கலாம் மேடம், எல்லாம் பொருளாதாரம் தான் மேடம் வேணும்.
1: மதிப்பு கூட்டுறதுனால இன்னும் லாபகரமா
0: இருக்கும்.
1: மதிப்பு குறையாது உங்களுக்கு, நீங்க பண்ணிட்டு வர காலங்காலமா பண்ணிட்டு வரன்றத பொறுத்து நீங்க மதிப்பு கூட்டத்துல கடலை. அடுத்த முறை உங்களை நான் இன்டர்வியூ எடுக்கிறப்போ ஒரு கடலை ஆயில் மில் வச்சிருக்க
0: கண்டிப்பா கண்டிப்பா செய்வோம் மேடம்.
1: சரிங்க சார், இந்த கடலை சாகுபடி பற்றின பல தகவல்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. மேலும் இந்த நிகழ்ச்சி கேட்குற விவசாயிகளாக இருக்கட்டும் நேயர்களாக இருக்கட்டும் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் உங்கள் அலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளுவாங்க. உங்கள் அலைபேசி எண் கொடுக்கலாமா?
0: கொடுக்கலாம் மேடம்.
1: குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே, மயிலாடுதுறை மாவட்டம் அனந்தமங்கலம் கே பன்னீர்செல்வம் ஐயா அலைபேசி எண் 8438275848. மீண்டும் ஒரு முறை 8438275848. மிக்க நன்றி ஐயா.
0: தேங்க்யூ மேடம்.
1: அக்கா, மயிலாடுதுறை மாவட்டம் ஆனந்தமங்கலம் கே பன்னீர்செல்வம் அவங்க பண்ணிட்டு வர கடலை சாகுபடி பத்தி சொல்லி முடிச்சதுல, கடலை சாகுபடி பொறுத்த வகையில பருவத்துக்கு ஏத்த பயிர் பண்ணோம்னா கடலை சாகுபடியில அதிக மகசூலும் கிடைக்குமா, பூச்சி நோய் தாக்குதல் இருந்து விடுபடலாமா?
2: நானும் கவனிச்ச பூங்கொடி, அந்த காலத்துல மேட்டு பாத்தி அமைச்சு எப்படி கடலை சாகுபடி செஞ்சாங்கன்னு கவனிச்சேன். இந்த கடலைகளை சேதப்படுத்துற எலிகளை கட்டுப்படுத்த என்ன செய்யலாம்னு சொன்னாங்களே, அதையும் கவனிச்சேன்.
1: பெரிய அளவுல பண்ணிட்டு வர கடலை சாகுபடியில இவங்களோட எதிர்கால திட்டமே ஆயில் மில் வைக்கிறது தானா?
2: ஓ, மதிப்பு கூட்டல நோக்கி நகர போறாங்களா?
3: விவசாயத்தில் நவீன விவசாய உபகரணங்களை பயன்படுத்தி வருவதன் மூலம் உலக அளவில் செல்வாக்குமிக்க விவசாய வல்லரசாக இந்தியா விளங்குகிறது. நவீன விவசாய உபகரணங்களை விவசாயத்தில் பயன்படுத்தி விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எஸ்எம் யோஜனா திட்டத்தை 2014 தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் மூலமாக ஆயிரக்கணக்கான விவசாய குடும்பங்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. மேலும் விவசாயிகள் இக்கட்டான நிலையிலிருந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். இத்திட்டம் தொடங்கிய நாளிலிருந்து தற்போது வரை மாநில அரசுகளுக்கு 6,000 கோடி ரூபாய்க்கு மேல் நிதி வழங்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு 15 லட்சத்துக்கும் மேல் பயன் தரும் இயந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. பிரதமரின் தொலைநோக்கு பார்வையில் மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் விவசாயிகளை தொழில்நுட்பத்துடன் வேகமாக இணைத்து வருகிறது. விவசாய வேலைக்கு ஆளில்லா விமானங்களை பயன்படுத்துவதை ஊக்குவிப்பது, ட்ரோன்களின் மூலமாக பயிர்களுக்கு பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிப்பது, பயிர் மற்றும் மண் ஆரோக்கியத்தை கண்காணிப்பது, சேதமடைந்த பயிர்களை மதிப்பீடு செய்வது, தொழில்நுட்ப முறைகளை கடைபிடிக்க விவசாயிகளை ஊக்குவிப்பது போன்ற பல முயற்சிகளை மத்திய அரசு எடுத்து வருகிறது. இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கவுன்சில் ICAR மற்றும் மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் விவசாயிகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை கேட்டு அவர்களுக்கு ஆலோசனைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் மற்றும் ட்ரோன்களை இயக்குவதற்கான பயிற்சிகளை அளித்து வருகிறது. இந்தியாவில் விவசாயத்துறையில் முன்னேற்றத்தை கொண்டு வருவது மட்டுமே இத்திட்டத்தின் நோக்கமாகும். விவசாயிகள் தன்னிறைவோடு புதிய தொழில்நுட்ப முறையை கற்றுக்கொண்டு இந்தியாவை வளமிக்க நாடாக மாற்ற வேண்டும். விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ள இந்த நவீன தொழில்நுட்ப முறை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது
1: காரைக்கால் ONGC காவிரி அசட்டின்
4: உழவர் அரங்கம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர்
1: காரைக்கால் ONGC காவிரி அசட்.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 8 மணி. நேயர்கள் கேட்கலாம் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் காணம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களது விருப்ப பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்கலாம். அதுக்காக அழைக்க வேண்டிய எண்கள் சுழி 4368 என்ற இணைப்பு எண் உடன் 2311231 அல்லது 2994800 அல்லது 2999580 அப்படின்ற 3 தொலைபேசி எண்களில் ஒரு அலைபேசி எண்ணான 95 6642 7231 என்ற எண்களில் அழைத்து வரலாம் நிகழ்ச்சிக்கு. சரிங்க, காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சிக்காக நம்ம முகநூல் பக்கத்தில் ஒரு போஸ்டர் வந்து கொடுத்துருக்கேன். என்ன அந்த போஸ்டரில் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் குறிப்பிடும் அன்றும் இன்றும் விடயங்கள் அது பற்றின உங்களுடைய எண்ணங்களை வந்து நம்ம காரைக்கால் பண்பலையின் முகநூல் பக்கத்தில் பதிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். நிறையா லைக்ஸ் கொடுங்க, நிறைய கமெண்ட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, அன்னைக்கு ஒரு பட்டன் செல்ஃபோன் தான் நமக்கு அறிமுகம் ஆணுச்சு. ஆனால் இன்றைக்கி நம்ம டச்சு செல்ஃபோன், இன்னும் அப்படியே ஸ்லிம்மாக இருக்கிற செல்ஃபோன் அப்படின்னு பல விஷயங்கள் வந்து மாறி அப்படியே வந்திருக்கு இல்லையா. இது மாதிரி இன்னும் நிறைய இருக்குது நாம் சந்தித்த அன்றும் இன்றும். அது எல்லாத்தையும் நீங்கள் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில், காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து அந்த போஸ்டர் கொடுத்துருக்கோம் இல்லையா முகநூல் பக்கத்தில், அதில் குறிப்பிடுங்க. உங்களுக்கான பாடல்களோடு அந்த கமெண்ட்ஸும் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். இப்போ ஒரு பாடல் கேட்கலாமா?

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
2: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
1: ரைசாக்ட், இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: என்ன
6: பாட்டு வேணும்?
5: எனக்கு
6: மாமா வாங்கி தந்த சேலை. இன்னும் ஞாபகத்துல இருக்கு போல இருக்கு. இல்ல தீபாவளி வருதுன்னு அடுத்த சேலைக்கு அடி போடுறீங்களா?
5: அப்படி இல்ல மேடம்,
6: அப்படியா? அதனால அவங்க வந்து உங்களுக்கு புதுசா வாங்கி கொடுத்துருக்க புடவை வந்து ஞாபகம் இல்லையா, அதனால கேட்டிருக்கீங்க பாட்டு.
5: ஆமா மேடம்.
6: சரிங்கம்மா, சரிங்கம்மா, வாழ்த்துக்கள்மா உங்களுக்கு. அது உங்களுக்கான பாடல் பண்பலையில.
5: நன்றி மேடம்.

0: தீர்வு
1: களைகளின் மூன்று இலை பருவத்திலிருந்து ஐந்து இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
0: ஒரு ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
1: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளில் இருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
0: நவ்லெட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
1: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
0: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நவ்லெட்.
2: அண்ணா, இனிமே டிராக்டர் ஓட்ட நான் வரல.
3: என்னப்பா சொல்ற, ஊர்ல ஆத்துல வேற தண்ணி வந்துச்சு, வேலை நிறைய இருக்க.
2: இந்த டிராக்டர் இனிமே என்னால ஓட்ட முடியாது.
3: 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே புதுசா வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள ஓட்ட முடியாதுன்னு சொல்ற?
2: நான் குபோட்டா டிராக்டர் கேட்டேன், நீங்க என்ன டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்க? குபோட்டானா கை வலிக்காது, முதுகு வலிக்காது, டீசலும் கம்மியா குடிக்கும்.
3: சரிப்பா, வா குபோட்டா டிராக்டர் வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம், 42, 45, 50 HP கிடைக்கும்.
2: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
4: காரைக்கால் வன்முறை 100.3 நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
6: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
4: நினைவிருக்கட்டும் நேர்களை, நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மா விடங்கலூர் எண்ணெயின் இன்சொல் அமுது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.
6: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
4: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 7 மணிக்கு காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. காற்றல் வரும் காணும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் காணம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்காக இணைப்புல காத்திருக்கக்கூடிய நேயர் யாரு, என்ன பாட்டு கேட்க போறாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். இரவு வணக்கத்திலயும் ஒரு ஜில்லுனி இரவு வணக்கமா? சொல்லுங்க சார், பாட்டு என்ன பாட்டு?
7: நான் என்றும் உங்கள் அன்புடன் முருகன்.
4: முருகன் சார், சொல்லுங்க.
7: தளபதிபட்டிலிருந்து

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணி குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசும் தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
3: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
2: நாளை மாலை 5 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் வாங்க பேசலாம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. காற்று வரும் கானம் நிகழ்ச்சியில நேர்கள் அழகா பாடல்களை கேட்டுக்கிட்டே வராங்க. அந்த வரிசையில அடுத்த பாடல் யாருடைய பாடல் கேட்கலாம்? வணக்கம்.
4: இரவு வணக்கம் மேடம்.
2: வணக்கம். இரவு வணக்கத்தோட வந்திருக்கீங்க, யார் வந்திருக்கீங்க?
4: நான் திருக்கடையிலிருந்து சுபா இளங்கோன் மேடம்.
2: சொல்லுங்கம்மா, சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டு.
4: எனக்கு அம்மன் கோயில் சிலக்கலை படத்துல இருந்து அந்த பாட்டு.
2: ரெண்டு பேரும் பாடியே காட்டிட்டீங்களா, பாடியே காட்டின உங்களுக்காக பாடல் கேட்கலாமா?
4: நன்றி மேடம்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சிக்காக நம்ம ஒரு போஸ்டர் வந்து கொடுத்துருக்கோம். நேயர்கள் வந்து அந்த போஸ்டருக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ்களை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ நேயர்கள் வந்து என்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். யார் யார் நம்ம போஸ்டருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி. இது வரைக்கும் 42 கமெண்ட்ஸ் வந்திருக்கு, 32 லைக்ஸ் வந்திருக்கு, 2 ஷேர் பண்ணியிருக்காங்க. சரி, இன்னும் கொஞ்சம் கூட கமெண்ட்ஸ் வரல, ஏன்னா நம்ம ஒரு 8:30 வந்து படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானோடு இருக்கும் இல்லையா. சரி, என்ன இன்னும் கொஞ்சம் நேர்கள் வந்து கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். நம்ம அதுக்குள்ள ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.
1: ஏ குருவி குருவி குருவி, ஏ குருவி சிட்டுக்குருவி.

0: ஏ எவடி அடியே எவடி ஏ எவடி அது.
1: காரைக்கால் பன்மலை 100.3 இணைந்து நேயர்கள் கேட்டது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் காடம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 8:30 தொடர்ந்து கேட்கலாம் காற்றில் வரும் காணம். சரிங்க, நேயர்கள் அனுப்பியிருக்கக்கூடிய கமெண்ட்ஸ்களை வந்து நம்ம படிக்க ஆரம்பிச்சிடலாம். சரி, 42 கமெண்ட்ஸ் வந்து வந்திருக்கு. அந்த கமெண்ட்ஸில் யாரெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அன்றும் இன்றும் அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் நம்ம கொடுத்துருந்தோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருந்தோம். அன்றைக்கி நம்ம பட்டன் செல்ஃபோன் யூஸ் பண்ணோம், இன்றைக்கி டச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத. கடலூர் துறைமுகம் சுரேஷ் வந்து ஃபஸ்ட் கமெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, அன்று நம்ம வீட்டு சுப நிகழ்ச்சிகளை பத்திரிகை அடித்து அவரவர் வீட்டிற்கு சென்றே கொடுத்தோம், ஆனால் இன்றைக்கி வாட்ஸ்அப் மூலமா தெரியப்படுத்துகிறோம் அப்படின்னு. முன்னாடி எஃப்எம்ல பாட்டு கேட்கணும்னா பெரிய ஆண்டனா வச்சாதாங்க பாட்டு கேட்க முடியும். ஆனால் இன்றைக்கி செல்ஃபோன்லேயோ இப்படி கேட்டுடலாம் இல்லையா. கடைக்கு போய் பொருள் வாங்கினோம், இன்றைக்கி கடையே நம்ம வீட்டை தேடி வருதுன்னு அப்படியே பாயிண்ட்டை அடுக்கடுக்காக வச்சுருக்காங்க. அடுத்து அன்றைக்கி வந்து கீபேட் ஃபோனில் வந்து நம்ம கையில் இருந்தது, இன்றைக்கி ஆண்ட்ராய்ட் ஃபோன் அந்த கையில் வந்து இருக்குது. ஆனால் அந்த ஃபோன்லேயே நம்ம மாட்டிக்கொள்கிற சூழ்நிலையும் உருவாக்கிக்கிட்டோன்னு இன்பா இலக்கியா சொல்லியிருக்காங்க. காரைக்கால் தலைவர் பத்மாவதி ஸ்ரீதர் சொல்கிறாங்க, மஞ்சள் அன்று மஞ்சள் தடவிய தபால் அட்டைகளில் சுப நிகழ்ச்சிகளை உறவினர்களுக்கு தெரிவித்தோம், இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம் அப்படின்னு நச்சுப்பிள்ளை சொல்லியிருக்காங்க. நிறவியிலிருந்து வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லியிருக்காங்க. இன்னும் கமெண்ட்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து கமெண்ட்ஸ் கண்டிப்பாக வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட அடுத்து கமெண்ட் வந்து நெமேலி நந்தகுமார் சொல்லியிருக்காங்க, அன்றைக்கி இருந்தது போல் நாம் இன்றைக்கி இருக்கணும்னா முடியாதுங்க, காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறத்தான் வேணும். இந்த டிஜிட்டல் உலக ஏஐ தொழில்நுட்பத்தில் நம்ம நன்மைக்காக நம்ம மாறித்தான் ஆகணும், மாற்றமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணாரப்பாளையம் ராஜேந்திரன், டச்சில் இல்லாதவர்களை டச்சில் கொண்டு வந்ததும் டச்சில் உள்ளவர்களை டச் இல்லாமல் செய்ததே இன்று உள்ள டச் ஃபோன் செய்த வேலை அப்படின்னு அடடா செமையாக கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பட்டன் ஃபோன் வச்சுருந்த போதும் நம்ம வந்து நல்லா ஒற்றுமையாக இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கும் கண்டிப்பாக இருக்கலாம், அது நம்மளுடைய மனசு நம்மளுடைய கையில் தான் இருக்குது. அந்த உணவு முறையும் அன்றைக்கி ஆரோக்கியமாக இருந்ததுங்க அப்படின்றத பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. அண்ணப்பன்பேட்டை ஜோதி சொல்லியிருக்காங்க, உறவுகளிடம் பாசத்திற்கு மதிப்பு இருந்துச்சு, இன்றைக்கி பாக்கெட்டில் இருக்கிற பணத்துக்கு தாங்க மதிப்பு அப்படின்னு இருக்காங்க. மேலவாஞ்சூர் ஃபாத்திமா என்ன சொல்லியிருக்காங்க, அன்று ஓடி ஆடிய தெருவில் வந்து விளையாடணும், இன்றைக்கி செல்ஃபோனில் விளையாடுறோன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாரிவல்லல் அமிர்தராயன் கோட்டையிலேருந்து, பட்டன் செல்ஃபோனில் பல நன்மைகள், ஆனால் இன்றைக்கி தொடுதிரை செல் முகம் பார்த்து பேசுகிறது அதுலேயும் நன்மை இருக்குது இல்லையா, அதனால் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அன்று இன்று அப்படின்ற விஷயத்தை மட்டும் குறிப்பிட்டால் நல்லாயிருக்கும், அதுக்கு வந்து கமெண்ட்ஸ், அன்று இன்றுங்கிற விஷயத்துக்கு வந்து கமெண்ட்ஸ் வேண்டாம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிவிடுவோம். கருணாநிதி வீரவநல்லூர்லேருந்து வணக்கம் மட்டுமே சொல்லியிருக்காங்க. வழுவூர் பண்டார வரை ஸ்ரீகிருஷ்ணா என்ன சொல்லியிருக்காங்க, அன்றைக்கி பசிச்சா சமைத்து சாப்பிட்டோம், இன்றைக்கி ஆன்லைனில் ஆர்டர் போட்டு சாப்பிட்றோம். இந்த மாதிரி தான் அடுத்தடுத்த விஷயங்களுக்கு வந்து நம்ம போகலாம். சீதாலக்ஷ்மி நடுக்களத்திலிருந்து வீடியோ கால் மூலம் நம்ம வாழ்த்துக்கள் எல்லாம் தெரிவிக்கிறோம் இல்லையா, அது நல்லது தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி இது நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா, அன்றைக்கி வாழ்க்கையில் வசதிகள் வந்து குறைவாக இருந்தாலும் மனிதர்கள்கிட்ட அன்பும் அக்கறையும் நிறைவாக இருந்துச்சு, உறவுகளை நேரில் சந்தித்து பேசணும், நிறைய சந்தோஷங்களை பெருசாக கொண்டாடணும், இன்றைக்கி வசதியெல்லாம் பெருகிடுச்சு ஆனால் அந்த நிலை இன்றைக்கி இருக்கா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேள்வியாக இருக்குது. அன்று விடுமுறை நாட்களில் தாத்தா பாட்டி மாமா வீட்டுக்கெல்லாம் போனோம், இன்றைக்கி யார் வீட்டுக்கும் போகிறதே இல்லை, செல்ஃபோனும் கையும் முடையவே உட்காந்துடுறோம் அப்படின்னு காரைக்கால் மேலே ஓடுதுறை சேப்பு விஜயராகவன் சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி சைக்கிள் டயரை உருட்டி விளையாடினேன்.

0: இன்றைக்கி மகன் மகள்கள் யூடியூப்பில் தான் விளையாடுறாங்க. அன்றைக்கி முடக்கத்தான் தோசை, கண்ணால் முருங்கை இல தோசை சாப்பிட்டேன். இன்றைக்கெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டாக மாறிடுச்சு. நெஞ்சுக்குடி மின்சார கண்ணன்னு சொல்லியிருக்காங்க. ஆடி ஓடிய திருட்களில் விளையாடணும் இல்லையா, அன்று ஓடி ஆடி திருட்களில் விளையாடணும். இன்றைக்கி ஃபோனில் மூழ்கியிருக்கிறோம். அப்போ வந்து பாவாடை தாவணி, பாவாடை சட்டை, இப்போ நைட்டி சுடிதார் அப்படின்னு மாறிடுச்சு. அப்போ பழைய சோறு, இப்போ பிள்ளைங்களுக்கு பழைய சோறுனா என்னன்னு தெரியலன்னு மணக்குடியிலேருந்து சத்யா சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி பட்டன் ஃபோனில் நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தோம், இன்றைக்கி அப்படி இல்லைங்க. ஆண்ட்ராய்ட் மொபைல் வந்ததும் விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ளலான்னு பல விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டே இருக்கோம். ஆனால் அதில் சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறதே நல்லதுன்னு மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காங்க. அக்கூர் மடப்புறம் மன்சூர் அலி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய பணம் வேலைக்கு போகும்போது கிடச்சிதுங்க, நிம்மதி இல்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கி கொஞ்சமாக சம்பாதிச்சாலும் நிம்மதியோடு இருக்கிறோம் அப்படின்னு அப்படி உள்டாவாக அவங்க வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி வந்து கொஞ்சமாக அளவாக சம்பாரித்தோம், இன்றைக்கி வந்து சேலரியெல்லாம் கூடி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினச்சா, ஆனால் அவங்க அப்படி அதை மாற்றி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். புஷ்பவனம் விஸ்வநாதன் என்ன சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மேடம் அப்படின்ட்டாங்க. புறையார் சுகுணா தேவி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நிறைய நம்ம கமெண்ட்ஸ்க்கெல்லாம் படிச்சுட்டோம். ஒரு விளம்பரம் கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காகன்னு கேட்கலாம்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காற்றில் வரும் கவனம் நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம ஒரு பாட்டு கொடுக்க போலாம். யாரோட பாட்டுன்னு கேட்கலாம் சொல்லியிருந்தேன் இல்லையா, நேர சந்திச்சிருவோமா? வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
5: கடலூர் துறைமுகத்திலிருந்து சுரேஷ் பேசுறேன் மேடம்.
0: கடலூர் துறைமுகத்திலிருந்து சுரேஷ் பேசுறீங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. சாப்பிட்டாச்சுங்களா?
5: படம் சாப்பிட்டாச்சு மேடம். நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம், நீங்களும் நலமுடன் இருக்க பிரார்த்தனை. சொல்லுங்க சார், அடுத்த பாட்டு.
5: படம் சட்டம், பாடல் வந்து வா வா என் வீணை.
0: சரிங்க சார், பாடல் உங்களுக்கு நன்றி. நன்றி.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரும். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ்.
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பான்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
4: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
5: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
4: கிறிஸ்டலின் சிகோசா
5: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியினை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கும். இன்னிசையில் தீன்மழை மாதிரி பாடல்களும் நேர்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அடுத்து ஒரு நேயரையும் சந்திக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம், நான் பவித்ர மாணிக்கம் ரகுபதி பேசுகிறேன் மேடம்.
0: பவித்ர மாணிக்கத்திலேருந்து ரகுபதி ஐயாஸ் பேசுகிறீங்க?
6: ஆமாம் மேடம்.
0: சொல்லுங்கள் சார், காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் என்ன பாட்டு கேட்கணும்னு நினைக்கிறீங்க?
6: எனக்கு வந்து வெளிச்சம்னு ஒரு படத்திலிருந்து KJ யேசுதாஸ் அவர்களை பாடின ஒரு அருமையான பாடல்.
0: என்ன பாட்டு?
6: துள்ளி துள்ளி போகும் பெண்ணே அப்படின்னு ஒரு பாட்டு வரும். இந்த பாடல் வந்து எனக்காகவும் உங்களுக்காகவும்
0: அனைவருக்காகவும்,
6: கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜீபுக்காகவும்.
0: சரிங்கய்யா, சரிங்கய்யா, சூப்பர் பாடல் கேட்போம்.
6: அருமையான பாடல் மேடம்.
0: கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவோம். கண்டிப்பா என்ஜாய் பண்ணலாம். நன்றி.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதாரன் நிகழ்ச்சி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களின் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: ஸ்மார்ட் ஈவி கார் பைக் வாட்ச் என்ன சும்மா அப்கிரேட் ஆட்டு போயிட்டே இருக்கீ ப்ரோ, எப்படி இதெல்லாம்?
3: பிஎம் சூரியகர் திட்டத்தின் கீழ் உங்க வீட்டு ரூஃப் டாப்ல 3 kW சோலார் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணா மத்திய அரசின் ₹78,000 புதுச்சேரி அரசின் ₹30,000 மானியம் உங்களுக்கு கிடைக்கும். இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி இன்கம் நீங்களும் ஜெனரேட் பண்ணலாம். 6% வட்டியில் பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ப்ரோ, இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க www.pmsuryagar.gov.in.
0: நேரிலே காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியோடு உங்கள் அஜய் ராஜி வந்து இணைஞ்சிருக்கேன். இன்றைய வாழை ஒளிபரப்பில் இருந்தே நான் தான் கூட இருக்கேன்றது நல்லாவே தெரியும். சரிங்க, அடுத்தது நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்து நேர்களுடைய விருப்பத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அடுத்த பாடல் யாருக்காக? வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
4: கத்திரிக்குளம் கலா மீனாட்சிபுரம் மேடம்.
0: சரிங்கம்மா, சொல்லுங்க கலாமா, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
4: பொன்மனச்செல்வன்லேருந்து பொட்டு வச்சு தங்க
0: நீ பொட்டு வச்ச அப்படிங்கிற இந்த பாட்டு வேணும். சரிங்களா, கேட்கலாமா? சரிங்க, நன்றி.

காரைக்கால் பன்மலை 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் நாம் ஒரு போஸ்டர் கொடுத்துருந்தோம். அதுக்காக கமெண்ட்ஸில் பாதி படிச்சுட்டு மீதி இருக்குது அந்த கமெண்ட்ஸ்களையும் படிச்சிடலாம். பொறையாறு சுகுணா தேவி என்ன சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வணக்கமும் வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. ஆண்டி மடம் கார்த்திகேயன், அன்றும் இன்றும் உணவு முறைகளில் நிறைய மாற்றங்கள் இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்னிலம் சுப்பிரமணியன், தொலைவில் இருப்பவருடன் பேச உதவிய மொபைல் இன்று உலகத்தையே நம்ம கைக்குள்ளே கொண்டு வந்திருக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அன்றைக்கி மிதிவண்டியில் போனோம், உடம்பு ஆரோக்கியமாக இருந்துச்சு, இன்றைக்கி இருசக்கர வாகனத்தில் போகிறோம், பில்டிங் வீக் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு பாப்பா கோவில் ரவி சொல்லியிருக்காங்க. பொங்கல் வாழ்த்து அனுப்பிய நாட்கள், தபால்காரர் வருகைக்காக காத்திருந்த நாட்கள், பள்ளியில் தேர்ச்சி அட்டையினை தபால் அட்டையில் பெற காத்திருந்த நாட்கள், அப்படிலாம் எவ்வளவு காத்திருப்பு. இன்றைக்கி அப்படிலாம் எதுவுமே இல்லை, எல்லாமே இணையம் மூலமாகவே வந்துடுது அப்படின்னு ரவிக்குமரன் தானிக்கோட்டகம் தெற்கில் இருந்து சொல்லியிருக்காங்க. அவங்க நல்ல ஒரு யோசனை வந்து ஒரு பாயிண்ட் வந்து பிடிச்சி வந்திருக்காங்க. காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காங்க, அன்பான தோழிக்கு இரவு வணக்கம், என்னங்க தோழியை இப்படி கேட்டுட்டீங்க, அன்றைக்கி சின்ன வயசுல எல்லாம் ஓடி ஆடி விளையாடணும், கபடி கெட்டிப்புள்ளு பம்பரம் அப்படின்னு, ஆனால் இன்னைக்கு உள்ள குழந்தைகள் அலைபேசியில் தாங்க விளையாடுது, விளையாட்டுனா என்னன்னு கேட்குற மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு, விளையாட்டோட பேரை சொன்னால் கூட தெரிய மாட்டேங்குது அப்படின்றாங்க. சொல்லி கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமையும் கூட அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கிட்டு, திருமூலஸ்தானம் வீரசுந்தரி என்ன சொல்லியிருக்காங்க, கிராமங்கள்லேயும் நகரங்கள்லேயும் இருந்த குளங்கள் ஆறுகள் தூய்மையாகவும் குளிப்பதற்கும் குடிக்கிறதுக்கும் உகந்ததாக இருந்துச்சு, இன்றைக்கி அப்படி இருக்கா, பிளாஸ்டிக் கழிவுகள் தொழிற்சாலை கழிவுகள்னு கலக்கிறதால எவ்வளவு கடுமையான ஒரு மாசடைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நாம் ஒரு விழிப்புணர்வு பாடமாக அப்படி கூட நம்ம வந்து வைக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரியும் ஒரு ஆலோசனை வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம இப்படிலாம் பேசுகிறதே ஒரு விழிப்புணர்வுக்காக தானே அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிட்டு, முன்னாடி ஒரு காலத்தில் செல்ஃபோன் பேசுகிறதுக்கு மட்டுமே பயன்படுத்து, இப்போது படம் பார்க்குறதுக்கு நாடகம் பார்க்குறதுக்குன்னு எவ்வளோத்துக்கு பயன்படுத்துது. நம்ம வந்து நிறைய அதில் ஃபோன்லேருந்து பே பண்ணுறோம் இல்லையா, அதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் அதில் நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது, நம்ம பார்த்து பத்திரமாக பயன்படுத்தணும்னு பேரளம் செந்தில் கண்ணன் சொல்லியிருக்காங்க. ஆமாம் அப்படின்னு, அட்டைப்படத்தில் நம்ம வந்து அட்டைப்படம்னா முக போஸ்டர், முகநூலில் ஒரு போஸ்டரில் வந்து நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்காகத்தான் அந்த செல்ஃபோன் வந்து சொல்லியிருந்தோம். அதுபோல் இன்னும் பல

0: விஷயங்கள் இருக்குது, அதையெல்லாம் குறிப்பிடுங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேட்டிருந்தோம். அந்த நாட்களில் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக பெரியவங்க வீட்டில் இருந்தாங்க, இன்றைக்கி எல்லாரையுமே முதியோர் இல்லத்தில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பொறையார் சுகுணா தேவி சொல்லியிருக்காங்க. காட்டூர் சிவகுமார் கங்கராச்சுலேஷன்ஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க. புவனகிரி சுமதி பாபு, அன்றைக்கி 10 ரூபாய்க்கு ரீசார்ஜ் செஞ்சு 6 மாத காலம் மிஸ்டு கால் கொடுத்தே ஓட்டினேன், இன்றைக்கி மாதம் 300 ரூபாய்க்கு கூட நம்ம வந்து போட வேண்டிய அவசியம் இருக்குது. இன்றைக்கி அந்த பிளான்ஸ் எல்லாம் மாறி இருக்கு இல்லையா, அதை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. அதம்பார் கலைச்செல்வி செல்வம் என்ன சொல்லியிருக்காங்க, அன்றைக்கி வேர்க்க வேர்க்க விளையாடணும், இன்றைக்கி வேர்த்துடுமோ அப்படின்னு பயந்தே ஏசியில் முடங்கிடுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, சரியான பாயிண்ட்டை சொல்லியிருக்கீங்க நீங்கள். ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அன்றைக்கி மனசு பார்த்து உறவு வந்துச்சுங்க, இன்றைக்கி பணத்தை பார்த்து உறவு வருது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. நல்லம்பல் ஷேக் கலாவுதீன், அன்றைக்கி பழைய சோறு வெங்காயம் பச்சை மிளகாய் கடிதம், இன்றைக்கி பிரியாணி மந்தி பரோட்டா முகநூல் புலனம் இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு ரொம்ப அப்படியே சுருக்கமாக அப்படியே நச்சுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. காரைக்கால் நளினி என்ன சொல்லியிருக்காங்க, செல்ஃபோன்லேயே வானொலி கேட்கலாம், செல்ஃபோனில் நெட் இருந்தால் மட்டும் போதும், அது எவ்வளோ இருக்குது ஆனால் அது இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. செல்ஃபோனில் வந்து பற்றி இன்னும் சில விஷயங்களையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க, நம்ம எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணுறோம் அப்படிங்கிற செய்தியெல்லாம் சொல்லியிருக்காங்க. பொதுத்துறை சித்ரா தேவி இரவு வணக்கம் அன்பான தொழிக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கங்க அவங்க, அன்று மனிதர்களை கொண்டு விவசாயம் செய்தோம், இன்று இயந்திரங்களை கொண்டு விவசாயம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி மக்கள் தொகை என்ன இருக்குது, இன்றைக்கி மக்கள் தொகை என்ன இருக்குது அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. சரியான கேள்விங்க, மக்கள் தொகை எவ்வளவு பெருகியிருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க ஞாபகப்படுத்தியிருக்காங்க. சத்தியமாக நம்ம வந்து ரொம்பவே நம்ம வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், மக்கள் தொகை பெருக்கம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு முன்பு எங்கே சென்றாலும் பெரும்பாலும் நடைப்பயணம் தான், 2-3 கிலோமீட்டர் வரைக்கும். ஆனால் இப்போ 100 கிலோமீட்டர் தூரம் போகிறதுனா கூட டூ வீலரில் தாங்க போகிறோன்னு பவித்ரமாணிக்கம் பகுபதி சொல்லியிருக்காங்க. இனிய இரவு வணக்கம் மேடம், மேமாத்தூர்லேருந்து அமுதா சேகர் வந்து சொல்லியிருக்காங்க, சிறு வயசில் விளையாடியது போல் இன்றைக்கி பிள்ளைகள் விளையாடுறதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாளபுத்தூர் கடக்கம் மைங்கரன் சொல்லியிருக்காங்க, அன்றும் என்றும் இன்றும் உழைப்பே தெய்வம் உழைப்பே உயர்வுன்னு சொல்லியிருக்காங்க. நாகூர் அலோன்ஸ் ராஜ், அவங்க முன்னாடி படித்த மொழியை ஐங்கரன் அவங்களுடைய கமெண்ட்ஸுக்கு மாற்று கருத்தே கிடையாது, அது முற்றிலும் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நாகூர் அலோன்ஸ் ராஜ் என்ன சொல்லியிருக்காங்க, அன்று கூட்டு குடும்பமாக இருந்தோம், ஒரு போர்வையில் 5 பேர் போத்திக்கிட்டு தூங்கின காலம், இன்றைக்கி வீட்டில் 10 போர்வை இருக்குது, போத்திக்கிறதுக்கு தான் ஆளில் அனைவரும் தனித்தனியாக இருக்கோம், ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டே செல்ஃபோனில் அழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலாவதி ராஜ்மோகன் என்ன சொல்லியிருக்காங்க, அண்டை அயலாருடன் நெருக்கமாக இருந்தோம், இன்றைக்கி பக்கத்தில் இருக்கவங்களே யாருன்னே தெரியாமல் வாழ்கிறோம், அந்த உறவினர்கள் விசேஷம்னு வச்சா மாதக்கணக்கில் வந்து தங்குவோம், ஆனால் இன்றைக்கெலாம் எப்படிங்க, காலையில் வந்துட்டு மதியானம் கூட இருக்க மாட்டேங்கிறாங்க, கிளம்பிடுறாங்க அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. திருக்கண்ணபுரம் ஆனந்த் சொல்லியிருக்காங்க, அன்று வயல் வாய்க்காலில் தண்ணி குடித்தோம், ஆனால் இன்றைக்கி அப்படி செய்ய முடியுதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருமண நிகழ்வுகளில் கூடி சமையல் எல்லாம் செஞ்சோம், இன்றைக்கி ஆனால் சமையலுக்குன்னு ஒரு குழுவே வச்சுருக்கோன்னு நாழிகள் பட்டி எழில் முத்துசாமி சொல்லியிருக்காங்க. அடுத்து வணக்கம் வாழ்த்துக்கள்னு சண்முகம் கோபி மஞ்சக்கொலையிலேருந்து சொல்லியிருக்காங்க. தேத்தாக்குடி தெற்கு கலையரசன், அன்றைக்கி எப்படி விவசாயம் பண்ணோம், இன்றைக்கி எப்படி விவசாயம் பண்ணுறோம், அன்று மனிதர் இன்று இயந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகூர் முகமது ஜலீல் சொல்லியிருக்காங்க, செல்ஃபோனில் இயர்ஃபோன் காதில் மாட்டிக்கிட்டு தனித்தனியாக பேசிகிட்ருக்கோமேனு இப்படி நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்திருக்கு. கமெண்ட்ஸ் கொடுத்த நிறைய நேர்களுக்கு வந்து நன்றி அப்படிங்கிறதையும் நம்ம குறிப்பிட்டுட்டு அடுத்த நம்ம நிகழ்ச்சியில் நிறைவான ஒரு பாடலை கேட்கறதுக்காக வரக்கூடிய நேயரை வரவேற்கலாம். வருக வணக்கம்.
1: ஹலோ, வணக்கங்க.
0: வணக்கம்,
1: நான் மயிலாடுதுறை மாவட்டம் முழப்பாக கமலக்கண்ணன் பேசுகிறேன்.
0: ஐயா சொல்லுங்க ஐயா.
1: 3 பேரை படத்துல கண்ணே கலைமானே அந்த பாடலை ஒளிபரப்பு
0: நிச்சயமாக உங்களுக்காக பாடலையா. நன்றி.
1: சரிம்மா, சார், நன்றி.

0: நேயர்கள் கேட்கலாம் பொன்னியின் செல்வன்கள்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: ஓடக்கார முருகையன் தன் மனைவி போட்ட கூக்குரலை கேட்டு திடுக்கிட்டு திகைத்தான். மறுபடியும் அவளை பார்த்து கையினால் சமிக்ஞைகள் செய்து கொண்டே,
1: பெண்ணே, இன்னும் உணர்கிற, உனக்கு பைத்தியமா
0: என்றான். எனக்கு ஒன்றும் பைத்தியம் இல்லை, உனக்கு தான் பைத்தியம், உன் அப்பனுக்கு பைத்தியம், உன் பாட்டனுக்கு பைத்தியம், உனக்கு இவர் அடையாளம் தெரியல? ஈழத்தை வெற்றி கொண்டு மன்னர் மகிந்தனை மலைநாட்டுக்கு துரத்திய வீரரை உனக்கு இன்னார் என்று தெரியவில்லையா? சக்கரவர்த்தியின் திருக்குமாரரை, சோழ நாட்டு மக்களின் கண்ணின் மணியானவரை, காவேரி தாயை காப்பாற்றி கொடுத்த தவப்புதல்வரை உன்னால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லையா? அப்படியானால் இவரோடு எதற்காக நீ புறப்பட்டாய்? எங்கே போக புறப்பட்டாய்? என்றாள் ராக்கம்மாள். இளவரசர் இப்போது குறுக்கிட்டு, பெண்ணே, நீ என்னை யாரோ என்று தவறாக நினைத்து கொண்டாய். நான் ஈழ நாட்டிலிருந்து வந்த வியாபாரி. நான் தான் இவனை என்னுடன் வழிகாட்டுவதற்காக அழைத்து கொண்டு புறப்பட்டேன். உன்னோடு அழைத்து கொண்டு போ, வீண் கூச்சல் போடாதே என்றார். இந்த பேச்சு நடந்து கொண்டிருக்கும் போதே அவர்களைச் சுற்றிலும் ஜனங்கள் கூடிவிட்டார்கள். கூட்டம் நிமிஷத்துக்கு நிமிஷம் அதிகமாகிக் கொண்டிருந்தது. வந்தவர்கள் எல்லோரும் இளவரசரை உற்று பார்க்கலானார்கள். அப்போது ராக்கம்மாள் இன்னும் உரத்த குரலில், ஆ தெய்வமே, இது என்ன பொன்னியின் செல்வருக்கு சித்தப்பிரமையா? கடலில் மூழ்கிய போது நினைவை எழுந்துட்டீங்களா? அல்லது அந்த பாவி புத்த பிக்ஷுக்கள் இப்படி தங்களை மந்திரம் போட்டு வேறொருவர் என்று என்ன செய்து விட்டாங்களா? அல்லது ஐயையோ, அப்படியும் இருக்குமா? தாங்கள் இறந்து போய் தங்கள் திருமேனியில் எவனேனும் கூடுபட்டு கூடுபாயும் வித்தை தெரிந்தவன் வந்து புகுந்திருக்கிறானா? அப்படிலாம் இருக்க முடியாது கோமகனே. நல்லா யோசிச்சு பாருங்க, தாங்கள் வியாபாரி இல்ல, சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் திருப்புதல்வர், உலகத்தை ஒரு கூட நிழல்ல ஆள பிறந்தவரு. சந்தேகம் இருந்தா தங்களோட உள்ளங்கைகளை கவனமா பாருங்க, சங்கு சக்கர ரேகைகள் இருக்கும் என்று கத்தினாள். உடனே இளவரசர் அருள்மொழிவர்மர் தம் இருகைகளையும் இருக மூடிக்கொண்டார். பெண்ணே, நீ வாயை மூடிக்கொண்டு சும்மா

0: சும்மா இருக்க மாட்டாயா என்று சொல்லிவிட்டு முருகையனை பார்த்து, இது என்னப்பா தொல்லை, இவளுடைய கூச்சலை நிறுத்த உன்னால் முடியாதா என்று கேட்டார். முருகையன் தன் மனைவியின் அருகில் வந்து காதோடு,
1: ரக்கமா, உனக்கு புண்ணியமா போகட்டும், பேசாம இரு. இளவரசர் யாருக்கும் தெரியாம வியாபாரி வேஷத்துல தஞ்சாவூர் போக விரும்புறாரு என்றான்.
2: அட பாவி மகனே, இத முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா? புத்த மடத்துல இளவரசர் இருக்கவே மாட்டார்னு சொன்னியே, அந்த புத்தியோடுதான் இப்பவும் இருந்திருக்கிற. ஐயையோ, என்ன குத்தம் செஞ்சு புட்டேன், ஆசை மிகுதியால உளறிட்டேனே. பாவி பழுவேட்டரையர்கள் தங்களை சிறைப்பிடிச்சு பழிவாங்க அவங்க சமயம் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, அது தெரிஞ்சிருந்தும் இப்படி தங்களை பகிரங்கப்படுத்தி விட்டேனே இளவரசே. ஆனாலும் நீங்க அஞ்ச வேண்டாம், பழுவேட்டரையர்கள் தங்களை தங்கள் திருமேனியில உரணுவுக்கும் தீங்கு செய்ய முடியாது. என்ன மாதிரி, என் கணவனை மாறி லட்ச லட்சம் பேர்கள் தங்க கட்சியில நின்று தங்களை பாதுகாக்க ஆயத்தமா இருக்கிறோம் என்றாள்.
0: உடனே தன்னை சுற்றிலும் நின்ற பெருங்கூட்டத்தை பார்த்து,
2: நான் சொன்னதை நீங்களாம் ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? உங்களை யாரேனும் பழுவேட்டரர் கட்சிக்கு சேர்ந்தவங்க இருக்கிறீங்களா? அப்படின்னா அவங்க இப்பவே முன்னாடி வாங்க, என்ன முதல்ல கொண்டு போட்டு பிறகு இளவரசருக்கு தீங்கு செய்ய நினைங்க
0: என்று அலறினாள். அதுவரையில் அடங்காத வியப்புடன் பார்த்து கேட்டுக் கொண்டிருந்த மக்கள், பொன்னியின் செல்வர் வாழ்க, ஈழம் கொண்ட வீராதி வீரர் வாழ்க என்று ஒரு பெரிய கோஷத்தை கிளப்பினார்கள். அதை கேட்டுவிட்டு மேலும் பல மக்கள் திரண்டு வந்து அங்கே கூடினார்கள். அப்படி வந்தவர்களிலே நாகைப்பட்டினம் நகரத்தின் எண்பேராக தலைவர் ஒருவரும் இருந்தார். அவர் கூட்டத்தை விலக்கிக் கொண்டு முன்னால் வந்து, கோமகனே,
3: தாங்கள் இந்த நகரின் சூடாமணி விகாரத்தில் இருந்து வருவதாக கேள்விப்பட்டோம். அந்த வதந்தியை நாங்கள் நம்பவில்லை, இப்போது உண்மை அறிந்தோம். நேற்று அடித்த பெரும் புயல் இந்த நகரத்தில் எத்தனையோ நாசங்களை விளைவித்திருக்கிறது. ஆனாலும் தங்களை புத்த விகாரத்திலிருந்து பத்திரமாய் வெளிக்கொணர்ந்ததே அதை முன்னிட்டு புயலின் கொடுமைகளை எல்லாம் மறந்து விடுகிறோம். இந்த நகரில் தங்களுடைய பாதம் பட்டது இந்த நகரின் பாக்கியம்
0: என்று கூறினார். இளவரசர் இனிமேல் தன்னை மறைத்துக் கொள்ள பார்ப்பதில் பயனில்லை என்று கண்டுகொண்டார். ஐயா, தங்களுடைய அன்புக்கு மிக்க நன்றி. இந்த நகர மாந்தரின் அன்பு என்னை பரவசப்படுத்துகிறது. ஆனால் வெகு முக்கியமான காரியமாக நான் தஞ்சாவூருக்கு அவசரமாக போக வேண்டியிருக்கிறது. பிரயாணம் தடைபடக்கூடாது என்பதற்காகத்தான் இப்படி வியாபாரியின் வேடம் பூண்டு புறப்பட்டேன். எனக்கு விடைதாருங்கள் என்றார். அப்போது கூட்டத்திலிருந்து ஒரு குரல் கிளம்பியது.
2: கூடாது, கூடாது, இளவரசர் இங்கே ஒரு நாளாவது தங்கி ஏழைகளாகி எங்களோட உபச்சாரத்தை ஏத்துக்கிண்டு தான் புறப்படணும்
0: என்று உரக்கச் சத்தமிட்டது அந்த குரல். அதை பின்பற்றி இன்னும் ஆயிரம் ஆயிரம் குரல்கள், கூடவே கூடாது, இளவரசர் ஒரு நாளாவது இங்கே தங்கி இளைப்பாறிவிட்டுத்தான் போக வேண்டும் என்று கூச்சலிட்டன. எண் பேராயத்தின் தலைவர் அப்போது,
3: கோமகனே, என் நகர மக்களின் அன்பையும் உற்சாகத்தையும் பார்த்தீர்களா? எங்கள் உபச்சாரத்தை தாங்கள் ஏற்றுக்கொண்டு ஒருவேளையாவது எங்கள் விருந்தாளியாக இருந்துவிட்டுத்தான் போக வேண்டும். புத்த பிக்ஷுக்கள் செய்த பாக்கியம் நாங்கள் செய்யவில்லையா? நேற்று இந்த நகர மாந்தர் தங்களை புத்த பிக்ஷுக்கள் மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்று சந்தேகப்பட்டு சூடாமணி விகாரத்தையே தகர்த்து மண்ணோடு மண்ணாக்கிவிட பார்த்தார்கள். அந்த சமயத்தில் புயல் வந்துவிட்டது. நாங்கள் செய்ய தவறியதை புயல் செய்துவிட்டது. விகாரம் இப்போது இடிந்து மண்ணோடு மண்ணாகிவிட்டது
0: என்று சொன்னார். அதை கேட்ட இளவரசர், ஐயா, தாங்கள் புத்த பிக்ஷுக்கள் மீது குற்றம் சுமத்தியது சரியல்ல. என்னுடைய வேண்டுகோளுக்காகவே பிக்ஷுக்கள் புத்த விகாரத்தில் என்னை வைத்திருந்தார்கள். நோய்வாய்ப்பட்டு உயிருக்கு மன்றாடிய என்னை யமனுடைய பாசக்கயிற்றிலிருந்து காப்பாற்றியவர்கள். சூடாமணி விகாரம் விழுந்து விட்டது என்று கேட்டு என் மனம் வேதனைப்படுகிறது. அதை திருப்பி கட்டி கொடுப்பது என்னுடைய கடமை என்றார்.
3: ஆஹா, இதெல்லாம் முன்னரே எங்களுக்கு தெரியாமல் போயிற்று. இப்போது தெரிந்து விட்டபடியால் சூடாமணி விகாரத்தை நாங்களே புதுப்பித்து கட்டி கொடுத்து விடுவோம். இளவரசே, தாங்கள் ஒருவேளை எங்கள் விருந்தாளியாக மட்டும் இருந்துவிட்டு போக வேண்டும்
0: என்றார் எண்பேராயத்தின் தலைவர். ஆமாம் ஆமாம் என்று பதினாயிரக்கணக்கான மக்களின் குரல்கள் எதிரொலி செய்தன.
3: இளவரசே, இங்கே தங்குவதனால் ஏற்படும் தாமதத்தை சரிப்படுத்திக் கொள்ளலாம். தாங்களோ கால்நடையாக புறப்பட்டிருக்கிறீர்கள். புயல் மழை காரணமாக சோழ நாட்டு சாலைகள் எல்லாம் தடைப்பட்டு கிடக்கின்றன. நதிகளில் எல்லாம் பூரண வெள்ளம் போகிறது. கால்நடையாக சென்று எப்போது போய் சேர்வீர்கள்? தங்களை யானை மீது வைத்து ஊர்கோலமாக அனுப்புகிறோம். தங்களுடன் நாங்கள் அனைவரும் வந்த தஞ்சாவூருக்கே கொண்டு வந்து விடுகிறோம்
0: என்றார் எண்பேராயத்தின் தலைவர். அவர் பேசிக் கொண்டிருக்கையில் ஜனங்களின் கூட்டம் மேலும் அதிகமாகிக் கொண்டிருந்தது.

0: இளவரசர் யோசித்தார். காரியம் என்னமோ கெட்டுப்போய்விட்டது. இரகசியம் வெளியாகிவிட்டது. ராக்கம்மாள் மூடத்தனமாக கூச்சலிட்டு வெளிப்படுத்திவிட்டாள். மூடத்தனத்தினால் வெளிப்படுத்தினாளா, அல்லது வேறு ஏதேனும் நோக்கம் இருக்குமா? எப்படியா இருந்தாலும் இந்த நகர மக்களின் நன்பை மீறிக்கொண்டு உடனே புறப்படுவது இயலாத காரியம். அதனால் இவர்கள் மனக்கஷ்டம் அடைவார்கள். அதோடு உத்தேசத்தில் உள்ள நோக்கம் மேலும் தவறினாலும் தவறிவிடும். மத்தியானம் வரையிலேனும் இருந்து இவர்களை சமாதானப்படுத்திவிட்டுத்தான் போக வேண்டும். புயலினால் கஷ்ட நஷ்டங்களை அடைந்தவர்களுக்கு சிறிது ஆறுதல் கூறிவிட்டு போக வசதியாகவும் இருக்கும். ஆஹா, நான் இந்த சமயம் என்னை வெளிப்படுத்திக் கொள்வதால் நாட்டில் குழப்பம் விளையும் என்று இளையபிராட்டி குந்தவை கூறினாரே, அது எவ்வளவு உண்மையான வார்த்தை! என் தமக்கையைப் போன்ற அறிவாளி இந்த உலகிலேயே வேறு யாரும் இல்லை. தஞ்சை சிம்மாதன உரிமையை பற்றி பேசுகிறார்களே, உண்மையில் குந்தவை தேவியல்லவா சிம்மாதனத்தில் அமர்த்த வேண்டும்? இவ்வாறு பொன்னியின் செல்வர் சிந்தித்துக் கொண்டிருந்தபோது ஜனக்கூட்டம் மேலும் அதிகமாகி வருவதைக் கண்டார். அவர்களுடைய குதூகலமும் வளர்ந்து வருவதைக் கண்டார். புயலின் கொடுமைகளையும் புயலினால் விளைந்த சேதங்களையும் மக்கள் அடியோடு மறந்துவிட்டதாக தோன்றியது. எங்கிருந்தோ யானைகள், குதிரைகள், சிவிகைகள், திருச்சின்னங்கள், கொடிகள், பேரிகை, எக்காளம் முதலிய வாத்தியங்களெல்லாம் வந்து சேர்ந்துவிட்டன. அரைப்பகல் நேரமாவது இங்கே தங்கிவிட்டுத்தான் புறப்பட வேண்டும் என்று இளவரசர் முடிவு செய்தார். எண்பேராயத்தின் தலைவரை பார்த்து, ஐயா, இவ்வளவு மக்களின் நன்மையும் புறக்கணித்துவிட்டு நான் போக விரும்பவில்லை. பிற்பகல் வரையில் இங்கே இருந்துவிட்டு மாலையில் புறப்படுகிறேன். அதற்காவது அனுமதி கொடுப்பீர்கள் அல்லவா என்றார். இளவரசர் தங்கிச் செல்ல சம்மதித்து விட்டார் என்ற செய்தி பரவியதும் ஜனக்கூட்டத்தின் உற்சாகம் எல்லை கடந்துவிட்டது. குதூகலத்தை வெளிப்படுத்தும் வழிகளை கடைபிடிக்கத் தொடங்கினார்கள். வாத்தியங்கள் முழங்கத் தொடங்கின. ஆங்காங்கே வீதிகளில் கத்தி விளையாட்டு, கழி விளையாட்டு, குறவைக்கூத்து முதலியவை ஆரம்பமாயின. ஜனங்களையும் அவர்களுடைய குதூகல விளையாட்டுகளையும் கடந்து கொண்டு நாகைப்பட்டினத்து சோழ மாளிகைக்கு செல்வது பெரிதும் கஷ்டமாயிற்று. எப்படியோ கடைசியில் போய் சேர்ந்தார்கள். மாளிகைக்குள் இளவரசர் சிறிது நேரம் கூட தங்கி இளைப்பார முடியவில்லை. ஏனென்றால் அவர் வெளிப்பட்ட செய்தி அக்கம் பக்கத்து கிராமங்களுக்கெல்லாம் பரவிவிட்டது. ஜனங்கள் திரள் திரளாக வந்து குவிந்து கொண்டிருந்தார்கள். இளவரசரை பார்க்க வேண்டும் என்ற தங்கள் ஆவலை தெரியப்படுத்தி கொண்டார்கள்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்னியின் செல்வன்கள்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: தன்னை தேடிக்கிட்டு ரெண்டு கப்பல்கள் நிறைய வீரர்கள் தொண்டைமானாற்று முகத்வாரத்தின் பக்கத்தில் காத்திருப்பதை கேள்விப்பட்ட அருள்மொழிவர்மர் அந்த இடத்துக்கு விரைவாய் போய்சேர விரும்பினார் அல்லவா? அதுக்கு பூங்குழலின் உதவியை நாடின போது பூதி விக்ரமகேசரி எதிர்ப்பு தெரிவித்ததும் இளவரசர் தன் முடிவில் உறுதியாக இருந்ததால் அந்த பிரயாணத்தை தாமதப்படுத்த முயன்றதும் நினைவிருக்கும். இந்த கட்டத்தில் மாறு வேஷத்தில் தஞ்சைக்கு போக முயன்ற இளவரசர் எதிர்பாராத விதமாக நாகைப்பட்டினத்து மக்களின் அன்பு தொல்லையை மீற முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கார். தொண்டைமான் நதி முகத்வாரத்தை அடைஞ்ச பிறகு நடந்த திருப்பங்களை பார்த்தோம். ஒவ்வொரு திருப்பத்திலையும் அவர் பொறுமை காத்து வந்தார். இப்போ பூங்குழலின் அண்ணி ராக்கம்மாவின் அருவறுப்பான பேச்சு, பெண்ணே நீ வாயை மூடிக்கொண்டு சும்மா இருக்க மாட்டாயான்னு கேட்குற அளவுக்கு பொறுமை இழக்க வச்சிடுச்சு. இந்த பகுதியில் வந்துள்ள பல சொற்களில் முதல்ல எண்பேராயம் என்பதை பார்ப்போம். இதன் பொருள் அரசருக்குரிய எண்பெரும் துணைவர். கணக்கர், கருமக்காரர், கணக்கச் சுற்றம், கடைக்காப்பாளர், நகரமாந்தர், படைத்தலைவர், யானை வீரர், இவுளிமரவர். கணக்கர் அல்லது கரணத்தியலவர் அரசு கணக்கர்கள். கருமக்காரர் அரசு பணிகளை செஞ்சு முடிக்கிற அதிகாரிகள். கனகச் சுற்றம் அரசு பண்டார பொருள், நிதி இவற்றை பாதுகாக்கிறவங்க. கடைக்காப்பாளர் வாயில் காப்போர். நகர மாந்தர் முக்கிய பிரதிநிதிகள், வணிகத் தலைவர்கள். படைத்தலைவர் தளபதிகள். யானை வீரர் யானைப்படை வீரர்கள். இவுளி மரவர் குதிரைப்படை வீரர்கள். இவுளின்னா குதிரை. அடுத்து உபச்சாரம். முகமன் கூறி வரவேற்பது, விருந்தோம்பி சிறப்பு செய்வது, இவற்றோட நலிந்தவர்களை கவனித்து பணிவிடை செய்யறது, 16 வகை வழிபாட்டு முறைகள் ஆகியவற்றையும் உள்ளடக்கியது. இதில் உப என்கிற முன்னொட்டு அருகில், கனிவாக என்றெல்லாம் பொருள் தரும். சாரம் செயற்பாடு. வேர்ச்சொல் சர், நடப்பது அணுகுவது. அனுமதி இசைவு சம்மதம். அணு இணங்குதல், மதி விருப்பம். சோதிடக்கலையில் முழு மதிக்கு

0: அதாவது பௌர்ணமிக்கு முந்தைய நாள் அனுமதி எனப்படும். இங்கே அனு பின் செல்லுதல், உடன் செல்லுதல் என்றெல்லாம் பொருள்படும். மதி சந்திரன். பொன்னியின் செல்வர் உனக்கு அடையாளம் தெரியலையா? அப்படியானா இவரோட எதுக்காக புறப்பட்ட? எங்க போக புறப்பட்ட? புருஷனை தொலைச்சி எடுத்துட்டார் அக்கம்மா. கூச்சல் போட்டு ரகசியத்தை வெளிப்படுத்தினது மூடத்தனத்தினாலையா, வேற துர்நோக்கத்தினாலையா?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 9:15.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டும் அல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பாடலோடு ஒரு பயணம். காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் கேட்கலாம் பாடலோடு பயணம். இந்த நிகழ்ச்சிக்காக நிறைய பாடல்களை வந்து தேர்ந்தெடுத்து கொண்டு வந்திருக்கேன். அதில் கடலோர கவிதைகள் படத்திலிருந்து நம்ம முதல் பாடல் கேட்க இருக்கும். இந்த பாடலை பாடியிருக்காங்க ஜெயச்சந்திரன், ஜானகி. இந்த பாடலுக்கு இசை இளையராஜா.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
3: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
2: ரைசாக்ட், இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: நவ்லெக்ட், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
6: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
3: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
6: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளில் இருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
3: நவ்லெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
6: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
3: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நவ்லெக்ட்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: இத்திசையம் இசைக்கும் காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 9 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சோலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
2: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
1: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
2: பிபிஎன் கண் மருத்துவமனையும்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
2: தரத்தில் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ இரத்த தான சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை மயிலாடுதுறை. மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
4: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: பசும் தளிர் நிகழ்ச்சியினை நாளை பிற்பகல் 12 வழங்குகிறார்கள் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
5: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
6: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன்கோ காலம் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
0: நாளை மாலை 6:20 என் சொல் அமுது நிகழ்ச்சியை வழங்கவிருக்கிறார்கள் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
7: வீட்டு உபயோக பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் #100.3

0: பாட்டோடு பயணம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கிழக்கு வாசல் படத்திலிருந்து பாடல் வரவிருக்கு. இளையராஜாவின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல்.
1: பச்சமலப்பூவு நீ உச்சி மலத்தேன்,

0: நேயர்களுக்கு உளம் கணித நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு உளம் கணித நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.

0: அருணாச்சலம்.
1: பாடலோடு பயணம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிகரம் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் இசையமைத்து பாடியிருக்கக்கூடிய பாடல்

இன்னிசையில் தேன்மொழி தரும் காரைக்கால் பண்பலை 100.3. பாடலோடு பயணம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மெல்ல திறந்தது கதவு படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல். பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் எம் எஸ் விஸ்வநாதன், இளையராஜா.

0: எத்தேக்கும் எட்டும் காரைக்கால் வன்மலை 100.3 நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ் வழங்கும் பாட்டு பட்டாசு. நாளை மாலை 6 மணிக்கு காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நல்லமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை அளிக்கப்படும்.

0: வழங்கும்டவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் ஒரு கதை சொல்லட்டா? தார்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
1: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
2: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
1: சிகோசா
2: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
3: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல் வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
4: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: இன்னிசையில் தேன்மொழி தந்து கொண்டிருக்கும் காரைக்கால் பண்பலை 100.3 பாடலோடு பயணம் நிகழ்ச்சியில் அடுத்து பாசப்பறவைகள் படத்திலிருந்து பாடல். பாடலுக்கு இசை இளையராஜா, குரல் கே.ஜே. யேசுதாஸ் மற்றும் சித்ரா.

0: என்ன ராமன், நாத்து ரெடி ஆயிடுச்சு, நடவு மிஷின் பிரிச்சு போட்டுட்டு உட்காந்துருக்க.
1: நீ அப்பவே சொன்ன செல்வண்ண, குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கலாம்னு. நான் தான் கேட்கல, எதையோ வாங்கிட்டேன்.
0: சரி, இப்பவாவது குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கு.
2: ஜப்பானிய தொழில்நுட்பம் 4-6 வரிசை குபோட்டா நடவு இயந்திரம் வாங்க.
0: சிஏ டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
5: காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பாடலோடு பயணம். நிகழ்ச்சியில் அடுத்து சிங்காரவேலன் படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்

0: பாடலோடு பயணம் நிகழ்ச்சியில் சிகரம் கிழக்கு வாசலை தொட்டு மெல்ல திறந்தது கதவில் கடலோர கவிதையை பாடின பாச பறவைகளை கண்டு சிங்காரவேலன் கரகாட்டக்காரன் பயணம் அருமையாக இருந்ததா நேர்களே? நிறைவு பெறுவது பாடலோடு பயணம். இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 9:55.
1: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கை கோர்ப்போம்.
2: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000 புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட

0: ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
1: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
3: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன். கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம். மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.

நேயர்கள் கேட்கலாம். நாகப்பட்டினம் உங்கள் கடையின் ஒரு கதை சொல்லட்டா? இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்

0: உங்கள் கடை நாகப்பட்டினம். தார்பாய்கள், கிரீன் நெட், ஓஸ், நரம்பு வேலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
1: உங்கள் கடை காரைக்கால்.
2: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
3: ஒரு கதை சொல்லட்டா? துறையூர் என்ற நாட்டை மகதவர்மன் என்னும் மன்னன் ஆட்சி புரிஞ்சிட்டு வந்தான். அவங்கிட்ட ஏராளமான படை வீரர்கள் இருந்தாங்க. அதுக்காக மற்ற நாட்டு கூட போர் புரியணும் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் அந்த படை வீரர்களை வச்சுக்கிட்டு உள்நாட்டு பாதுகாப்பை பலப்படுத்திட்டு வந்தான். இதன் மூலமாக நாட்டில் திருட்டு, கொள்ளை இது போன்ற குற்றங்களே இல்லாமல் இருந்துச்சு. அதே மாதிரி விவசாயம் செய்யும் நிலங்களை நன்செய், புன்செய் அப்படின்னு பிரித்து அதுக்கேற்ற மாதிரி வரியும் வசூல் செஞ்சு அந்த வருவாய் மூலம் மற்ற காரியங்களுக்கு செலவுகள் செஞ்சு நாட்டை வளத்தோடு வச்சுட்டு இருந்தான். இந்த மாதிரி நல்ல முறையில் ஆட்சி போயிட்டு இருந்த நேரத்தில் மகதவர்மனுக்கு பெரிய சோதனை வந்துடுச்சு. அந்த வருஷம் நாட்டில் பெரும் பஞ்சம், மழையும் பெய்யல. இதனால் பயிர்கள் கருகி விவசாயமும் செய்ய முடியாமல் விவசாயிகள் திண்டாடி போனாங்க. மன்னனும் முடிஞ்ச வரைக்கும் சமாளித்து பார்த்தான். விவசாயம் நலிஞ்சு போனதால வரி கட்ட முடியாமல் விவசாயிகள் தடுமாறினாங்க. வரி கட்டாததால் நாட்டில் பணப்பற்றாக்குறை ஏற்பட்டு மக்கள் எல்லாரும் ரொம்ப துன்பமடைஞ்சாங்க. அப்போது ஒரு துறவி அந்த நாட்டுக்கு வந்திருக்காருன்னு மகதவர்மன் கேள்விப்பட்டான். உடனே அவர் தங்கியிருந்த குடிலுக்கு வந்தான். அங்கு துறவியோட சீடர்கள் துறவி தூங்குகிறார் அப்படின்னு சொன்னாங்க. மன்னன் உடனே நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசல்ல காத்துட்டு இருந்தான். ஒரு மணி நேரத்துல துறவி எழுந்துட்டாரு. மன்னன் தனக்காக வெளியே நீண்ட நேரமா காத்துட்டு இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதும் துறவி மன்னனை காண எழுந்து வெளியே வந்தாரு. துறவி கேட்டார், மகதவர்மா, இந்த நாட்டின் மன்னனான நீ எனக்காக ஏன் இவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டும்? எழுப்பிவிட உனக்கு அதிகாரம் இருந்தும் ஏன் எனக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தாய் அப்படின்னு கேட்டாரு. உடனே மன்னன் சொன்னான், முனிவரே, கற்றோருக்கும் வயதில் மூத்தோருக்கும் குருவுக்கும் உம்மை போன்ற துறவரம் கொண்டோருக்கும் பணியுடன் நடந்து கொள்வதுதான் மனித குல தர்மம். அதில் மன்னன் மட்டும் என்ன விதிவிலக்கா அப்படின்னு சொன்னான். உன் பணிவும் பண்பும் என்னை வியப்படைய வைக்கின்றது. உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று கேட்ட துறவிக்கிட்ட மன்னன் சொன்னான், என் நாட்டில் மழை இல்லாமல் கடும் வறட்சி ஏற்பட்டுள்ளது. இதனால் மக்கள் சொல்ல முடியாத அளவுக்கு துன்பப்படுகிறார்கள். இதற்கு நீங்கள்தான் ஒரு வழி சொல்ல வேண்டும் என்று பணிவோடு கேட்டான். துறவி கொஞ்ச நேரம் கண்ண மூடி அமர்ந்திருந்தார். மன்னா, உன் நாட்டின் வறட்சியை என்னால் போக்க முடியும். குறுகிய காலத்திட்டம், நீண்ட காலத்திட்டம் என்று இரண்டு முறைகள் உள்ளன. குறுகிய கால வழி என்பது என்னால் மந்திரங்கள் சொல்லப்பட்டு மழை பொழிய ஆரம்பிக்கும், வறட்சியும் நீங்கும். ஆனால் மறுபடியும் வறட்சி வரும். அப்போது என்னை போல வேறு ஒரு துறவியிடம் நீ செல்ல வேண்டியிருக்கும். இது குறுகிய கால வழி, ஆனால் உடனடி பலன் உண்டு. நீண்ட கால வழி என்பது மந்திர தந்திரமல்ல. நான் சொல்லும் யோசனைகளை மட்டும் செய்தால் போதும், அது பலன் தர நாட்களாகலாம். அதன் பின் வறட்சி வந்தாலும் உன்னால் சமாளித்துக் கொள்ள முடியும். என்ன சொல்கிறாய் அப்படின்னு கேட்டாரு. கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்த மகதவர்மன், நீண்ட கால திட்டம் இருந்தால் நல்லது என்று நினைக்கிறேன். ஏனெனில் எதிர்காலத்தில் இதுபோல் துன்பம் வந்தால் எனக்கு பிறகு வரும் மன்னனுக்கு அது மிகுந்த துன்பத்தை தரும் அல்லவா அப்படின்னு சொன்னான். உடனே துறவி, உன்னுடைய நல்ல எண்ணத்தை பாராட்டுகிறேன். உன்னால் இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த வறட்சியை சமாளிக்க முடியும்? உடனே மன்னன் சொன்னான், இன்னும் 5-6 மாதங்கள் மட்டுமே இருப்பை வைத்து சமாளிக்க முடியும். கவலைப்படாதே, உன் நல்ல மனதுக்கு அவ்வளவு காலம் துன்பப்பட மாட்டாய். அடுத்த மாதத்திலிருந்து நல்ல மழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது. அதற்குள் உன் மக்களை தயார்படுத்துவதுதான் இப்போது முக்கியமான பணி. என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்று கேட்டான் மகதவர்மன். உன் நாட்டில்

ஆற்று வெள்ளம் வரும் பாதை இருக்கிறதா? இருக்கிறதே. அது காய்ந்து வறண்டு போய் கிடக்கிறது துறவியே. கவலைப்படாதே. முதலில் ஒரு கூட்டத்தை ஆற்றுப்பாதையை அகலப்படுத்தவும் ஆழப்படுத்தவும் அதன் கரையோரங்களில் மரக்கன்றுகளை நட்டு வைக்கவும் சொல். அடுத்து ஒரு கூட்டத்தை ஆற்றிலிருந்து 4-5 இடங்களில் கால்வாய் வெட்டி ஊருக்கு நடுவே குளம் எடுக்க செய். அதனை சுற்றி கரையை உயரப்படுத்தி பலப்படுத்த செய். 3வது ஒரு கூட்டத்தை நாடு முழுவதும் மரக்கன்றுகளை நட்டு தண்ணீர் விட்டு பாதுகாத்து வைக்க சொல். அடுத்ததாக ஒவ்வொரு வீட்டிலிருந்து வெளியேறும் தண்ணீரை ஒரு குழியில் விட சொல். ஒவ்வொரு விவசாயியும் தன் வெளிநிலத்தில் ஒரு குளம் போல வெட்டி தண்ணீரை சேமித்து வைக்க சொல். இறுதியாக ஆற்றில் வெள்ளம் வரும் முன் 4-5 இடங்களில் தடுப்பணை போல கட்டி பெரும் வெள்ளம் வந்தாலும் வெளியேறி செல்லவும், வெள்ளம் வராத காலங்களில் தடுப்பணையில் தண்ணீர் தேங்கி நிற்கவும் ஏற்பாடுகள் செய்துவிடு. இதன் பலனை நீ 1 வருடத்தில் காண்பாய் அப்படின்னு சொன்னாரு. மகதவர்மன் துறவியை வணங்கி விடை பெற்றான். துறவி சொன்ன வேலைகளை அவசர அறிவிப்பாக அறிவிச்சு நாட்டில் உள்ள அனைத்து படை வீரர்களுடன் குடிமக்களையும் இந்த செயல்ல ஈடுபட வச்சான். விவசாயிகளும் வறட்சி காலமாக இல்லாததால் இந்த காரியங்கள்ல மகிழ்ச்சியோட கலந்துகிட்டாங்க. அடுத்த 1.5 மாசத்துக்குள்ள நல்ல மழையை பார்த்த அந்த நாடு அதன்பின் பெருமளவு வெள்ளம் வந்தாலும் வடிகால் வழியாக வெளியேற்றி எந்த அளவுக்கு வறட்சி வந்தாலும் ஈரப்பதம் காயாமலும் நாட்டை பாதுகாத்து பலப்படுத்தி கொண்டன. இந்த கதையிலிருந்து என்ன சொல்ல வரும்னா, எந்த செயலாக இருந்தாலும் அதை திட்டமிட்டு செய்தால் நிச்சயமா நமக்கு வெற்றி கிடைக்கும். இது சீக்கிரமா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை நம்ம செய்வோம், ஆனா அது நீண்ட நாள் பலன் தராது. ஆனா யோசிச்சு திட்டமிட்டு அதிக நாட்கள் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம செய்யற ஒரு செயல் நமக்கு நீண்ட கால பயனை தரும். அதுதான் இந்த கதை மூலமா நாம தெரிஞ்சுக்கிட்டோம். மறுபடியும் ஒரு சூப்பரான கதையோட உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது உங்கள் ஏ பிரியா.

0: பண்பலையில் நேயர்கள் கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடையின் ஒரு கதை சொல்லட்டா. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் உங்கள் கடை நாகப்பட்டினம். தார்பாய்கள் கிரீனெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
0: ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3.

இரவும் மலரும். நேர்களை, இரவு மலரும் நிகழ்ச்சியில் நீங்கள் இன்றைக்கி தொலைபேசி வழியாக வந்து உங்களுடைய விருப்ப பாடல்களை, நீங்கள் கேட்டு ரசித்த பாடலை மீண்டும் ஒரு முறை கேட்கணுமா? அப்போ வாங்க, நிகழ்ச்சிக்கு வாங்க. உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்க அழைக்க வேண்டிய எண்கள் சொல்லி 4368 என்ற இணைப்பு எண் உடன் 2311231. இன்னும் ஒரு எண் இருக்குது, 2999480. இன்னும் ஒரு எண் இருக்கு, 2995580. ஒரு அலைபேசி எண்ணும் இருக்கு, 9566427231. இது இரவும் மலரும்.

0: காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களுக்கு வாழ்த்து சொல்லி நேர்களை வந்து சந்திச்சு அவங்களுடைய பாடல்களை வந்து நம்ம கொடுக்கலாம். அதுக்கு மாதிரி வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். உளம் கணிந்த நல் வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: இரவும் மலரும் நிகழ்ச்சியில இந்த வேளையில பாடல் கேட்க வந்திருக்கும் நேயரை வரவேற்கலாம். வணக்கம் காரைக்கால் பண்பலி.
3: வணக்கம்
0: வணக்கம்.
3: சென்னையில இருந்து காரைக்கால் கீர்த்தி.
0: சென்னையில இருந்து கீர்த்தி பேசுறீங்க இல்லையா? காரைக்கால் கார கீர்த்தி சென்னையில இருந்து பேசுறீங்க. சொல்லுங்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
3: ரொம்பவே நல்லா இருக்கேன் மேடம்.
0: சரிங்க, சொல்லுங்க என்ன பாட்டு உங்களுக்கு?
3: அலிபாபாவும் 40 திருடர்கள் படத்துல இருந்து மாசிலாவின் உண்மை காதல்.
0: சரிங்க, ஓகே. இந்த பாடல் வந்து பழைய பாடல்னாலும் நீங்க வயசு குறைவா தான் தெரியுது. இந்த பாடல் எல்லாமும் நீங்க கேட்டு ரசிக்கிறீங்க இல்லையா?
3: எல்லா பாடல்களுமே எனக்கு பிடிக்கும் மேடம்.
0: எல்லா பாடல்களுமே பிடிக்கும் இல்லையா? இல்லை உங்க அப்பா அம்மா எல்லாரும் கேட்டு ரசிச்ச பாட்டு அது அப்படியே நினைவில் இருந்துட்டு நானும் ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரியா, இல்ல நீங்களாவே கேக்குறீங்களா?
3: இல்ல மேடம், அப்பா எப்பவுமே எம்ஜிஆர் படம் தான் கேட்டுட்டு இருப்பாங்க. படமும் சரி பாட்டு எல்லாமே அவங்களாலதான் எனக்கு இப்ப பிடிக்க ஆரம்பிச்சது.
0: சரி சரி சரிங்க, நிச்சயமா உங்களுடைய விருப்ப பாடல் பண்பலையில் கேட்டு ரசிக்கலாம்.
3: நன்றி மேடம்.
0: நன்றி.

0: நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் செங்கல் சோலை மற்றும் இதை நெல்வதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: நாளை காலை 9:30 தேதியும் சேதியும் நிகழ்ச்சியினை வழங்கவிருக்கிறார்கள் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை,
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: பிபிஎன் கண் மருத்துவமனை.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர்
5: தரத்தில் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகிறார்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: தேசிய தன்னார்வ ரத்த தான சிறப்பு தொடர் உதிரம் காப்போம் உயிர் காப்போம். இந்நிகழ்ச்சி நாளை காலை நமது பண்பலையில் 7:30 இந்நிகழ்ச்சியை வழங்கவிருக்கிறார்கள் மயிலாடுதுறை உங்கள் கடை, தஞ்சாவூர் அணு மருத்துவமனை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை மயிலாடுதுறை. மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர்
7: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: பசும் தளிர் நிகழ்ச்சி நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 12 மணிக்கு இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
8: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கப்பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சியினை வழங்குவோர் வசந்தன் கோ.
9: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
0: சொல்லமுது தரும் இன் சொல்லமுது நிகழ்ச்சி நமது பண்பலையில் நாளை மாலை 6:20 இந்நிகழ்ச்சியை வழங்கவிருக்கிறார்கள் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
10: வீட்டு உபயோக பொருட்கள்
11: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
12: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் #100.3
13: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங் தான்.
14: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
15: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
16: அண்ணே இனிமே டிராக்டர் ஓட்ட நான் வரல.
17: என்னப்பா சொல்ற, ஊர்ல ஆத்துல வேற தண்ணி வந்துச்சு, வேலை நிறைய இருக்க.
16: இந்த டிராக்டர் இனிமே என்னால ஓட்ட முடியாது.
17: 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே புதுசா வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள ஓட்ட முடியாதுன்னு சொல்ற.
16: நான் குபோட்டா டிராக்டர் கேட்டேன், நீங்க என்ன டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்க? குபோட்டானா கை வலிக்காது முதுகு வலிக்காது டீசலும் கம்மியா குடிக்கும்.
17: சரிப்பா வா குபோட்டா டிராக்டர் வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம் 42-45-50 HP கிடைக்கும்.
16: CA டிராக்டர் திருவாரூர் கும்பகோணம் தஞ்சாவூர் மயிலாடுதுறை.
18: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
19: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை.

0: மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: வானில் நட்சத்திரங்கள், நிலா இப்படின்னு அப்படி உலா வந்து கொண்டிருக்கும் போது நம்ம பண்பலையுடைய பாடல்களும் வந்து நேயர்களுடைய நெஞ்சத்தில் உலா வந்துட்டு இருக்கு. அதனால இன்னும் ஒரு பாடல் எனக்காக கொடுங்களேன்னு கேட்டு வந்திருக்கக்கூடிய நேயர் யாருன்னு கேட்கலாமா? வணக்கம்.
2: ஹலோ, இரவு வணக்கம்.
1: இரவு வணக்கத்தோட வந்திருக்கீங்க, வாங்க.
2: செல்வி,
1: செல்வி சொல்லுங்க. செல்வியம்மா,
2: எனக்கு வந்து படம் வந்து பெற்ற மகனை விற்ற அன்னை. பாடல் ஊரங்கிய போ
1: நன்றி.

0: காரைக்கால் பன்மலை 100.3.
1: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்கள்

0: உங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
2: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
1: ரைசாக்ட் இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
3: இரவோடு மலரும் பல பாடல்களை வந்து நம்ம நிகழ்ச்சியில் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய பாடல் யாருடைய மன விருப்பம் அப்படிங்கறத கேட்போம். வணக்கம்.
4: இரவு வணக்கம் மேடம்.
3: வணக்கம். இரவு வணக்கம்.
4: கலைஞர் ராஜா முகமது.
3: சொல்லுங்க ராஜா முகமது ஐயா, என்ன பாடல் உங்களுக்கு பிடிச்ச பாடல்?
4: பாக்கியலட்சுமி படத்துல இருந்து மேடம், மாலை பொழுதின் மயக்கத்துல ஒரு பாட்டு மேடம்.
3: சரிங்க. இந்த கருப்பு வெள்ளை படங்கள்னாலும் நிறைய காலங்கள் கடந்து வந்துட்டோம். இன்னும் இந்த பாடல் வந்து உங்களுக்கு எவ்வளவு மறக்காம இருக்கு, அந்த பாடல்களை கேட்கணும்னு ஒரு ஆவல் உங்களுக்கு எவ்வளவு இருக்கு?
4: எனக்கு நிறைய இருக்கு மேடம், எல்லா பாட்டுமே எனக்கு பிடிக்கும் மேடம்.
3: எல்லா பாடல்களும் பிடிக்கும், பாடல்ல
4: ஒவ்வொரு பாட்டு கேட்பேன் மேடம்.
3: சரிங்க. நிறைய பாடல்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்போ.
4: கண்டிப்பாக.
3: சரிங்க, அதுல ஒரு பாட்டு இப்போ கேட்டலாமா?
4: சரி. நன்றி வணக்கம்.

0: இரவும் மலரும் நிகழ்ச்சியில் காரைக்கால் பந்தலை 100.3 இணைந்திருக்கிறோம்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நம்ம இரவு மலரும் நிகழ்ச்சிக்காக நம்ம ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்டரும் கொடுத்துருக்கோம். நீங்களும் அந்த போஸ்டருக்கு வந்து லைக்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஹெக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இரவு மலரும் நிகழ்ச்சியில் உங்களோடு பயணித்து கொண்டிருப்பது ஆர்ஜி ராஜி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல், அந்த பாடல் வந்து யாருடைய விருப்பம் கேட்டுடலாமா? வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், இரவு மலரும் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, சொல்லுங்க.
5: திருவாரூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையத்திலிருந்து மதுரசேகர் பேசுறேன்,
0: சொல்லுங்க.
5: மீண்டும் இந்த தொலைபேசி மூலம் பாடல் கேட்கும் நிகழ்ச்சியை கொண்டு வந்த நிலையத்திற்கு வாழ்த்துக்களும் மகிழ்ச்சியும்.
0: சரிங்க ஐயா.
5: எனக்கு வந்து மேடம் பணம் படைத்தவன் படத்திலிருந்து பவளக்குடியிலே முத்துக்கள் பூத்தாள் என்ற பாடலை கொடுங்க மேடம்.
0: நிச்சயமாக உங்களுக்காக பாட்டு பண்பலையில். நன்றி மேடம்.

0: நேரம் 10:30:59 நொடிகளில் இரவும் மலரும் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ் வழங்கும் பாட்டு பட்டாசு. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாளை மாலை 6 மணிக்கு காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். ஒரு கதை சொல்லட்டா, இந்த நிகழ்ச்சி நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள். தார்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 தனக்கு ஒரு விருப்ப பாடல் வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இணைப்பில் வந்திருக்காங்க நேயர். என்ன பாட்டு கேட்டுருவோமே? வணக்கம்.
3: இனிய இரு வணக்கம் அன்பு சகோதரி. நலமா இருக்கீங்களா சகோதரி?
0: நலமாக இருக்கிறோம் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நானும் உங்களை போலவே நலமா இருக்கேன் சகோதரி.
0: சாப்பிட்டுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சாப்பிட்டாச்சு இல்லைங்களா?
3: சகோதரி,
0: அது தெம்போட அப்படியே ஒரு பாட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த இது பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா?
3: ஆமா சகோதரி,
0: சொல்லுங்க என்ன பாட்டு?
3: கதிராமங்கலம் காவேரி மேட்டுத்திருந்து மணிகண்டன் பேசுறேன் சகோதரி.
0: பாருங்க, பேரையே கேட்காம விட்டுட்டீங்களேன்றீங்க நீங்க.
3: சரிங்க, ஞாபகப்படுத்தணும்.
0: சரிங்க, ஓகே, சூப்பர். உங்க பேரு சொல்லிட்டீங்க, சொல்லுங்க சார்.
3: சாந்தினியின் திரைப்படத்திலிருந்து இயற்கை என இளையக்கனி. வாய்ப்பு கொடுத்த உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி, வணக்கம்.
0: நன்றி.

0: நேயர்களுக்கு உளம் கணித நல் வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளம் கணித நல் வாழ்த்துக்கள்.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியில நம்ம ஒரு நேயரை சந்திக்கலாம், அவங்களுடைய விருப்ப பாடலையும் கேட்கலாம். வணக்கம்.
3: இரவு வணக்கம் மேடம்.
0: இரவு வணக்கம்.
3: மயிலாடுதுறை மாவட்டம் இளந்தோப்புல இருந்து எம் சாமிநாதன் பேசுறேன் மேடம்.
0: சாமிநாதன் சார் சொல்லுங்க, என்ன பாட்டு இப்போ உங்களுக்காக பண்பலையில ஒளிபரப்ப பண்ணணும்?
3: எனக்கு குடியிருந்த கோயில் படத்துல இருந்து ஆடலுடன் பாடலை கேட்டு அந்த பாடல் கொடுங்க மேடம்.
0: சரிங்க, உங்களுக்காக பாடல்.
3: நன்றி, வணக்கம் மேடம்.

0: வணக்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
3: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
2: கிறிஸ்டலின் சிகோசா
3: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
4: காரைக்கால் பன்மலை 100.3. நேரம் இப்ப 10:44 இரவும் மலரும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில பாடல் கேட்க வரும் நேயர் வணக்கம்.
5: என்ன
4: பாட்டு
5: நன்றி.

0: அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேரம் இப்ப 10:51 ஆகுது. இந்த நொடியில பாடல் கேட்க வரும் நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
2: முத்து
1: அம்மா சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு?
2: இதே வேளை படத்துல இருந்து பொன்னந்தி மாலை பொழுது அந்த பாட்டு.
1: சரிங்கம்மா, உங்களுக்காக பாடல் பண்பலையில ஒளிபரப்பு பண்றோம், கேட்டு ரசிங்க.
2: நன்றி மேடம்.
1: நன்றி.

0: வேண்டும்.
1: நிறைவு பெறுவது இரவும் மலரும். இனி நேயர்கள் கேட்கலாம் காற்றலையில் நாளை. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. காலை 7:30 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, மயிலாடுதுறை உங்கள் கடை வழங்கும் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ இரத்த தான சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை இரத்த வங்கி ஆலோசகர் இ வின்சென்ட் அவர்கள். காலை 6 குரலோசை தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பால் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் என் சொல்லமுது வழங்குபவர் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணி குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசும் தளிர் பங்கேற்கும் தளிர் எஸ் லவ்லிகா. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:35 புதுப்பொழுது. 8:05 பாட்டு பட்டாசு.

வாட்ஸ்அப் குரல் பதிவு மூலம் பாடல்கள் கேட்கும் நிகழ்ச்சி. 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் பாட்டு பட்டாசு. 9:00 உங்கள் பதிவு எங்கள் குரல். சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர் சண்முகநாதன் அவர்கள். 9:05 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உங்கள் பதிவு எங்கள் குரல். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும். 9:35 உங்கள் பதிவு எங்கள் குரல். 10:00 இது எங்க ஏரியா திருவாரூர் மாவட்ட நேயர்கள் பங்கு பெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 11:00 வணக்கம் தோழி. 12:00 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகையின் பசுந்தளிர் பங்கேற்கும் தளிர் எஸ் லவ்லிகா. 12:10 பரிமாற்றம் மித வேகம் மிக நன்று என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 12:50 ரெட்ரோ ரிதம்ஸ். 1:00 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் ரெட்ரோ ரிதம்ஸ். 1:55 பாட்டு பெட்டி. 2:05 மெலோடி மெட்டுக்கள். 3:00 எல்எஸ்சி. 4:00 ஹேஷ்டாக் 100.3. 4:30 வைக்கிங் பன்யன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் ஹேஷ்டாக் 100.3. 5:15 அலையோசை. 5:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் விளக்கேற்றும் வேளை. மாலை 6:00 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர் சண்முகநாதன் அவர்கள். 6:05 ஹைலைட்ஸ். 6:20 நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது. வழங்குபவர் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள். மாலை 6:25 பாட்டுப்பெட்டி. 6:40 வெற்றிக்கு வழி. 6:45 இசை தென்றல். 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் இன்றியமையாத இயற்கை விவசாயம். நாகப்பட்டினம் மாவட்டம் திருச்செங்காட்டாங்குடி எஸ் கந்தசாமி அவர்களுடன் நேர்முகம். 8:00 காற்றில் வரும் கானம். 9:00 பொன்னியின் செல்வங்கள். 9:15 பாடலோடு பயணம். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் ஒரு கதை சொல்லட்டா. 10:00 இரவும் மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன்.

நாளை நமது பண்பலையில் ஒளிபரப்பாக உள்ள விளம்பரதாரர் நிகழ்ச்சிகள். காலை 7 மணிக்கு PSR டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம். 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடிச சச்சா ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். 5 மணிக்கு சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியின் வாங்க பேசலாம். நேயர்கள் கேட்டது காற்றலையில் நாளை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.

போகாது. மாதம் தேதி கடந்தது மௌனமாக நடந்தது, ஆன போதும் பழகி அன்பு நெஞ்சில் கிடந்தது. பார்க்கும் போது விழிகளில் பாச வெள்ளம் பெருகாது.